0: கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:24 முதல் 6:2 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்றைக்கு பலர் தங்களுடைய பாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை, தாங்களே சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமக்கு இருக்கிற அழுத்தத்தில் இருந்து எப்படி விடுபடுவது, துக்கங்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்களோடு நிற்கும் ஒரு நண்பர் உங்களுக்கு தேவையா, நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத நாம் சுமக்க முடியாத பாரம் எது என்பதை கற்றுக்கொள்ள உங்களை வேத ஆராய்ச்சியின் செய்தி வேளைக்கு வரவேற்கிறோம்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 6:2 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். மீண்டுமாக அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். வாசிக்கிறேன், கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு வயதான பெண்மணி ஒரு பெரிய கூடையோடு கூட பேருந்திலே ஏறினார்கள். பேருந்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த பாரமான கூடையையும் தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டார்கள். அதை கவனித்த பக்கத்தில் இருந்த ஒரு பயணி, அம்மா, உங்கள் மடியிலே இருக்கிற பாரத்தை இறக்கி நீங்கள் பேருந்திலே உங்கள் கால் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளலாம், உங்களையும் உங்கள் பாரத்தையும் இந்த பேருந்து சுமந்து செல்லும் என்று கூறினார். பிரியமானுலே, இன்றைக்கு பலர் தங்களுடைய பாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறதில்லை, தாங்களே சுமந்து சுமந்து இழைத்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இதற்கு முந்தைய வசனத்திலே ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் என்று நாம் சிந்தித்தோம். அப்படி என்றால் இந்த 2 குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற பாரம் அவனுடைய பாவம். இந்த பாவ பாரத்தை மற்றவர்கள் சுமப்பதற்கு நாம் உதவி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தைக்கு பொருள் ஒரு பலவீனம், ஒரு அறியாமை, ஒரு அழுத்தம், ஒரு துக்கம் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாரம் இருக்கத்தான் செய்கிறது. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்கிறது, பாரம் இருக்கிறது. பல முறை நாம் விழுந்து போகிறோம், அல்லது நமக்கு அறிமுகமான ஏதாவது சகோதர சகோதரிகள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்த ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். இவ்விதமாக அவர்கள் பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே மற்றொரு விதமான பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற அழுத்தங்கள். வேறு எந்த காலகட்டத்திலேயும் மனுக்குலம் உணராத ஒரு அழுத்தத்தை இந்நாட்களிலே நாம் உணர்கிறோம். குறிப்பாக பட்டணங்களிலே வாழ்கிற பலர் இந்த அழுத்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணர்கிறார்கள். இதிலும் நாம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ஒரு பெரிய திருச்சபை. ஒரு நாள் போதகரை பார்க்கும்படியாக சபையில் உள்ள ஒருவர் வந்தார். ஐயா, எனக்கு விரோதமாக உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். மிக அதிர்ச்சியோடு கூட, போதகர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள், அப்படி எதுவுமே இல்லையே என்று கூறினார். நேற்று மாலையிலே தெருவிலே உங்களை சந்தித்தேன், நீங்கள் என்னிடத்தில் பேசவில்லையே என்றார். நேராக எனக்கு எதிராகத்தான் கடந்து சென்றீர்கள், நீங்கள் என்னை பார்த்தீர்கள், ஆனால் நீங்கள் என்னிடத்தில் பேசவில்லை என்றார். எந்த நேரத்தில் இப்படி நடந்தது என்று போதகர் கேட்டபொழுது அவர் சரியான நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார். அப்பொழுதுதான் போதகர் தன்னுடைய பயண டிக்கெட்டுகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தபடினாலே, அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தபடினாலே அவரை கவனிக்கவில்லை என்று கூறினாராம். அதற்கு அவர், நீங்கள் என்னையேதான் பார்த்து கொண்டு போனீர்கள், எனவே நீங்கள் என்னை பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது என்று கூறினார். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே இப்படி பலவிதமான அழுத்தங்களினாலே நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதன் விளைவாக நாம் மற்றவர்களையும் பாரப்படுத்தி விடுகிறோம். தொடர்ந்து நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மற்றொரு பாரத்தை குறித்து சற்றே சிந்திப்போம். இதுதான் துக்கம் என்னும் பாரம். ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எதிர்பாராத பரிதாபமான சம்பவத்தினாலே ஒருவர் அழுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம். சில வேளைகளிலே சிலர் சந்தித்த தோல்வியினாலே அவர்கள் துக்கம் உள்ளவர்களாய் பாரம் உள்ளவர்களாய் காணப்படலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வேளையிலே இப்படிப்பட்ட பாரங்களை தாண்டி வருகிறோம். இப்படிப்பட்ட துக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மோடு நிற்கும் ஒரு நண்பர், நம்மை தாங்கக்கூடிய ஒருவர் நமக்கு தேவையாயிருக்கிறார்கள். யோபுவினுடைய நண்பர்களை சற்றே எண்ணி பாருங்கள். அவர்கள் மிக அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் அவர்களை குற்றம் சாட்டினோம். என்றாலும் முதல் 7 நாட்கள் யோபுவினிடத்திலே கூட எதுவும் பேசாமல் யோபுவோடேயே அவர்கள் உட்கார்ந்திருந்து அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம். இயற்கை சரித்திரம் என்னும் ஒரு புத்தகத்திலே மனிதனை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மட்டுமே எதையும் அறியாதவன், கற்றுக் கொடுக்காமல் எதையும் கற்றுக்கொள்ளாதவன். அவனுக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இயற்கையாக அவன் எதையுமே செய்ய தெரியாதவன். அள மட்டுமே அவனுக்கு தெரியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்குள்ளே நானும் நீங்களும் கடந்து வந்தபொழுது நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் அழுவதுதான். அழுகுரலோடு கூட இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தோம். நாம் ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு உதவி ஆறுதல் தேவையானதாயிருக்கிறது. ஏனென்றால் சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ரூத் போவாசை பார்த்து ரூத் 2:13 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்று கூறினாள். அவள் ஒரு யூத பெண் அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்தவள், சமுதாய வழக்கப்படி ஓரமாக வைக்கப்பட வேண்டியவள். ஆனால் அவள் மேலே அக்கறைப்பட்டு போவாஸ் ஆறுதல் படுத்தினார். மரியாள் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை இயேசுவுக்காக செலவழிக்க ஒப்பு கொடுத்தாள். அவர் சிலுவிலே மரிப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னதாக அதை செய்தாள். ஏனென்றால் சீக்கிரமாக இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அது நடைபெறப் போகிறது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வேறு யாரும் உணரவில்லை. அவள் உணர்ந்து விட்டாள். எனவேதான் அவள் செய்த காரியத்தை குறித்து மத்தேயு 26:12 இயேசு சொல்லும் பொழுது, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேலே ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது என்று கூறினார். மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். கவனித்தீர்களா? இந்த தைலத்தின் மனமானது இன்று உலகம் முழுவதிலேயும் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். தங்கள் துக்கமான நேரங்களிலே உங்களை தேடி வருகிறவர்களும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கமான நேரங்களிலே உங்கள் துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு தேவை. எனவே நம்முடைய குறைகள், நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத பாரங்களும் உண்டு. பாருங்கள், கலாத்தியர் 6:4 வசனம், அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நம்முடைய பாரங்களை எல்லாரும் சுமக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்று கூறுகிறார். கலாத்தியர் 6:5 வசனம், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இந்த இடத்திலே பாரம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை போர்ஷன், அதாவது சுமக்க வேண்டிய ஒரு பாரம். சரக்கு கொண்டு போகும் கப்பல் கொண்டு போக வேண்டிய சரக்குகளை குறித்து பேசும்பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தாயின் கற்பத்தில் இருக்கும் ஒரு குழந்தை குறித்து சொல்லும் பொழுதும் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த தாய் மட்டுமே அந்த குழந்தையை சுமக்க முடியும். இது பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்திலே தனித்தனி தன்மைகளாய் இருக்கிறது. டாக்டர் ஃபாங்ஸ் என்பவர் சொல்லும் பொழுது, மொழி அகராதியிலேயே மிகவும் துக்கமான ஒரு வார்த்தை என்றால் அது தனிமை என்று சொல்கிறார். சில பாரங்களை நீங்களும் நான் தனித்தனியாக சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலவற்றை சொல்கிறேன். இதை சொல்லும் பொழுதே மற்ற காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பாடுகள் என்பது நாம் தனிமையாக அனுபவிக்க வேண்டிய ஒன்று. உங்களுடைய பாடுகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் தனித்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தனித்து பாடுபட வேண்டிய காரியங்களிலே தனித்துத்தான் பாடுபட வேண்டும். சில பிரச்சனைகளை நீங்கள் தன்னந்தனியாகவே சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். சரீரப்பிரகாரமான பாடுகள் நமக்கு வரும் பொழுது அந்த பாடுகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு வியாதியாக இருந்தால் உங்கள் படுக்கையிலே, மருத்துவமனையிலே மற்றும் ஒருவர் தங்கியிருக்க முடியாது. சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்தில் யாராவது மிக அதிகமான வேதனையில் இருக்கும் பொழுது, ஐயோ அந்த வேதனை அவர்களுக்கு பதிலாக எனக்கு வந்திருந்தால் நான் சுமந்து கொள்வேனே என்று நாம் எண்ணலாம். ஆனால் அது பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத வேதனை. மனவேதனையும் பகிர்ந்து கொள்ள முடியாத மற்றும் ஒரு வேதனைதான். மரணமும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து செல்ல வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் தன்னந்தனியாகவே கடந்து செல்ல வேண்டும். ஒரு அறிஞர் ஒருவர் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுதும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் இருட்டிற்குள்ளே தன்னந்தனியாக கொதிக்கிறேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, மரணம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆம் உண்மைதான், மரணம் வரும்பொழுது நாம் தன்னந்தனியாகத்தான் அதை சுமக்க வேண்டும்.

இப்பொழுது மூன்றாவது முக்கியமான பாரத்தை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு பெயர் இருக்கிறது. இது பீமா என்று சொல்லப்படுகிறது. பீமா என்பது இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தை குறிக்கிறது. இது இரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்னால் அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பீமா ஆசனம் என்பது கிறிஸ்தவர்கள் முன்னிற்க வேண்டிய ஒரு சிம்மாசனம். கவுனியங்கள் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாயிருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். இதன் அடிப்படையிலே தான் நமக்கு என்ன வெகுமதி கொடுக்கப்படும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். பீமாசனத்தின் முன்னே விசுவாசியினுடைய கிரியைகள் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ரோமர் 14:12 பாருங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அநேக விசுவாசிகள் நினைத்துக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், நான் அறிக்கையிட்டு விட்டேன், இனி நான் ஒரு நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணிக்கொண்டு மன விருப்பம் போல வாழலாம். ஆனால் விசுவாசிகளும் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு வாக்கியத்தை பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் 6:7 கூறியிருக்கிறார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இயற்கையை பொறுத்த மட்டிலும் கூட இந்த கொள்கை மிக உண்மையானதாக இருக்கிறது. நீங்கள் பருத்தி விதை விதைத்தால் பருத்தியைத்தான் அறுப்பீர்கள், கோதுமையை விதைத்தால் கோதுமையை அறுப்பீர்கள், நெல்லை விதைத்தால் நெல்லை அறுப்பீர்கள். கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இந்த கணக்குகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது என்று பாட விரும்புகிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இது மிகவும் உண்மைதான். ஆனால் புது கணக்கை எங்கே கொண்டு எழுதுவது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களை குறித்து, நாம் செய்கின்ற காரியங்களை குறித்து தேவன் அக்கறையற்றவராயிருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் காணப்படுகிறதா? அதை நீங்கள் அவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டீர்களா? நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சிம்மாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 1 யோவான் 1:7 நாம் வாசிப்பது என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னிடத்தில் எந்த பாவமும் இல்லை என்று சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வெளிச்சத்திலே இல்லை. நீங்கள் வெளிச்சத்திலே இருக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம்தான் கர்த்தருடைய வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை கவனியுங்கள். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு பொருத்தமானதாயிருக்கிறதா? இது நம் ஒவ்வொருவருக்கும் என்றும் பொருத்தமான வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாகும். தேவனுடைய பிள்ளையாக உங்களுடைய வாழ்க்கையே பாரமாயிருக்கிறது. அதை நீங்களே சுமக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு நாள் அவருக்கு முன்னாலே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். மற்றொரு விதமான பாரம் இருக்கிறது, அதை நீங்கள் சுமந்து கொள்ளவும் முடியாது, பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அதுதான் வேத வசனம் சொல்லும் பாவமாகிய பாரம். சங்கீதக்காரன் 38

0: சங்கீதம் 4 வசனத்திலே சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானுலே, பாவம் என்னும் பாரம் நாம் சுமக்க முடியாத ஒரு பாரம். பாவம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். நாமும் சுமக்க முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீது சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என்கிறார். சங்கீதம் 55:6 பாருங்கள். அப்பொழுது நான், ஆ, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்கிறார். வாழ்க்கையிலே இப்பொழுதாவது நீங்கள் இப்படி இந்த பாரத்தை குறித்து உணர்ந்திருக்கிறீர்களா? அதை விட்டு தூரமாக பறந்தோட முடியும் என்றால் மட்டும் நான் ஓடி விடுவேன் என்கிறார். ஆனால் நாம் பாவ பாரத்தை விட்டு ஓட முடியாது. நம்மை குற்றப்படுத்தும் மனசாட்சியிலிருந்து நாம் ஒழித்துக் கொள்ள முடியாது. சில வேளைகளிலே சில வைத்தியர்கள் ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை விட்டு சற்று எங்காவது போய் இளைப்பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஊழியர் ஒருவர் நம்முடைய பாவ பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது நம்முடைய வலதுகரம் போல இருக்கிறது என்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த வலதுகரம் இருக்கிறது. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் உண்மையான வேடிக்கையான காரியங்களை விரும்புகிறவர். ஒருமுறை லண்டன் மாநகரத்திலே மிக முக்கியமான 12 பேருடைய பெயரை தெரிந்தெடுத்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, உடனே தலைமறைவாகுங்கள் என்று தந்தி கொடுத்தார். அவர்கள் எல்லாருமே சமுதாயத்தை பொறுத்தமட்டிலேயும் நேர்மையானவர்களாக காணப்பட்டாலும் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் குற்ற உணர்வு இருக்கிறது. குற்ற உணர்வுதான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாமும் சுமக்க முடியாத ஒரு பாரமாய் இருக்கிறது. இந்த பாரத்தை நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் சிலுவையின் அடிவாரம். இன்றைக்கு நீங்கள் பாவ பாரத்தினாலே கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் பாரத்தை கொண்டு அவருடைய பாதத்திலே வையுங்கள். அவரே உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், உங்கள் பாவ பாரங்களை சுமந்து தீர்த்தவர். அவர் ஒருவரே இன்று நீங்கள் இருக்கிற இந்த பாவ பாரத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் கொடுக்க அவர் ஒருவராலேயே முடியும். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் சுமக்கக்கூடிய பாரங்களையும் சுமக்க முடியாத பாரத்தையும் குறித்து சிந்தித்தோம் ஐயா. யார் யார் சுமக்கக்கூடிய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சுமைகள் லகுவாகும்படி அவர்களோடு இணைந்து அவர்கள் பாரங்களை சுமக்கக்கூடிய நல்ல நண்பர்களை நீரே அவர்களுக்கு கொடுத்தருளும். எங்களிலே யார் யார் நாங்களே சுமக்க வேண்டிய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த சுமையையும் நாங்கள் சுமப்பதற்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தாரும். பேர்காலமாயிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் விசேஷமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, இந்த காலங்களிலே அவர்களுக்கு விசேஷித்த பலனையும் சத்துவத்தையும் தந்து ஏற்ற நேரத்திலே சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டருளும். இன்னமும் வெவ்வேறு விதமான பாரங்களை யார் யார் சுமக்க வேண்டுமோ அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்றால் தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னமும் சுமக்க முடியாத பாவ பாரத்தினாலே யாராவது தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் பாவங்களை குறித்து அக்கிரமங்களை குறித்து உண்மையாகவே வேதனையோடு துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் உம்முடைய பாதத்திலே வந்து பாவ மன்னிப்பையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள நீரேவர்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் பாரங்களை சுமந்து எங்களை லகுவாக்கக்கூடிய ஒருவர் எங்களுக்கு உண்டு என்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: மொழி அகராதியிலே மிகவும் துக்கமான வார்த்தை என்றால் அது தனிமை என்ற தத்துவத்தை கூறியது இவர்களில் யார்? மொழி அகராதியில் மிகவும் துக்கமான வார்த்தை என்றால் அது தனிமை என்ற தத்துவத்தை கூறியது இவர்களில் யார்? ஆப்ஷன் ஏ அகஸ்டின், ஆப்ஷன் பி ஜார்ஜ் முல்லர், ஆப்ஷன் சி டாக்டர் பிரான்ஸ்.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் கற்றுக்கொண்டது என்ன? சில வேளைகளிலே பலவிதமான அழுத்தங்களினாலே நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். இதன் விளைவாக நாம் மற்றவர்களையும் பாரப்படுத்தி விடுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே துக்கமான நேரங்களிலே உங்கள் துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு தேவை. உங்கள் பாடுகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்திலே தனித்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தனித்து பாடுபட வேண்டிய காரியங்களிலே தனித்துதான் பாடுபட வேண்டும். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குற்ற உணர்வு இருக்கிறது. குற்ற உணர்வு தான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாம் சுமக்க முடியாத ஒரு பாரமுமாய் இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6.

0: பாராட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
1: நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புதா, இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம் தேவனை.

போகும் பாதையெல்லாம் காரில் சூழ்ந்தது. எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், சில நேரங்கள தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க. நடக்கும் என்று நினைத்தது முடிந்து போய்விட்டது. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கொடுத்து மறுவாழ்வை தரு.

பழக்கத்தில் இருந்தும் நாம் நெருக்கப்படுகிறோம். வியாதி, வறுமை, குடும்பத்தில் குழப்பம், ஊழியத்தில் நிந்தனை, வேலை ஸ்தலத்தில் அழுத்தம், நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைந்தாலும் அவர் நம்மோடே இருப்பதனால நாம் நொறுங்கி போவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை.

எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்ப எழ முடியாத முன்னேற முடியாத சூழ்நிலைகளில் அவர் தோளில் நம்மை சுமப்பார். கடும் புயல் அடித்தாலும் அநேகர் நம்மை தடுத்தாலும் அவர் தயவால் நம்மை கரை சேர்ப்பார்.

அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது, ஆண்டவர் உரைத்ததற்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றுதான். அநேக வாக்கு தத்தங்கள் நம்மை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என்ன ஆச்சு, நடக்குமா என்று சந்தேகம் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் எதை துவக்கினாரோ அதை முடிப்பார்.

எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும். நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல. சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை.

நீ கடந்து வந்த பாதைகளில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உன் தலையை உயர்த்த போகிறார்.

அழுதது போதும். உலக பிரகாரமான தகப்பனுக்கே தன் பிள்ளைக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் போது

எங்களோடு எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் குறைவு என்பது இல்லை. நரகமோ பேயோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ சிருஷ்டியோ எதுவும் உங்க அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாள் உங்களோடு இசைந்த வாழ்க்கையாய், எங்க ஹார்ட் என்னால சாஃப்டான ஹார்ட், உங்க சமூகத்தில் வரும்போது வேதத்தை வாசிக்கிற போது ஜெபிக்கும் போது ஆத்மாக்களுக்காக மன்றாடும் போது கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு எங்க ஹார்ட் ரொம்ப சாஃப்டா இருக்க உதவி செய்யப்பா. எங்க ஹார்ட் கடினமான ஹார்ட்டா இருக்க கூடாதப்பா, அவளையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, பயத்தினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, இச்சையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கம்பாஷனேட் ஹார்ட்டா, ஒவ்வொரு நாளும் ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிற ஹார்ட்டா. உங்க ஹார்ட் எங்க ஹார்ட்டா மாறிட்டோம்ப்பா. பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுவாங்க லிட்டில் ஹார்ட், குட்டி பசங்க, அது மாதிரி எங்க இருதயம் உங்க இருதயமாயா. எவ்வளவு பெரியவங்களானாலும் உங்க இருதயத்தை தரிச்சு லிட்டில் ஹார்ட்டா. அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களா, உங்க மோடுக்கு நாங்களும் வந்துரு. எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராஜா கைரோஸ்க்காக அங்க காத்திருக்கிற அன்பு மக்களாய் காணப்பட ராஜா உதவி செய்ய. குரோனோஸ்ல கால அளவின்படி இருக்கிற கடிகாரத்தில் டைமை விரயமாக்காம முதலீடு செய்ய செய்ய செய்ய உங்க கைரோஸ் வரும்னு சொன்னீங்களே, உங்க சித்தப்படியே எங்களை கைரோஸ்க்கு கொண்டு வந்து விட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் ஓடு பாதையில் எத்தனை இன்னல் வந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்க சொன்னீங்களோ அந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்க உயர்த்துகிற ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பட்டணத்துல இருந்திருக்கலாம், அவங்க படிச்சவங்க, ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால கிராமத்துல இருந்து ஆத்மாக்கள் வராங்களோ வரலையோ, நீங்க சொன்ன இடத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் மனுஷிக்கும் உயர்வை கட்டளையிடுகிற இந்த கைரோஸ் ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம், சித்தம் போல நடத்துகிறீர், நன்றி சொல்லுகிறப்பா நன்றி. மனதார ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில், ஒவ்வொரு நாளும் சந்திக்க வைக்கிற அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். பக்கத்தில் பசங்க உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அப்புறம் எதுக்கு கவல? அதனால் இதை நினைக்கும் போது உள்ளமானந்த கீதத்திலே உள்ளம் வெள்ளமாக பாய வேண்டும். இல்லம் ஒவ்வொருவருடைய இல்லமும் அடிதடி நடக்கிற இல்லமா, கசட பேசுகிற இல்லமா, சண்டை பிடிக்கிற இல்லமா இருக்கக்கூடாது. ஒரு அருமையான என்னுடைய நண்பர் சமீபத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஐயா என்னுடைய வேலை என் மனைவி பிள்ளைகளுடைய வேலையே என்னன்னு கேட்டால், துதிக்கிறது ஜெபிக்கிறது வேத வசனம் வாசிக்கிறது இதுதான் செய்வோம். இந்த சத்தமாக கூட நாங்கள் பேச மாட்டோம், சந்தடியாக நாங்கள் பேச மாட்டோம், சண்டை போடுற மாதிரி அந்த கத்த மாட்டோம். ஏன்னா அவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் ஒரு புறாவை போல போன்றவர், ரொம்ப சத்தம் போட்டால் புறா பறந்துருந்தானையா அப்படின்னாரு.
எனக்கு அப்படியே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அது மனசுல நான் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வீட்டில் என்ன பண்ற அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுறப்ப ஹோலி ஸ்பிரிட் நம் மத்தியில தானே இருக்கிறாரு. மென்மையான புறாவை போன்ற ஹோலி ஸ்பிரிட் அவர் துக்கப்படாதபடி நம்முடைய ஹார்ட் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில், அப்பா உங்களோடு பழகிற ஹார்ட்டாக, உங்களை துக்கப்படுத்தாத ஹார்ட்டாக, ஆண்டவரே என் ஹார்ட் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அப்பா சமூகத்தில். நேற்று காலில் டிவோஷன் முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கிறப்ப கேட்ட பாடு. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எங்க பாஸ்டர் பென்னி பாஸ்டர், நாங்க ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கிறப்ப எங்க பாஸ்டர் அவ்வளோ அழகா இந்த பாடலை பாடுவார்கள். சந்தோஷமாய் இந்த காலை நேரத்தில் அப்பா சமூகத்தில், அப்பா உங்களை உயர்த்தி உயர்த்தி பாடுறோம்ப்பா.

ஓடி வருகிறாள், மரியாள் ஓடி வருகிறாள். ரெண்டு பேருமே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. நீங்க ஏன்

நாளே விசுவாசிக்கிறியா? இப்ப நான் அவனை எழுப்புவேன் விசுவாசிக்கிறியா? ஆமா, உயிர்த்தெழுதல எழுப்புவீங்க, அதுல என்ன சந்தேகம்? உயிர்த்தெழுதல எழுந்துக்கும், அது வேற. இப்ப நான் எழுப்புவேன். ஐயோ, நாலு நாள் ஆயிட்டு. நாருமே அப்பா குரோனோஸ் மார்த்தா குரோனோஸை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், If you believe, you can see, you shall see the glory of God. அப்படின்னு சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்

க்ரோனோஸ்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கைரோஸ்ல வந்து லாசரு கம் அவுட் அப்படின்னாரு. பாருங்க, கைரோஸ்னு முடிச்சு நேற்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ராஜன் சொன்னாங்க, உங்க கையில எல்லாரு கையிலும் ஒரு ரோஸை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள். போதப்பா உங்க பாதம் அதுதானே சாதம்னு சொல்லி

0: நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து வந்து கிரியை செய்கிற அந்த கைரோஸ் அந்த சீசனை குறிச்சும் அந்த டயத்தை குறிச்சும் நாம கடந்த நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்க தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பூமியில நாம ஆண்டவரோடு சஞ்சரிக்கவும் அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையில தொய்வில்லாம நாம நடப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளை, அதிசயமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம வாரி வழங்குகிற கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: ஆமென்.
0: எல்லாமே இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல, ஆனா இந்த உலகத்துல படிச்சாக வேண்டி இருக்கு.
1: ஒரு பாஸ்போர்ட் மாதிரி.
0: ஆனா ஸ்கூல் நமக்கு கற்றுத்தர முடியாததை, இந்த உலகத்துல நாம நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க தேவையான பாடங்களை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை, வழிநடத்தல்களை இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படி வாரி வழங்குறார்.
1: ஆமென்.
0: பஞ்சமே இல்லாம.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆச்சரியமா இருக்கு இந்த ஆலோசனைகள், இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம தியானிக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் எங்கதான் வச்சிருக்கிறார்னா பைபிள்ல இருந்து நமக்கு தேவைப்படுற கைடன்ஸ் கடந்து வருகிறது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி வர்றப்பதான் இந்த க்ரோனோஸ், இந்த
1: கைரோஸ்.
0: கைரோஸ், கைரோஸ்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்து தீவிரமா காரியங்களை செஞ்சு முடிக்கிற ஒரு காட்ஸ் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் டைம் டு ஆக்ட். தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணம், கிரியை செய்கிற நேரம். அக்ரோனோஸ்ங்கிறது நம்முடைய வாழ்நாள், நம்ம காண்டர் கொடுத்துருக்கிற காலம், வாட்ச் டைம், மாசம், வருஷம், நாள், நேரம், நிமிஷம், நொடி. இது எல்லாம் நேரம் நமக்காக என்ன செய்வதில்லை, ஒருபோதும் காத்திருப்பதே
1: இல்லை.
0: இல்லை, நேரத்துக்காக நாம காத்திருக்க முடியும், ஆனா நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்காது. இயல்பு பயத்து கொண்டு. சோ நீங்களும் நானும் தேவன் நமக்கு குறித்திருக்கிற காலத்துக்காக காத்திருக்கிற நபர்கள். நம்முடைய கைரோஸ்க்காக, கைரோஸ் மொமெண்ட்டுக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அதிதீவிரமாக நடந்து முடிய போகிற தேவனுடைய பலத்த கிரியைகளை தரிசிப்பதற்காக நாம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறோம்.
1: அல்லேலூயா.
0: அப்ப நீங்க கைரோஸ்க்காக என்ன செய்யலாம், காத்திருக்கலாம். ஆனா க்ரோனோஸ் வந்து உங்களுக்காக எனக்காகவும் காத்திருக்காது. க்ரோனோஸ் வந்தா டைம் வந்து நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறதே இல்லை. ஏப்பா நீ வர்ற வரைக்கும் நான் 2 நிமிஷம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் நமக்காக நிக்கிதா?
1: நிக்கலையே,
0: ஓடிக்கிட்டே இருக்கு.
1: அதோட சேர்ந்து நம்ம ஓடணும்.
0: ஓடுறவன் தான் நேரத்தோட சேர்ந்து ஓட முடியும். நடக்கிறவன் தான் நேரத்தோட சேர்ந்து நடக்க முடியும். நேரம் நமக்காக காத்திருக்கிறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, தேவன் நமக்கு தந்த நேரத்தோட நம்ம ஓடிட்டே இருக்கணும். தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரத்தோட நாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு, நமக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரத்துக்காக நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப க்ரோனோஸ் நேரம் யாருக்காகவும் என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறதே
0: இல்ல. வாட்ச் வந்து டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் என்ன செய்யுதுன்னா அப்படியே
1: ரொட்டேட் ஆகிட்டே
0: ஓடிட்டே இருக்கு. 24 மணி நேரம் ஒரு நொடி கூட யாருக்காகவும் வெயிட் பண்றது என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. அது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் சரி,
1: பிரசிடண்டா இருந்தாலும் சரி,
0: அல்லது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நேரம் என்ன செய்வதில்லை,
1: காத்திருப்பதில்லை.
0: அதுதான் க்ரோனோஸ். க்ரோனோஸோட இயல்பு அது.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு செகண்ட் நிறுத்துங்க பாப்போம். ஏ இரியா வர்றேயா,
1: இன்னையா ஓடிக்கிட்டே இருக்க,
0: இவ்வளவு நேரம் அவசரமா டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருக்க, உனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாம், ஒரு 2 செகண்ட் நின்ன என்ன, நான் வந்து சேர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி இந்த க்ரோனோஸை பார்த்து எனக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவியா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவியான்னு க்ரோனோஸை பார்த்து யாரும் கேட்க முடியாது.
1: எஸ்
0: க்ரோனோஸ் என்ன சொல்லும், தேவன் நம்ம கொடுத்த நேரம் என்ன சொல்லும், என் கூட சேர்ந்து ஓடிவா.
1: எஸ்
0: என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்,
1: ஓடிவா,
0: நீ நட. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த கைரோஸ் இருக்கு பாருங்க, காட்ஸ் டைம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: என்ன டைம்,
1: காட்ஸ் டைம்.
0: காட்ஸ் டைத்துக்காக நான் என்ன செய்ய முடியும், காத்திருக்க முடியும். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: க்ரோனோஸ் நமக்காக காத்திருக்காது, அது ஓடிட்டே இருக்கு. ஆனா க்ரோனோஸ்ல ஓடிட்டே இருக்கிறேன்னா எதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஹைரோஸுக்காக.
1: ஆமென்.
0: எனக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த அப்பாயிண்டட்
1: சீசன்,
0: சீசனுக்காக, டயத்துக்காக.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: எனக்கு பலனா இருக்கு, திரும்பவும் தெளிவுபடுத்துறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்கிறது என்னன்னா
1: இல்லை.
0: இந்த டைம் ஓடிட்டு இருக்கு, இந்த டயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம்.
1: எஸ்.
0: இந்த டயத்துல நாம தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த க்ரோனோஸ் வந்து 5:30 மணிக்குன்னா 5:30 மணிக்கு டிவோஷன் ஆரம்பிச்சாகணும்.
1: எஸ்.
0: 6:10, 6:00, 6:12 மெசேஜ் என்ன செஞ்சாகணும்,
1: ஆரம்பிச்சாகணும். ஹல்லேலூயா.
0: இத ஆரம்பிக்க முடியலன்னா இந்த டிவோஷன் ஆரம்பிக்க கூடாது.
1: எஸ்.
0: அதனாலதான் ஒன்னு ஆரம்பிக்கிறது ஈஸி, ஒன்னு ஆரம்பிக்கிறது
1: ஈஸி.
0: ஆரம்பிச்ச பின்னாடி அதோட ஓடிடலாமா? நாங்களும் இந்த 5 வருஷம் முடிஞ்ச 6வது வருஷம் என்ன செய்யறோம், டிவோஷன்ல
1: ஓடிக்கொண்டே
0: இருக்கிறோம். 5 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணல.
1: எஸ்.
0: 5 ஆண்டுகள் விரயம் என்னன்னா ஆகல. இந்த கால நேரம் அற்புதமான விதத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்னன்னா
1: இருக்கிறது,
0: இருக்கிறது.
1: எஸ்.
0: இந்த ஆண்டவர் நமக்கு தந்த க்ரோனோஸ், தேவன் நமக்கு தந்த நேரம் நமக்காக காத்திருக்கிறது இல்ல. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தோட இணைஞ்சு நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல தேவன் எனக்கு செய்ய சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காலத்துல தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கான தேவனுடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கங்க, க்ரோனோஸ் தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருப்பது
1: இல்லை.
0: அதே நேரத்துல நமக்கான தேவனுடைய நேரம் கைரோஸ், அதற்காக நாம அனைவரும் என்ன செய்கிறோம்,
1: காத்திருக்கிறோம்,
0: காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன செய்தனா, that time has come in your life.
1: Amen.
0: அந்த தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்தருளி கிரியை செய்கிற காலமும் நேரமும் வந்திருக்கிறது,
1: வந்திருக்கிறது.
0: You are in your kairos.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி,
1: அதற்கு தயை செய்யும் காலமும்
0: அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது,
0: வந்தது. எஸ். The appointed time, the moment designated has come.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The appointed time, Devan kurichirukkira andha neram, the moment designated. ஆண்டவர் தம்முடைய ஆதினத்துல இதெல்லாம் நிகழணும்னு சொல்லி முன்னாடியே திட்டம் பண்ணிருப்பாரு. பாருங்க, அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில நிகழுகிற நேரம் வந்தது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் வர்றப்ப தேவன் தீர்மானிச்சிருக்கிற காரியங்கள் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: தீரும்.
1: ஹல்லேலூயா.

0: யெகோவா ஷம்மாவோட இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: நீங்க சும்மா இருக்க கூடாது நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் யெகோவா ஷம்மாவோட இருந்து பாருங்க.
1: எஸ்
0: அம்மா நம்மளோட தானே இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு,
0: கூடவே இருக்கிறாருல,
1: கூடவே இருக்கிறார்.
0: அதனாலதான அவருக்கு நாம என்ன நாமோ யெகோவா
1: ஷம்மா.
0: ஷம்மா யெகோவா ஷம்மானா தேவரீர், என் கூடவே
1: இருக்கிறீர்,
0: இருக்கிறீர்,
1: இருக்கிறீர்.
0: அவர் கூட நம்ம இருக்கிறப்ப யெகோவா ஷம்மா நம்மளோட கூடவே இருக்கிறாரு. அந்த ஷம்மாவோட நாமளும் கூடவே இருக்கிறப்ப நம்மளால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனாலதான் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை முதலீடு செய்கிறமே ஒருபோதும்
1: சும்மாவே
0: சும்மாவே இருக்கிறது இல்ல.
1: எஸ்
0: சுறுசுறுன்னு இருப்பான்.
1: ஆமென்.
0: இப்ப பார்த்தாலும்
1: சுறுசுறு
0: சுறுசுறுன்னு இருப்பான் எறும்பு மாதிரி.
1: எஸ் அல்லேலூயா.
0: தேவனோட பழகிட்டு இருப்பான். நீங்க ஏதாவது செய்யணும்னா முதல்ல தேவனோட பழக கற்றுக்கொள்ளணும்.
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க ஆண்டவர் என்னுடைய பலத்துக்கேற்ற பணியை கொடுக்கல, பணிக்கேற்ற பலனை கொடுக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவுதான் உனக்கு ஸ்ட்ரென்தா? சரி, இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும். போ, இதுக்கு மேல ஒரு ஒரு பணியை உன் கையில கொடுத்தா நீ நசுங்கி போயிருவ. அதனால உனக்கு லிமிட் இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான்டா உன்னால சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பலனுக்கேற்ற பணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, கொடுக்கறது இல்லை, அசைன் பண்றது இல்லை. ஆண்டவர் பெரிய டாஸ்கை நம்ம கையில கொடுத்து அந்த பணியை செய்து முடிக்க தேவையான பலத்தினால நம்மை இடை கட்டுகிறார்.
1: ஆமென்.
0: இதான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு, அதனுடைய பாராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரே என் பணிச்சுமையை குறைங்க, எனக்கு ஓவர் லோட் ஆகுது அப்படின்னு சொன்ன சிரிப்பார் ஆண்டவர். என்னடா என்னடா நீ என்னடா வேலை பண்ணி எடுத்துற, நீ உனக்கு அவ்வளோ டயர்டாயிடுச்சோ, உன்னால நான் சொன்ன வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து அவ்வளவு தூரம் என்ன செட்டீங்கன்னா
1: பிஸி ஆயிட்டு
0: பிஸியா இல்ல, ஒவ்வொரு அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னு சொல்ற.
1: ராணி இல்லைன்றீங்க.
0: எங்க எங்க இருந்து நடிக்கிற, யார ஏமாத்துற, நீ முதல்ல போடா, போய் கொஞ்ச நேரம் உறவாடுறா போய் என் கூட.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அங்கதான் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிறான்,
1: சொல்லுவான். ஹல்லேலூயா.
0: இன்னைக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கா, பேசாம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போயிட
1: வேண்டியதான்.
0: ஜோம் பண்ண முடியாத அளவுக்கு நான் களைப்பா இருக்கேன்,
1: பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு. அப்பா
0: டூ மச் ரெஸ்ட் எதை குறிக்குதுன்னா நான் ப்ராப்பரா ஆண்டவரோட உறவாடல.
1: எஸ்
0: உறவாடாதவனுக்கு தான் அதிகமான ஓய்வு தேவைப்படுது. ஆனா ஆண்டவருக்குள்ள ஓய்ந்து இருக்கிறவன் பிஸியா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஆக்டிவா இருக்கிறான்.
1: எஸ்
0: அவன் பாசிவா இருக்கிறது என்னன்னா இல்ல, அவனோட லைஃப்ல ஒரு ப்ரொடக்ஷன் காணப்பட்டுகிட்டே இருக்கும்.
1: எஸ்
0: ஒவ்வொரு நாளும் அவன் ப்ரொடக்டிவா இருப்பான், சும்மா இருந்தா செடக்டிவ் ஆயிடுறான்.
1: எஸ்
0: செடண்டரி, செடக்டிவ், தேக்க நில, மந்த நில.
1: எஸ் நீர் தேக்கமா இருங்கப்பான தேங்கிட்டீங்களேப்பா.
0: அதான் நேற்று ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு ஏடிஎம் சர்வீஸ்ல போய் நீங்க பணம் எடுக்கலான்னு போறப்போ அந்த ஏடிஎம் சர்வீஸ் மெஷின் முன்னாடி அவுட் ஆஃப் சர்வீஸ் போட்டிருந்தா நீங்க அங்க போய் நிப்பீங்களா?
1: நிக்க மாட்டோம்.
0: அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ன என்ன என்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்தது, இப்ப சர்வீஸ்ல இல்ல.
1: எஸ்
0: ரொம்ப ஓய்வு எடுக்கிறோம் அப்படித்தான் இருக்கிறோம், அவுட் ஆஃப் சர்வீஸ். ஒரு காலத்துல சர்வீஸ்ல இருந்தடா, என்னடா பண்ணிட்டு தர்ற, இல்ல ஓய்வு எனக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி எனக்கு கிருகிருன்னு என்னன்னா
1: வருது.
0: அப்ப என்ன காரியம் அப்படின்னா, நான் ஆண்டவரோட பிஸியா இல்ல, நான் உறவாடல, நான் ஜோமன்ல, ஜோமன் இருந்தா எனக்கு இந்த நாள்ல நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பணியை செய்ய தேவையான பலனை எனக்கு ஆண்டவர் தந்துருவாரு.
1: ஆமென்.
0: என்ன செய்யல, உறவாடல, அதனாலதான் கொடுத்த பல ஊழியங்கள் தேங்கி போச்சு. என்ன அவுட் ஆஃப் சர்வீஸ். நீங்க கடையை திறங்க சாமி. உங்க கடை என்ன செய்யுங்க,
1: திறங்க சாமி. சும்மா நான் இருக்க மாட்டேன்.
0: சும்மாவோட இருந்தா
1: கம்மன்.

0: ஏன் சும்மா என்னால இருக்க முடியலன்னா, நான் யெகோவா
1: சம்மாவோட
0: இருக்கிறேன்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: Don't say I will do, do it now.
1: Yes. If not, when? If not you, who?
0: செய்ய ஆரம்பிச்சாமே.
1: ஆமென்.
0: நீங்க பாருங்க, நான் பாடுவேன். பாடுற முதல்ல.
1: ஆமென்.
0: நான் ஓடுவேன். ஓடுற முதல்ல.
1: ஹல்லேலூயா.
0: If you want to see the move of God in your life, move now.
1: Yes.
0: ஆண்டவருடைய நடத்துதல உடனடியா உணரணும்னா இப்பவே நட.
1: ஆமென்.
0: Arise and walk.
1: Yes.
0: நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா தெரியல, போங்கே தளபதி ஜெனரல், கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்ச அற்புதமான பாத்திரம், என்னோட ஃபேவரேட்ல அவர் ஒருத்தர். அவர் சொல்லாரு, ஜீசஸ் வில் நாட் சிட் வித் த சிட்டர்ஸ், ஹி வில் நாட் ஸ்லீப் வித் த ஸ்லீப்பர்ஸ். உட்கார்ந்திருக்கிறவனோட சேர்ந்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்க மாட்டாராம். தூங்குறவனோட சேர்ந்து ஆண்டவர் தூங்க மாட்டாராம். He will walk with the walkers. He will run with the runners.
1: Yes.
0: நடக்கிறவனோட சேர்ந்து அவரும் நடப்பாராம். ஓடுறவனோட சேர்ந்து அவரும் ஓடுவாராம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So don't deceive yourself by simply sitting and wasting your time. Do something இல்ல.
1: Yes.
0: Do it now.
1: Yes.
0: சும்மா உட்காந்து வெட்டி பொழுது போக்குறத நிறுத்திட்டு
1: ஆக்கப்பூர்வம்
0: ஏதாவது செய்வேன் செய்வேன் வாய்ச்ச விடால் விடாம செய்ய ஆரம்பிச்சாமி,
1: செய்ய ஆரம்பிச்சாமி.
0: உன்னோட குரோனோஸ்ல ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காமி.
1: ஆமென்.
0: அதான் சாமி கைரோஸ்ல மிகப்பெரிய வேலை பண்ண போகுது.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் சீக்ரெட் அது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நடத்தினா நான் என்ன நடக்க மாட்டேன் சொல்றேன், நீ நடந்தா நான் என்ன நடத்த மாட்டேன் சொல்றேன்.
1: ஆமென்.
0: நீங்க நடத்துவீங்கன்னா நான் என்ன நடக்க மாட்டேன்னு ஆண்டவரே சொல்றேன். டேய், நீ முதல்ல நட, நான் என்ன நடத்த மாட்டேன் சொல்றேன். புரியா பயலன்ற இப்பமே எந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்.
1: அல்லேலூயா.
0: நேற்று வரைக்கும் செய்வேன் செய்வேன், ஒரு நாள் வரும் நான் என்னன்னா
1: செய்வேன்
0: அப்படியே சொல்லி சொல்லிய
1: எத்தனை வருஷத்தை போக்கிட்டோம்.
0: எனக்கு இந்த எழுத்து பணியில இந்த சோதனை வரும். ஏய், இந்த பாருங்க, ரெண்டு மாசம் என்னால அந்த காரியங்களை இந்த பிஸி அந்த இது இந்த இது அடிச்ச கொடகுடன்னு மழை கொட்டினதுல எதை எழுதுறது எவ்வளவு எழுதுறதுன்னு தெரியாது. இதுல ரொம்ப நான் வந்து எழுத்துல மந்தமாயிட்டேன். ஆனா மெசேஜ் எழுதுவேன். டெய்லி டிவோஷனுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆனா இந்த மந்த்லி மேகசின் வந்து எப்பவுமே இல்லாத ஒரு தேக்கம். அந்த ரெண்டு மாசம் பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு மனசு. ஏஞ்சல்கிட்ட சொன்னேன், ஏம்மா எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த அந்த சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா எழுதணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டு திரும்ப அதை டைப் பண்ணி வரி வரியாக நான் பண்ண மெசேஜை நானே கேட்டு நானே டைப் பண்ணி அது ஒரு செட்டு கொண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டைம். அதில் மற்ற மினிஸ்ட்ரி அங்கே இங்கே எல்லாம் போகிறப்ப எனக்கு வான் பண்ண, டே எழுத்துங்கிறது நான் கொடுத்த ஊழியம், எழுத்துங்கிறது நான் உனக்கு கொடுத்த
1: ஊழியம்,
0: கொடுத்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டுறா.
1: Yes.
0: திரும்ப நம்மளை தட்டி எழுப்பி அந்த இதில் நம்மளுடைய கீஸில் வந்து நம்முடைய விரல்கள் படும் பொழுது அன்றைய மூவ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோவை கண்டு பிசாசு பயப்படுறான். அதனால நீ ஸ்லோவாக
1: ஸ்லோ.
0: ஏன் நிறைய பேர் லைஃப்பில் ஃப்ளோ இல்லைன்னா அவங்க ஸ்லோவானது தான் காரணம்.
1: எஸ். அல்லேலூயா.
0: அப்புறம் பொருத்தனை பண்ண, ஆண்டவரே மொத்த பணியை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி எழுதுறதெல்லாம் எனக்கு கஷ்டம், அதனால டெய்லி ஒரு பக்கம் எழுதுறேன். தினசரி என்ன செய்யறேன்,
1: ஒரு பக்கம்
0: ஒரு பக்கம். இந்த மெசேஜ் கடகடன்னு எழுதுறோம், இங்க வந்து நின்னா மடமடான்னு பேசுறாரு. கடகடன் எழுதுனதை பேசுறதா, மடமடன்னு சொன்னதை பண்றதா? வர்றேன் நேரம் உனக்காக காத்திருக்காது, நீ தான் நேரத்துக்காக காத்திருக்கணும். நான் அதை இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, அதுக்குள்ள எவ்வளவு நேரம் நிக்குது. நீ இதெல்லாம் உட்காந்து கேட்டு வரி வரியா என்ன செய்யணும்? நான்
1: டைப் பண்ணணும்.
0: அப்புறம் இங்க இருக்கிற எங்களோட பணி செய்யற தம்பிட்ட நேரத்து கொடுத்தேன், ஐயா ராஜா நீ இதை வந்து மொழி நடையா இருக்கு, எனக்கு இது உரை நடையில என்ன செஞ்சு கொடு, நீ எழுதி கொடு, முதல்ல ஆர்டரை எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் அதில் கை வைக்கிறேன்னு சொல்லி நேற்று ஒரு பொறுப்பை நான் வந்து அசைன் பண்ணி, அப்புறம் நானா ஒரு ஆர்டிக்கல் உட்காந்து என்னன்னா எழுதின பின்னாடி தான் மனசுக்கு அப்பாடான் இருக்கு. ஆனா இதை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க நடக்கலைன்னா அவரால் உங்களை நடத்த முடியாது.

0: Rest mode. அப்ப இந்த க்ரோனோஸ்ல நாம சும்மா இருக்கிறதுக்காக இந்த நான் கத்திற்காக வெயிட் பண்றேன், கத்திற்காக என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்
0: என்னோட ஹைரோஸ் மொமெண்ட்டுக்காக நான் என்ன
1: செய்யறேன் நான்
0: வெயிட் பண்றேன், வரும் வரும்னு உட்கார்ந்து இருக்கிறேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லை, அன்று சொல்ல நேரத்தோடு ஓடிக்கிட்டே நேரத்துக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: உனக்கு நான் கொடுத்திருக்கிற நேரத்தோடு சேர்ந்து ஓடிக்கிட்டே உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிற என்னுடைய நேரத்துக்காக, என்னுடைய கைரசுக்காக காத்துரு.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: க்ரோனோஸ் எதுக்கு? ஓடுறதுக்கு.
1: ஓடுறதுக்கு.
0: கைரோஸ் எதுக்கு?
1: காத்திருக்கு.
0: காத்திருக்கிறதுக்கு.
1: காத்திருக்கு.
0: அப்ப நான் யாரு? ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
0: நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? நான் காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறாய்?
1: ஓடுவதற்காக காத்திருக்கிறேன்.
0: ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் வருவார், வந்து விசிலை ஊதுவார், ஊதும் பொழுது நான் ரன் என்று சொல்லுவார், நான் உடனே என்ன செய்வேன்? தடதடவென்று என்ன செய்வேன்?
1: ஓடுவேன்.
0: ஓடுவேன். அப்படி இல்ல, ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இதான் விசிட்டம்.
1: ஆமென். ஹalleluya. ஹalleluya.
0: So don't say I will do something, I will sing one day. No.
1: Sing it now.
0: Sing it now. Sing today. Do it now.
1: Yes.
0: கடையை தரங்க சாமி திரும்ப.
1: ஆமென்.
0: ரொம்ப நாள் அடைச்சு போட்டிருக்கீங்க நீங்க.
1: எனக்கு
0: பயங்கர குற்றம் ஒண்ணு சேர்ச்சு. நவம்பர் டிசம்பர்ல மேகசின் எழுதாது, அதனால கடையை திறந்துட்டேன், பயந்துகிட்டே திறந்துட்டேன். ஆண்டவரே, அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்ல, திரும்ப சர்வீஸ்க்கு என்ன செய்றேன் நான்? நான் அந்த அங்க ஒர்க் இருக்கு, இங்க மினிஸ்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சாக்கு போக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் கையில கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்கப்பா, நீங்க
1: திருப்பி செய்யுங்கப்பா,
0: திருப்பி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் ரெண்டு நாள் உட்காந்து கீஸ்ல கை வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அந்த ஃப்ளோ, அந்த மூவ் ஆஃப் காட் எல்லாம், அப்பா நம்ம கிளைமேட்ல இருக்கிறோங்கிற ஒரு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நம்ம ப்ரொடக்டிவா இருந்தோம், நம்ம சும்மா இல்ல, நம்ம வெறுமனை டிவோஷனை மட்டும் முடிச்சுட்டு மற்ற காரியத்துல மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம், சுறுசுறுப்பா இருந்தோம், நாம ஆண்டவருக்கான காரியத்துல ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு, பணி நிறைவு.
1: ஆமென்.
0: பி ப்ரொடக்டிவ்.
1: எஸ்.
0: டோன்ட் பி பாசிவ்.
1: எஸ்.
0: சும்மா இருக்காதீங்க.
1: ஆமென்.
0: இந்த சோம்பேறி தனத்தை மேற்கொள்ளணும்னா சம்மாவோட உறவாடணும்.
1: ஆமென்.
0: அதனால மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, இன்னைக்கு கடுமையான வேலை இருக்கு, அதனால மனமட நான் வேலை செய்ய போறது இல்ல, என்னைக்கு எனக்கு அதிகமான வர்க் இருக்கோ அன்னைக்கு தான் நான் அதிகமா ஜோம் பண்ணுவேன்
1: அப்படின்னா. Yes. Hallelujah.
0: To pray more, to work more.
1: Yes.
0: அதிகமா பணி செய்யணும்னா அதிகமா ஜோம் பண்ணணும்.
1: Amen.
0: ஜெபம் தான் நம்முடைய பணி செய்ய தேவையான பலனை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறது.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: அப்ப தேவன் தந்த க்ரோனோஸ்ல நாம தேவனுக்காக ஓடிக்கிட்டே தேவன் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து கிரியை செய்ய போகிற நம்மட கைரோஸுக்காக
1: காத்திருக்கணும்.
0: காத்திருக்கணும். புரிஞ்சுகிட்டீங்களா நீங்க?
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கையில ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்ல, சின்ன சபையா இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்து பணியா இருக்கலாம், அல்லது ஒரு அல்லது விசாரிப்பு பணியா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேசல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஒரு வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆண்டவர் என்னை சும்மா இருக்கல, என் கையில ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு பொறுப்புல என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறார்.
0: அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய க்ரோனோஸ்ல நான் என்ன செய்வேன்? நான்
1: செஞ்சுக்கிட்டே
0: இருப்பேன். அப்ப தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்த ஊழியத்தை நாம செஞ்சிட்டு இருக்கிறப்ப தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுல சுறுசுறுப்பா இருக்கிறப்போ எப்படி இருக்கிறப்போ?
1: சுறுசுறுப்பா இருக்கிறப்ப
0: நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளி தீவிரமா கிரியை செய்கிற விறுவிறுப்பான நேரம் வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க க்ரோனோஸ்ல சுறுசுறுப்பா இருந்தா விறுவிறுங்கிற கைரோஸ் உங்க லைஃப்ல வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தேவன் குறித்த நேரத்துல விறுவிறுன்னு வந்து வேலையை செய்வார்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க.

0: கொடுத்த நேரம்,
1: கொடுத்த நேரம்,
0: குறித்த நேரம்,
1: குறித்த நேரம்,
0: கொடுத்த நேரம் குரோனோஸ், குறித்த நேரம் கைரோஸ்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆமலே இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செஞ்சா அவர் எவ்வளவு விறுவிறுன்னு வேலை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் ஏன் சுறுசுறுப்பு, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய விறுவிறுப்பு,
1: விறுவிறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இந்த ட்ரூத் வந்து நீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்களேன். ஆதியாகமத்துல ஜோசப்போட லைஃப்ல 40வது அதிகாரம் வசனம் 1-8 முடிய வாசிக்கலாமா?
1: இந்த நடபடிகளுக்கு பின்பு
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம்பாகியும்
0: எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள்.
1: பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும்
0: சுயம்பாகிகளின் தலைவனும்
1: ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு
0: அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும்
1: தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான்.
0: தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி
1: யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான்.
0: அவன் அவர்களை விசாரித்து வந்தான்.
1: அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள்.
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள்.
0: காலமே யோசேப் அவர்களிடத்தில் போய்
1: அவர்களை பார்க்கும் போது
0: அவர்கள்
1: கலங்கி இருந்தார்கள்.
0: அவர்கள் கலங்கி இருந்தார்கள்.
1: அப்பொழுது
0: சரி, நானே கலங்கி போய் தான் இருக்கேன். என்னை சுத்தி எத்தனை பேர் கலங்கி போயிருந்தா எனக்கு என்ன? நானே ஒரு தப்பு பண்ணாதனை பிடிச்சு கொண்டாந்து ஜெயில அடைச்சு போட்டான்னு வேதனையில இருக்கிறப்ப அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆர்வமற்ற நிலைமையில தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புல யோசேப்பு இல்ல.
1: எஸ்,
0: வார்னிங், நல்ல கவனிச்சுக்கங்க. தேவன் பொறுப்பை கொடுப்பார். தேவன் நம்ம கையில
1: பொறுப்பு கொடுப்பார்.
0: ஆனா அந்த பொறுப்புல நம்மளால ஆர்வம் இல்லாம இருக்க முடியும்.
1: எஸ்,
0: இங்கதான் குரோனோஸ்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்றோம். தேவன் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அதுல நான் ஆர்வம் இல்லாம இருக்கிறது தப்பு. இவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட டேமேஜ். யார் வாழ்க்கையில? யோசேப்போட லைஃப்ல நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அவரே விரக்தியில தான் ஜெயில என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. ஆனா ஜெயில இருக்கிற யாவரையும் விசாரிக்கிற பொறுப்புல யார வச்சிருக்கிறாங்கன்னா யோசேப்பு வச்சிருக்கிறாங்க. யோசேப்பு வந்து, ஆமாமா, நான் ஏற்கனவே விசாரிப்புல உண்மையா இருந்து என்னத்தை கண்டேன், என்ன தூக்கி ஜெயிலான போட்டிருக்காங்க. இந்த சிறைச்சாலையில விசாரிக்கிறதுல உண்மையா இருக்கிறதுனால பெருசா என்ன நடந்திருப்போது? அதனால எனக்கு ஒரு நன்மை என்னன்னா இல்லைன்னு லாஜிக்கலா திங்க் பண்ணி ரீசனிங் பண்ணி அவர் டல்லாவே இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே யெகோவா ஷம்மாவோட இருந்தார்.
1: ஆமென்.
0: அதனால ஜோசப்பால சும்மாவே என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது.
0: He was very active and productive.
1: Yes.
0: அவர் போய் அவருடைய பணியை செய்யறார். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில்
1: தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி,
0: உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள்,
1: சொப்பனம் கண்டோ,
0: அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள்.
1: அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான்.
0: அடைச்சு போட்டாலும் ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஜெயில
1: அடைச்சு போட்டாலும்
0: அவனுடைய
1: ஆர்வத்தை அடைக்க முடியல.
0: அந்த மாதிரியான ஒரு நபர் தான் யாருன்னா
1: யோசேப்பு.
0: His daily walk with God was awesome. அன்றாட தேவனோடு நடக்கிற விஷயத்துல ஜோசப்க்கு வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: எப்பவும் பிரிஸ்க், எப்பவும் பிரைட். வாழ்க்கை டார்க்கா இருந்தாலும்
1: எஸ்
0: இதான் ஜோசப்போட குரோனோஸ் மொமெண்ட்ல, குரோனோஸ் டேஸ்ல தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்த நாட்கள்ல யோசேப்பு கத்திருக்கா என்ன செஞ்சாருன்னா ஓடிக்கிட்டே இருந்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அவருக்கு என்னன்னா தெரியல. ஆனா இவர் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிச்சிருச்சு. ஆனா அவர் ஃபெய்த்ல சொல்றார், எப்ப நான் வந்து குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி நான் உன்ட்ட என்ன செய்யல சொல்லல. 100% உனக்கு இது சம்பவிக்க போறதுல நான் ரொம்ப ஷியூரா இருக்கிறேன். நான் சொல்றேன் கவனமா கேளு, இதான் உனக்கு என்ன செய்ய
1: போகுது,
0: நடக்க போகுது அப்படின்னு தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவினால தெள்ள தெளிவா ஜோசப் பிரெடிக்ட் பண்றார். அவர் சொன்ன அர்த்தத்தின்படியே, நான் சொன்ன அர்த்தத்தின்படியே உனக்கு என்ன செய்யணும்னா நடக்கும். 14வது வசனம் வாசிப்போமா. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
0: If things are going அப்படினு சொல்லல, when things are well with you again. ஒருவேளை நான் சொன்னபடி நடந்தால் இல்ல, நான் சொன்னபடி நடக்கும்போது,
1: நடக்கும்போது
0: not if when.
1: Hallelujah. Hallelujah.
0: But think on me when it shall be well with thee. KJV ல மெசேஜ் ல, only remember me when things are going well with you again. Tell about me to Pharaoh and get me out of this place.
1: Yes. Hallelujah.
0: என்ன மாதிரியான ஒரு போல்னஸ் பாருங்க.
1: Yes.
0: Crystal clarity. நீங்க குரோனோஸ்ல இருந்தாலும் குழப்பமா இல்ல, தெளிவா இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டல் ஹார்ட்டடா இல்ல. நீங்க எதை பேசினாலும், ஐயா சிறையில் அடைச்சாலும், கெடங்களை போட்டாலும், கத்தருக்குள்ளான என்னுடைய ஷார்ப்னஸ் ஒருபோதும் குறையாது,
1: குறையாது.
0: அல்லேலூயா. தகதகன் இருந்தான் ஜோசப்.
1: ஆமென்.
0: He was very active. Yes. During his Chronos period.
1: Amen.
0: Chronos la nam active a irukirade nammale bless panniruom Kairos la.
1: Amen.
0: Chronos ku Kairos ku or direct link irukku.
1: Amen.
0: Devan namakku koduthirukkira nerathila nam seigira kaaryangalukkum namakku kurichirukkira kaalathila devan seiyapora kaaryathukkum or direct link irukku saami.
1: நேரடி தொடர்பு சாமி.
0: வெரி பவர்ஃபுல். திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நாம தேவனுக்காக செய்யற காரியத்துக்கும் தேவன் நமக்கு குறிச்சிருக்கிற காரியத்துல காலத்துல அவர் நமக்கு செய்ய போற காரியத்துக்கு இடையில நேரடி தொடர்பு இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: 40வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ்ல தேவன் அவருக்கு கொடுத்திருந்த நேரத்துல அவர் சுறுசுறுப்பா இருந்ததை பார்க்கிறோம். ஆனா ஆதியாகம 41ல யோசேப்புக்கான தேவனுடைய செட் டைம் வருது.
1: எஸ்.
0: தேவன் யோசேப்புக்காக குறிச்சிருந்த காலம் வருது. ஜோசப்போட கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: 41ல யோசேப்புக்குள்ள சுறுசுறுப்ப பார்த்தோம். 40ல 41ல தேவன் விறுவிறுப்பா களத்துக்கு வர்றத பாக்குறோம்.
1: ஆமென்.
0: 40ல சுறுசுறு யோசேப்பு, 41வது அதிகாரத்துல விறுவிறுன்னு தேவன் செஞ்ச காரியம்.
1: ஆமென்.
0: தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: அவனை கொண்டு வந்து
0: Hallelujah. 40வது அதிகாரத்துல we saw Joseph's daily walk with God.
1: Hallelujah.
0: தேவனோட யோசேப்பு நடந்ததை பார்க்கிறோம். ஆனா 41வது அதிகாரத்துல தேவனோடு நடந்த யோசேப்புக்கு நடக்கிறத பாக்குறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Now God has walked into his life.
1: Yes. அதான் ஆண்டவர் யுத்த குதிரையில சொன்னாரு, இன்றைக்குடைய வாக்கு தான் நாளைக்கு அவருடைய மார்ச்சா மாற போகுது.
0: Your daily walk with God will transform into a powerful march in the days of evil.
1: Yes.
0: Are in your season. Are in your set time. Are in your appointed time. தேவனோடு நடக்கிற உன்னுடைய அனுதின நடனா ஆண்டவர் உனக்காக குறிச்சிருக்கிற காலத்துல யுத்த நடையாய் டிரான்ஸ்ஃபார்ம் மறுரூபமாகிறது.
1: ஆமென்.
0: அதான் யுத்த குதிரை செய்தியினுடைய சாராம்சமே.
1: ஆமென்.
0: மைய கருவே அதான்.
1: எஸ்.
0: என்ன யூடியூப்ல பாக்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்க யுத்த குதிரை.
1: ஹல்லேலூயா.
0: உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோடு நாம தொடர்ந்து நடக்கிறதுல கவனமா இருக்கணும்.
1: ஆமென்.
0: என்ன உடைச்சாலும் நான் அவரோட நடந்துகிட்டு தான் இருப்பேன்.
1: எஸ்.
0: தேவன் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற தருணம் வரும்.
1: வந்திருக்கிறது.
0: வந்திருக்கிறது. Now is your time.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: This is God's time for your life.
1: ஆமென்.
0: This is your season.
1: Yes.
0: This is God's season for you.
1: Yes.
0: இது உங்களுக்கான தேவனுடைய நேரம். உங்களுக்கான தேவனுடைய காலம்.
1: ஆமென்.
0: ஜெயில ஒரு பக்கம் வாடி போன முகத்துல யாருதான் இருந்திருக்கணும்னா யோசேப்பு தான் இருந்திருக்கணும்.
1: ஹல்லேலூயா.
0: வாடி போன முகம் யாருக்குதான் இருந்திருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: துக்க முகம் யாருக்குதான் இருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: கலங்கி போன முகம் யாருக்குதான் இருந்திருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: இப்ப துக்கமா இருக்கிற ஒருத்தன், நானும் துக்கமா இருக்கிறேன், அவன் துக்கமா இருக்கிறாப்ல, ஏதாவது வித்தியாசம் தெரியுமா?
1: தெரியாது.
0: என்ன, ரெண்டு பேரும் ஒரே முகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறப்பதான் என்ன என் கூட இருக்கிற நபர் துக்கமா இருக்கிறது எனக்கு உடனே தெரியுது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஏயா நீ கலக்கமா இருக்கிற அப்படின்னு வந்து யோசேப் போய் அவங்களை விசாரிச்சிருக்கிறார்னா யோசேப் எப்படி இருந்திருக்கிறாரு? தெளிவா இருந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: விசாரிப்புல உண்மையா இருந்த யோசேப்பு அவரைத்தான் பிடிச்சி எங்க போட்டிருக்காங்கன்னா
1: ஜெயில.
0: ஜெயில போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல், இங்கேயும் விசாரிப்புல, விசாரிப்புல உண்மையல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஆனா குற்றச்சாட்டுக்கும் இங்கே கொடுத்திருக்கிற பொறுப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டதோ அந்த பொறுப்புலையும் தூக்கி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா யார் வைக்கிறாங்க?
1: யோசேப்பு.
0: யோசேப்பு வைக்கிறாங்க. போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய நடக்கைய கத்தரித்து சித்தரித்தாள்.
1: எஸ்.
0: கத்தரித்து
1: சித்தரித்தாள்.
0: சித்தரித்தாள். ஆனாலும் யோசேப்பு தொடர்ந்து உண்மையா இருந்தார்.
1: ஆமென்.
0: உண்மையா இருந்து என்னையா கண்டான் வாழ்க்கையில? கத்தரிச்சு சித்தரிக்கிறான். உண்மையா இருந்தவனுக்கு துரோகி பட்டம் காட்டுறான். துரோகம் பண்ணவனுக்கு உண்மை விளம்பின்னு சொல்றான். இந்த உலகத்துல நல்லதுக்கு என்னன்னா
1: காலமே இல்ல.
0: அதனால நல்லது செய்யற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா
1: இல்ல.
0: இல்லன்னு சொல்லி தனக்கு தேவன் தந்த தாளந்த, தேவன் தனக்கு தந்த கிருபைய, தேவன் தனக்கு தந்த வரத்தை புதைச்சு போடல.
1: எஸ்.
0: தேவன் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிற காரியத்தை புதைச்சு போடுறாதீங்க. இதையும் அதையும் காரணம் சொல்லி
1: Yes.
0: அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். யோசேப்புனாலே பொறுப்புல நெருப்பா
1: இருக்கிறவன்
0: எப்படா இருக்க? எனக்கு கொடுத்த பொறுப்புல நெருப்பா இருக்கு.
1: நெருப்பா இருக்கு.
0: அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இல்ல. குரோனஸ்ல எப்படி இருக்கிறேன்? நெருப்பா இருக்கிறேன்.
1: நெருப்பா இருக்க,
0: குரோனோஸ்ல நெருப்பா இருந்தவன் எல்லாம் கைரோஸ்ல பயங்கரமா இருக்கும்,
1: எரிமலையாகி விடுவான்.
0: எரிமலை தான் அவன். நீ குரோனோஸ்ல நெருப்புனா, குரோனோஸ்ல நீ பற்றி எரிக்கிற ஒரு விறகுல வச்ச நெருப்பு, ஆனா உன்னோட கைரோஸ் வர்றப்ப நீ வெடிச்சு சிதறுகிற எரிமலை.
1: எரிமலை, எரிமலை. ஹல்லேலூயா. இந்த ஜோபல் எங்க கேட்டான்னு தெரியல, அந்த டயலாக் அடிக்கடி எங்கிட்ட சொல்றான், சூடா நெருப்பு கொண்டு வரவா.
0: நீங்க உங்க குரோனோஸ்ல விறகுல பிடிச்ச நெருப்பு நீங்க.
1: எஸ்,
0: நீங்க ஒரு அக்கினி தழல்.
1: ஆமென்.
0: ஆனா உங்களுக்கான கைரோஸ் வர்றப்ப வெடிச்சு சிதற எரிமலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய காரியம் அப்படி கொப்பளிக்கும்,
1: கொப்பளிக்கும். எஸ்,
0: விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தான், திடீர்னு எரிமலையா வெடிக்கிறான், என்னடா ஆச்சு?
1: தீப்பிழம்பாக,
0: தீப்பிழம்பு.
1: எஸ்,
0: தீ சுவாலையை.
1: எஸ்,
0: தீப்பிழம்பு.
1: எஸ்,
0: அக்கினி குழம்பு.
1: குழம்பு,
0: பிழம்பு, அக்கினி குழம்பாய்,
1: குழம்பாயிற்று.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க ஒரு தீ பிழம்பு.
1: எஸ்,
0: ஆனா உங்க கைரோஸ் நேரம் வருகிற போது நீங்க அக்கினி குழம்பு.
1: குழம்பு, குழம்புறதுக்கு வேலையே இல்லை.
0: இந்த எரிமலைக்குள்ள இருந்து வெளியில வருது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லாரா, லார்வாவா என்ன சொல்லுவாங்க, லாவா, லாவா,
1: லாவா.
0: அந்த அந்த எரிமலை குழம்பு.
1: எஸ்,
0: ஆனா தீல விறகுல பிடிச்ச நெருப்பு அக்கினி பிழம்பு,
1: பிழம்பு.
0: ஆனா எரிமலையில இருந்து ரிலீஸ் ஆகிறது அக்கினி குழம்பு,
1: குழம்பு,
0: பிழம்பு,
1: குழம்பு.
0: குரோனோஸ்ல பிழம்பா இருந்தது, கைரோஸ்ல
1: குழம்பா,
0: குழம்பாய் மாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தமிழை புரிந்து கொள்ளுங்க. இருக்கையா, அந்த படம் இருக்கையா?
1: எஸ், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த எரிமலையிலிருந்து வெடிச்சு அப்படி செதறி வருது பாருங்களேன்.
1: எஸ்,
0: அப்படி
1: குளக்குளன்னு ஒரு மாதிரி குளம்,
0: அப்படி தங்கத்தை உருக்குன மாதிரி, அந்த மாதிரியான ஒரு குளகுளான்னு வரும் வெளியில.
1: எஸ்,
0: தீ வந்து குளகுளான்னு வருது பாருங்க, அதான் என்னன்னா அக்கினி குழம்பு,
1: குழம்பு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த மாதிரி இது வெடிச்சு வர்றது தீ ஜுவாலை இல்ல, அக்கினி
1: குழம்பு,
0: குழம்பு பாருங்க அப்படின்னு வலு வலியுது பாருங்க.
1: எஸ்,
0: சிறைச்சாலையில யோசேப்பு நெருப்புல விறகுல பிடிச்ச நெருப்பு மாதிரி இருந்தான்,
1: தீ பிழம்பாக இருந்தான்.
0: அதான் உங்க குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, பவர்ஃபுல்லான வேர்டு, ஸ்லோல எனக்கு வருது. குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, ஆனா இது உங்க சீசன், திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட். இந்த செட்டாயத்துல நீங்க எரிமலையில் இடிஞ்சு வெடிச்சு சிதறுகிற அக்கினி
1: குழம்பு,
0: தீ பிழம்பு, அக்கினி குழம்பாய் மாறுகிற தருணத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி நீங்களும் வெடிச்சு இந்த வருஷத்துல என்ன செய்வீங்கன்னா, சிதறி உள்ள இருக்கிற அக்கினி குழம்பை கக்குவீர்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய குளோரி இப்படிதான் ரிலீஸ் ஆகப்போ.
1: ஆமென்.
0: இதைத்தான் நீங்க இத்தனை ஆண்டு கற்பம் தரிச்சிருந்தீங்க, இதைத்தான் நீங்க இத்தனை வருஷங்கள் உங்களுக்குள்ள சுமந்தீங்க. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் நீங்க உங்களுக்குள்ள உங்க ஆவியில சுமந்தத ஆண்டவர் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வருகிற பொழுது இது போல வெடிச்சு செதறி வெளியில கொண்டு வருவார். யூ வில் பிகம் அ குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். விறகுல பிடிச்ச நெருப்பா இருக்கிறப்ப நீங்க லோக்கல், ஆனா கைரோஸ்ல நீங்க
1: குளோபல்,
0: குளோபல்,
1: குளோபல்.
0: எப்படியா, எப்படியா குரோனோஸ்ல இருந்தவன், எப்படியா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தவன், எப்படியா வந்து அக்கினி குழம்பா மாறுறான் அப்படின்னா, உங்களுக்குன்னு தேவன் செட் பண்ண டயத்துல தேவன் சுறுசுறுப்பா ஏங்கன உங்க வாழ்க்கையில விறுவிறுப்பா வருவார்.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: உண்மையா இருந்தார். எப்பவும் தக தக.
1: ஆமென்.
0: எப்பவும் தக தக
1: தக தக
0: பாடி வதங்கி போன நிலைமை என்னன்னா இல்லவே
1: கத கத இல்ல தக தக தான்
0: இல்லைன்னா யோசேப்ப பார்வன் முன்னாடி போய் நிறுத்துறப்ப அவன் எலும்பும் தோலுமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க
1: நீங்க
0: அப்படி ஷேவ் பண்ண உடனே மாப்பிள களை சொட்டுது ஜெயில கடங்களை கிடந்தவன் எப்படி இருப்பான்
1: வத்தலும் தொத்தலுமா சாப்பிடலும்
0: தொத்தலுமா சாப்பிடாம வயிறு ஒட்டி போய் எலும்பும் தோலுமா இருப்பான்
1: ஓடிக்கிட்டே
0: காத்திருக்கிறவன் கூட படுத்து கிடப்பான் ஆனா ஓடிக்கிட்டே காத்திருக்கிறவன் ஓடுனாலும் இலைப்படையறதில்ல நடந்தாலும் நீங்க ஓடுறதுக்கு காத்திருக்கிறேன்னு படுத்து கிடக்காதீங்க நீங்க ஓடிக்கிட்டே காத்துருங்க உங்க பொலிவு உங்க குளோரி உங்க ஃப்ரெஷ்னஸ் எவ்ரிடே
1: ஃப்ரெஷ்
0: ஃப்ரெஷ் எவர் கிரீன்
1: எவர் கிரீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: இந்த டிவோஷன்லாம் வர்றப்ப ஓடுறதுக்கு காத்திருக்கிற மாதிரியா இருக்கு
1: இல்லையே
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறோம்
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறோம்
0: கத்தர் ஒரு நாள் வருவார்
1: எங்களை எழுப்புவார்
0: எங்களை எழுப்புவார் அந்த நாளிலே நாங்களும் எழுந்து கிரி என்ன செய்யணும்
1: நடப்பிப்போம்
0: அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த அஞ்சு வருஷத்து ஒப்பை தெரிஞ்சிருக்கும் அஞ்சு வருஷத்துல எத்தனை செய்திகள் டேய் காத்திருக்கிறவங்க பண்ற வேலையாடா நீங்க பண்ணிட்டு தரீங்க புரியுதா உங்களுக்கு இட்ஸ் எ பவர்ஃபுல் ட்ரூத்
1: எஸ்
0: வை காட் ஹஸ் கிவன் யுவர் க்ரோனோஸ் டைம்
1: எஸ்
0: காத்திருப்பின் காலத்தை தேவன் ஏன் உங்களுக்கு தந்தார் ஏன் நமக்குன்னு ஒரு டயத்தை தந்திருக்கிறார்னா Not to waste our time.
1: Yes.
0: Waiting ங்கற பேர்ல நாம வேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கல. Be active during your waiting period.
1: Amen.
0: Don't be a passive leader.
1: Amen.
0: Be productive. சும்மா சோம்பேறித்தனமா அதை இதையும் செய்யாம உட்கார்ந்திருக்கிறார். இதையாவது செஞ்சுக்கிட்டே இரு.
1: செஞ்சுக்கிட்டே இரு. எசேக்கியா என்ன சொல்லுவாங்க நீ எழும்பி பிரகாசி அப்பொழுது கர்த்தர் மகிமை மேல உதிக்கும் நீ படுத்துக்கிட்டு எழுப்புவாருன்னு சொல்லாது எழும்பு
0: ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்
1: காத்திருங்க
0: யோசேப்பு ஓடிக்கிட்டே காத்திருந்த பாத்திரம்
1: எஸ் அல்லேலூயா அல்லேலூயா
0: இந்த மாதிரி நாம ஓடிக்கிட்டே காத்திருக்கிறப்பதான் அக்கினி விளம்பு அக்கினி குழம்பாய் மாறுகிற ஒரு தருணம் லைஃபுக்குள்ள
1: வரும் ஆமென்
0: இந்த மாதிரி வளைஞ்சு ஓடுவீங்க
1: எஸ்

வெளியில

உங்களை அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில வர்றீங்க. உங்களை அடைச்சு போட்டாங்க, உங்களை ஒட்டச்சு அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில இது போல வருகிற ஆண்டு இது. This is your Kairos moment.

0: இதை நீங்க உங்களுக்குள்ள சுமந்தீங்க.
1: Yes.
0: நீங்க அக்னியை சுமந்து கொண்டிருக்கிற நபர் என்பது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியல.
1: Yes.
0: ஏதோ கட்டையில பிடிச்ச நெருப்பு அவங்கள பார்த்தாங்க, ஆனா கட்டையில பிடிச்ச நெருப்பு நீங்க இல்ல.
1: Yes.
0: உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிமலை குழம்பு போல, அது வெடிச்சு வெளியில வரும்,
1: வெடிச்சு வெளியே வரும்.
0: உங்களுக்கு விரோதமா நடிச்சாங்க, உங்க உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு உங்களுக்கு முன்னாடி நடிச்சு உங்களை உடைச்சாங்க, ஆனாலும் நீங்க வெடிச்சு வெளியில வருவீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எப்படி பாஸ்டர் இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, உங்க கைரோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தீங்க,
1: க்ரோனோஸ்ல
0: உங்க க்ரோனோஸ்ல உங்க கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் உங்களோட உங்களோட இருக்கிறாருங்கிறத தேசம் அறியக்கூடிய இடத்துக்கு நீங்க வர்றீங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை அறிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறது ஒரு நேஷனல் லெவல் டிக்ளரேஷனா வரும்.
1: ஆமென். We believe.
0: ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் உங்களுக்கு வருது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Regional level ல, national level மட்டும் இல்ல, international level வரைக்கும்.
1: Amen.
0: ஒரு global impact.
1: Yes.
0: உங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்தை யாரும் மறைச்சு வைக்க முடியாது, அந்த பகுதி முழுவதும் பேசப்படும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன்னா ஜெயில ஜோசப் வந்து தேவனோட செலவிட்ட நேரம் தான் பாரோவோட அரண்மனையில அவரே ஆசீர்வதிக்கிற தருணமா ரிவர்ஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அதான் நான் நேத்து சொன்னேன், நீங்க தேவனோட செலவிட்ட நேரத்துக்குள்ளதான், உங்க குரோனோஸ்க்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு, உங்களுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: நாற்பதாவது அதிகாரத்துல க்ரோனோஸ்ல ஜோசப் தேவனோடு செலவிட்ட நேரம், ஆனா 41வது அதிகாரத்துல ஜோசப்போட க்ரோனோஸ் சாரி கைரோஸ் அங்க தேவன் கடந்து வந்து கிரியை செய்கிற நேரம். இந்த நேரம் எந்த நேரத்துக்குள்ள இருந்து வந்துச்சு?
1: க்ரோனோஸ்க்குள்ள இருந்து.
0: க்ரோனோஸ்க்குள்ள இருந்து தான்
1: கைரோஸ் வந்து.
0: கைரோஸ் வந்துச்சு. இப்பதான் நான் சொல்ல வர்றேன், முடியுது டைம்.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டாம தேவனோடு செலவிடுகிற தன்னுடைய குரோனஸ் கவனமா
1: பயன்படுத்துவான்.
0: உங்களுக்கு இனிமே நான் ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருப்பீங்க
1: இருக்க மாட்டேன்.
0: சுறுசுறுப்பா இருப்பீங்களா?
1: ஆமென்.
0: ஏதாவது செஞ்சுட்டு இருப்பீங்களா?
1: செஞ்சுக்கிட்டே.
0: ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டே இருப்பீங்களா?
1: செஞ்சுக்கிட்டே.
0: பிஸியா இருப்பீங்களா?
1: பிஸி.
0: ஆக்டிவா இருப்பீங்களா?
1: ஆக்டிவ்.
0: இது எப்படி உங்களை பிளஸ் பண்ண போகுதுங்கிறது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்பதான் தெரியும்.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நாளைக்கு இதை லிங்க் பண்ணி நம்ம தியானிக்கலாம்.
1: ஆமென்.
0: இன்னும் உள்ள டீப்பா டைவ் பண்ணலாம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இன்னைக்கு என்னன்னா, ரெண்டு செய்தி உள்ள வந்து சொல்ல வந்த செய்தியை வந்து அடுத்த நாள் கொண்டு போயிச்சு. நம்பர் ஒன் என்னன்னா, க்ரோனோஸ் நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறது இல்ல. ஆனா கைரோஸுக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நேரத்துக்காக என்ன செய்யறேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். தேவன் தந்த நேரத்துல தேவனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் க்ரோனோஸ்ல. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நான் எதுக்காக காத்திருக்கிறேன்னா, என்னோட வாழ்க்கையில தேவனுடைய நேரம் அந்த கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யும் வரும் என்று நான் விசுவாசிச்சு காத்திருக்கிறேன். ஏதாவது செய்வேன்னு சொல்லல, செய்யறேன் இன்னைக்கு.
1: எஸ்.
0: நான் ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன் இல்ல,
1: ஓடிக்கிட்டே காத்து,
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்து.
0: இன்னைக்கு கட்டையில பிடிச்ச நெருப்பு,
1: நாளைக்கு பிளம்பு,
0: அக்னி குழம்பு,
1: குழம்பு.
0: இன்னைக்கு நீங்க பிளம்பு, ஜெயில நீங்க அக்னி,
1: பிளம்பு.
0: போத்திபார் வீட்டுல நீங்க அக்னி,
1: பிளம்பு,
0: பிளம்பு. ஆனா ஃபாரோ கோர்ட்ல நீங்க அக்னி பிளம்புல, அக்னி குழம்பு,
1: குழம்பு. Hallelujah.
0: Your season
1: has come
0: and your stage. God has prepared both of them already.
1: Amen. Yes.

0: your season and your stage. உங்களுடைய காலமோ உங்களுக்கான மேடையும்.
1: Yes. இன்றைக்கு ஓடையில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு மேடைக்கு வருவீர்கள்.
0: இணைஞ்சு வந்திருக்கு.
1: Yes.
0: Have come together.
1: Yes.
0: Your season and your stage have come together.
1: Amen.
0: This year is your Kairos moment.
1: Amen.
0: Believe it.
1: I believe, Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்கன்னா, உங்க குரோனோஸ்ல நீங்க ஆக்டிவா இருந்திருப்பீங்கன்னா, கைரோஸ்ல உங்களை ஆனர் பண்ண ஆண்டவர் வந்திருக்கிறார்.
1: Amen.
0: He is here already. Hallelujah.
1: Hallelujah.
0: This is your moment.
1: Amen.
0: இதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க.
1: Yes.
0: இதுக்காக தான் உங்க கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். இது எந்த அளவு நீங்க கிரகிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா குரோனோஸ்ல ஒரு திட்டத்துக்காக, ஒரு தரிசனத்துக்காக ஆண்டவர் தங்களுக்குள்ள விதைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும் இந்த செய்தி புரியும்.
1: Yes.
0: ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறது விளங்கும். இந்த மொமெண்ட்டை தவற விட்டுறாதீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க. 15 வருஷமா, 20 வருஷமா, 22 வருஷமா, 25 வருஷமா நீங்க காத்திருந்தது இந்த மொமெண்ட்டுக்காக தான்.
1: ஆமென்.
0: This is your moment. This is your season. This is your time.
1: ஆமென்.
0: Don't miss it. இதுக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க ஆக்டிவா இருந்தீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷம் தேவன் உங்களுக்குள்ள பத்த வச்சு நெருப்பு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. கட்டையில பிடிச்ச நெருப்பு இல்ல. You are pregnant with fire.
1: Yes.
0: நீங்க கற்பம் தரிச்சிருக்கிற நெருப்ப பிடிச்சு செதறுகிற அதிசயமா கத்தர் விளங்க பண்ணு.
1: ஆமென். Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வல்லமை வெளிப்படும் ஆண்டில் வல்லமை வெடித்து சிதறுகிற டுனாமிஸ்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This is what we call it, dunamis.
1: Dunamis. Yes, dunamis.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God's power.
1: Yes.
0: Dunamis is going to manifest in your life in a wonderful and powerful way.
1: Amen.
0: You are going to experience the dunamis of God in your ministry, in your personal life soon.
1: Amen.
0: It's already happening.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னால முடிக்க முடியல.
1: Yes. டுனாமிஸ் வரணும்னா இந்த குரோனோஸ் மிஸ் பண்ணிடாதீங்க.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சோ எப்படி குரோனோஸும் கைரோஸும் இன்டர்ட்வைண்டா இருக்கு, எப்படி ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு, எப்படி ரெண்டுக்கு இடையில இருக்க நேரடி தொடர்பு குறித்து சின்ன டீடைல்டா அடுத்த நாளை தினத்துல நாம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தேங்க் யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இறக்கமுள்ளவரே, எவ்வளவு அற்புதமா பைபிள்ல இருந்து நாங்க துவக்கத்துல ஜெபிச்சத போல, நாங்க அறிக்கை செய்தது போல, ஒரு ரோட் மேப் போல எங்க கையில ஒரு விஷனை தந்து, அந்த விஷன்ல நாங்க ஏதோ ஏன தானே நடக்காம ஆகாயத்தை அடிக்கிறத போல நாங்க சிலம்பம் பண்ணாம, ஆண்டவரே நாங்க நாங்க நாங்க திட்டமும் தெளிவுமா இலக்குக்கு நேரா ஓடக்கூடிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு
1: நன்றி.
0: நேத்து நாங்க சொன்னது போல எங்க குரோனோஸ் மொமெண்ட்ல, எங்க குரோனோஸ் டேஸ்ல ஆண்டவரே நாங்க முழுசா நாங்க எங்க நேரத்தை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். எங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவரே நீங்க நீங்க விறுவிறுப்பா செய்ய போற, தீவிரமா செஞ்சு முடிக்க போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: We've been teaching about the precious blood of Jesus for the last several weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்திலே எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11 வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal edhiraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avane jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu solugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: indha vetriyile moonru kaaryangal adangi irukkirathu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படி தான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக ஜெயித்தார்கள்
0: that is how the blood the word and the testimony works together
1: ரத்தம் வசனம் சாட்சி மூன்றும் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது
0: in these three there are two things that never change
1: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறுவதே கிடையாது
0: the blood never loses its power
1: ரத்தத்தினுடைய வல்லமை குறைந்து போவதே கிடையாது
0: it is still a cleansing blood
1: அது இன்னமும் சுத்தம் பண்ணுகிற ரத்தமாக
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: ரத்தமாக has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: and another 2000 years it will not lose its power
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதோட வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது
0: the blood and the word remain the same
1: ரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்புதான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukkiradhu endru nam arindhu adu enna seidirukkiradhu endrai nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigiradhu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvade kedaiyadhu
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indrikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodandhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first 3 things.
1: முதல் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power, and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
0: மார்ட்டின் லூதர் said, here I stand.
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்னு தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக
0: இருக்கும். You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதைதான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
0: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: You are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: You are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டா இருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதில் உறுதியா இருந்து அதை அறிக்கையிடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those 3 things.
1: ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் படித்தோம்.
0: Now let's go to the 4th.
1: இப்போது 4th காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்போம் ரோமர் 5th அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பாக எந்தவிதமான குற்ற உணர்வோ எந்தவிதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினி தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய தகுதி இருக்குதென்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt-ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
0: If you are a person with inferiority complex speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்.
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது.
0: That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
0: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள் இதை விட என்ன அதிகமாக வலியுறுத்த முடியாது.
0: Condemnation is just something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன் அதனால நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறாரே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் அந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம் இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து போய் சொல்றீங்கன்னு
0: சொல்லலாம். Well I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறாள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவளுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம் அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா ஒண்ணுதும் உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்.
0: Born again people
1: மறுபடியும் பிறந்தவர்கள்
0: spirit filled people
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்
0: when they come before God and pray
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority
1: தாங்கள் மிகுந்த குற்ற உணர்வை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்
0: you know when Jesus prayed to the father
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்
0: now these fellows thought they knew how to pray These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்க தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார் அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: அவர் கேட்டார் ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும்
0: என்று. And you know he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்.
0: But now then later on
1: பிற்பாடு
0: he said to them
1: அவர்களை பார்த்து
0: before his crucifixion
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக
0: he said you pray to the heavenly father
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க
0: your heavenly father he himself loves you he said
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களில் அன்பு கூறுகிறார் என்றார்
0: why would anybody say that
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: அவர் சொன்னா நீங்களே பிதாவண்டே செல்லுங்க நேரடியா கேளுங்கள் அவர் உங்களில் அன்பா இருக்கிறார்
0: you know why he said
1: ஏன் அவர் சொன்னா தெரியுமா
0: they did not have that sense of intimacy with God
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது
0: they did not have that power with God
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை
0: they could not approach God without inferiority condemnation and without guilt
1: தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை
0: they could not come to God like Jesus come
1: இயேசு தேவனை சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை
0: that is why he had to tell them your heavenly father loves you
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களில் அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டிய
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார் என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை உங்களிலும் அன்பு கூறுகிறார்
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்
0: That's why they line up at their doors.
1: ஆகவே தான் அவங்க வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்
0: That's why they go begging.
1: ஆகவே தான் போய் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்
0: It is as a result of their own inferiority before God.
1: தேவனுக்கு முன்பாக தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே அப்படி செய்கிறார்கள்
0: These are people that have never known the power of the blood.
1: இந்த ஆட்கள் இரத்தத்தின் வல்லமை அறியாத மக்கள்.
0: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த இரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்திலே நாம் வர முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: Yet they have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த இரத்தத்தின் வல்லமை எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவளெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
0: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. Walk not after the flesh but after the spirit.
1: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
0: They have never heard such preaching.
1: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர் கேட்டதே கிடையாது.
0: They have only heard preaching that, oh, God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
1: ஆண்டவர் நேசிக்கிறாங்க, பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
0: This is all they know.
1: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
0: They have never been told about the power of the blood, how it brings them before God, how they can stand before God without guilt, condemnation or inferiority.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்திலே கொண்டு வருகிறது, அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வோ ஆக்கின தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
0: If they knew that,
1: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்,
0: they will go before God.
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்.
0: They will ask.
1: அவர்கள் கேட்பார்கள்.
0: They will receive.
1: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்.
0: Their joy will be full.
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்.
0: And they will bear much fruit.
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்.
0: Look at how Jesus prayed and look at how people pray today.
1: இயேசு எப்படி ஜெபித்தார்கள், இன்றைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க.
0: You know how Jesus prayed?
1: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
0: In the grave of Lazarus, Jesus stood there and prayed like this.
1: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
0: He said,
1: அவர் சொன்னார்,
0: Father, I know that you hear me always.
1: பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: But because of the people which are standing by, I said it that they may believe that thou hast sent me.
1: ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
0: சொன்னேன் என்றார். Why have you not heard me and answered
1: ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல?
0: This is the normal prayer of the spiritual Christians.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்.
0: They may pray for 2-3 hours but this is what they pray.
1: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனா இதை தான் ஜெபிக்கிறார்கள்.
0: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
0: They do not know that they have a standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
0: If you have a standing then you must confess that standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You must confess what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு இரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின இரத்தத்தை எடுத்து வாசலில் நிலைக்கான்களில் பூசினார்கள்.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: That's not the problem today.
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
0: Jesus is not going to come and shed his blood again.
1: இயேசு திரும்ப வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்த போவதில்லை.
0: He has shed it.
1: அவர் சிந்தி விட்டார்.
0: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
1: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களில் வாசலில் அவர்கள் பூசாத இருக்கிறார்கள்.
0: How do you apply it?
1: எப்படி அதை பூசுவது?
0: The psalmist said my tongue is the pen of a ready writer.
1: சங்கீதகாரன் சொன்னான், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று.
0: Just like they used the hyssop and put it on the doorpost.
1: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலில் பூசினார்களோ.
0: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
1: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவு தான் ஈசோப்பாக இருக்கிறது.
0: You take that that truth and declare it with your tongue.
1: Andha satyathai neengal edungal eduthu ungal vaayinale naavinale arikai seiyungal.
0: And when you do that,
1: neengal appadi seiyumbodhu,
0: you declare that, that is when there is victory.
1: Neengal adha arikai seiyumbodhu dhaan vetri undagirathu.
0: Since it is through the blood we have justification.
1: Rathathin moolamaga naam neethimaanalaakkapadugirapadinaal.
0: Justification or righteousness or a standing with God comes through the blood.
1: Neethimaanalaakkapaduvathu alladhu neethi devanukku munbaga naam nirkkakoodiya thagudhi அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
0: செய்ய வேண்டும். We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
0: Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களா?
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்பாக வரும்போது என்ன சொல்ல? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்லை ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி
1: நான் சொல்லல.
0: எனக்கு திராணி இல்லைன்னு சொல்ற ஜெபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: ஏன் அப்படி?
0: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: பாருங்க பிரச்சனை அதுதான். இரத்தம் தான அவங்க நீக்க வைக்கிறது, தானி கொடுக்கிறது என்று அறியாத இருக்காங்க.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள்.
0: Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
1: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
1: உன்னுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உன்னுடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடிகிறது.
0: I can ask.
1: நான் கேட்க முடிகிறது.
0: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறது.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians
1: 5:21 says. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sinned.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sinned.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
0: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God made him to be sin.
1: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமாக.
0: On the cross of Calvary, he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: Why?
1: Yeah,
0: this is a part that everybody accepts.
1: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: Now this is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
1: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
0: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதி ஆக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
0: People rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவமாக்கப்பட்ட நிமித்தமாக நான் நீதி ஆக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்துவிட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: Jesus became sin.
1: இயேசு பாவமானார்.
0: That is true.
1: அது சத்தியம்.
0: That is true.
1: அது உண்மை என்றால்
0: then by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானி எனக்கு
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say with me. Through his blood. I am made righteous. I am given a standing. My guilt is gone. Inferiority is gone. I have no condemnation. The blood of Jesus has made me righteous. I stand before God. You see, that is what it means, my friend.
1: என்னுடைய
0: word based person. I mean, he's really a person into the word.
1: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
0: You know, he is really into all these truths.
1: இந்த சத்தியங்களை எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
0: He went with another preacher into a house.
1: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
0: So this man this other preacher said, "Pastor, you pray."
1: அந்த பிரசங்கியார் சொன்னாரா, "பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க."
0: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
1: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
0: This man was, when he came out, this man was upset and surprised.
1: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
0: What pastor?
1: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
0: Did you not see anything dark powers there?
1: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதான் பாக்கல.
0: Did you not see any evil spirits there?
1: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
0: This preacher said, "Brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits."
1: இந்த பிரசங்கியார் சொன்னார், "Brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
0: இருக்காரு. Don't be a demon conscious person.
1: பிசாசின் உணர்வுனால நிறைந்திருக்காதீங்க.
0: Don't be so devil filled with devil consciousness.
1: எப்ப பார்த்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
0: Be filled with God consciousness.
1: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
0: The God is in you.
1: தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார்.
0: He is with you.
1: அவர் உங்களோடு
0: இருக்கிறார். His presence goes before you.
1: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக
0: செல்கிறது. There is fences put around you.
1: உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டு
0: இருக்கிறது. His power is upon you.
1: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
0: His anointing is yours.
1: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
0: Be God conscious, not devil conscious.
1: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்த உணர்வு வேண்டாம்.
0: See, a lot of people are sin conscious.
1: நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்.
0: Always conscious about their weaknesses, their sins and what they are.
1: எப்ப பார்த்தாலும் அவருடைய பாவம் அவருடைய குற்ற உணர்வு அவங்க யாரு இந்த உணர்வு தான் அவர்களுக்கு.
0: It is because they have never been told about the blood and what it is.
1: காரணம் என்ன? ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: They sing here and there about the blood.
1: ரத்தத்தை குறித்து இங்க அங்க பாக்குறாங்க.
0: And if they learn anything, it is only by mistake or by chance they learn it or by accident they learn something.
1: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயலா ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
0: It is not taught to them.
1: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
0: கிடையாது. When it's taught to them,
1: அது போதிக்கப்படும்போது
0: there comes God consciousness.
1: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
0: Instead of sin consciousness comes righteousness consciousness.
1: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: I am righteous.
1: நான் நீதியா இருக்கேன்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: Before God.
1: தேவனுக்கு முன்பதாக.
0: I am righteous.
1: நான் நீதியா
0: இருக்கேன். Because of the blood.
1: இரத்தத்தினாலே.
0: Be filled with that consciousness.
1: பாருங்கள் இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
1: எப்பமாதலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
0: Sin consciousness is the door through which the devil enters in.
1: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ள நுழைகிறான்.
0: God has put a fence around you.
1: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
0: And the devil is standing there and watching and he's envious of you.
1: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கா உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
0: And he's there saying to God, "Say, look, you blessed him and you've given him everything."
1: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்து இருக்கிறேன்.
0: He cannot come inside.
1: அவன் உள்ள வர முடியாது.
0: But when you fear,
1: ஆனா நீங்கள் பயப்படும்போது,
0: and when you begin to have sin consciousness,
1: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது,
0: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come
1: in. பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படியா அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
0: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
1: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியின் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Because of what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
0: Now let's go to the fifth item.
1: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Fifth thing.
1: ஐந்தாவது.
0: Turn with me to the book of Hebrews.
1: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
0: Chapter 13.
1: 13ஆம் அதிகாரம்.
0: And verse 12.
1: 12ஆம் வசனம்.
0: Chapter 13 and verse 12.
1: எபிரேயர் 13 12.
0: Now let me read to you from verse 11 onwards.
1: நான் 11ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
1: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியினால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
0: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நரக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: This is talking about how with his own blood he sanctifies his people.
1: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: Now we come to the thing about how the blood brings us sanctification.
1: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க
0: போறோம். Now sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
1: பாருங்க இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகள ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற ஒரு
0: காரியம். What is called South Indian sanctification. I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
1: South Indian, தென் இந்திய பரிசுத்தம் அப்படினு ஒன்னு வச்சிருக்காங்க. எந்த சுவிசேஷம் அப்படி சொல்லுது?
0: The South Indian sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
1: இந்த தென் இந்திய பரிசுத்தம் கேரளால ஆரம்பிச்சு Sri Lanka போய் Sri Lanka ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தென் இந்தியா முழுசா இருக்கு.
0: A brand of teaching on sanctification.
1: பரிசுத்தத்தை பத்தி இது ஒரு வகையான போதனை பாருங்க.
0: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
1: எப்படி நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம், பரிசுத்தமா இருப்பதா என்ன, இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
0: Now you know they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
1: பாருங்க முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
0: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
1: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
0: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of thing.
1: இந்த மக்கள் இவ்விதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
0: கொண்டிருக்கிறார்கள். Because that is so widespread, the Bible sanctification is not understood.
1: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடினால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
0: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
1: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவில எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
0: I remember I conducted a wedding.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தின நான்.
0: And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
1: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
0: Oh, one preacher was so mad at me.
1: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல என் மேல பயங்கர கோபப்பட்டார்.
0: He was coming to fight with me.
1: அவர் என்கிட்ட சண்டை போட வந்துட்டார்.
0: I say he belongs to a big denomination.
1: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
0: That is all over the world.
1: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
0: He said, oh, you should not do that.
1: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
0: That you have done this, sir. That is very bad.
1: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமா.
0: You are setting a very bad precedent.
1: நீங்க மோசமான ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க.
0: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
1: நான் சொன்னேன், brother, நான் உங்க சபை பிரிவுல உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கலாம் அப்படி செய்றாங்களே.
0: You know what he told me?
1: அவர் என்ன சொன்ன தெரியுமா?
0: I am not exaggerating.
1: நான் மிகைப்படுத்தி சொல்லல.
0: I am quoting him exactly.
1: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
0: When I told him all over the world in your denomination they do that.
1: உங்க சபை பிரிவுல உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ,
0: you know what he said?
1: என்ன சொன்னா தெரியுமா?
0: But we don't do this in Kerala and Tamil Nadu.
1: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலயும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
0: I said, oh well and good brother, I have only
1: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும்தான் மீறிட்டேன் அப்படின்னு.
0: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
1: பாருங்க Tamil Nadu தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்கனா அங்க இதெல்லாம் செல்லும்.
0: You know, these teachings are no good there.
1: இந்த போதே இல்ல அங்க ஒத்து வராது.
0: See, their brand of sanctification is wrong.
1: பாருங்க அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறதெல்லாம் தவறு.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: To sanctify means to make holy.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
0: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
1: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
0: To sanctify means to set apart.
1: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
0: It has nothing to do with what these people are saying about sanctification.
1: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Sanctification is being set apart.
1: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
0: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
1: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே, அதுதான் பரிசுத்தம்.
0: That chain that bound you with the world is cut off.
1: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: The dominion of sin and Satan is finished.
1: பாவத்தின் ஆளுகை பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
0: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
1: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
0: There is now a difference.
1: இப்போது ஒரு வித்தியாசம்.
0: There is a difference between you and the people out there in the world.
1: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: What is the difference?
1: என்ன வித்தியாசம்?
0: It is not in the length of the hair.
1: அது முடியவள நீளமா இருக்கு அதுல இல்ல.
0: It is not in the color of your clothes.
1: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
0: It is not what you wear or don't wear.
1: அது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
0: It is none of these things that these people place emphasis upon.
1: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
0: What is the difference between you and the people outside?
1: உங்களுக்கும் வெளிய இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
0: They are without promises.
1: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருக்கிறார்.
0: They are without a covenant.
1: அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல்
0: இருக்கிறார். They are without a God.
1: அவர்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்.
0: They are in darkness.
1: அவர்கள்
0: இருளில்
1: தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
0: He looks upon you as belonging to you.
1: அவர்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Is that the difference?
1: வித்தியாசம் தானே?
0: Is that the difference, my friend?
1: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you're there, say amen.
1: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
0: That is the difference.
1: அதுதான் வித்தியாசம்.
0: Are you sanctified?
1: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா?
0: What do you mean by sanctification?
1: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
0: It is not, it doesn't mean whether your clothes have changed.
1: உங்க துணி எல்லாம் மாறிடுச்சு அது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: We are not having a laundry here or a tailoring lessons.
1: நாம லாண்டரியோ அல்லது தையல் பள்ளியோ வச்சிருக்கல.
0: No, we are teaching the Bible.
1: கிடையாது, வேதத்தை போதிக்கிறோம்.
0: Does it have anything to do with your hair?
1: முடிக்காதுக்கு சம்பந்தம் இருக்கா?
0: No, we are not barbers.
1: கிடையாது, நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
0: I go to a nice barber.
1: நான் ஒரு நல்ல முடி வெட்டற கடைக்கு போறேன்.
0: You ask him what is right.
1: அவர் கேளுங்க இது.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
1: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம் உலக பிசாசு இவற்றில் என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
0: Amen.
1: Amen.
0: I now am a child of God.
1: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
0: I am called by his name.
1: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
0: I am given the seal of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: In my heart.
1: என்னுடைய இருதயத்தில்.
0: People out there don't have it.
1: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
0: But in my heart I have the seal of the Holy Spirit.
1: ஆனால் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
0: I have the earnest of my inheritance.
1: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
0: The Holy Spirit has been poured out into me.
1: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
0: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
1: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலைமையில என் இருதயமனுடைய ஆவி இருக்கிறது.
0: Whereas the man outside is not in that condition.
1: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலைமையில இல்லை.
0: This is what it is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Sanctification is a difference that God has made between you and others.
1: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
0: That difference or separation has nothing to do with what these people talk about.
1: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குதே அதுக்கு இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Turn with me to Exodus chapter 11.
1: திருப்போம் யாத்திராகமம் 11 அதிகாரம்.
0: Now we see God sanctifying his people.
1: இப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
0: Exodus chapter 11.
1: யாத்திராகமம் 11 அதிகாரம்.
0: Verse 4 to 7.
1: 4 முதல் 7 வசனங்கள்.
0: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
1: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
0: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
1: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி.
0: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
1: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
0: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
1: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: Look at the language.
1: பாருங்க எப்படி
0: சொல்றாங்க. Not even a dog will wag its tongue against the children of Israel.
1: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
1: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு படியாகும்.
0: Now notice the last sentence.
1: பாருங்க கடைசில வருது
0: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
1: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
0: Between the Israelites and the Egyptians.
1: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
0: God has put a deliberate difference.
1: தேவன் வேண்டுமென்றே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: What is the difference?
1: அந்த வித்தியாசம் என்ன?
0: Every firstborn shall die in Egypt.
1: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
0: Firstborn of the land of Egypt.
1: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
0: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
1: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
0: There the firstborn will die.
1: அங்கே இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
0: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
1: பிறகு இயந்திர வேலை செய்கிறாளே அந்த அடிமை பெண் அவளுடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
0: The firstborn of every beast will die.
1: பாருங்க மிருகங்களுடைய தலையீட்டு அனைத்தும் சாகும்.
0: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
1: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
0: This is what is going to happen, he says.
1: இதுதான் நடக்க போகிறது
0: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
1: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
0: All their firstborn will die, therefore they'll cry out.
1: முதற் பிறந்த பிள்ளை அனைத்தும் சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
0: But what about the children of Israel?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not a dog shall wag his tongue.
1: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: This is the way I put a difference between you and them, he says.
1: இப்படி தான் நான் உங்களுக்கும் அவளுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
0: God put a difference.
1: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: That is what sanctification is about.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
0: God put a difference between Egyptians and Israel.
1: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: The Israelites are crying out. Crying out. The Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
0: I'm sorry, Egyptians are crying out.
1: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
0: They are dying.
1: அவர்கள் சாகிறார்கள்.
0: They have no help.
1: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
0: They have no salvation.
1: அவர்களுக்கு இரட்சிப்பே கிடையாது.
0: They have no savior.
1: அவர்களுக்கு இரட்சகர் கிடையாது.
0: They are in darkness.
1: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
0: They are crying out.
1: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
0: What about the Israelites?
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
0: Not even a dog shall wag his tongue.
1: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: I'll tell you my friend, there comes a day.
1: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
0: A day of judgment.
1: நியாய தீர்ப்பின்னால்.
0: In which the people of this world that have never come to Christ will cry out.
1: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரல் இடுவார்கள்.
0: They will cry out and lament.
1: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
0: Against the judgment and hell.
1: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
0: The pain and the terror of hell will grip their hearts.
1: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்.
0: Oh, but the people of God.
1: ஆனால் தேவ ஜனங்கள்
0: will be found rejoicing.
1: அவர்கள் களி கூறுவார்கள்.
0: And entering into glory.
1: மகிமைக்குள்ள
0: to live forever in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் வாழும்படியாக.
0: This is the difference.
1: இதுதான் வித்தியாசம்.
0: I tell you my friend, the difference is about these great things.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
0: It is not about silly things.
1: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி கிடையாது.
0: No, no, no.
1: கிடையாது.
0: Don't be a silly Christian.
1: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
0: Oh, some people are so serious about these silly things.
1: எல்லாம் பாட்டுல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
0: போறாங்க. Oh, brother, what do you believe on that?
1: Oh, brother, இத பத்தி நீங்க என்ன
0: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
1: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
0: I said that's silly stuff is not worth talking about.
1: நான் சொன்ன இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
0: You want to talk about what God has done?
1: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்புறீங்களா?
0: You want to talk about what the blood of Jesus has done?
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்புறீங்களா?
0: I am ready.
1: நான் ஆயத்தமா
0: இருக்கேன். But not about the silly stuff that you consider to be the major thing issue.
1: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்புறேன்.
0: It is nothing.
1: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
0: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
1: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறார் அந்த வித்தியாசம்.
0: There is a distinction.
1: நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
0: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
1: பாருங்க இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறார், அது எப்படி உண்டா இருக்கிறது?
0: That they are crying and these people are at peace.
1: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
0: Listen, this is where we come to the point.
1: பாருங்க இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
0: What made the difference?
1: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
0: So that they cry and these people are in peace.
1: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
0: You know what made the difference?
1: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
0: The blood made the difference.
1: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
0: Why there was no crying in the people of Israel?
1: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
0: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was smeared on their doorpost.
1: இரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
0: They stayed behind the blood.
1: அந்த இரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
0: They were protected by the blood.
1: இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
0: The blood has secured them.
1: இரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
0: Every man and beast was behind that door.
1: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
0: Nobody was to be harmed.
1: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
0: The angel of death passed over them.
1: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
0: So how did God separate and bring about a distinction between others and these people?
1: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
0: By the blood he made the difference.
1: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
0: That is what Hebrews is talking about in 13:12.
1: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
0: He has sanctified us by his own blood.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
0: When Hebrews says that by his own blood he sanctified his people.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது,
0: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
1: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The blood has made the difference.
1: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
0: Between his people and other people.
1: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
0: The blood of the Passover lamb.
1: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
0: The blood of Jesus makes the difference between you and others.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
0: The blood makes you his children.
1: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
0: The blood makes you righteous.
1: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
0: The blood makes you come before God.
1: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாய் வர வைக்கிறது.
0: God gives you a standing before God.
1: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
0: What is wrong with those people?
1: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
0: They don't have the blood.
1: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
0: They don't have the salvation.
1: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
0: They are without God.
1: அவர்கள் தேவன் இல்லாமல்.
0: Without hope.
1: நம்பிக்கை இல்லாமல்.
0: In darkness.
1: இருளிலே இருக்கிறார்கள்.
0: They are unable to come and stand before God.
1: தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
0: They cannot come and stand before God.
1: அவர்களால் நிற்க முடியாது.
0: The wicked shall be like the chaff that the wind driveth away, the Bible says.
1: துன்மார்கள் காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
0: That means they'll be just blown away by the wind of God's judgment.
1: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
0: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
1: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
0: You'll be blown away.
1: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
0: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
1: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
0: I am not blown away in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
0: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
1: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: He shall be like a tree planted by the rivers of water.
1: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
0: He gives fruit in season.
1: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
0: He shall not wither away.
1: அவன்
0: shall not wither away.
1: அவன் இலை உதிராது.
0: And whatever he doth shall prosper.
1: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
0: But the wicked are not so.
1: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
0: They will not be able to stand in the judgment of God.
1: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
0: They'll be like the chaff that the wind driveth away.
1: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
0: That is the difference my friend.
1: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: I can talk to God.
1: நான் தேவனோடு பேச முடியும்.
0: I can pray to God.
1: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
0: I can know God.
1: நான் தேவனை அறிய முடியும்.
0: God embraces me. தேவனே
1: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
0: He gives me his strength.
1: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
0: He meets my needs.
1: என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்.
0: He protects me.
1: என்னை பாதுகாக்கிறார்.
0: But the people out there.
1: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
0: They can't claim that.
1: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட
0: முடியாது. They cannot even stand before God.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
0: That is what is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
0: Sanctification means now I belong to him.
1: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
0: The blood has made the difference.
1: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
0: Sanctification means that I am different from the world.
1: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
0: In what way am I different?
1: எந்த விதத்தில் நான் வித்தியாசமானவன்?
0: They are not blood washed, I am blood washed.
1: அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல, நான் கழுவப்பட்டிருக்கிறேன்.
0: They are not redeemed, I am redeemed.
1: அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: They are in darkness, I am in light.
1: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், நான் ஒளியில் இருக்கிறேன்.
0: This is the difference, not these other silly things.
1: இதுதான் வித்தியாசமே தவிர மற்ற அல்பமான காரியங்களா கிடையாது.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Say an amen.
1: ஆமென் சொல்லுங்களேன்.
0: All right, now to the next last thing.
1: அடுத்த கடைசி காரியத்தை பார்ப்போம்.
0: We will go to Hebrews 12.
1: எபிரேயர் 12 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
0: Turn to Hebrews 12.
1: எபிரேயர் 12 க்கு நாம் திருப்போம்.
0: And we will close with this.
1: இதோடு கூட நாம் முடிப்போம்.
0: And next week we will continue.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: Hebrews 12 verse 22 to 24.
1: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
0: You are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels.
2: நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்
0: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect
2: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும்
0: and to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel
2: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்
0: the description is most wonderful
2: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை
0: talking about the dwelling place of god
2: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது
0: calls it mount zion
2: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது
0: city of the living god
2: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்கிறது
0: heavenly jerusalem
2: பரம எருசலேம்
0: and then it talks about who is there
2: பிறகு அங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது
0: says innumerable company of angels
2: 10,000 தேவ தூதர்கள்
0: general assembly and the church of the firstborn
2: முதற்பேறானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை
0: and the spirits of just men made perfect
2: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
0: the place where god dwells is described in a threefold manner
2: பாருங்க தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
0: and the people that are there are also described in a threefold manner
2: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
0: and now look at what is there
2: இப்போ அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
0: in the dwelling place of god
2: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த
0: இடம் before the throne of god
2: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
0: Where God is.
2: தேவன் இருக்கிற இடத்திலே
0: Jesus the mediator of the new covenant is there.
2: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
0: Now first of all God is there.
2: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
0: Then Jesus is there.
2: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
0: The third thing is the thing that most interests me.
2: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
0: You know what the third thing is?
2: மூன்றாவது தெரியுமா?
0: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
2: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது
0: இஸ் தட் வண்டர்ஃபுல்
2: இது அற்புதமான காரியம்
0: God is there
2: தேவன் இருக்கிறார்
0: Jesus is there
2: இயேசுவும் இருக்கிறார்
0: and the blood is there
2: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது
0: oh why the blood is there
2: oh ஏன் அந்த ரத்தம் அங்க
0: it says that it's speaking there
2: பார் அது அங்க பேசுகிறது என்ன
0: வசனம் it also tells us what it is speaking
2: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது
0: it is saying that it is speaking better things than that of Abel
2: ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது
0: what was the blood of Abel speaking
2: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது
0: God said the blood of Abel has cried out to him calling for vengeance
2: தேவன் சொன்னார் ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது
0: but the blood of Jesus
2: ஆனால் இயேசுவின் ரத்தம்
0: not just shed on the earth like Abel's blood
2: ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை
0: even though it was shed on the cross of Calvary
2: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
0: கூட that blood as our atonement was taken into the very presence of God

0: there.
1: இப்ப எல்லாரையும் அந்த பரிசுத்த எருசலேமுக்கு கூட்டி போயிட்டு அந்த ரத்தம் எங்க சிந்தப்படுதோ அங்க கூட்டிட்டு போறாங்க.
0: Seems to me there is a spot there that there is a hole there way deep inside the earth and they're putting light there and showing this is where the blood went.
1: இதான் ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வெச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றாங்க.
0: See there that's where the blood went.
1: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு போச்சு.
0: Everybody just kissing that place.
1: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படி முத்தம் போறாங்க.
0: Everybody standing there and worshiping that place.
1: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்க.
0: So they say, oh, let us say a prayer. This is where the blood went.
1: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Some people say, well, I'm going to go take baptism in Jordan.
1: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
0: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan?
1: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
0: People are into all kinds of things, you know.
1: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க.
0: And that is why these fellows are making money showing this is where the blood went.
1: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுது நல்ல காசு.
0: If you came to church I will show you where the blood
1: went. சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிறேன் அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு.
0: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God, in the presence of Jesus, in the throne room of God where the judge of all is seated speaking better things than that of
1: எனக்காக இருக்கிறது. தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே
0: crying out so that mercy shall be shown to us.
1: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
0: Why should the believer be guilty?
1: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
0: வேண்டும்? Why should the believer be filled with condemnation?
1: ஏன் விசுவாசி ஆக்கிரத் தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
0: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
1: பிறகு ஏன் கிருபாசனத்தின் தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
0: Why should the believer pray those useless prayers?
1: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
0: Why should the believer say I am unworthy?
1: ஏன் விசுவாசி நான் தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
0: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
1: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
0: Why should the believer be afraid?
1: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
0: Why should the believer doubt?
1: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
0: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
1: நான் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது.
0: 24 hours of the day.
1: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
0: There is only one thing that it speaks.
1: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
0: Speaking and claiming mercy for you and I.
1: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
0: You must come boldly.
1: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
0: You must pray boldly.
1: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
0: You must walk courageously.
1: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
0: நடக்க வேண்டும். You have favor with God.
1: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
0: You have power with God.
1: தேவனுடைய வல்லமை உண்டு.
0: Because the blood is there speaking for you.
1: என்ன ரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The blood is there.
1: ரத்தம் அங்க இருக்கிறது.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: The blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தம்.
0: Is there.
1: இருக்கிறது அங்க.
0: In the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே.
0: Speaking on behalf of
1: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
0: Interceding for me.
1: எனக்காக பரிந்து பேசுகிறது.
0: And speaking mercy to be shown to me.
1: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: That is why I come boldly.
1: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
0: I will talk next week about how to come boldly.
1: அடுத்த வாரம் எப்படி தைரியமாய் வருது அத பத்தி எல்லாம் நாம் பேசுவோம்.
0: How the blood gives us the boldness.
1: எப்படி ரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: We'll talk about how the blood reconciles.
1: எப்படி ரத்தம் ஒப்புரவாக்குகிறது என்று
0: பார்ப்போம். So many other things.
1: இன்னும் பல காரியங்கள்.
0: But time is up.
1: ஆனால் நேரம் முடிந்து.
0: Shall we all stand together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Everybody.
1: எல்லாரும்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Well, are you happy?
1: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
0: You don't have to go to Jerusalem to find out anything.
1: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
0: Go there, see if you want. That's, I'm not against all this.
1: ஏன்னா நான் போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் எதிர்க்கல.
0: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
1: ஏதோ எருசலேமுக்கு போயிடு யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: It is in knowing the truth.
1: சத்தியத்தை அறிவதிலே இருக்கிறது.
0: Where did the blood go?
1: ரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
0: It is there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
0: Kept there.
1: அங்கே செல்லுங்க.
0: Speaking there.
1: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
0: That is what the Bible declares.
1: வேதம் அப்படிதான் சொல்கிறது.
0: If you know it,
1: அது உங்களுக்கு தெரியும்
0: என்றால் you will declare it.
1: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
0: And the devil starts running away from you.
1: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
0: As he says, my goodness, he is always claiming the blood.
1: அவன சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் ரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்.
0: He believes what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கு என்று

0: knows what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்தது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
0: The devil has no power over you.
1: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமை கிடையாது.
0: There is only victory for you.
1: உங்களுக்கு வெற்றி மட்டும்
0: தான். Lift up your hands, praise God.
1: உங்களை வேண்டி கர்த்தரை
0: ஸ்தோத்திரியுங்கள். Oh, thank God for the blood.
1: ஓ ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Oh, the blood.
1: ரத்தம்.
0: The blood that never loses its power.
1: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
0: The blood that was shed for us.
1: நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
0: Oh, the blood that cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம்.
0: Washes us.
1: நம்மை கழுவுகிற ரத்தம்.
0: Sanctifies us.
1: நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
0: Redeems us.
1: நம்மை மீட்கிற ரத்தம்.
0: Gives forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம்.
0: Sanctifies us.
1: நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
0: Justifies us.
1: நம்மை நீதிமான்களாக்குகிற
0: ரத்தம். The blood that speaks for us.
1: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற ரத்தம்.
0: The blood that speaks in our favor.
1: நம்முடைய சார்பிலே பேசுகிற ரத்தம்.
0: The blood that's not against us, it's for us.
1: நமக்கு விரோதமாக இல்லை, நம்முடைய பட்சத்திலே.
0: Oh, hallelujah.
1: Hallelujah.
0: Praise you, Jesus.
1: ஸ்தோத்திரம் இயேசுவே.
0: Praise you, Father.
1: ஸ்தோத்திரம் பிதாவே.
0: Thank you, Lord.
1: நன்றி கர்த்தாவே.
0: Thank you, Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Thank you, Father.
1: நன்றி தாபனே.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lift up your hands and say.
1: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: Everybody say.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Never loses its power.
1: தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
0: I am redeemed by the blood.
1: நான் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: My sins are forgiven by the blood.
1: இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
0: I am justified.
1: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am cleansed.
1: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am sanctified.
1: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I have access into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்.
0: There the blood is speaking for me.
1: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது.
0: Oh, the word says.
1: ஓ வசனம் சொல்கிறது.
0: The blood of Jesus is speaking for me.
1: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது.
0: Therefore I will speak about the blood.
1: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்.
0: The devil has no power over me.
1: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
0: Witchcraft has no power over me. Thank you, Lord, for speaking these words to us.
1: கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்களோடுத்தில பேசினபடியால் ஸ்தோத்திரம்.
0: Thank you for the precious blood.
1: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
0: Thank you for what it means to us.
1: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்குதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
0: Thank you for all that the word teaches that it has done for us.
1: இரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
0: We stand on that.
1: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்.
0: May the truth set us free.
1: சத்தியம் எங்களை விடுவிக்கட்டும்.
0: May every believer have victory.
1: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்.
0: May they have victory over the evil one.
1: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே.
0: Over the devil, the accuser.
1: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
0: May they have victory over every guilt and condemnation and inferiority.
1: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
0: In Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில்.
0: May they walk victoriously and triumphantly.
1: அவள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
0: Oh, thank you, Father.
1: நன்றி பிதாவே.
0: Oh, continue to speak to us.
1: Oh, தொடர்ந்து எங்களோடு பேசு.
0: Continue to open our eyes.
1: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
0: May our eyes see the wonderful things that you have done.
1: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
0: And let the truth set us free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: We give you all the glory.

கலங்கி இந்த ஆண்டவருடைய சமூகத்தை தேடி நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கலாம். உங்களை சார்ந்த ஒருவர் உண்டு, உங்களை தேற்றி அரவணைக்க ஒருவர் உண்டு. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று நிச்சயம் பண்ணுகிறார்.

இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிறதன் ஆண்டவர் பரிசுத்த, அவர் உன்னதர், அவர் மகத்துவர், அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அவரை யாரும் புரிந்து கொண்டதில்லை, அவரை யாரும் அறிந்து கொண்டதில்லை. ஓ ஹல்லேலூயா, எஸ் மை மாஸ்டர். மனிதர்களால் காணப்பட முடியாதவர் நாங்களும் ஆராதிக்கிறோம். நீர் மகத்துவமே பரிசுத்தம். You alone are holy, God. You alone are.

0: யோவான் எழுதின சுவிசேஷம் 5:35 யோவான் 5:35
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து பார்த்துட்டு, இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மார் பிள்ளைகளோட பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும், அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும், அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போம், ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கு ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் இல்லை. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். உடைய உடைய நம்ம அது நமக்கு வேணும், ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ. ஆறுதல் தேவை, ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான், ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? பிரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்ம லேஸ்பட்ட ஆளில் பிரசங்க கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும், யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அதாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா, ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலாம், அவன்தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளம் கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏரோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏரோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏரோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தரும், ஏதாவது கொஞ்சம் பணத்தை தாருன்னு கேட்கலை. சொன்னான் ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்க. அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரன் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டு டெஸ்ட் பண்ணான் வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக, இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். தண்ணீரின் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்தானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் 3 சாட்சி நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த 2 மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை, மூழ்கணும், தண்ணிக்குள்ளே மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க, அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க. பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர்த்தெழுதலின் அனுபவம். அதை போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ள வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த 2 மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினி ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சியை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னா, ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீனெல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள். அல்ல, நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். அவனுக்கு ஒரு வியாதியும் இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை. மொத்தமாக போட போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காது. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்ல அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க. உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சு, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பேத்தி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும். சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏசாயா 60:1-5 இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்றார். எழும்பு. நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு. உன் தூக்கத்தை விட்டு எழும்பு. உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னான், உன் தலையை எடுத்துருவேன். பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன், ஆண்டவரே வைராக்கியமாக இருந்தப்பா என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூற செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார். அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலிய முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பயத்தி நல்ல கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேல ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேல மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேல வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி வெளிச்சம் மகிமை என் மேல இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும். அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லுங்கள். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இல்லை ஊழியக்காரர்கள்னா மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கிற 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க, நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு ஊட்டியை அனுப்பி வச்சிட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரனா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல இந்த எல்லா ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்துற தோத்திரமா விசுவாசிகள்னா அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இன்னத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் முந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 Samuel 4:21. 1 Samuel 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், இந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. 1 Samuel 8:11 வாசிங்க.
1: மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு. எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்கே மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்,
0: அவருடைய மகிமை. இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை, சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா, சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, கிருபையை கேள், ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேள், அப்படி சத்தம் போடணும்னு வரும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா, கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்தியம் மகிமை. சபையில் எபேசியர் 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இந்த புகையை பின்னாலேருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்றை காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா, இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் 1-2 தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்து கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமையும் வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு ஒரு ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்தாடிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் உன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை பேத்தி ஆண்டவர், என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை பேத்தி அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல, துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் எண்ணத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை எண்ணத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புறாருல, இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை பேத்தி ஆண்டவரே நல்லா எங்கள் எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவிச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. அதுக்காக நீங்கள் வெள்ளைச்சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்றைக்கி நல்லா இருக்கிறது, நல்லா அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல வருவான், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு வருவான். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் உன் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதுதான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவும் உன் மேலே பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6. அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தால் அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பான். உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால தான் இரவும் பகலும் சபையில் ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவர். மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பாணியை கொடுத்தார். அந்த வெறும் பாணியை ஒட்டைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர். பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்லா அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு ரொட்டீன் வாழ்க்கை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அதில் ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, எல்லாரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமாக உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கத்தாவே மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம் அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7 ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல,
0: பகலும் அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபமிடுவோம், எல்லாரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா, வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானோம். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானோம். வெறுமையாக போகக்கூடாது, இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே மெதுவெதுப்பாக இருக்குது, நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும், இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைவேற்றி காண்பீங்க. தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேற்றி காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும் புதுசாக வந்தவங்க கைவேற்றி காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் என் இருதயத்துக்குள்ளே. ஆண்டவர் வரணும், கைவேற்றின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க, கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க, எழுந்துருங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க, உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு, பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் உங்கள் இறுதி

வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக, ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என் பேர் வந்து நோபல் பால். நான் சினிமா உள்ள டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன். நோபல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாருன்னா மிஸ்டர் பிரபுதேவா, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும். அவருடைய படத்தில் எல்லா பாடல்களிலும் நடனத்துலேயும் நான் பக்கத்தில் ஆடிட்டுருக்கிற ஒரு டான்ஸர். அவர்கிட்ட ஒரு 11 வருஷம் டான்ஸராக இருந்துட்டு இப்போ நான் டான்ஸ் மாஸ்டராக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 91லேருந்து சினிமாவில் நான் இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு சினிமாக்காரன் கிடையாது. நான் சினிமாவை சேர்ந்த ஒரு ஆளோ கிடையாது. என்னோடய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரும் சினிமாவை சேர்ந்தவன் கிடையாது. என்னோடய பூர்வீகம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை பகுதியில் நான் பிறந்தேன். ஒரு சிஎஸ்ஐ பேக்ட்ராப்பில் நான் பிறந்தேன். என் அம்மா ஒரு ஹிந்து, அப்பா ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். ஆனால் நான் வந்து ஒரு பேரளவுக்கு தான் கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் ஒரு சரியான கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஆனால் சினிமா எனக்கும் சம்மந்தம் இல்லை. என் குடும்பத்தில் யாரும் பாட்டு கூட பாடினது கிடையாது, டான்ஸ் ஆனது கிடையாது, ஒரு ஆர்டிஸ்ட்டாகவோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் வந்து தெரியல ஏன் இப்படி நான் சினிமாவுக்கு வந்தேன் எனக்கு தெரியல. நான் ஸ்கூலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இன்றைக்கி தெருவு தெரு நிறைய பேர் ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் காம்படிஷன், எங்கே பார்த்தாலும் டிவியை திறந்தால் டான்ஸு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 15 பேர் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அன்றைக்கி மைக்கேல் ஜாக்சனை பார்த்து டான்ஸ் ஆடின ஒரு குரூப்பு. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி யாரும் டான்ஸே ஆட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு ஐயர் ஃபேமிலியிலேருந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க, இவ்வளோதான். டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ஆளே கிடையாது. அன்றைக்கி நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 15 பேரில் நான் ஒருத்தர், தமிழ்நாட்டிலே ஒரு 5 பேர் தான் இருப்போம். அன்றைக்கி வெறியாக இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப பிடிச்ச, எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதுலேயே ரொம்ப இதாக பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து, அவரோட அம்மா வந்து நாடக நடிகை. அப்போ நான் ஸ்கூலில் நிறைய டான்ஸ் காம்படிஷன் பண்ண ஆரம்பித்து இன்டர் ஸ்கூலில் நிறைய ப்ரைஸு சர்டிஃபிகேட்டு மொமெண்ட்டாலாம் வாங்கினோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே நான் விவேகானந்தா காலேஜ் படித்தேன் சென்னையில். அப்போ அந்த விவேகானந்தா காலேஜில் போனால் அங்கே இருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்தோன்னா இன்னும் வட்டம் பெருசாகிடுச்சு. இன்னும் நிறைய ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்டர் காலேஜ் காம்படிஷன் பல ஊர்களுக்கு போய் காம்படிட் பண்ண ஆரம்பித்தோம். அது நம்ம நல்லா போச்சு, நல்லா பேர். இன்னும் ஒரு 3-4 பேர், 5-6 பேர் சேர்த்துக்கிட்டு நாங்கள் பெருசாக பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் தக்கன் காலேஜ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பேஷனை விட முடியல. என்னால் இதுலேருந்து சரி டான்ஸ் எப்படி டப்புன்னு விட்டு வர்றதுன்னு தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் என் கூட இருந்த ஒருத்தரோட அம்மா வந்து நாடக நடிகை. அவன் வந்து அந்த பையன் வந்து என் ஃப்ரெண்டு. அவன் சினிமாவில் டான்ஸராக போயிட்டான், ஹீரோவுக்கு பின்னாடி ஆடுறதுக்கு. அவன் வந்து என்னை வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப ஆசை சினிமாவில் போய் பார்க்கணும், என்னென்னு பார்த்துட்டு வந்துடணும், எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சினிமாவுக்காக நான் பிளான் பண்ணதே கிடையாது. ஆனால் தற்செயல் தான் என் வாழ்க்கையில், ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு போனேன். 2 வருஷத்தில் நான் திரும்பி வந்துடுவேன்ட்டு. ஆனால் இப்போ நான் 25 வருஷமாக இன்னும் இருக்கேன் சினிமாவில், என்னால் திரும்பி போகவே முடியல. ஏன்னா நான் போன இடம் வந்து அப்படிப்பட்ட இடம். நான் வரும்போது தான் பிரபுதேவா அவர்கள் இப்படி வந்துட்டு வளர்ந்து பெருசாகிட்டு வராங்க. அப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட போய் ஒரு ஷூட்டிங்கில் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிது. 40 பேரில் ஒரு டான்ஸராக பின்னாடி ஆடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய லென்த் ஒன்று கம்போஸ் பண்ணார். அதை எல்லாரையும் ஆட சொன்னார். எல்லாரையும் ஆட வச்சு ஒரு 8 பேரை பொறுக்கி எடுத்தார். அந்த 8 பேரில் நானும் ஒருத்தேன். நாங்கள் அந்த 8 பேர் தான் ஹீரோவுக்கு ஆடி காமிச்சோம். சிரஞ்சீவியின் தெலுங்கு படம் அது. அப்போது சிரஞ்சீவி சாருக்கு ஆடி காமிச்சோம் மெக்கானிக்கல்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 8 பேரில் பார்த்து ஆடி காமிச்சோன்னா பிடிச்சி போய் என்னை பர்மனெண்ட்டாக அவர் கூட வச்சுக்கிட்டார். அவர் கூடவே இருக்க ஆரம்பித்தேன். அவரை விட்டு போக மனசு இல்லை. அவர் கூடவே இருந்த அவர் அண்ணன் ராஜசுந்தரம் அவர்களோட இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னேற ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்துச்சு, நிறைய பணம் வந்தது. 1992-93 பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாயில் 30,000 ரூபாய் சம்பாதிப்பேன். அதாவது இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சமணம். அன்றைக்கி ஒரு அன்றைக்கி வந்து என் வயசு வந்து வெறும் 20 தான், 20-21 வயசு தான் இருக்கும். ஒரு 3 வருஷத்துலேயே நான் வந்து பைக் வாங்கிட்டேன். ஒரு 3 மாதத்துலேயே பைக் வாங்கிட்டேன். ஒரு வருஷத்தில் பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 30 நாளும் ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்ல டான்ஸர்னு பேர். ஏன்னா பிரபுதேவா அவர்களோட கூடவே ஆட ஆட என்னை எல்லோரும் கூட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேப் இல்லாமல் உழைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நாங்கள் அதிகமாக போக நிறைய பணமும் வந்தது, நிறைய ஃபேமும் வந்தது, நிறைய புகழும் வந்தது. அதே மாதிரி கூடவே நிறைய போதையும் என் கூட வந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து என்னோடய அம்மா ஒரு ஹிந்து, அவங்க வழியில் போயிட்டுருந்தாங்க. அவங்க இதுக்கும் போவேன், அப்பாவுடைய சர்ச்சுக்கும் போவேன். ஆனால் எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை கிடையாது. இயேசு மேலாம் பெரிய மரியாதையே கிடையாது எனக்கு. அவர் ஒரு சாமி, அவ்வளோதான். இயேசுவை பெருசாக நான் இது பண்ணதே கிடையாது.
ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதுவும் சினிமா ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பேன். வீட்டில் இருக்கிறத விட நான் 23 மணி நேரமும் நான் ஃப்ரெண்டோட இருக்க சொன்னால் இருப்பேன். அந்தளவுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம். அப்படியே சினிமாவில் போயிட்டு அப்படியே நான் சேர கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்ட ஆரம்பித்த பழக்கம் வந்து சினிமாவில் எனக்கு என்னென்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியலனா கூட கெத்தாக தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியுன்ற மாதிரியே காமிச்சிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிகரெட் பிடிக்க தெரியலனா கூட சும்மா நான் சிகரெட் கையில் வச்சுட்டே பேசணும், அப்போ அது வந்து கெத்து. அதாவது நம்மளை வந்து இல்லைன்னா நம்மளை ரொம்ப மொக்க அப்படின்றவாங்க, வேஸ்ட் இவன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது வந்து என்னென்னா அந்த உலகமே ஒரு பந்தாவான உலகம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சவன் இவன் பயங்கர பந்தாக இருந்தால் எல்லோரும் மிரளுவாங்க, பயப்படுவாங்க, எல்லோரும் கொஞ்சம் நம்மளை மதித்து சேர்த்துப்பாங்க. பயப்படுறாங்க மிரளறாங்கன்ற கான்செப்டை விட நம்மளை அவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் முக்கியமாக பட்டது எனக்கு. அதனால் நான் அவங்கள்ட்ட மிங்கிள் ஆகணுன்றதுக்காக நானே இதை வாண்டடாக பண்ண ஆரம்பித்தேன். யாரும் என்னை கெடுக்கலை, நானே இதை பண்ண ஆரம்பித்தேன். விளையாட்டாக ஒரு பீர் அடிக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி எப்பயோ ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன் பீர். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு அது அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பீரில் போக ஆரம்பித்தேன். பீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமே இல்லாத சிகரெட் பிடிச்சி, பழக்கமே இல்லாத விஸ்கிக்கு போக ஆரம்பித்தேன். எல்லோரும் வந்து விஸ்கியை பற்றி ஊற்றி கொடுப்பாங்க, சும்மா என்னென்னே தெரியாது, சரி அடித்து பார்ப்போம், அடிச்சுட்டா தலை சுற்றி வாந்தி எடுத்து அதெல்லாம் ஆகிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் சிரித்து, சரி அவங்க முன்னாடி அவமானப்பட்டுடமே நம்ம திரும்ப விடக்கூடாது, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு திருப்பி விஸ்கியை பிராண்டியெல்லாம் அடிக்க ஆரம்பித்து அவங்க முன்னாடியே பேர் வாங்கி அவங்கெல்லாம் என்னை புகழ்ச்சியாக பேச, இப்படி என் வாழ்க்கை வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் இவன் நல்லாவும் டான்ஸ் ஆடுறான், ரொம்ப சீக்கிரம் தண்ணி அடிக்கிறான், அந்த அடிக்கிறான், எல்லாம் நல்லா பண்ணுறானேன்னு எல்லாம் புகழ ஆரம்பித்தோடனே, புகழ் வந்து ஒரு 21 வயசில் ஒரு போதை. 21 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து புகழ்ச்சி வந்து ரொம்ப பயங்கரமான போதை. யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களான்னு, புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவங்க புகழ புகழ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெரிய லெவலில் குடிக்கணும், இன்னும் என்னென்ன இருக்கோ பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அன்றைக்கி 25,000 ரூபாய் 30,000 ரூபான்றது வந்து வயசுக்கு மீறின காசு, அது அவ்வளோ காசு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் பார்க்கும்போது அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. ஸோ ஜாலி தான், விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, ஜின்னு, ரம்மு எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஷூட்டிங் இல்லைன்னா டிஸ்கோ தேக்கில் போய் குடிக்கிறது, கூத்து போடுறது, நைட்டு 2 மணி 1 மணிக்கு வர்றது, ஜாலி, பைக் ஆல்டர் பண்ணுறது, 10 ஷூவு, 25 கண்ணாடி, 40 தொப்பி, ஸ்பேண்ட்டு, ஷர்ட்டை, பைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆல்டர் பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது தெரியல. வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தா போதும். எல்லாத்தையும் என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை என்னென்னலாம் கொடுக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் நாகரிகம் கருதி சொல்கிறேன், நோபல்னு பேர் போட்டு நீங்கள் எல்லா பாவத்தையும் என் பின்னாடி போட்டுக்கலாம். பட்டம் வாங்கின மாதிரி, எம்ஏ, பிஎஸ்சி, எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சும்மா ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னேற ஆரம்பித்தேன். நிறைய நல்ல டான்ஸ் ஆடி நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன். போக முடியாத ஊர்கள், பார்க்காத, நீங்கள்லாம் போகாத பல ஊர்களுக்கு போக ஆரம்பித்தோம். அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார்கில் போர் நடந்தவா, இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் பக்கத்தில் போவீங்க, யாராவது கொஞ்சம் பேர் உங்கள் சிலரில் டெல்லி போவீங்க, இப்போ யாச்சும் ஒருத்தர் பாம்பே போவீங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு வர மாதிரி அடிக்கடி டெல்லி போயிட்டு வருவோம், அடிக்கடி பாம்பே போயிட்டு வருவோம், அடிக்கடி கல்கட்டா போவோம். நீங்கள் போகவே யோசிக்க முடியாத ஊருக்குலாம் நான் போவோம். உதாரணமாக சொல்லணும்னா கார்கில் போர் நடந்த பாகிஸ்தான் பார்டர் அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். சஹாரா பாலைவனம், சிங்கங்கள் அதிகமாக இருக்கிற அந்த கிர் காடு, அப்புறம் பார்த்திங்கன்னா திபெத் பார்டரு, அப்புறம் ஜப்பான் பார்டரு, அப்புறம் அந்த ராஜஸ்தானில் இருக்க கோட்டைகள், ஜெய்ப்பூர் பழைய கோட்டை, ஜெய்சால்மீர், பிகானீர், ஜோத்பூர், இப்படி பல புராதன கோட்டைகளில் போய் ஷூட்டிங் பண்ணுவோம். எங்கேயும் மனுஷன் போக முடியாத குகையாக இருந்தால் கூட நாங்கள் பர்மிஷன் வாங்கி எல்லாேருக்கும், எந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கோ, எல்லாருக்கும், போலீஸ் எல்லாருக்கும் நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் உள்ளே போய் ஷூட்டிங் பண்ணுவோம். எங்கே எங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா நேபால் கிட்டே போய் ஷூட் பண்ணிடுவோம், நேபாளிலே போய் ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ஜிலிங் போவோம். அப்புறம் ஹீரோக்கெல்லாம் ஆடுற அந்த ஐஸ் மேல் ஆடுற ஹீரோ ஹீரோயின் ஆடுற ஐஸ் உடந்து டெல்லியிலேருந்து ஒரு 12 ஹவர் உள்ளே போனோம். திபெத் பார்டர் டுவோர்ட்ஸ் அப்படி பண்ண குல்லு மணாலின்னு ஒரு இடம், ரொத்தாங் சோலாங்னு ஒரு இடம், அது உள்ளே போனீங்கன்னா ஐஸ் இருக்கும் அங்கே மலை மேலே. ஸோ நாங்கள் சினிமாக்காரங்க ரொம்ப ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய. இன்றைக்கெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு 2 நாளில் போயிடலாம். நாங்கள் அப்போது 94-93லாம் 3.5 நாள் நாங்கள் ட்ரெயின்லேயே போகணும், 3.5 நாள் ட்ரெயின்லேயே போயிட்டே இருக்கணும். பாம்பே போகிறதுனா 2.5 நாள் ஆகும். இன்றைக்கி வந்து நீங்கள் காலையில் இறங்கி அடுத்த நாள் மதியானம் போயிடலாம், அன்றைக்கி அப்படி இல்லை, 2.5 நாள் ட்ரெயின்லேயே தான் இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஒரு நான் இங்கேருந்து டெல்லி போய் இறங்கி அங்கே ரூம் போடுவாங்க, குளித்து சாப்பிட்டு திருப்பி ஒரு பஸ்ஸில் உட்காந்தா 12 ஹவர் போகணும். எவ்வளோ நேரம் தான் காட்சி ஆடுவீங்க, போர் அடிக்கும்ல, குளிச்சிக்கிட்டே போவோம். நான் ஏன் எனக்கு இருந்த ஒரு கும்பல், நாங்கள் குடிச்சிக்கிட்டே தான் போவோம். எல்லாம் மேலே இருக்க பர்த்தெல்லாம்
எங்களை மாதிரி குடிகாரனுக்கு எனக்கு எல்லா போதையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை எது கொடுக்குதோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்லை. இது என்ன, அது இவ்வளோ கெடுதல் ஆச்சு, அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. என்னோடய வயசுக்கு மீறின பணம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. இப்படியே போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு புதுசாக குடிச்சிட்டே போகும்போது ட்ரெயினில் கஞ்சா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ட்ரெயினில் எல்லாருக்கும் ஒரு டாய்லெட் இருக்கும், சின்னதாக பார்த்துருப்பீங்க. அது உள்ளே கூட்டு போய்ட்டு எப்படி போடணும், நாலு பேர் உள்ளே போய் உக்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி போடணுன்ட்டு. அதை நான் போட்டேன், அதை பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியாது வெளியில் யாருக்குமே. ஏன்னா நான் ஒரு நல்ல டான்ஸர்ன்றதுனால என் பிரபுதேவா மாஸ்டராகட்டும் ராஜசுந்தர மாஸ்டர்னு என்ன மற்ற எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாமல் பார்த்துப்பேன். ரொம்ப அழகாக செய்வேன் நான் இதை, யாருக்குமே என்னை பார்த்தா நோபல் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்காக நல்லவன், ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எவ்வளோ கெட்டவன்னு யாருக்கும் காட்டிக்க மாட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வேன். என் ரொம்ப சர்க்கிளுக்கு மட்டும்தான், க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் தெரியும் நான் கஞ்சா அடிப்பேன்ட்டு. நான் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன், ரெகுலர் பண்ண மாட்டேன், ஆனால் எப்பப்போலாம் கிடைக்குதோ அப்பப்போலாம் அடிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இது ஒரு புதுசாகவும் இருந்தது. நான் ஒரே குடிச்சு குடிச்சு போர் அடிக்கும் போதெல்லாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, சினிமாவுக்கு வெளியில் ஒரு ஃப்ரெண்டு பழக்கமானார், மார்வாடி. அவர் யாருன்னா என்னோடய பழைய ஃப்ரெண்டு. அவர் அவர் வந்து ஒரு போதை சொல்லி கொடுத்தாரு. மார்வாடிக்கெலாம் நம்ம தமிழ்காரங்க மாதிரிலாம் குடிக்கலாம் மாட்டாங்க, போய் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு உள்ளலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போதை ஒன்று பண்ணுவாங்க, அது பேர் பாங்கு. பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு போதை, அதை வந்து பாலில் கலந்துட்டு குடிச்சிருந்தோம். ஸோ எனக்கு இதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ரொம்ப ஜாலியாக என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எனக்கு நல்லா சம்பாதிச்சு என் வீட்டுக்கு சும்மா பேர் கொடுத்துட்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன தெரியும், என் ஒய்ஃபுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து சினிமாலேயே ஒரு டான்ஸர் தான். அவங்கள நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம், நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள உடனே வீட்டில் உட்கார வச்சிட்டேன். அவங்க என் ஒய்ஃபு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஸோ என் வீட்டில் அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன தெரியும்னா, நான் குடிப்பேன், கொஞ்சம் சிகரெட் பிடிப்பேன்னு தெரியும். நான் ரெண்டு பாக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்க ஆரம்பித்தேன் விளையாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி நான் பண்ணுறது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தேவைன்னா எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், அதுதான் என்னை நான் நினச்சிக்கிட்டே இது எப்பவுமே நிரந்தரம் இப்படி தான் இருக்க போகிறோன்ட்டு. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போகும்போது கொஞ்ச நாளில் பிரபுதேவா அவர்கள் வந்து பாம்பேயில் போயிருக்கிற இந்தி படங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ சில இந்தி மாஸ்டர் இருக்காங்க, அந்த மாஸ்டர் கூட போனோம். ஏன்னா நாங்கள் இந்தியெலாம் அலறிட்டு ஓடுவோம், ஏன்னா எங்களுக்கு காசு ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி காசு, அதுக்காண்டி நாங்கள் அங்கே போய் பண்ணுவோம். அப்படி போகும்போதெல்லாம் குடிச்சிக்கிட்டே போவோம், எல்லாம் நான் இது தான் பண்ணிட்டு போவேன், எல்லாத்தையும் அடிப்பேன். எங்கங்கே என்ன கிடைக்கும், இப்போ அந்த ஊரில் போயிட்டு இப்போ பொள்ளாச்சி போகிறோம் ஷூட்டிங்க்கு, அங்கே முந்திரி சாராயம் இருக்குன்னா அதையும் வாங்கி அடிச்சிருக்கிறேன். அப்புறம் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங் போகிறோம், அங்கே என்ன கிடைக்குதோ, அங்கே கல் கிடைக்குதுன்னா அந்த கல் வாங்கி அடிப்போம். அப்புறம் சுண்டை கஞ்சி மாதிரி ஒரு மாதிரியான காய்ச்சிற கள்ளச்சாராயம் எது கிடைச்சாலும், இப்போ ஹைதராபாத்தில் போனால் ஆர்எஸ் பவுடர் போட்ட ஒரு பெரிய ஒரு கெட்ட சாராயம் ஒன்று இருக்குது, ஒரு கல், அந்த கல்லுலேயே போதை ஒரு பவுடர் கலப்பாங்க, அந்த கல்லையும் வாங்கி அடிப்போம். இப்படி எந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதை பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் அடிச்சிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை சந்தோஷம், ஜாலியாக இருக்கணும். எந்த ஊர் போகிறோமோ அந்த ஊரில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, அந்த ஊர் உணவு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் அந்த ஊர் போதையை எடுத்துக்க ஆரம்பித்தோம். அடுத்து நாங்கள் பாம்பே போக ஆரம்பித்தேன். அப்போ அங்கே இருக்கிற தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல தமிழ் பேசுகிறவங்க, தமிழ்காரங்க, ஆனால் இந்தி ஊரில் இருக்காங்க. தாராவின்றது ஒரு தமிழர் பகுதி, நம்ம ஊர் மாதிரி தான் இருப்பாங்க அங்கே, ஆனால் வெளியில் ஹிந்தி தான் பேசுவாங்க, தன தமிழ்காரங்க தமிழும் பேசுவாங்க. அதிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு வாக்கில் ஒரு போதையை பற்றி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டே இருந்தேன், இது என்னன்னா ரொம்ப பயங்கரமான போதை, அது வந்து மாஃபியா ரேஞ்சுக்கு, அது வந்து யாரும் வெளியில் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப அண்டர் கிரவுண்டு சீக்ரெட்டாக பண்ணுறது, ஏன்னா போலீஸ் பிடிச்சா அது வந்து பெயிலே கிடையாது, டைரெக்டாக ஜெயில் தான். எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு அது என்ன போதைன்னா, அவன் சொன்னால் அது பேர் வந்து ஸ்னேக் பைட். ஸ்னேக் பைட்னா பாம்பு கடி. நான் ஆச்சரியமாக கேட்டேன், என்னடா அது பாம்பு கடின்னா, நான் பெரிய பாம்பு வச்சு கடி கொடுவாங்களா? அவன் சொன்னா பாம்பு தான், ஆனால் பெரிய பாம்பு இல்லை, இந்த இவ்வளோ பெரிய பாம்பு, அது வந்து ஒரு பூரான் மாதிரி இருக்கும், பூரான் சைஸில் கொஞ்சம் பெரிய பாம்பு, கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக வரும் பாருங்கள், அது மாதிரி அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து பூக்குள்ளே தான் இருக்கும், பூ நாகம்னு வாங்க, பூ உங்களுக்கு தெரியும், நாகம்னா பாம்பு. ஸோ பூவுலேயே இருக்கிற ஒரு பாம்பு, அதை எவனோ போத வியாபாரி அவன் அதை கரெக்டாக தேடி, அது எல்லா பூவிலையும் இருக்காது, அது ஏதோ ஃப்ளவரில் இருக்கும், அதை எடுத்து அவன் அந்த பாம்பை எடுத்து கை அழகாக கடிக்காத அளவுக்கு அதை அழகாக எடுத்து அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுப்பான், ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு மூணு நாள் பாக்கெட்டில் வச்சுப்பான். அதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும், பூவிலேருந்து தான் வரும். அதை எடுத்த உடனே அது சாப்பாடு இல்லாமல் ஒரு மூணு நாள் ரொம்ப கோபமாக இருக்கும். நம்மளை மாதிரி போதை கடிமையான ரொம்ப அதிகமானவங்க குடிச்சியெல்லாம் பத்தாமல் அடுத்த லெவல் என்னன்னு ஆசைப்பட்றவங்க போய் நின்னால் நாக்கை நம்ம நீட்டினா அந்த பாம்பு எடுத்து டப்பாலேருந்து நம்ம நாக்கில் விடுவோம், விட்டால்
அது அது சாஃப்டாக இருக்கும் நாக்கு, அது நினச்சிக்கும் பூவில் தான் விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு கொட்டும், அதுக்குள்ளே ஒரு விஷம் இருக்கும், அந்த விஷம் மனசில் சாகடிக்காது, ஆனால் டைரெக்டாக அது மூளைக்கு தான் போகும், மூளையில் அடித்த உடனே மூளை ஒரு மாதிரி ஆகிடும். அந்த போதை வந்து நம்ம குடிக்கிற, கஞ்சா அடிக்கிற, பாங்கு போடுற, இன்ஜெக்ஷன் போடுற இந்த போதையை காட்டிலும் எக்ஸ்ட்ராடனரி போதை. அவன்கிட்ட கேட்டான், எப்படி என்ன நான் பார்க்காத போதை இதெல்லாம் பார்த்துட்டேன், இது என்ன பெரிய அப்படின்னா, அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பார்த்தது இந்த போதைக்கு இதுக்கு வித்தியாசம். இப்போது நான் கேட்ட, எப்படி அது என்ன போதை அப்படின்னா, அவன் சொல்கிறான், இது வந்து சந்திர மண்டலத்தில் போனால் அவங்க நடக்கிறத பார்த்துருக்கியா, புவியீர்ப்பு விசையில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாதனால அவங்க நடக்கும்போது அப்படியே மிதந்துக்கிட்டே தான் போவாங்க, இங்கேருந்து அங்கே மிதந்து தான் போவாங்க, ஓடவே முடியாது, ஓடினா கூட மெல்லமாக தான் போவாங்க, எல்லாம் ஸ்லோ மோஷனில் பண்ணுவாங்க, அதே மாதிரி இருக்கும். இதை நம்ம போட்டோம்னா நம்மளும் அதே மாதிரி மிதந்துக்கிட்டே இருப்போம். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமாடா அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, ஒரு பைட்டுக்கு 5000 ரூபா, அது ஒன்றுமே மேட்ரே கிடையாது, நம்ம தான் 25-30000 ரூபா சம்பாதிக்கிறோமே. எனக்கு என்னென்னா, இதை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாம்பே கிடையாது, சென்னை. ஆனால் ஒரு வாட்டியாவது இதை அனுபவிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டோம். அப்போது அவன்கிட்ட சொன்னால், இது ரகசியமாக யாருக்கும் சொல்லாத, மற்ற டான்ஸர் யாருக்குமே சொல்லாத, ஏன்னா இது பரவிச்சின்னா நமக்கு ஆபத்து, சினிமாவில் நம்மளை இது பண்ணிவிடுவாங்க. சரின்னு நான் சொன்னேன், நானும் சொல்ல நீயும் சொல்லாத. அப்போ நான் சொன்னேன், இந்த ஷூட்டிங் முடித்தோடனே நீ வந்து நம்ம இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஹீரோவுக்கு கீழே லிக்மெண்ட்டு ஜவ்வு கட் ஆயிடுச்சு, சுளுக்கு மாதிரி வந்து கட் ஆகிடுச்சு. அது அவன் ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே டாக்டர் உடனே ஆடக்கூடாது கொஞ்சம் நாளைக்குன்ட்டாங்க. ஸோ ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. எங்களை உடனே துரத்தி விட்டாங்க அங்கேருந்து, ஏன்னா அங்கே எங்களை வச்சா சாப்பாடு, ரூம் ரெண்ட்டு, எங்களுக்கு பேட்டா சம்பளம்லாம் கொடுக்கணும். உடனே எங்களை டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க சென்னை டான்ஸர்ஸை. எனக்கு ரொம்ப வருத்தம், சரி இதை பண்ண முடியலையே, சரி ஒரு நாள் வருவேன்டா கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக இப்படி பாம்பேலேருந்து நான் வந்துட்டேன். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் காத்தாலேயே குடிக்க ஆரம்பிச்சிடும், ஷூட்டிங் இல்லைன்னா. ஷூட்டிங் இருந்தால் 7 மணி கண்டிப்பாக குடிச்சிடுவோம். அது என்னென்னா அப்படி அப்படி ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா முடியாதுன்ற மாதிரி அந்த அடிக்ஷன். இந்த வெளியில் தான் கஞ்சா பாங்கு இந்த இன்ஜெக்ஷனு இதெல்லாம் வெளியில் தான், அக்கேஷனல் தான், ஆனால் குடிக்கிறது வந்து மஸ்ட்டு காத்தாலேயே சாயந்தரமும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போது என் வீட்டுக்கு வந்து ஒரு பாஸ்டர் வருவார். அவர் வந்து யாருன்னா, நான் டான்ஸரு, அவர் வந்து ஃபைட்டர். அவர் வந்து 1970 வந்து ரஜினி கமலோட சார், ரஜினி சார் கமல் சாரோட பிகினிங் ஸ்டேஜிலிருந்து அவர் ஃபைட்டராக இருந்தவர். அவர் 17 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டவர். அவர் வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து பாஸ்டர்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேர் முத்து, ஆனால் அவர் ஒரு ரவுடி. அவர் அவர் சினிமாலேயே எல்லோரையும் போயிட்டு ஃபைட் மாஸ்டர்லாம் அடிச்சிருவார், வேலை கொடுன்னு கேட்பார், போயிட்டு கொடுக்கலன்னா அவர் ஏதாவது திட்டி விட்டுருவார், அடிச்சு விடுவார். அதனால் அவர் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அவர் பேர் முத்து, ஆனால் அவர் வந்து ரவுடி தரம் பண்ணுறதுனால முருடன் முத்துன்னு சொல்லுவாங்க அவர். அவர் என்ன ஆளுன்னா, சாராயத்தை காய்ச்சி அவரே குடிப்பார். அவர் எப்படி, அவர் சொன்ன சாட்சி அது என்னென்னா, பல்லியோட வால் இருக்குல்ல, அந்த பல்லியோட வாளெல்லாம் கட் பண்ணி, இப்போ பல்லி வந்து சாப்பாட்டில் ஊந்துச்சுன்னா அதை சாப்பிட்டோம்னா செத்துருவோம், ஆனால் பல்லியோட வாளெல்லாம் கட் பண்ணி ஒரு 4 பல்லி வாழை கட் பண்ணி போட்டோம்னா பயங்கர போதை வரும். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சி குடிச்சிங்கன்னா செத்துருவீங்க. அரளி விதையோட மேல் தோலை மட்டும் நீங்கள் மேலே இருக்கிற அந்த காஞ்ச சருக்கு மாதிரி இருக்க அதை தூக்கி உள்ள போட்டிங்கன்னா போதை வரும். அதே மாதிரி பேட்டரியை வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா கருப்பு கலரில் ஒரு தண்ணி வரும், அது பேர் துத்தநாகம் தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஜிங்க். அந்த வாட்டர் தான் முக்கியம் பேட்டரிக்கு. ஸோ அந்த பேட்டரியை கட் பண்ணி உடச்சி அந்த ஜிங்க் வாட்டர், அந்த கருப்பு அழுக்கான அந்த கெமிக்கல் வாட்டரையும் உள்ளே போடுவாங்க. போட்டு ஆர்எஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது, அந்த பவுடரையும் கலந்தால் சாராயம் காய்ச்சறதுக்கு இதெல்லாம் போடுறது. இது வந்து கள்ள சாராயம். இந்த மாதிரி சாராயத்தை காய்ச்சி சுட சுட அப்படி டீ கிளாஸில் அப்படி பண்ணி அப்படி குடிப்பார். இது பத்தாமல் என்ன பண்ணுவார், சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு வார்னிஷ் கடையில், பெயிண்ட் கடையில் போயிட்டு வார்னிஷ் வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவார். அப்பேற்பட்ட ஒரு ஆள். சிலையை வந்து அவருடைய, அவர் வந்து ஐயப்பன் சிலையை வந்து அவர் தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு தாமல தட்டில் வச்சு கழுவி, பயங்கரமாக கழுவுவார், என் சாமி நீ என் தெய்வம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு சிலையை எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த தாம்பாள தட்டில் இருந்த அழுக்கு தண்ணியை, சிலையை கழுவுன தண்ணி அப்படியே குடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த அவரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் குன்றத்தூர் பகுதியில் தான் வந்திருக்காரு. அன்றைக்கி அந்த முருகன் கோயில் மட்டும்தான் இருக்கும், சுற்றி எந்த கிராமமும் இருக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு கடைகள் இருக்கும், எங்கேயோ ஒன்று ரெண்டு வீடு இருக்கும். அன்றைக்கி அந்த பக்கத்துலாம் இருந்திருக்கார் அவர். அன்னைக்கு அகோரிகள்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அகோரிகள்னால் அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை சினிமா பார்க்குறவங்களாம் தான், நான் கடவுள்னு ஒரு படம் வந்துச்சு, ஆரியா நடித்த படம், அதில் அகோரிகள் பற்றி தான் கதையை. அவங்க வந்து நிர்வாணமாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருப்பாங்க, அம்மனமாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருப்பாங்க, ஜடாமுடி வச்சுருப்பாங்க, நிறைய குளிக்கவே மாட்டாங்க, தலை முடி ஃபுல்லாக அப்படியே ஜட ஜடையாக இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. அவங்க என்னன்னா நைட்டில் தான் வருவாங்க, பகல்லலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து 1970s 75 குன்றத்தூர் பகுதியில் இருந்திருக்காங்க எங்கேயோ.
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வேலை என்னென்னா அவங்க சுடுகாட்டில் போயிட்டு எரியிற பணத்தை எடுத்து கடித்து சாப்பிட்றது தான் அவங்க வேலை. அது இல்லாமல் சமாதி மேலே பணத்து மேலாம் உட்காந்து மந்திரம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ அந்த குரூப்பெல்லாம் வந்து காசியில் இருக்காங்க, இங்கே யாரும் இல்லை, ஆனால் அந்த கிரைம் அந்த இருந்திருக்காங்க. இந்த நான் சொல்கிற இந்த மனுஷன், இந்த முருடன் முத்துன்ற அந்த ஃபைட்டரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரு போயிட்டு இவர் கூட இந்த ஆளும் கூட சேர்ந்து எரியிற பணத்தை எடுத்து கடித்த ஒரு ஆள், என்ன செய்கிறோம் போதையில்லைன்னு தெரியாமல் செஞ்ச ஆள், யாருக்கும் பயப்படாதவர். அவர் ஒரு நாள் யாரோ ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ராக்ஸ் கொடுக்க அந்த பாஸ்டரை போட்டு அடிச்சிருக்கு. அடித்து கொஞ்ச நாளில் போய் ஓடியா அடிச்சு துரத்திட்டு என்னையா இயேசுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர் முழுமையாக இயேசு ஒப்பு கொடுத்தோன்னு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இந்த தெய்வத்தை போல் ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த சினிமாவே வேண்டாம், நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் நான் சம்பாதிச்சது போல் 92 அவர் 70s ஒரு 20-25 பார்த்த ஒரு பெரிய ஆள் ஃபைட்டர். அவர் எல்லாருக்கும் தெரியும், முத்தண்ணா அப்படின்னா ஃபைட்டு மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசுவை போல் ஒரு தெய்வம், அந்த இயேசு தான் நிஜமான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவே வேணாம், எனக்கு என்ன வருதோ அது போதும், பணம் பார்த்தோட நான் ஊழியம் தான் முக்கியம், இனி வாழ போகிற நாளெல்லாம் நான் இயேசுக்காக வாழ போகிறேன்னு போயிட்டார். அவர் பைபிள் மீஸ் எல்லாம் வழிச்சிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அக்கில் பைபிள் வச்சுட்டு பன்னெண்டு புள்ளியை கூட்டுன்னு குன்றத்தூரில் ஊழியம் பண்ணுறார். அவருக்கு இயேசு ஒரு பாரம் கொடுத்துருக்காரு. என்ன பாரம்னா, உன்ன மாதிரியே எவன்லாம் போதையில் இருக்கானோ சினிமாவில் விட முடியாமல் தவிக்கிறானோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுன்னு. அப்படி அவர் தேடி வந்த ஒரு வீடு தான் எந்த தேடி வந்த ஆள் தான் நான். அவர் எனக்காக வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவர் பார்த்தாலே கோபமாக இருக்கும், தலையிலலாம் கை வைக்கக்கூடாது, தூரம் நின்று ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். அவங்க அவர் ரொம்ப பாரப்பட்டு ஒரு ஒரு முக்கியமான ஆளுங்க வீட்டிலாம் போய் ஜெபம் பண்ணுவார். ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணிப்பாங்க, எனக்கு மட்டும் ஜெபம் பண்ண பிடிக்காது. அவரை பார்த்தாலே கோபமாக வரும். அவர் சரி ஓகே நம்ம சினிமாக்காரனாச்சேன்றதுக்காக சரி போனால் போதுன்னு தொடக்கூடாது, தூரம் நின்று ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுப்பாரு, நான் பேசவே மாட்டேன். எங்கள் அம்மாட்ட பேச்சு கொடுத்து எங்கள் அம்மா வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. 59 முருக பக்த எங்கள் அம்மா, மண் சோறு சாப்பிட்டு உருண்டு பிறண்டு அப்படி இருந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து பக்கா தெலுங்கு, அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, அவங்க வந்து பயங்கர அம்மன் பக்தை, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. என் ஒய்ஃப் மட்டும் மாறலை, எங்கள் அம்மா மாறிட்டாங்க, தம்பி அம்மாவும் மாறிட்டாங்க. என் ஒய்ஃப் மட்டும் நான் மாறாதனால என் ஒய்ஃப் அடமாக இருக்காங்க. அப்போ இந்த பாஸ்ட் வந்து எனக்கு சொல்லும்போது நான் விட்ட கேட்டேன், அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை மாதிரி ஆகிட்டு நான் வந்து என்னால் குடி இதெல்லாம் சிகரெட் இதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு என்னாவது பரவாயில்ல, கை உதறினாலும் பரவாயில்ல, நான் அதெல்லாம் அடிக்காமல் என்னை அடிக்ட் ஆகிட்டேன், நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன், என்னால் திரும்ப வெளியெல்லாம் வர முடியாது. அப்போ அவர் சொன்னார், உங்களை மாதிரி இருந்த ஆள் தான் நான், இன்றைக்கி நான் இப்படி மாறியிருக்கேன், என்னை மாற்றில ஒரு உங்களை மாற்ற மாட்டாரா, நிச்சயமாக மாற்றுவார், நீங்கள் செய்யுங்க. அப்போ அவர் எனக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னார், உனக்கு என்றைக்காவது தோணும் அப்படி தோணுச்சுன்னா நீ இயேசுவை பார்த்து பேசுங்க. நான் சிரித்தேன், இயேசுவை பார்த்து பேசுனா இயேசு என்ன பண்ணுவார், உடனே நான் மாற்றிடுவாரு, போங்க சும்மா வயசில் பெரியவராக இருக்கீங்க, அவர் அப்போயே 65 வயசில் பெரியவராக இருக்கீங்க, நீங்கள் போய் சும்மா போங்க சார் அப்படின்னு இது பண்ணுவார். அவர் வந்து அன்பா என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார், தோல்மையில் கை போட்டு பேசுவார், தலையெழுத்தேன்னு கம்முன் இருப்பேன், ஏன்னா நல்லா தெரிஞ்ச சினிமாக்காரனாச்சே அப்படின்னு விட்டுருவேன். இப்படி நான் என்ன பண்ணுவேன், டெய்லி 1 தான் குடிச்சிட்டு வருவேன் வீட்டுக்கு. நான் வரும்போது என் ஒய்ஃபே எங்கள் அம்மா வாசல்லே படுத்து கிடப்பாங்க, ஏன்னா என்னால் பைக்கை ஸ்டடியாக ஓட்டிகிட்டு வருவேன், ஸ்டாண்டு போட முடியாது. சாச்சி சைலன்சரில் பைக்கோட அந்த சூடான சைலன்சரில் காலை அப்படியே பலபலமாக நிது நெருப்பு புண்ணாயிடும், போதையில் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, என் வாட்டர்லேயே எங்கள் அம்மா வாசல்லையே அம்மாவும் ஒய்ஃபும் படுத்திருப்பாங்க, நான் வந்து நிறுத்த தான் முடியும் என்னால் அப்படின்னு கீழே ஊந்துருவேன். அதனால் ஓடியாந்து எங்கள் அம்மா என்ன பிடிச்சிப்பாங்க, என் ஒய்ஃப் வந்து என் பைக்கை பிடிச்சிப்பான், அப்படியே என்னை கொண்டு போய் படுக்க வைப்பாங்க. இதுதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் நான் ஃபுல் போதையில் வந்து 1 படுத்தேன், தலைகால் புரியாத அளவுக்கு போதை, ஒரு ஃபுல்லு தனியாக அடிப்பேன், 2 ½ தனியாக அடிப்பேன், யாரையும் சேர்க்கவே மாட்டேன், நான் மட்டுமே அடிப்பேன். அந்தளவுக்கு நான் கேட்டுவிட்டேன். 2-3 பேக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு, கஞ்சா இதெல்லாம் அப்பப்போ, பாங்கு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தான், கஞ்சா அப்பப்போ, பாங்கு இன்ஜெக்ஷன் என்றைக்கோ ஒரு நாள் தான். ஆனால் இப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து படுத்தேன், 1 படுத்து ஒரு கரெக்டாக ஒரு 1 டக்குன்னு முழிப்பாயிடுச்சு, பிரைட் ஆகிட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணு தெரில, எழுந்து ஒரு தம்மச்சு பார்த்தேன், கீழே போனால் சுத்தினாக்கத்தின தூக்கமே வரல, காலைல 6 ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங்கு தூக்கமே இல்லை, ஆனால் எனக்கு டயர்டாகும் இல்லை, நான் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தேன், திருப்பி நைட்டு போய் குடிச்சிட்டு ஃபுல் டைட்டில் வந்து படுத்தா 1 முடிச்சிட்டேன். 1, 2, 3 இப்படியே நடக்குது, எனக்கு ஒரு மைண்ட் சிக்காயிட்டேன் நான், இதே ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, அப்படி எனக்கு என்னன்னு தெரில, என்ன பண்ணுது தெரில, ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கு, யார்ட்டி சொல்ல முடியாது, சொன்னால் என் ஒய்ஃபு அம்மாலாம் திட்டுவாங்க. நடிச்சுக்கிட்டு அப்படியே போவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணேன், அவனுங்க என்ன சொன்னானுங்க, ஒரு வேளை மோகினியாக இருக்கும் உன் பின்னாடி, நைட்டு 1 வரதுனால மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது, வருது எலும்பு இது சலங்க சத்தம் கேட்குதா பாரு அப்படின்லாம் சொன்னானுங்க.
அப்படிலாம் நானும் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரியுது நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், பயங்கர போதகதன் பண்ணுறோம், உடம்பு ரொம்ப கெட்டு போச்சோ, தூக்கமே வராதோ, தூக்கம் வரலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி முழிப்பு வந்துச்சு. அப்போ யாரோ என் உள்ளத்தில் சொல்கிறாங்க, இன்றைக்கி செத்துட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை, உன் அம்மாலாம் என்ன ஆவாங்க அப்படின்னு யாரோ உள்ளே சொல்கிறாங்க. எனக்கு அதை தட்ட முடியல. நான் நினச்சிக்கிட்டே சரி நம்மளே தான் நினச்சிக்கிறோம் லூஸ் மாதிரி நினச்சி விட்டு போயிட்டேன். அடுத்த நாளும் இதே மாதிரி தோணுது. முழி போகிறம்போதெல்லாம் யாரோ என் உள்ளே பேசுகிறாங்க, காதில் இல்லை உள்ளே பேசுகிறாங்க. இன்றைக்கி செத்துட்டீங்கன்னா நீ என்ன ஆவ யாரா இது பேசுகிறது எனக்கு தெரியல. சரி சரி ஓகே அப்படியே விட்டேன். ஆனால் இப்படியே போயிட்டுருக்கேன் லைஃப், தூக்கமே இல்லை. ஆனாலும் பகலில் தூக்கம் வருது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படியே மேட்ச் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, இயேசு நிஜமான தெய்வமாங்க, மாறி பாருண்டா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்பா கிறிஸ்டியன் தானடா, நீயும் வாயண்டா, இந்த போதையிலேருந்துலாம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு. எனக்கு அதில் நம்பிக்கையே வரல. இயேசுவை பார்த்தா எனக்கு ஒரு பாவமான சாமியாக தான் தோணுது. ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுன்னு பாவமாக உட்காந்துக்கிற ஒரு மனுஷன், அவர் சிலுவையிலேருந்து அவரே அவரை காப்பாற்ற முடியல, அவர் இன்னும் என்னத்தை என்னை காப்பாற்ற, இப்படிலாம் திமுறை பேசுகிறாள். இயேசுவை பற்றி கெட்ட ஜோக் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி சிரிச்சிருக்கேன் நான். அசிங்கமான ஜோக்கு, அவர் சிலுவையில் கையை காலை கட்டி போட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அவருக்கு ஒரு மாதிரி தப்பான அசிங்கமான அருவறுப்பான ஜோக்கை சொல்லி நான் சிரித்த ஆள். எனக்கு பெரிய இயேசுமான மரியாதை இல்லை, அதனால் இவங்க இயேசுவை பற்றி சொல்லும் போது நம்பிக்கை வரல எனக்கு. அப்போ இந்த சினிமாவில் வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த பாஸ்ட் எனக்கு சொன்னது ஞாபகம் இருந்துச்சு. எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சது, நம்ம செத்துருவோமோ, யாராவது உள்ளே சொல்கிறது செத்துரு கத்துற போகிறோன்னு பயம் வந்தோடனே அந்த மனுஷன் சொன்னது ஞாபகம் வந்தோம், நீங்கள் பேசி பாருங்கள் இயேசுக்கிட்டேன்னு. அப்போ நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் இயேசுக்கிட்ட பேசுகிறேன், அப்படி வானத்தை பார்த்து நான் சொல்கிறேன், இயேசுவே நீ நிஜமான சாமின்னு எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு நீ நிஜமான சாமியானு தெரியாது. நீ நிஜமான சாமி இருந்தால் நான் கஞ்சா விட மாட்டேன், நான் போதை எதையும் விட மாட்டேன். நான் நீ என்னை மாற்று, நான் மனம் மாறுறேன். எனக்கு டவுட்டு எப்படி மாற முடியும், நான் ரொம்ப போயிட்டேன், என்னால் அதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது அந்த கண்டிஷன். நான் விட்டேன், ஒன்றுமே நடக்கலை. அடுத்த நாள் வந்து டேயில் ஒரு ஷூட்டிங், நைட் ஒரு ஷூட்டிங், அது 3 தொடர்ந்து நடக்குது. அதனால் நான் குடியில, 2வது நாளே நான் என்னமோ நாரைக்கு மாறிடுன்னு பார்த்தா ஒன்றும் மாறலை. நான் சரி ஷூட்டிங் இதனால் நான் குடிக்காமல் விட்டேன். 4வது நாள் ஷூட்டிங் இல்லை. நான் நினச்சேன் அந்த இயேசுலாம் சும்மா போல இருக்குது, இந்த இயேசுக்கிட்ட சொல்லி ஒன்றுமே நடக்கலையே. நான் பாட்டுக்கு போய் காலையில் இருந்து 4வது நாள் காலையில் போயிட்டேன் குடிக்க, என் ஃப்ரெண்ட்ஸு அதே ஒயின் ஷாப்பு அதே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டேன். ஆனால் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன், நான் இத்தனை நாள் போகிறதுக்கு வந்து இயேசுக்கிட்ட பேசிட்ட பிறகு 4வது நாள் குடிக்க போன போது யாரும் என் கூடவே வர மாதிரியே இருக்குது. 10 பேர் போய் குடிக்கிறோம், அத்தனை பேர் கூட நான் சிரிச்சிட்ருக்கேன், கெட்ட வார்த்தை பேசிட்டு ஜாலியாக தான் இருக்கிறேன். ஆனால் என் கூட யாரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி நான் அதை கண்டுக்கல, நான் பாட்டு குடிக்க ஆரம்பித்தேன். 2 ½ பாட்டில் வச்சுட்டு ஒரு பாட்டில் தட்டிட்டு குடிச்சிட்டு அடுத்த பாட்டிலை தட்டிட்டு ஓப்பன் பண்ண போகும்போது யாரோ என் பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, இதை நாளைக்கு குடிக்கலாமே. ஆமாம்ல, எனக்கும் தோணுது, ஐயோ ஆமாம் நம்ம வேறு செத்துருவங்கத்துருவோம்னு யாரோ உள்ளே சொல்கிற மாதிரி இருக்குது, எதுக்கு இது நாளைக்கு குடிக்கலாமே சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டேன். சிகரெட் பாக்கெட் வந்து எப்போவுமே நான் வந்து பாக்கெட்டில் வைக்க மாட்டேன், ஏன்னா டான்ஸ் இருந்ததுனால வேர்வை வந்து ஸ்வெட்டில் டேமேஜ் ஆகிடும், நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் சாக்ஸில் பிளாஸ்டிக் கவர் போட்டு சாக்ஸில் வச்சுருவோம், அங்கே ரொம்ப வேர்க்காது. ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அங்கேயே நைட்டு 2வது பாக்கெட் எடுக்கும்போது இந்த கூட இருக்க யாரோ என்கிட்ட சொல்கிறாங்க, இதை நாளைக்கு அடிக்கலாமே அப்படின்னோடனே எனக்கு தோணுச்சு, கரெக்டு தானே, ஏன் நம்ம இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணணும், நாளைக்கு அடிக்கலாம். இப்படி யாரோ என் கூட இருந்து சொல்கிற அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அப்படி எனக்கு தோணுது, யாரோ என்ன நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வருது அந்த திங்கிங். சரி இப்படியே பண்ண ஆரம்பித்தேன், இப்படியே ஓடிந்தது என் வாழ்க்கை. 1 ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை உள்ள அந்த வாய்ஸ் சொல்லுது, விட்டுறேன். ஒரு நாள் நடு ரோட்டில் ஒரு குப்பை சந்து, அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு ஸ்ட்ராங்காக விட்டுருணும் அப்படின்னு தோண உடனே திருப்பி இயேசுவை பார்த்து பேச ஆரம்பித்தேன், இயேசுவை நீ இல்லைன்னு நான் குடியெல்லாம் விடுறேன், என்னால் முடியவே முடியாது, என்னால் சான்ஸே கிடையாது, நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் நான் மாறுறேன், ஏன்னா நீலேருந்து நான் நானே குடிக்காமல் இருக்கேன், நான் வஞ்சா போகாமல் இருக்கேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டு குடிக்காமல் இருந்தேன், 1 இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பாங்க பைக்லேயும் கார்லேயும், வந்து அவனை கூப்பிடு போகலாம் அவனை கூப்பிடுன்னு. நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் ஒழிஞ்சிப்பேன், கட்டில் கடையில் ஒழிஞ்சிப்பேன், பக்கத்து வீட்டில் போய் ஒழிஞ்சிப்பேன், மேலே பொண்டை மாடியில் போய் பொக்கை குண்டுக்குள்ளே ஒழிஞ்சு, இப்படி ஏதாவது பண்ணி 1, 2 ஆச்சு, 3 ஆச்சு, கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. 1 குடிக்காமல் இருந்தேன். அப்புறம் சிகரெட் மட்டும் பிடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி அந்த குரல், அந்த சிகரெட்டையும் விட்டானேன். சரி ஓகே, கொஞ்சம் தைரியம் வந்தது, சிகரெட்டையும் விட்றான் ஆண்டவரே. நடு ரோட்டில் நின்று கடைசி சிகரெட் ஆண்டவர் சொல்லிட்டு மூதிட்டு
அடோ சிகரெட் நான் என்ன காப்பாற்றுங்கன்னு போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிகரெட் பிடிக்காமல் இருக்கவே முடியாது, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் பிடிச்சிருவேன். எப்படியும் கேப் கிடச்சா சிகரெட் தான் பார்த்துப்பேன். அதுவும் சினிமாவில் வேறு உடனே கேப் கிடச்சா சிகரெட் பிடிப்பாங்களா, கட்சி பற்றி மூக்கு பற்றின்னு ஓடிடுவேன். இப்படியே ஒரு மாதம் இது பண்ணேன். இதில் என்ன பெரிய விஷயம்னா, இன்னையோட நான் அந்த குடி கஞ்சா எல்லாம் அதிகமாக குடி சிகரெட்டு இதெல்லாம் விட்டு 19 வருஷம் ஆகுது. 19 வருஷம் இது எந்த நாத்தமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கங்க. இது என்னால் இல்லை, இயேசுவால். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வு மையத்தில் வச்சு, இல்லை ஒரு ஊட்டியோ ஏற்காடோ கொடைக்கானலையோ நல்ல சீதோஷ நிலையோ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னை வச்சு, என்னை ஒரு டாக்டரை போட்டு ஒரு சூப்பு 12 மணிக்கு ஒரு ஜூஸு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்ல கீரெல்லாம் கொடுத்து வயிறு லிவரெல்லாம் ரெடி பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. அதே கஞ்சா அடிக்கிறவன், அதே என் ஃப்ரெண்ட்ஸு, அதே சாராயம் குடிக்கிறவன், அதே வெளி ஃப்ரெண்ட்ஸு, அதே சினிமாவில் இருக்கிறவன், எல்லாருமே நடுவில் தான் நான் இருக்கேன். சுற்றி சுற்றி அதே ஆளுகள் கூட இருந்து என்னை மட்டும் தனியாக எடுத்து மாற்றிட்டார். என்னை மட்டும் தனியாக மாற்றி ஒரு பன்னி மாதிரி இருந்தேன் நான். இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகிட்டார். ஒரு மலத்தோட மலத்தில் நான் அப்படி இருந்தேன், பன்னி மாதிரியே இருந்தேன். இன்றைக்கி டக்குன்னு என்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றி அங்கேயே தான் வச்சுருக்காரு. இன்றைக்கும் நான் சினிமாவில் தான் இருக்கேன், ஆனால் நான் வேறு ஆளாக இருக்கேன். என் கூட குடித்தவங்க ஒரு 2-3 பேர் லிவர் பல்ஜ் ஆகி செத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயசு, 32 வயசில், 40 வயசே தாண்டலை. மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா 26-27 வயசு விதவைகள், ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. நான் பேர் சொல்ல முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு முடியலை. ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த இயேசு என் வாழ்க்கையில் நான் தேடி போகல. இயேசு அசிங்கமாக பேசினால் யாராவது எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா, என்ன இயேசு அட்ரஸா, இந்த அட்ரஸ் தாங்கிறாரா இயேசு அப்படின்னு நான் கேவலமாக கேட்பேன். அந்த நாடார் போட்டலாம் மாதிரி மடித்து சிகரெட்லாம் தட்டியிருக்கேன். ரொம்ப அசிங்கமாக நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றிட்டார். இந்த இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரலன்னா அது எப்படி வந்து எனக்கு நடந்தது எனக்கு தெரியலை. என் வாழ்க்கையில் இயேசு வந்தார், என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. இன்றைக்கி நான் வேறு ஒரு மனுஷனாக இருக்கேன். இன்றைக்கும் சினிமாவில் தான் இருக்கேன். நான் இந்த அக்டோபர் வரப்போகிற அந்த அக்டோபர் 2018 வந்தால் நான் 20வது வருஷத்துக்குள்ளே அடி வைக்க போகிறேன். இது வந்து என்னால் முடிஞ்ச என்னோட நீங்கள் நினைக்கலாம் என்னோடய பெரிய சாமர்த்தியமோ என்னோடய பெரிய வில் பவர் அதெல்லாம் ஒரு மண்ணாங்க கிடையாதுங்க. பியூர் ஜீசஸ் கிரேஸ். அவரால் இயேசு உள்ளே வந்தார், எனக்குள்ளே இருக்க பிசாசு போயிடுச்சு. நான் போகிற இடத்துலலாம் சொல்லுது, நான் சாத்தானை விடலை, சாத்தான் என்ன விட்டான், அப்படி என்னை மாற்றினார். இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக என் கூட இருக்கவங்களும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. 1 வருஷம் நம்பவே இல்லை என்ன யாரும், 2-3 வருஷம்லாம் கூட நம்பலை போய் சொல்கிறான் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி யாராக இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒய்ஃப் கூட சண்டை வந்தால் போராட்டம் வாங்கிச்சு. அப்படிதான் எங்கள் சண்டை வந்தாலும் நாங்கள் போராட்டம் வாங்கிச்சு. இப்படி என் வாழ்க்கையில் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்க ஆச்சரியப்படுறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 19 வருஷம் ஆனோடனே அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, இது என்னமோ எப்படி இவன் மாறணும். வாய்ப்பே கிடையாது, வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை, பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி மாறிச்சு தெரியாது, என்னால் மாறிச்சா இல்லை, எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரி ஆளுக்கு நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது. ஆனால் இயேசு எங்குள்ளே வந்தார், டோட்டலாக மாறிட்டார், என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றினார். இது என்னோடய ஒரு பக்க இது சாட்சிங்க. ரெண்டாவது, நான் பிரபுதேவா மாஸ்டர்லேருந்து வெளியே வந்தேன். 2004 வரைக்கும் பாய்ஸ் படம் தான் என்னோடய லாஸ்ட் படம், அசிஸ்டண்டாக இருந்தேன். 2004 நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். டான்ஸ் மாஸ்டர் ஆனோடனே என்னோடய வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். 99 ரட்சிக்கப்பட்டேன். 2004 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுக்குள்ளே அப்படியே பாட்டு பாட கற்றுக்கிட்டேன், பைபிள் வாசி கற்றுக்கிட்டேன், 2-3 வசனம் மனப்பாடம் பண்ண கற்றுக்கிட்டேன், 91 சங்கீதம், 23 சங்கீதம், இப்படி வசனங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்து அப்படியே ஆண்டுக்குள்ளே நெருக்கி வந்துன்னு சர்ச்சு போகிறது இது போகிறது. அப்போ டிஜே செய்ய உயிரோடு இருந்தாங்க, சீரணி அரங்கத்தில் பீச்சில் கூட நடந்தால் ஓடிடுவேன். இப்படியே கடலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க கூட எல்லாரும் போயிட்டாங்க, நான் தனி ஆளாயிட்டேன். ஆனால் எனக்கு சந்தோஷம், எனக்கு தான் வேணும்னு. என் ஒய்ஃப் சந்தோஷம், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கத்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இறந்தாங்க. ஸோ நானும் என் தம்பி, என் ஒய்ஃபு, என் ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், இப்படி எங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. நான் டான்ஸ் மாஸ்டர் கார்டு எடுக்கிற வரைக்கும் இனிமேல் நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டராக மாறினேன் பாருங்கள். ஒரு பயங்கரத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என்னோடய ரெண்டு காலம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிது. சாதாரண இல்லைங்க, ஜிபு ஜிபு ஜிபு ஜிபுன்னு எரியுது. என்ன பண்ணுறது தெரியலை, அப்படி ஒரு எரிச்சல். என்ன எனக்கு இந்த சினிமாவில் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஃபைட்டர் தான் எனக்கு பாஸ்டர். அவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அவரோட சபைக்கெல்லாம் குன்றத்தூருக்கே போவேன், டெய்லி எனக்கு குன்றத்தூர் தான் போவேன், வர வரும். அப்படி போயிட்டு இருந்தேன் இயேசுக்குள்ளே.
அப்போது எனக்கு திடீர்னு கால் சினிமாவில் நான் மாஸ்டர் ஆனோடனே எனக்கு அடுத்த லெவல் போ அடுத்த ரேஞ்சுக்கு போனோடனே கால் எரியுது. எனக்கு என்னென்ன புரியலை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆயில் தேய்ச்சி பார்க்குறேன், என்னமோ ஆயில் போடுன்றாங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து கூலான ரோஸ் வாட்டர் போடு, ஒருத்தர் வந்து வேறு என்னமோ போடு, யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரில. ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பக்கெட்டில் ஒரு கால், இன்னொரு பக்கெட்டில் ஒரு கால் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் சேர் போட்டு. அவள் தண்ணிக்குள்ளே காலை விட்டால் நல்லாயிருக்கு, தண்ணியிலேருந்து எடுத்தால் எரியுது. எப்படி எரியுதுன்னா, என்னை மேலே கட்டி தொங்க விட்டு என் கால் கீழே ஃபுல்லாக நெருப்போட்டேன் அப்படி இருக்கும். அப்படி எரியுது கால். ஏன் எரியுதுன்னு தெரில. இந்த பாசிட்டிவ் ஃபோன் பண்ண அவர் வந்தார், ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஹாஃப் அன் அவரில் முடிச்சிருவார், 2 ஹவர் ஜெபம் பண்ணுறாரு, பாட்டா பாடுறாரு, கடிந்து அடிக்கிறன்றார். என்னம்மா பண்ணிட்டு என் ஒய்ஃபை வந்து டீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு மொட்டை மடிக்க போயிட்டார். போயிட்டு பிரதர் ஒரு மேட்டர் சொல்கிறேன், பயந்துடாதீங்க, உங்களுக்கு யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க, மாந்திரீகம் பில்லிசூனியை வச்சிட்டாங்க, உங்களால் உங்களுக்கு வந்து இந்த கால் எரியறதுக்கு அதான் காரணம். எனக்கு என்னடா அது என்ன சொல்கிறது தெரியலை. யார் பண்ணா அப்படின்னு கேட்டேன். வேறு யாருங்க பண்ணுவாள், உங்கள் கூட இருக்கிற உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சேர்ந்தவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் முன்னுக்கு வந்தால் யாருக்கு வேலை போகும், உங்கள் போட்டியாளர் யார், அவங்க தான் மந்திரம் பண்ணுவாங்க. எனக்கு நம்ப முடியல. நான் சொன்னேன், யாருங்க எல்லாம் என் உயிருக்குறான ஆட்கள் தானே, உன்னோட ஒன்றா இருந்தவங்க தானே, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு. வேறு வழி இல்லைங்க, அன்றைக்கி நீங்கள் பிரபுதேவா அவர் கூட இருக்கும்போது நீங்கள் அவர் கீழே இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து தனியாக ஒரு மாஸ்டர், அவங்களும் ஒரு மாஸ்டர், நீங்கள் வந்தால் வேலை அவருக்கு போகும். உங்களை பார்த்து பயப்படுறதுனால்தான் உங்களை வரக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறாங்க. உங்களை வராதுன்னு சொல்ல முடியாது, அதனால் பண்ணுறாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை தான். நான் விஜய் அஜித், சூர்யா, அப்புறம் விக்ரம் சார், இப்படி விஜய் சார், அஜித் சார், இவங்க எல்லாரோட பிகினிங்லேருந்து நான் வந்து டான்ஸர். இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டில் இருக்க ஜீவாவாகட்டும், ஆர்யாவாகட்டும், இன்னும் சொல்லிட்டே போகலாம், எல்லாருடைய ஆல்மோஸ்ட் பிகினிங்லேயே நான் இருந்திருக்கிறேன். நிறைய ஹீரோயின்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டான்ஸர் கூட ஆடிட்டு இருப்போம். தெலுங்குலேயும் அதே மாதிரி தான், ஜூனியர் இண்டியா ஆகட்டும், சொல்லிட்டே போகலாம் நிறைய பேர். ஆக எனக்கு தெரியாத ஹீரோக்களே கிடையாது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா சார், நாகார்ஜுனா சார், வெங்கடேஷ் சார், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திலீப், மம்முடி சார், மோகன்லால் சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார். அப்படி எனக்கு எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணனால எனக்கு நிறைய தெரியும். நான் போய் வேலை கட்ட எனக்கு உடனே வேலை கிடைக்கும், ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னுக்கு வருவேன். நான் வந்தேன்னா யாரோ இன்னொருத்தர் யாருக்கோ டான்ஸ் மாஸ்டருக்கு வேலை போகுது, அதுக்காக என்னை மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்காத மந்திரத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் பேய் பிடிச்சி ஆடுறது தானே பார்த்துருப்பீங்க, அதை விட பயங்கரமானதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நான் என் மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு ஒரு தம்பி. நான் வேலைக்கு போய் முதல் ஷூட்டிங் போய் ஆந்திராவில் பண்ணிட்டு வந்தேன். விஜய் சார் படத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன், அவரோட தமிழ். அவருக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு ஆந்திரா பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஆந்திராவில் தெலுங்கு படம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். என்னை தெலுங்கில் போய் நோபல் மாஸ்டர்னால் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நான் வச்சுருக்க ஒரு இன்னோவா வந்து அங்கே ஜெயிச்ச இன்னோவா, அங்கே ஒரு கார் காம்படிஷனில், டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணது. என்னை வந்து ஆந்திராவில் வந்து இடிவின்னு ஒரு டிவி இருக்குது, அதில் தீன்னு ஒரு ஷோ இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு வின்னர் நான் தான். அது எல்லாருக்கும் ஆந்திராவில் தெரியும், சினிமாவில் எல்லா ஹீரோக்களுக்கும் தெரியும். ஸோ நான் வந்து பிஸியாக ஆரம்பித்தேன், மந்திரம் எனக்கு பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என் வீட்டு வாசலில் போயிட்டு பால் போட்டிருப்பாங்கள்ல பேக்கு, அதை எடுக்கிறதுக்காக நான் போனேன். பேக் எடுத்துட்டு அப்படியே தற்செயலாக கீழே பார்த்தா அப்படியே ஹார்ட் படப்படம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. இதோ இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 அடிக்கு வந்து கோழி ரத்தம், ஒரு 5-6 கோழியை கட் பண்ணி கழுத்து மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, குங்கும மஞ்சள்லாம் போட்டிருக்காங்க, காசை வெட்டி மந்திரம் பண்ணி போட்டிருக்காங்க, எலுமிச்சம்பழம்லாம் அங்கங்கே குங்குமம் வச்ச எலுமிச்சம்பழம் அங்கங்கே இருக்குது. எனக்கு அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. என் நல்லா தெரிஞ்சது செய்வினேன், ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு முக்கியம் இது கால் கை தான். இதில் நான் கால் வைக்கணும், என் வாய் கோணி கை கால்லாம் அப்படியே படுத்துக்கணும் அப்படின்னு யாரோ பண்ணியிருக்காங்க. யாரோ மந்திரவாதி எவனோ ஒருத்தன் ஏவி விட்டு, சினிமாக்கார யாரோ ஒருத்தன் எனக்கு விரோதமாக, எனக்கு என் போட்டிக்கு எவனோ அவன் ஏவி விட்டு, என்னென்னு என்ன ஓப்பனாக சொல்கிறேன், இன்னொரு எவனோ டான்ஸ் மாஸ்டர் ஏவி விட்டு அந்த மந்திரவாதி வந்து 2 மணி 3 மணிக்கு மந்திரம் பண்ணி காவு கொடுத்து என் கை கால் விளங்காமல் போகணுன்னு பண்ணியிருக்கான். எனக்கு நடுக்கமாகிருச்சு. இந்த பாசிட்டிவ் ஃபோன் பண்ணேன், நீங்கள் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு குன்றத்தூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி ஓடியாந்து பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கி ஜெபம் பண்ணி ஏசு ரத்தமாக மாத்திரம் சொல்லி அவ்வளோ ஜெபம் பண்ணி அதை அழித்து அழித்து ஒன்றொன்னா மந்திரத்தெல்லாம் மட்டுப்படுத்தி எனக்காக வந்து என்னை வீட்டில் வந்து ஃபாஸ்டிங்கிருந்து எனக்காக ஜெபம் பண்ணி அந்த மந்திரம்லாம் அழிஞ்சுது. எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. இது என்னடா இப்படி கூட பண்ணுவாங்களா, கேவலம் பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒருத்தனோட லைஃப் அழிப்பானுங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க.
எனக்கு என் வாழ்க்கையில் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இந்த சினிமாவே வேண்டாம், இது எதுக்கு இந்த வாழ்க்கை, ஐயோ நிம்மதி தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். அப்போ என் பாஸ்ட்டு சண்டை போட்டேன், நீங்கள் தானே இயேசு வந்தால் இயேசுக்குள்ளே வந்தால் நீங்கள் நல்லா ரசிக்கப்பட்டுருவீங்க, நீங்கள் நான் இயேசுக்குள்ளே தானே, மந்திரம் எனக்கு எப்படி அட்டாக் ஆகும், ஆகக்கூடாது தானே. அவர் ரொம்ப கரெக்டான க்வெஸ்சன் பிரதர், நான் பதில் சொல்கிறேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இயேசுக்குள்ளே இப்போ தான் பிறந்த குழந்தை, நீங்கள் இப்போ தான் இயேசுக்குள்ளே பிறந்து கையை கால் ஆடிட்டுருக்கீங்க, படுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் குப்புறை படுக்கணும், தவழணும், எதையா பிடிச்சி நிற்கணும், நடக்கணும், ஓடணும், பறக்கணும், இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் இயேசுக்குள்ளே ஐக்கியப்படணும், ஜபத்தில் இன்னும் நெருங்கணும். நீங்கள் ஐக்கியப்பட மந்திரவாதி உங்களை தொட முடியாது. நான் கேட்டேன், மந்திரவாதி எனக்கு தொடக்கூடாது என்ன பண்ணணும், ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, நான் சொன்ன பண்ணுறேன், ரெண்டுலேருந்து பண்ண ஆரம்பித்தேன் நைட்டேந்து. ஒய்ஃப் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பேன், பிள்ளைங்களை சின்ன சின்ன பிள்ளைங்க முடியல, நான் அவங்கள விட்டு நான் மட்டும் நிற்பேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் டெய்லி 1 ஹவர் நேர் முட்டியில் நின்று ஜெபம் பண்ணுங்கள். என்னால் 1 ஹவர் முடியாது, 5 நிமிஷம் போடுங்கன்னார். 5 நிமிஷம் போட்டு போட்டு 1 ஹவர் பண்ண ஆரம்பித்தேன் டெய்லி, 2-3 இல்லைனா 3-4 என் உடம்பு கண்டிஷனை பொறுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 1 மாதம் தொடர்ச்சியாக பண்ணேன், 1 மந்திரம் எனக்கு அட்டாக் ஆகலை, மந்திரமே எனக்கு அட்டாக் பண்ண முடியல, மந்திரம் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு பண்ண முடியல ஒன்றுமே. எனக்கு அப்படியே இயேசு லைவாக தெரிஞ்சார், சே இவ்வளோ உயிரோடு இருக்க தெய்வமா அப்படின்னு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் மந்திரவாதி என்னோட புச்சாலி, நீ தப்பிச்சிக்கிட்ட, உன் பொண்டாட்டி நல்லா இருந்தால் தானடா நீ சினிமாவுக்கு வருவேன், உன் பொண்டாட்டியை போய் பிடிச்சி ஆட வச்சா நீ எப்படி சினிமாவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னை விட்டாங்க. என் ஒய்ஃப் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருந்து அப்படியே அந்த வாசலை பார்த்தா போதும் அப்படியே விழுந்துருவாங்க, அப்படியே விழுவாங்க, ஒரு மரத்தை கீழே அறுத்து அப்படி ஒரு சட சட சடசடன்னு விழுவாங்க, அதே மாதிரி விழுந்துருவாங்க, விழுந்து போடி போய் பிடிக்கணும் நல்லா அடிபட்டுரும், அப்படியே கிடப்பாங்க பாருங்கள். என் ஒய்ஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது வெளியில், கமுக்கமாக கதவை முடிட்டு என் ஒய்ஃபை போய் இப்படி தட்டினா கூட சேர்ந்து வராது, அப்படியே கிடப்பாங்க என் ஒய்ஃபு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே பயந்துக்கிட்டு கிடப்பேன். அன்றைக்கி அது மாதிரி தான் விழுந்தாங்க, விழுந்த உடனே சுயநினைவே இல்லை, நெஞ்சில் காது வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துக்குள்ளே எங்கேயும் ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி இருக்கும், டிப்பு டிப்பு டிப்புன்னு. ரொம்ப எங்கள் அம்மா ஒரு நர்ஸு, எனக்கு பல்ஸ் பார்க்கலாம் தெரியும், எங்கள் அம்மா 1 மினிட்டுக்கு எவ்வளோ பல்ஸ் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பல்ஸெல்லாம் பார்த்தா இன்னும் 1 ஹவரில் செத்துருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ லோ பல்ஸ், என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே கிடப்போம் பாருங்கள், பார்த்துக்கிட்டே நிற்போம் அப்படியே நாங்கள். 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு ஒரு நாள் அந்த மாதிரி தான் விழுந்துட்டாங்க, என் ஒய்ஃபோட பாடி அப்படியே கிடக்குது, அப்படியே கிடக்குது, கண்ணெல்லாம் மூடி இருந்து டெட் பாடி மாதிரி கிடக்குது, திடீர்னுங்க நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை, என் ஒய்ஃபோட பாடி அப்படியே தன்னால் கூச்சி கூச்சி ரோட்டுக்கு போகுது, சினிமா கதை சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, நான் சொல்வதை பரலோகம் பார்த்துட்டு இருக்கு, இயேசு கவனிச்சிட்ருக்காரு, அப்படியே நடந்ததுங்க, அப்படியே கூச்சி கூச்சி கூச்சி ரோட்டுக்கு போகுது, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஓடி போயிட்டு அந்த பாடியை கொண்டு வந்து போட்டுட்டு நெஞ்சில் ஒரு பைபிள், தலைமாட்டில் ஒரு பைபிள் வச்சுட்டு நான் என் பொண்டாட்டி அப்படியே பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பேன், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் ஒய்ஃப் பாடியை நடுவில் போட்டு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் இதான் சொல்ல தெரியும், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அந்த பாட்டு பாட தெரியும், அதி சீக்கிரத்தில் முடிந்திரும் லேசான உபத்திரம் இது 2 பாட்டு தெரியும், 91வது சங்கீதம் தெரியும், இதை ஒன்றையே சொல்கிறது நாளை தவிர எங்களுக்கு, நாங்கள் அப்போ தான் வந்திருக்கோம் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, எனக்கு பெரிய அறிவு இல்லை, ஞானம் இல்லை, ஒரு பவர் வல்லமை கிடையாது, எதுவுமே கிடையாது, இயேசுவை பற்றி நாலேஜே இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறோம், என்ன எங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை, எங்களால் இது பயமாக இருக்குது, என்ன இது நானே போதை அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றி டிஸ்கோ தெக் கூத்து கும்மாலன்னு ஸ்டைலாக இருந்தாலும் நாங்கள் என்னையே கொண்டு வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. அப்போது அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கேப் விடுவானுங்க, நைட் ஆனாலே மந்திரவாதி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எனக்கு பயமாக இருக்கும், நாங்கள் அப்படியே இருப்போம் பயந்துக்கிட்டே வாழ்வோம். அதே மாதிரி தான் இன்னொரு வாட்டி இன்னொரு நாள் என் ஒய்ஃபு சீக்கிரம் விழுந்துட்டாங்க, விழுந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி நெளிய ஆரம்பித்தாங்க, ஒரு பாம்பு என்ன பண்ணும், ஒரு பாம்பு மாதிரியே என் ஒய்ஃப் பண்ணாங்க, அதாவது ஒரு பாம்பு எப்படி தலையில் கை வச்சுட்டு இப்படி ஆடும், அதே மாதிரி கோபமாக பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படிலாம் திரும்பி என்னோடய ஒய்ஃபு என்னோடய சொந்த மனைவி இப்படி பண்ணுறாங்க, நாக்கெல்லாம் அப்படிலாம் வெளியே விட்டு பாம்பு மாதிரியே முறுக்கி அப்படியே கையெல்லாம் முறுக்கி முறுக்கி முறுக்கி முறுக்கி அப்படியே உருண்டு உருண்டு உருண்டு அந்த முனை என் வீட்டு ஹாலில் அப்படியே உருண்டு அப்படியே பாம்பு மாதிரியே ஊர்ந்து ஊர்ந்து போய் குப்புறப்படுத்துக்கிட்டு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போய் நாக்கெல்லாம் நக்கி மண்ணெல்லாம் நக்கி அப்படியே பாம்பு மாதிரியே நெளிஞ்சு வளைஞ்சி ஆடி ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துரும் அப்படியே படுத்துக்குவோம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், அப்புறம் பாம்பு மாதிரியே அப்படி நெளியும் பாடி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த காட்சியில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் புருஷனோ உங்கள் மனைவியோ உங்கள் அக்காவோ தம்பியோ பிள்ளையோ மகனோ யாரோ உங்கள் குடும்பத்தை இருந்தவங்க அப்படி இருந்தால் நீங்கள் நிம்மதியாக வேலைக்கு போவீங்க,
கண்டிப்பாக போக மாட்டீங்க, வேலையே போக மாட்டீங்க. நான் எப்படி வேலைக்கு போக ஆரம்பிப்பேன் என் பொண்டாட்டி இப்படி விட்டுட்டு? இந்த இது மூணு அவர் நாலு அவர் அப்படியே அந்த பாம்பு மாதிரியே பண்ணிவிட்டு அதுவாக எப்போ போகுது அப்போ தான் எழுந்துப்பாங்க. இந்த பாம்பு மாதிரி பண்ணுறது அடிக்கடி வர ஆரம்பிச்சுது. என் இருந்த கொஞ்சம் நஞ்ச நிம்மதியும் போயிடுச்சு, நம்பிக்கையும் போயிடுச்சு. என் வாழ்க்கையில் நான் ஐயோ இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வேணாம், நைட்டு வருதுன்னு யாராவது பயந்துருக்கீங்களா? நான் பயந்துருக்கேன், நைட்டு தான் வருது. ஐயோ கரெக்டாகவே இந்த நைட்டுன்னு ஒன்று உருவாக்காம வந்துடுறேன். ஏன்னா நைட்டானா மந்திரவாதி வந்துடுவான், மந்திரவாதியில் ஏவல் பில்லி சூன்யம் குட்டி சத்தம் ஏதோ ஒன்று வரும், டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்கும், கதவை மூடிட்டு இருக்கோம் வாசலில் யாரும் கடக்கடன்னு ஓடுற மாதிரி இருக்கும், சர சர சரசரன்னு சவுண்டு கேட்கும். பூனைலாம் கிடையாது, நல்லா தெரியும் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்ட்டு. வெளியே போக பயம், நைட்டு இப்படியே கிடப்போம் வீட்டுக்குள்ளே, நெஞ்சில் பைபிளை எடுக்கவே மாட்டேன் என் ஒய்ஃப் நெஞ்சில், இப்படியே வந்துட்டு இருக்கோம். நரகத்தை கண் எதிர்க்க நான் பார்த்தேன். ஒரு நாள் அமாவாசை, அமாவாசைன்னா மந்திரவாதி பயங்கரமாக பவர் வரும். அந்த அமாவாசை அன்றைக்கி இதே மாதிரி தான் என் ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து கொஞ்ச நேரத்துக்கெலாம் சூரியனை போயிடுச்சு. 11:30 வரைக்கும் சூரியனை வரல, 6 மணிக்கு விழுந்தவங்க 5:30 கிடக்குறாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியாது, ஏன்னா தெரியும் இது மந்திரம். 11:30 எழுந்து என் ஒய்ஃபு கதறாங்க, என்னை காப்பாற்றுங்க, ஐயோ எனக்கு கண்ணு தெரில, எனக்கு கண்ணு தெரிலன்னு போய் இங்கே இடிச்சிக்கிறது அங்கே இடிச்சு. நான் ஓடி போய் என் ஒய்ஃபை பிடிச்சோன்னே, என்னை தடுமை எங்கே இருக்கீங்க நீங்கள், எங்கே இருக்கீங்க, ஏன் எனக்கு கண்ணு தெரில, ஏன் கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படியே காலை பிடிச்சி கதறாங்க. என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, என்னமாவது பண்ணுங்க, என்னால் தாங்க முடியலங்க, ப்ளீஸுங்க, என்னை மந்திரவாதி கொண்டு போய் ஒரு பணத்தோடு வச்சு எனக்கு கட்டுறான், என்னை கட்டுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது எனக்கு கட்டுறான், என்னை கட்டிட்டான் ஆல்ரெடி, நான் எனக்கு தாங்க முடியல, என்னை காப்பாற்றுங்க, என்னை கட்டுறான் கட்டுறான் கட்டுறான் கட்டுறான்னு போது சுயநிலை போயிடுச்சு. ஐயா அந்த இந்த காட்சியை கொஞ்சம் இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் நேராக வந்தால் அவனை வெட்டலாம், குத்தலாம், போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம், கத்தி எடுத்து இது பண்ணலாம், துப்பாக்கி எடுத்து சுடலாம், கரண்ட் ஷாக்கை வைக்கலாம், 4 பேரை வச்சு அடிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஒரு பொம்மை குட்டிச்சாத்தானையும் ஒரு பொம்மையையும் அவன் அனுப்புகிற ஏவலியும் பில்லி சாத்தானையும் புள்ளி சுண்ணித்தையும் ரத்த காட்டேரியையும் மந்திரவாதி அனுப்புகிற காரியம் தான் எங்கே போய் தேடுவேன், எதை வச்சு அடிப்பேன்? செவுத்தில் முட்டி முட்டி எழுதிருக்கேங்க, கையில் அடித்து அடித்து என் ஃபுல் பவரில் கையில் அடிச்சிருக்கேன், அடித்து அடித்து எழுதிருக்கேன். என்ன பண்ணுறது தெரியலை எனக்கு, இதை எப்படி இதை சந்திக்கிறது, என்ன செய்யணும் இதுக்குன்னு கூட தெரியலை. என் வாழ்க்கையில் நாங்கள் பயங்கர மோசமான கண்டிஷனில் என் வாழ்க்கையில் நான் போயிட்டுருந்தேன். யாராவது உங்கள் வீட்டில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டீ பொற பண்ணு சாப்பிட்டு உயிர் வந்திருக்கீங்களா? நாங்கள் வந்திருக்கோம், ஏன்னா சமைக்கவே முடியாது என் ஒய்ஃபால். இந்த மந்திரம் கிரியைகள்லாம் வந்து இந்த பேய் பிசாசெல்லாம் வந்து உடம்பை அடித்தா ஒரு 25 பேர் போட்டு மிதி மிதின்னு மீச்ச மாதிரி இருக்கும், நார் நாராக வலிக்கும் உடம்பு. காலையில் எங்கேருந்து சமைக்கிறது, பசங்க எங்கே ஸ்கூலுக்கு போகிறது, பசங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடுங்க, எப்படி தெரியாது, ஆனால் பசங்க சிக்காயிடும். எனக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக வலிக்கும், ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வலிக்கும், ஏதோ என்னோடய கை கால் எல்லா ஜாயிண்ட்டை கத்தியால் வெட்டி விட்டா எப்படி இருக்கும், அப்படி வலிக்கும். ஷூட்டிங் போகவே மனசு வராது, படுத்தே கிடப்பேன், வேலைக்கு போகாதனால காசு இல்லை கையில். இப்படி ஒரு கண்டிஷனில் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருந்தது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. வீட்டை பூட்டியே வச்சுருப்போம், ஏன்னா வெளியில் எல்லாருக்கும் போய் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தான் போடுவாங்க, பேய் பிடிச்சி சாண்டி அந்த வீட்டில் அப்படின்னு போய் ஊரெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. வெறும் டீ போகிற பண்ணு சமையலே கிடையாது. என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து யாராவது கொடுத்துருப்பாங்க புளியோதரை, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் புளியோதரை எங்களுக்கு, பிஸ்கட்லேயும் டீலேயும் பொறையிலையும் அந்த கையில் வரும் பாருங்க அப்பளம், அந்த அப்பளம் பாக்கெட்லேயும் நாங்கள் 2 மாதம் உயிர் வாழ்ந்துருக்கோம், 2.5 மாதம் கூட இருக்கும். நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். மாவழி அமாவாசைன்னு ஒரு அமாவாசை வந்தது, அந்த அமாவாசை தான் அமாவாசையில் பெரிய அமாவாசை. அன்றைக்கி மந்திரவாதி ஒருத்தனை சொல்லி டேட்டு குத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுச்சிடும். அந்த அமாவாசை அன்றைக்கி இருக்கிறதுல பெரிய பயங்கரத்தை நான் பார்த்தேன். என்னென்னா அன்றைக்கி என் ஒய்ஃபு விழுந்துட்டாங்க, விழுந்து சரியாக 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பொம்பளை ஆம்பளை மாதிரி பண்ணால் நல்லா தெரியும் நமக்கு, அந்த ஃபெமினானிட்டி இருக்கும்ல, பெண்மைத்தனம், அது கொஞ்சம் கூட இல்லை. உருவம் என் பொண்டாட்டி உருவம் தான், ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் வேறு. ஒரு ஆம்பளை மாதிரியே கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு, தாடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு, கோபமாக அப்படி பண்ணிட்டு, முடியெல்லாம் இப்படி பண்ணிட்டு, அப்படியே அப்படி இது பண்ணிட்டு, இப்படி பண்ணி அப்படியே முறுக்கி உடம்பெல்லாம் முறுக்கி கால் மேலே கால் போட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே கோபமாக அப்படியே உரு அப்படியே எரிச்சலாக கோபமானது. என் நல்லா தெரிஞ்சது என் பொண்டாட்டி கிடையாது, உருவம் தான் என் பொண்டாட்டி. மெல்லமாக போய் என் ஒய்ஃப் பேரை சொல்லி தொட்டேன், சரியாக நட்டிங்க. ஒரு பொம்பளையால் அப்படி அடிக்கவே முடியாது, ஒரு ஆம்பளையால் தான் அப்படி அடிக்க முடியும். அந்த அடி எனக்கு இன்னும் மறக்கலை, அந்த அடி அப்படிப்பட்ட ஒரு அடி அடித்தா என் ஒய்ஃப் அடிச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் என, அதாவது ஒரு பரம்பரை கொலக பகையாளியே, ஒரு கிராமத்தில் 2 கிராமத்தில் சண்டை, பரம்பரை 2 குடும்பத்துக்கு சண்டை இருக்கிறவங்க எப்படி கொலவெறியாக இருப்பாங்க, அப்படி பார்த்து அந்த கண்ணில் கொலவெறிய பார்த்துட்டு சொல்கிறா, சினிமா கடை வர நீ வந்து சினிமாவில் இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் பொழப்பெல்லாம் கெடுப்பியா,
ஏய், உன் பொண்டாட்டிக்கு நீ நைட் செத்துருவாட அந்த அமாவாசைக்கு, உன் ரெண்டு பிள்ளைங்க அனாதை பணமாக சாவும், நீ நோய் பொந்து ராயப்பேட்டையில ஜிஹெச்லையோ நீ சாவலை அனாதை பணமா, என் பேரை மாற்றிக்கிறண்டா, உன் இயேசுவா என் மந்திரமா சவால். இப்படி இப்படி இப்படி சொல்கிறான், எதிர்க்க நின்றுட்டுருக்கேன், சத்த நாடி ஒடியும் போச்சு, பேசுகிறது மந்திரவாதி, அவள் பாடியில் வந்து ஆவியில் பேசுகிறான், நம்புவீங்களா? கூடு விட்டு கூடு போயிடுறதுன்னு ஒரு சித்தர்கள் காலத்தில் ஒரு முறை இருக்குது, அதெல்லாம் பொய் இல்லைங்க, அத்தனையும் உண்மை, அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். நான் மந்திரவாதியை பெருமைப்படுத்த சொல்ல, இதெல்லாம் விடுவிச்ச இயேசுவை பெருமைப்படுத்த தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயிற வித்தையில் அவன் எங்கேயோ மந்திர பீடத்தில் படுத்துக்கிட்டு அவன் ஆவியை பிரித்து எடுத்து என் மனைவி மேலே உக்காந்து எனக்கு சவால் விடுறான், உன் இயேசுவா என் மந்திரமானு அப்படி பேச்சு வரல, அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ தூங்கினேன்னு தெரியாது, முழிச்சு பார்க்குற மணி 2 மத்தியானம், ஆளாளுக்கு பிள்ளைங்க ஒரு பக்கம் ஊந்து கிடக்குது, தம்பி ஒரு பக்கம் ஊந்து கிடக்குறான், என் ஒய்ஃப் எங்கேயோ ஊந்து கிடக்குறான், எப்போ நான் தூங்கினேன்னு தெரியாது. நான் துடிச்சு போய் என் ஒய்ஃபை தான் தூக்கி பார்த்தேன், உயிர் இருக்கான்னு. ஆண்டவர் கிருபையால் சாகலை, அவன் சொன்ன மாதிரி இந்த அமாவாசைக்கு சாகலை. எடுத்து பார்க்குறேன், ரணரமாக எங்கே தொட்டாலும் ஆடு கத்துறா, எங்கே தொட்டாலும் வலிக்குது பாடி அவளுக்கு, அவ்வளோ பெரிய செய்வினை பண்ணி வச்சுருக்கான். நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு, என் ஒய்ஃபை தூக்குனேன், அவள் காதுகிட்ட போய் சொன்னேன், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், அவளை கண்ணு கூட திறக்க முடியல, அவ்வளோ அங்கே கூட வலிக்குது, கண்ணெல்லாம் ரண ரணமாக வலிக்குது. அவட்ட சொன்னேன், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், அப்படியே பார்க்குறா அவள், என்ன பேச முடியல அவளால், நம்ம செத்துருவோமான்னு கேட்டேன், கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றுது, அவள் ரெண்டு கையை இருக்கிற பவர்லாம் வச்சு கையை எடுத்து கும்பிட்டுட்டு இன்றைக்கே செத்துருவோமான்னு கேட்குறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏதாவது ஒரு ஷூட்டிங் போகிற கிராமத்தில், ஆந்திராவோ கர்நாடகாவோ எங்கேயோ இத்து போன ஒரு கிராமத்தில் போய் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா பிரியாணி வாங்கி என் பிள்ளைங்களையும் கூட்டின்னு போயிட்டு தம்பிக்கு இந்த வீடை கொடுத்துட்டு, இந்த காரு வீடெல்லாம் தம்பி கொடுத்துட்டு நேராக போயிட்டு, நானும் என் பிள்ளைங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லாமல் சின்ன பிள்ளைங்க தான் எல்லாம் போ, ஒரு 5 பொண்ணு 2 பையன், அதுங்களுக்கு விஷம் ஊற்றி பிரியாணி சாப்பிட்டு ரூமை போட்டுட்டு எந்த ஐடி கார்டு கொண்டு போகாமல் உள்ளே செத்துருவோம், ஒரு 4 அப்புறம் பணத்தை நாத்தடிச்சு அவனை திறந்து கார்பரேஷன் ஆஃபீஸில் விட்டுருவோம், ஏதாவது ஒரு நார்த் இந்தியா எங்கன்னா போய் இப்படி செத்துருவோன்னு பிளான் பண்ணிட்டோம், நம்புவீங்களா? சாகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நடந்த கதை என்ன தெரியுமா? வேதம் ஒரு வசனம் சொல்லுது, அன்றியும் ரோமர் 8:28 அன்றியும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எவரிடத்தில் அன்பு கூறுவர்கள் எவர்களுக்கோ அவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது, எல்லாமே நன்மைக்கு நடக்குதுன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சாவது இந்த மந்திரத்தில் இருக்கிறது, சாவை முடிவெடுத்தது, இதெல்லாம் நன்மைக்கா? சம்மந்தமே இல்லை இல்லையா? ஆனால் வேதம் போய் சொல்லாதே, நன்மைக்கு தான். என்ன நன்மை? இப்படி இந்த நான் இப்படி உயிரோடு வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது நீங்கள் கேட்கணும் பாருங்கள், அதான் அந்த நன்மை. என்ன நடந்தது தெரியுமா? நான் என் ஒய்ஃபை அவங்க அம்மாக்கிட்ட கூட சொல்ல முடியாது, அவங்க அம்மாலாம் பக்கா இண்டு, ஏசு ஏசுன்னு போனேன், அதான் உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சொல்லிட்டு, பக்கத்து வீடு அக்காவை பார்த்துக்க சொல்லிவிட்டு, வீடெல்லாம் மூடிட்டு என் தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு, பிள்ளைங்களாம் பார்த்து சொல்லிட்டு, ஸ்கூலுக்கும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, கையில் காசு இல்லை சோத்துக்கு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறேன், காசு கடன் வாங்குறதுக்காக போனேன். நான் போய் ஒரு சிக்னல் நிற்கிறேன், என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் ஜான் கில்பர்ட், அவரும் நானும் சிக்னலில் மீட் பண்ணுறோம், நானும் அவரும் ஐனாவரத்தில் ஒன்றா இருந்தோம், சென்னை அயனாவரத்தில், அவர் என்னோட ஒரு 4-3 பெரியவர், ஆனால் ரொம்ப திக் ஃப்ரெண்டு நாங்கள். நான் அப்படியே சினிமாவுக்கு போகிறேன், 12 அவர் 12 ஊழியத்துக்கு போகிறார், அவர் பயங்கரமான விச்கிராஃப்டில் அவங்க வீட்டில் யாரோ பாதிக்கப்பட்டு, அதை அவர் கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்து, அவர் இதே மாதிரி அவருக்கு ஒரு பாரம் கர்த்தர் கொடுத்து, இதே மாதிரி எனக்கு யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள போய் நான் ஜெபம் பண்ணோம், அந்த வரம் கொடுக்குன்னு அவர் கேட்டு, அவர் ஃபாஸ்டிங்கை தெரியும், மாதக்கணக்கில் ஃபாஸ்டிங்கு, கர்த்தர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து, அவர் வந்து தற்செயலாக என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு அவரை பார்த்து நான் அழ வந்துருச்சு எனக்கு, அவர் என் கதையெல்லாம் கேட்டு அவர் என்கிட்ட சொன்னார், கவலைப்படாத, இயேசு நல்லவர், நான் இந்த ரூட்டில் வர வேண்டிய ஆளே கிடையாது, நான் வேறு ரூட்டில் போக வேண்டியவன், என்னமோ தெரியல இந்த பக்கம் வந்தேன், உனக்காக தான் கர்த்தர் கொண்டு வந்தார், இன்றைக்கி நைட்டு உன் வீட்டுக்கு வரோன்னு, நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க ஒரு 10 வந்தாங்க, 7 நைட்டெல்லாம் ஜெபம், எப்படிப்பட்ட கடவுள் வரம் கொடுத்துருக்காருன்னா, ஒரு பொம்மை குடிசதான் பொம்மை எங்கன்னா இருந்ததுன்னா அதை எடுத்து கையாலேயே இயேசு ரத்தத்தால் அழிக்கிறேன்னு அழிப்பார், அந்த மந்திர வல்லமைகள் அழிஞ்சு அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்காங்களோ, அவங்க கை வராமல் கால் வராமல் இருக்கிறவங்க அன்றைக்கே நடந்துருவாங்க, அப்படி லைவாக ஆண்டவர் அவர் மேலே க்ரியேட் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய வரம் அவர் கொடுத்துருக்காரு. அவர் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் தள்ள கை வச்சேன்னா, என் ஒய்ஃபு சுற்றி சுற்றி ஓடி போயிட்டு என் வீட்டு வாசலில் விழுந்தான், அங்கே தோண்ட சொன்னார், தோண்டினா நூலில் செஞ்ச குடிச்சாதான் பொம்மை, நல்லா இவ்வளோ பெரிய பொம்மை,
அதை அழித்து தண்ணியில் போட்டு நல்லா அழித்து அதை எரித்து பண்ணார். என் ஒய்ஃப் தள்ளில் கை வைக்க ஒன்னொரு மந்திரமாக எடுத்து கொடுக்குறான். என் பைக்கில் மந்திரம், என் தொப்பியில் மந்திரம், என் கண்ணாடியில் மந்திரம், என் ஷூவில் மந்திரம், ட்ரெஸ்ஸில் மந்திரம், என் பிள்ளைங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் மந்திரம், படிக்கக்கூடாதுன்னு படிப்பில் படிக்கக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு மந்திரம், பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் மந்திரம், பசங்க சிக்காயின்னுட்டு, என் ஒய்ஃபோட பட்டுப்படையில் மந்திரம், அப்புறம் யாரோ எனக்கு என்னென்னமோ கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஷோ கேஸில் கிஃப்ட்டில் போய் யாரோ பார்த்தா யாரோ கொடுத்த கிஃப்ட்டு, அதில் மந்திரம் பண்ணி கொண்டு வந்து கிஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். இப்படி சுற்றி மந்திரத்தில் நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். எங்களுக்கு அது தெரியலை. எத்தனையோ வருஷங்கள், 7 வருஷம், 8 வருஷம் மந்திரத்தில் இருந்துருக்குறோம். என் வாழ்க்கையில்

பேர் புகழ் அப்படியெல்லாம் கொடுத்தாரு. திருப்பியும் தமிழில் கொண்டு வந்து எங்கே கேவலப்படுத்தினானோ, என்ன என்ன துரத்துனாங்களோ, அதே இடத்துல என்னை திரும்ப கொண்டு வந்து கும்கின்னு ஒரு படம், அதில் ஸ்வயம் ஸ்வயம் ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுத்து அந்த பாட்டில் என்னையும் ஆட வச்சு ஹிட் பண்ணி, அந்த பாட்டை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் மொபைலில் ரிங்டோனாக வச்சுக்கிற அளவுக்கு அது ஹிட் ஆகி எத்தனையோ மாத கணக்காக அதை வச்சுருந்து டிவியில் போட்டு போட்டு போட்டு என் முகத்தை ஃபேமஸ் ஆக்கி என்னை மறைச்சவன் மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியல அவனால், என் மூஞ்சை ஃபேமஸ் ஆக்கி உடனே அடுத்த 2 மாதங்க அப்புறம் கயல்னு ஒரு படம் பண்ணி, அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் டியாலோ டியாலோன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் ஒரு 30 கிறிஸ்மஸ் ஆத்தா நடுவில் நான் ஆடிட்டுருப்பேன், அந்த பாட்டு சர்ச்சு பின்னாடி லைட் எல்லாம் பண்ணி ஆடிட்டு இருப்போம், கையெல்லாம் ஒரு படம் டியாலோ டியாலோ பாட்டு, அந்த பாட்டில் என்னை ஃபேமஸ் ஆக்கி என்னை எல்லோரும் திரும்ப 2 மாதத்தில் திரும்பி இன்னொரு ஹிட்டு. உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டான்னு ஒரு பாலகுமாரான ஒரு படம், அதில் டிங்கு டாங்கு பெல்லுன்னு ஒரு பாட்டு, எத்தனையோ பாட்டு இருக்குது அதில், ஆனால் இந்த பாட்டு மட்டும் நாங்கள் வந்து ஆடிட்டு ஆடி போவோம், அந்த பாட்டு டிவியில் போட்டுக்கிட்டே இருந்து நான் வந்து தெரிய வச்சுக்கிட்டே இருந்து என் பேரை பெருமைப்படுத்து, எப்படி என்ன சினிமா விட்டு துரத்தணும், நான் கை கால் ஊந்து பாய் கோணி படுத்துணும், நோயில் செத்துடணும், என் குடும்பமே அழிஞ்சிடணும், எவன்லாம் மந்திரம் பண்ணானோ அவனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அவன் முன்னாடியே என்னை உயர்த்தி இன்றைக்கி இதே சினிமாவில் என்னை உலாத்த விட்டுட்டுருக்காரு. என்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இல்லை, ஆள் அம்பு அரசியல்வாதி செல்வாக்கு எதுவுமே கிடையாது, என்னை அடிச்சுப்பட கூட எனக்கு எதுவுமே எனக்கு என்னை கேட்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இயேசுன்னு ஒருத்தருடைய சமாதானம் எனக்கு இருக்குது, என்னை பாதுகாக்கிறாருன்ற அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது, என் கூட இருக்கிறாருன்ற அந்த சந்தோஷம் இருக்குது, எது இருக்குதோ இல்லையே நிம்மதியாக இருக்குது, நிம்மதி சமாதானத்தோடு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். போதையில் சாக வேண்டிய நான், பில்லி சுனியத்தில் சாக வேண்டிய நான், என்னை அங்கேருந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்து எவங்களாம் என்னை கேவலப்படுத்தினா அவங்க முன்னாடி என் தலையை உயர்த்தி என்னை எல்லா தமிழ்நாடையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ரோட்டில் நடந்தால் என் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிற அளவிற்கு என் பேரை உயர்த்தி எத்தனையும் செஞ்சு என்னை தலையை உயர்த்தி வச்சுருக்கிறது இந்த இயேசு. இந்த இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரலன்னா மக்கி மண்ணாக நோபல் அப்படின்ற ஒரு 5 பேர் ஒரு ஃபேமிலி மண்ணோட மண்ணாக போய் புல் மோச்சிருக்கோம். அவர் என் வாழ்க்கையில் வந்தார், நான் தேடி போல, அவரை திட்டினேன், அவரை கேவலமாக பேசினேன், ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தினேன், ஆனால் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், இன்றைக்கி அவருக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச சாட்சியை முடிஞ்ச சர்ச்சைகளை என் ஷூட்டிங்கில் நான் போய் நான் செஞ்சிட்ருக்கேன், என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறார், அவரை கேவலமாக பேசுகிறவன பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறார், ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். என் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் நோபல் அப்படின்னா நோபல் டான்ஸ் மாஸ்டர் தான் எல்லாருக்கும் தெரியும், அந்த அளவுக்கு என் பேரை பெருமைப்படுத்தி வச்சுருக்கிறார். இது இயேசுன்ற ஒருத்தர் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த இயேசுவை போல் ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லைங்க. இந்த இயேசு உங்கள் வீட்டில் வந்தார்னா உங்களோட தலையெழுத்தே மாற்றி போட முடியும். நான் என் போகிற இடமெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எதோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, மந்திரவாதியால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, பெரிய மகானால் சமாதானம் தர முடியாது, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களால் சமாதானம் தர முடியாது, கங்கா நதி நீரோ புனித நீரோ எதுவுமே மனுஷனுக்கு சமாதானத்தை தர முடியாது. நீங்கள் செஞ்ச புண்ணியம் வேணால் கொஞ்ச நாள் தலை காக்கலாம், ஆனால் உங்களுடைய டோட்டலாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை நான் புண்ணியத்தை வச்சு சமாதானம் வராது. எந்த மனுஷனாலையும் யாராலையும் எவ்வளோ பெரிய சக்தியாலையும் சமாதானம் தரவே முடியாது. இயேசு ஒருவராலும் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இன்றைக்கி ஒன்றே ஒன்று, கடைசியாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், நீங்கள் நம்பி பாருங்கள், இந்த இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 ஹவர் நான் பேசியிருக்கேன், நான் அமெரிக்காவில் பணம் வாங்கிட்டு வந்து பேசலைங்க, அமெரிக்காவில் பணம் வாங்குறவங்க கூட இவ்வளோ இதுவாக பேச மாட்டான், இது உள்ளேருந்து வர்றது, பட்ட வேதனை அனுபவிச்சு அனுபவம் எவனாலையும் காப்பாற்ற முடியாது, என்ன எந்த கவர்மெண்ட்டாலும் காப்பாற்ற முடியாது, எந்த சக்தியாலும் எனக்கு காப்பாற்ற முடியாது, இயேசுவால் மட்டும்தான் பிசாசு செய்வினா அழியும். என்னை அழித்து என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. பணம் கொடுத்தவங்க கூட பணத்தை வாங்கிட்டு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, என் குடும்ப கதையாக வரான் பணம் வருதுன்றதுக்காக, ஒருவேளை பணம் வருது நீங்கள் நினைக்கலாம் பணம் நிறைய வருது போல இருக்கு சொல்கிறாரு, எவனா சொந்த குடும்ப கதையை கொண்டு வந்து ரோட்டில் இப்போ நான் சொல்கிற மீடியாவில் இது எத்தனை பேருக்கு போகப்போதோ எத்தனை பேர் பார்க்க போகிறீங்களோ அத்தனை பேருக்கும் என் சொந்த குடும்ப கதையை நான் கேவலப்படுத்தி போனால் யாராக செய்வீங்களா? ஒருவேளை தவறாக நடந்தால் கூட அப்படி நடக்கல நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்ற மாதிரி தான் உலகத்தில் காமிச்சிப்பாங்க. நான் என் சொந்த கதையை எப்படி நான் சந்தி சிரிக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன் என்ன மாதிரி இருக்கிறவன் நீ நம்பணுன்றதுக்காக தான். ஒரு சான்ஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் யாராவது நல்லா இருந்தவங்க சிக்காயிட்டாங்களா, நிறைய 10 ஆட்டோ வச்சுருந்தீங்களா 1 ஆட்டோ வச்சா, பெரிய குடும்பத்தில் நிறைய சந்தோஷமாக இருந்தீங்களா குடும்பம் 2 போயிடுச்சா, உங்கள் குடும்பத்தில் நல்லா இருந்தோம்

திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா, நல்லா இருந்தால் அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுதா, அடிக்கடி செத்துக்கிட்டே இருக்காங்களா, அது சாபம், அது செய்வினையாக இருக்கலாம். மந்திரவாதியால் சுகத்தையும் பலத்தையும் சமாதானம் தர முடியாது. இயேசுவை நம்பி பாருங்கள், நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், இந்த இயேசு எப்படி உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையை மாற்றுறாருன்றதுக்கு நான் தான் உலாத்திட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிற சாட்சி. இந்த இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவரை நம்பினவர்கள் ஒருத்தம் கூட வைக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நான் கெத்தாக வச்சுருக்கார், தெம்பாக இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியம் பலத்தோடவும் கடவுளை என்னை உயர்த்தி வச்சுருக்கார். இந்த இயேசு உங்களுக்கு வேணாமா? இந்த இயேசுவை நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை தலையிலாக மாற்றுவார். இவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இந்த தெய்வம் சதா சாலங்களிலும் நம்முடைய தெய்வம். உங்களை கடைசி வரைக்கும் இந்த தெய்வத்தை நீ நம்பிட்டீங்கன்னா, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எத்தனை வம்சம் உங்களுக்கு அப்புறம் வரப்போதோ அத்தனை வம்சமும் பாதுகாக்கப்படும். இதுக்கு நான் கேரண்டி, என் வாழ்க்கை தான் கேரண்டி. ரொம்ப நன்றி. என் சாட்சியை கேட்ட அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சான்ஸ் இயேசு கொடுத்து பாருங்கள், இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். தேங்க்யூ. எல்லோரும் என் சாட்சியை கேட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ பிரச்சனையிலேருந்து சினிமாவிலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காரு, திரும்ப ஏன் ஒரு சினிமாவில் இருக்காருன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும். நியாயமான கேள்வி தான், நான் பதில் சொல்கிறேன். இப்போது சினிமாவிலேருந்து ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விட்டு நான் ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போயிடலாம். நாளைக்கே நான் போயிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ரொம்ப அப்படியே கரெக்டாக மற்றவங்கள போல் நான் ஒரு நல்ல ஒரு பாஸ்டரை போல் ஒரு பரிசுத்தமான அவர்கள்லாம் இருக்கிற மாதிரி நல்லபடியாக நான் மாறிட முடியும். கலர் சட்டைலாம் போடாமல் நான் அப்படி இருந்துட முடியும். இதை நான் செய்ய விரும்பலை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்புற தோற்றம் மட்டும் மாறுறது முக்கியம் இல்லை, உள்ளே மாறிடுச்சு அது உங்களுக்கே தெரியும். என்னோடய செயல்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. 19 வருஷம் எந்த போதையும் இல்லாமல் இருக்கிறனால அது பெரிய ஆச்சரியம். அது கடவுள் தான் செஞ்சார் கேட்டால் எல்லாமே மாறி போச்சு. ரைட்டு, என்ன மாதிரியே இருக்கிற மற்றவங்களோட கதி அவங்களுக்கு யார் சொல்லுவா? பால் தினகரனோ, ஐயா பால் தினகரன், ஐயா மோகன் சி லாசரஸ், இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் போயிட்டு நான் இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பி, இயேசு மெய்யான தெய்வம், இயேசுவை நீ ஏற்றுக்கோன்னா போயிட்டு வாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்காலங்களை பற்றி எனக்கு தான் தெரியும். அது உள்ளே இருந்த ஒருத்தன் அதுலேயே இருந்தவன் தனியாக வெளியே வந்து அது உள்ளேயே இருந்துக்கிட்டு வேற ஒரு ஆளாக நிற்கும் போது அவங்க யோசிப்பாங்க, நிச்சயமாக இங்கே என்னமோ நடக்குது, இதை விட்டுட்டு போகலை, ஆனால் இங்கேயே இருக்கிறான், மேற்கொண்டு இவன் எந்த கெடுதலையும் பாவத்தில் விழ மாட்டேங்கிறானே, எந்த ஒரு தப்பும் இவன் பண்ணவே மாட்டேங்கிறானே, எப்படி இவனால் முடியுதுன்ற கேள்வி அவனுக்கு ஒரு ஒரு நாளும் எழுந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அவனுக்குன்னு சொந்த பிரச்சனை வர்ற வரைக்கும், அவனுக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும், துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது, ஒரு நாள் பிரச்சனை வரும். அப்படி அவன் வரும்போது அவன் யோசிப்பான், யோசிக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மந்திரவாதிகிட்டையும் போவாங்க, சாமியார்கிட்டையும் போவாங்க, குறியும் கேட்பாங்க, எல்லாம் பண்ணி பார்த்து எதுவும் நடக்கலை. 7.5 சனி நடக்குதுன்னு வாங்க, 7.5 சனி நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் மேலே வர முடியாமல் திரும்ப திரும்ப பாவ 7.5 சனி நடக்கிறதுனால ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. 7.5 சனி முடிஞ்சவனே அவன் குடியை விட்டுறணும்ல, எல்லாத்தையும் விட்டுறணும்ல, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்ல, நல்ல மனுஷனாடணும்ல, கெட்ட பேர் வாங்கினவங்களும் நல்ல பேரை மாறணும்ல, மாறலையே யாரும். அப்போ என்ன அர்த்தம்? அதையும் தாண்டி என்னமோ ஒரு உள்ள மனமாற்றம் வர வேண்டியதாக இருக்குது. அது எந்த மந்திரவாதியாலும் தர முடியாது, எந்த பெரிய ஆளாலும் தர முடியாது, இயேசு ஒருவராலும் தர முடியும். இதை உணர்ந்ததுனால தான் என்ன மாதிரி என்னுடைய சகோதரர்களுக்கு, நான் எத்தனை நாள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகிறனோ அத்தனை நாள் சினிமாவில் தான் இருப்பேன், சினிமா விட்டு ஒரு நாள் வரமாட்டேன். இதை மோகன் சி அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, கர்த்தர்க்குள் நித்திரடைந்து என்ன நடத்தின பிரதர் ஜான் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முதல் முதல் எனக்கு சொன்னார், டே எந்த காலத்து சினிமா விட்டு வெளியே வந்துடாது, நான் போய் சொல்ல முடியாதுரா சத்தியம், கேட்க மாட்டாங்க, நீ சொன்னால் கேட்பாங்க, சினிமா விட்டு வந்துடாதீங்க. அவர் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு, எனக்கு இந்த வேலையை தவிர வேறு வேலை தெரியாது, ஆனால் உள்ளே இருந்தேன். திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் சகோதரர் மோகன் சி அண்ணன் மூலிமா கர்த்தர் எனக்கு சொன்னார், பிரதர் ஒரு நாள் அந்த இடத்த விட்டு வந்துடாதீங்க, நீங்கள் எவ்வளோ பணக்காரனாகனாலும் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருங்க, அது ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா ஆத்து மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அவங்க இவன் டான்ஸராக இருந்தவன், இவன் ஃபைட்டராக இருந்தவன், இவன் டைரக்டராக இருந்தவன், இவன் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவன், இவெல்லாம் அப்படி மாறிட்டானேன்னு பார்க்கும்போது அந்த மங்கி போன எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற கண்டிஷனில் இருக்கிற அந்த இருட்டு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கும் ஒரு ஓரமாக, அதுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு வரும், அந்த நாளுக்கு நீங்கள் தேவைப்படுவீங்கன்னு அண்ணன் சொன்னார். எனக்கு அது இன்னும் பசுமையாக பச்சை குத்துனா மாதிரி, உள்ள பச்சை குத்துனா மாதிரியே பதிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இதாக இருப்பேன், இங்கே தான் இருக்கேன், இன்னும் இருப்பேன். எவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் வாழ்வு வந்தாலும் நிச்சயம் அதை விட்டு வெளியே போக மாட்டேன், ஏன்னா என்ன மாதிரியே இருக்கும் ஒரு நாள் என்னை தேடி வருவான், அவனுக்கு நான் ஒரு லைட்டாக இருப்பேன், இருக்க போகிறேன், இருக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நிறைய சர்ச்சஸில் போயிட்டு சாட்சியாக கூப்பிடுவாங்க,
ஒன் ஹவர் கொடுப்பாங்க சாட்சியாக பேசுவேன். ஒரு வாட்டி சர்ச்சைக்கு சாட்சி கொடுக்க போகிறோம்னா அடுத்த வாட்டி வந்து மெசேஜ் கொடுக்குவாங்கன்னு கூடுவாங்க. ஸோ இப்படி சாட்சி கொடுத்ததுக்கெல்லாம் திருப்பி மெசேஜ் கொடுக்க போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படி போகிறேன், புதுசாக போகிற இடத்துக்கெலாம் சாட்சி. நடு ரோட்டில் நிறைய ஸ்டேஜ் போட்டு பேசுவாங்க, அதில் போய் பேசியிருக்கேன். இப்போ 18 கிராமத்தில் இப்போ போய் நான் சகோதரர் ஜான் கில்பர்ட் நான் எனக்கு டெலிவரன்ஸ் எனக்கு பண்ணி இந்த பேய் பிசாசுலாம் விரட்டினேன். அவர் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் அக்னி ஜபக்குழுன்னு ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். சினிமா ஊழியம் எல்லாமே இந்த ஊழியம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஐநாவரத்தில் அந்த அக்னி ஜபக்குழு நாங்கள் 30-40 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி கிராமத்துக்கு போய் நாங்கள் நடு ரோட்டில் போயிட்டு இயேசுவை பற்றி நாங்கள் அறிவித்து மாட்டு வண்டி மேலே ஏறி சொல்கிறது, வண்டிக்கு மேலே ஏறி பேசுறது, இப்படிலாம் நாங்கள் கூட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தா அதில் சின்ன சின்ன ஊழியங்கள், சின்ன சின்ன ரோட்டில் போகிறது, போகிறப்பெல்லாம் பேசுகிறது, இப்படி என்னால் முடிஞ்சதை இயேசுவை பற்றி நான் சொல்கிறேன். யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் என் கடமை சொல்கிறேன், அது ஒரு நாளில் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும், அவங்க நிச்சயமாக வருவாங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா செய்தது நான் அல்ல, செய்ய போகிறது அவர். என் வேலை அங்கே போய் நின்று பேசுறது அவ்வளோதான் என் வேலை. இதே என்னோடய கர்த்தர் கொடுத்த ஊழியமாக ஆண்டவருக்காக நான் செய்துட்டு வரேன்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிறதை

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

0: to his holy name.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
0: As we pray, the God of peace is with us all the time.
1: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
0: The peace which is beyond our understanding.
1: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
0: People may think in different ways.
1: பல கேள்விகள் கேட்பார்கள்.
0: They may ask lot of questions.
1: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
0: The God of peace is beyond all our intellectual, all
1: Alleluia.
0: Our things.
1: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given such peace in our
1: Alleluia. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
0: The people are wandering for peace.
1: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
0: They don't have peace at all.
1: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
0: There are lot of temples.
1: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
0: But there is no peace there.
1: குளங்கள் உண்டு.
0: There are
1: ஏரிகள்
0: tanks,
1: உண்டு.
0: Lakes,
1: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
0: Mountains.
1: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
0: Wherever they go,
1: அங்கே நிம்மதி கிடைக்காது.
0: No peace at all.
1: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
0: And man is wandering.
1: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Freely the Lord has given the peace.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
0: Not by money.
1: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
0: The peace is not because of the worldly pleasures.
1: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
0: The peace is not because of the greatness of this world.
1: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
0: the Lord's peace,
1: நம்முடைய வெறுமையிலே,
0: in the emptiness,
1: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
0: in the midst of tears,
1: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
0: in the midst of suffering,
1: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
0: in the midst of disappointment,
1: வெட்கத்தின் மத்தியிலே,
0: in the midst of shame,
1: அவமானத்தின் மத்தியிலே,
0: in the midst of shame,
1: நிந்தைகளின் மத்தியிலே,
0: in the midst of reproach,
1: கஷ்டங்களின் மத்தியிலே,
0: in the midst of trouble,
1: பாடுகளின் மத்தியிலே,
0: in the midst of suffering,
1: உபத்திரவங்களின் மத்தியிலே,
0: in the midst of tribulation,
1: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
0: God has given Hallelujah. peace.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆம்.
0: Yes.
1: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
0: People are suffering in different matters.
1: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: They are struggling with a lot of problems.
1: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And they are killing others.
1: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
0: They are fighting each other. One country is
1: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
0: They don't consider they are also
1: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
0: But the Lord said,
1: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
0: You will hear the wars and rumors of wars.
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
0: Nation against nation.
1: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
0: There will be famine.
1: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
0: They will point out you.
1: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
0: They will make you to suffer.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: People are getting enmity with each other.
1: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
0: The court is filled with the millions of cases.
1: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
0: They could not solve it.
1: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: In prison and the people are overflowing.
1: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: In hospitals the patients are overflowing.
1: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
0: What it shows?
1: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
0: In man's life they are not having proper comfort.
1: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
0: The life is having lackings.
1: அருமையானவர்களே,
0: their children of
1: ஆகவே தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
0: That's why Jesus came to this world.
1: எதற்காக வந்தார்?
0: What for he came?
1: நான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
0: thief is coming to steal and destroy.
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: I have come to give life.
1: அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: The life should become abundant.
1: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: I give eternal life for my sheep.
1: ஜீவன் கொடுக்கிறார்.
0: He gives life.
1: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
0: Abundance of life.
1: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
0: Eternal life.
1: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
0: Only the Lord Jesus can give all these lives.
1: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
0: Life means
1: நல்வாழ்வு.
0: Good life.
1: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
0: Abundance life means it's a fullness.
1: நித்திய ஜீவன் என்றால்
0: eternal life.
1: நித்தியமான வாழ்வு.
0: Eternal
1: everlasting life. தேவன் தந்த வாழ்வு.
0: God's life.
1: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
0: It's not temporary one.
1: அது நித்தியமான வாழ்வு.
0: It is eternal.
1: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
0: It will not get over in this world.
1: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
0: It is the permanent life.
1: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: What a great vision the Lord has given to us.
1: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
0: That's why we are running.
1: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
0: Look at the world.
1: The கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
0: The Christians are spreading the religion.
1: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
0: They are earning money.
1: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
0: They want to change India into Christian country.
1: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
1: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
0: Since they are not understanding the greatness of the
1: truth,
0: they are blaspheming against the minister of God. They are telling blasphemy against the
1: church.
0: They are telling blasphemy against the church. They are blaspheming about the faith. They
1: want to
0: find a fault in us. Immediately they blaspheme us.
1: The Christians are like this.
0: That's why the Bible says,
1: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
0: Beloved, you walk upright.
1: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
0: Have good consciousness.
1: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
0: They should not find fault.
1: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
0: But then the Lord said,
1: உலகம் உங்களை பகைக்கும்.
0: World will get enemy.
1: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
0: First of all, it had enmity with me.
1: என்னை அது பகைத்தபடினால அது உங்களையும் பகைக்கும்.
0: Because of that, it will.
1: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
0: We should not be friend to the world.
1: உலகம் நம்மை பகைக்கிறது.
0: World will get enmity.
1: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
0: Because of the truth.
1: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
0: Since we are not doing their works.
1: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
0: If we commit with sins with them, they will not
1: அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
0: Since we resist the sin, they get enmity.
1: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: Children of God,
1: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
0: In the midst of Gentiles,
1: அவமானங்கள்,
0: shame,
1: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
0: It is increasing.
1: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
0: The blasphemy is increasing.
1: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: In the last days they will blaspheme against you.
1: இது ஒரு பக்கம் இருக்க,
0: One side this.
1: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
0: God's people,
1: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
0: Christians are blaming each other.
1: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியை செய்து கொண்டு,
0: because of separation and they don't have proper witness.
1: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
0: Before the Gentiles and it is not having good witness.
1: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
0: What we supposed to do?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த உலகத்துக்கு,
0: For this world,
1: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
0: The blind eyes should be open.
1: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
0: Satan blinded them.
1: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
0: The light of gospel.
1: இது ஜீவ ஒளி.
0: It is the living
1: இந்த
0: light.
1: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
0: Through the light of this gospel,
1: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
0: The eyes should be shine forth.
1: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி
0: வைத்திருக்கிறார்.
1: யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு
0: சொன்னார். The Lord said he gained the souls and bring them. அவங்க
1: என்ன சொல்றாங்க?
0: In the heaven.
1: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
0: They are stealing
1: them. எங்க மதத்தை மாத்துறாங்க.
0: Changing the religion.
1: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
0: They misunderstand.
1: நாம் மதம் மாற்றவில்லை.
0: We are not changing
1: the religion. ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம்.
0: We lead the souls to eternal life.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
0: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
1: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
0: And Lazarus died and after 4 days Jesus came.
1: அப்ப மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறார்.
0: Mary was sitting without meeting the Lord Jesus.
1: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
0: He didn't come to heal my brother.
1: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
0: And she is blaming the Lord.
1: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
0: What people are saying?
1: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
0: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
1: Hallelujah. என்று சொல்கிறார்.
0: They are telling so.
1: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டு தானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
0: this family was listening to the truth.
1: Yen inge inda Lazarus kallarile ippozhudhu irukkar.
0: Why did Lazarus in the tomb now?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Andor Marthaalukku ore oru kaariyam dhaan sonnar.
0: And Jesus said to Martha only one thing.
1: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
0: if you believe
1: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
0: You will see the glory of God. He said to the disciples.
1: இந்த வியாதி, இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
0: what kind of sickness?
1: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
0: It is for the glory of God. It has
1: மரணத்தின் மூலமாகவும்
0: through the death,
1: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
0: through the sickness
1: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
0: The Lord can be glorified.
1: ஏனென்றால்,
0: because
1: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
0: The Lord is standing as the Almighty God.
1: அதனால பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
0: Christ will be glorified through my body.
1: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
0: Christ is my life and death is my gain.
1: ஜீவனாயிருந்த மாத்திரம்தான் இல்ல,
0: not only with
1: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
0: with life or death
1: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
0: Christ will be magnified in my body.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக,
0: for the glory of God,
1: amen,
0: amen,
1: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
0: when Jesus called Lazarus come out,
1: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
0: He said Lazarus you come out, not the defiled body you come.
1: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
0: The world is looking at the defiled
1: body. ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
0: But Jesus looking at
1: Lazarus. லாசரு வெளியே வருகிறார்.
0: Lazarus came out.
1: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
0: He removed the bandages.
1: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
0: The name of Jesus was glorified.
1: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
0: Many started believing the Lord.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருடைய நாமம்,
0: the name of the Lord,
1: வல்லமையுள்ள நாமம,
0: it is powerful.
1: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
0: The Lord wants to be glorified in our lives.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many can say that?
1: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
0: Jesus is glorified in my
1: Hallelujah.
0: life. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
0: And Jesus
1: சொல்ல முடியுமா?
0: getting glorified? Can you
1: see that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
0: Do you have that vision?
1: இயேசு மகிமைப்படணும்.
0: Jesus has to be glorified.
1: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
0: Though I suffer, he has
1: Hallelujah.
0: to be glorified.
1: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
0: How many of you having that assurance?
1: ஆண்டவர் அதற்காக தான் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார்.
0: That's why the Lord keeps us.
1: Hallelujah.
0: With the life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கிய நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கி கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அதுபோல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டு.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இப்படிப்பட்டதான இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome,
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome,
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have Hallelujah. Overcome the world.
0: கர்த்தர் நம்மை அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும்.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of
0: அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடியை எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிக்ஷிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்கன்னா, when it is going to come,
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறாரு.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்ன போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலை வேளையில
1: in this morning
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்
1: what the Lord is revealing.
0: நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be a
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதில்ல, ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடைகிறதில்ல.
1: Not in despair.
0: மனமுறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: despair. ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you, many things are coming.
0: ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the outside the city.
0: எபிரேயர்க்கு நிருபத்தில
1: Hebrews.
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: When the reproach
0: நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தை சுமக்கணும்.
1: Our job is we have to bear.
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: 5வது வசனத்துல யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம் உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்த? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசினாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I endured.
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமையு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the words they may
0: உன்னால் சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது
1: Christian life means
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross it is said.
0: நிறைய பாதைகளை இப்போது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல.
1: Not only the path of oppression.
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல.
1: Not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கு.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கு.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன் பாதை.
1: Your path.
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah. அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: Hold your hands and lead
0: you. ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார் அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக Hallelujah.
1: Not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிற அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: One said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems. What is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: Then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உங்களுக்கு இல்லையாப்பா.
1: You don't have support about
0: that. யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have
0: a person. யாருங்க?
1: Who is that?
0: World presidentஆ?
1: Is it world?
0: அதை விட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய் அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சார்.
1: Whatever trial you are undergoing he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்
1: In all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல.
1: It's not we will not say lot of
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: We will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது
1: சரி. 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: In the midst
0: உதவி செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: The first chapter.
0: என்ன வாசிக்கிறோம்? கடைசி வசனத்தில் எபிரேயர் 2:18 வசனத்தில் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவர்
1: அவர்
0: என் கூடவே இருக்கிறார்.
1: இஸ் வித் மீ.
0: நான் பலவீனம் தான்.
1: ஐ ஆம் வீக்.
0: ஹல்லேலூயா. ஆனால் என் கூட இருக்கிறவர் பலவீனர் இல்ல.
1: பட் இஸ் நாட் வீக் அட் ஆல்.
0: அவர் வல்லவர்.
1: ஹி இஸ் ஏபிள்.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அவர்
1: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that assurance?
0: நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில் எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: நான் ஒரு தேற்றர வாழ்ந்து உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கிரேடர்பம் 8 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Romans 8 and 26,
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say.
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா,
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்,
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer. ஜெபம்
0: பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: ஜெபம் பண்றது நீங்க பண்ணுங்க.
1: You do your prayers.
0: ஆனா நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray, you come to the
0: Lord. பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: தேவன் அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும் அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம்
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு அதனால தான் சொல்றோம்.
1: That's why.
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்ல, மனமுறிவு அடைந்து
1: Though we are oppressed,
0: போவதில்லை.
1: We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி,
1: Though we are in oppression,
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36 அதிகாரம் 16 வசனத்துல.
1: Job says in
0: 36 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of oppressions and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அத ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45 அதிகாரம் 7 வசனத்தை எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்.
1: Everlasting.
0: என்றென்றைக்கும் உள்ள.
1: And everlasting.
0: சதா காலங்களிலும்.
1: All the time.
0: Hallelujah. உங்க retirement age இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி.
1: Everlastingly he guides you. Daily.
0: மரண பரியந்தமும்.
1: Till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50 and 7
0: ஆகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: The Lord is
0: ஆகிய நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன்? கற்பாரை போல ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed to do?
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit.
0: இன்னொரு பக்கம் நம்ம நம்பிக்கை
1: the hope.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: what kind of hope it is?
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: அந்த நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.
1: the hope will never make you ashamed.
0: hallelujah
1: hallelujah.
0: ஆகவேதான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: you never be ashamed.
0: ஓராபால சந்தரபா. hallelujah
1: hallelujah.
0: amen
1: amen.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரோமர் 10 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: you never be ashamed
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: never be ashamed
0: amen
1: amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: do? நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 6. 1 பேதுரு 2 6ல என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6.
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன். நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers.
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்
1: still the lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: you never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்.
1: the lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: the mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: you have to receive the comfort from the holy spirit.
0: hallelujah. ரோமருக்கு 15 அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க.
1: ரோமன்ஸ் 15 and
0: 4. ரோமர் 15 4ல என்ன வாசிக்கிறோம்?
1: 15 and 4.
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதல்

0: சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach,
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you,
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல,
1: without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: Apostle church, it was like that.
0: அப்போஸ்தலர்கள் நிருபம் 9 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Acts 9 and 31.
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்,
1: how they were,
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்,
1: the comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க,
1: ஆறுதல்
0: சொல்ல முடியாது,
1: nobody can comfort
0: you. எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது,
1: nowhere.
0: உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்தாவியானவர்.
1: Holy Spirit.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்,
1: what they did.
0: பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்,
1: they were increasing.
0: சபை பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது,
1: the church was growing in the comfort.
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்,
1: he gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்,
1: he encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்,
1: he protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான், அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருத்தரும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு, ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க இருக்காங்க, நாங்க ஏழு பிள்ளைங்க எங்க
1: குடும்பத்துல. We were seven children.
0: எங்க அம்மாவுக்கு தெரியும்.
1: My mother knows.
0: எனக்கு என்ன
1: what to
0: சாப்பாடு பிடிக்கும்,
1: what I like.
0: எதை கொடுத்தா இவன் நல்லா சாப்பிடுவான்,
1: what he will like.
0: அந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அது சாப்பிடும்.
1: The daughter wants.
0: இப்படி ஏழு பேரும் ஏழு விதமா சாப்பிட்டா கூட,
1: though we have different ways.
0: ஏழு பேருக்கு ஏழு விதமா சமைச்சு கொடுக்கறாங்க.
1: He makes, she makes seven types of food.
0: அந்த காலத்துல எல்லாம்,
1: in those days,
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது.
1: No Swiggy, you cannot give
0: இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days,
0: ஆனா எங்க அம்மா எல்லாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பா.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்க,
1: what I'm trying to say,

0: ஆம் பிரியமானவர்களே, உன்னுடைய தாய் நான் நினைக்கிறேன், என் தாயை நான் நினைக்கிறேன்.
1: I remember my mother.
0: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்லை, எங்க அப்பாவும் என் கூட இல்லை.
1: My mother and father not with me.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
1: though the mother and father leave you,
0: கைவிட மாட்டேன்.
1: I will never.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்,
1: what a miraculous god,
0: எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி
1: கொண்டார். What an amazing god.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: mother knows seven people more than that knowledge, more than that love.
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்,
1: the lord knows,

0: தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: He counted the hairs.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: He cannot even imagine.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: He counted the hairs of your head.
0: இவ்வளவு செய்யறவர் உன போஷிக்க மாட்டாரா?
1: Will he not feed you?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: The Lord feeds the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: Many they don't have
0: income. காசு கிடையாது.
1: No money.
0: ஆனா சாவடாம பட்னியா கிடதாங்களா கேட்டு பாருங்க.
1: Just ask them whether are in poverty.
0: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்.
1: The Lord who feeds through raven.
0: எப்படியாவது போஷிப்பார்.
1: Somehow he feeds.
0: உன்னை பட்னியாய் விட மாட்டார்.
1: He will not allow you to be in.
0: உன்னை வழிநடத்துவார்.
1: He guides you.
0: உன் தேவைகளை சந்திப்பார்.
1: He meets your
0: needs. காட்டு பறவைகளை கவனித்துப்பார்.
1: Look at the birds.
0: Hallelujah. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்.
1: Look at the flowers.
0: அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
1: So special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Children of God.
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: Why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: The Lord is enough.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: Dear children of God,
0: இந்த காலவேளையில,
1: In this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: Whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியாக கெட்டியா பற்றி பிடித்து,
1: Catch the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
1: all things
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for good.
0: We know
1: that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல.
1: Not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: Though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: Though we walk in the path of
0: Hallelujah.
1: Suffering,

0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற சில நாட்கள் துன்ப நேரம் தான்,
1: அந்த டைம் ஆஃப்
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: பட் சாங்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்கள்.
1: Your children.
0: எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயில திறந்து சோத்ரி
1: பிரைஸ் காட்
0: சோத்ரி
1: பிரைஸ் காட்
0: சோத்ரிங்க
1: பிரைஸ் காட்
0: எல்லா கர்த்தரை சோத்ரிப்போம்.
1: லெட் அஸ் ஆல் பிரைஸ் காட்.
0: ஷபாரா பாரா பாரா பா உரக பாலா பாரா பா சந்தர பாரா பாரா பா ஓரியாந்தர பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே, நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே, மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையை கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்திருக்கிறீர், வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே, நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம். அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:27 முதல் 5:2 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் யூதர்கள் சிலரின் தவறான போதகத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தினாலே வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:3-12 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிருபையிலிருந்து விழுந்து போவது என்றால் என்ன, பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசன வார்த்தை என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா?

பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக கலாத்தியர் 5 முதல் 2 வசனங்களை சிந்தித்தோம். கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் யூதர்கள் சிலருடைய தவறான போதனையினாலே நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிய சுயாதீன நிலைமையிலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுவீர்கள் என்றால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று கூறுகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள், கலாத்தியர் 5:3 வசனம், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றப் போகிறேன் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு விருப்பமான சில காரியங்களை மட்டும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்று, நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது முழுமையாக அதை விட்டுவிட வேண்டும். இன்று நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. அவரை பிரியப்படுத்துவதிலே சில நேரங்களிலே நமக்கு சிக்கல் இருக்கிறது. என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரியப்படுத்த விரும்புகிறவர் அவரே. மேலும் கலாத்தியர் 5:4 வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்து போவதில் என்றால் என்ன என்பதை குறித்து குறிப்பாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ கீழான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டீர்கள் என்றால் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறீர்கள். இதுதான் கிருபையிலிருந்து விழுந்து விடுவது என்பது. கிருபையிலிருந்து விழுந்து போவதில் என்றால் வெளிப்படையான ஒரு பாவத்திலே விழுந்து போவதோ அல்லது நடக்கையிலே கவனக்குறைவாயிருந்து ரட்சிப்பை முழுமையாக இழந்து மீண்டுமாய் ரட்சிக்கப்படுவது என்ற ஒரு நிலைமை அல்ல. கிருபையிலிருந்து விழுந்து போவதல் என்பது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு எதிர்மறையானது. அப்போஸ்தலன் பவுல் இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே கிருபையிலிருந்து விழுந்து போவதை குறித்து தான் எழுதியிருக்கிறார். ரோமர் நிருபத்திலேயும் அதை குறித்து அவர் எழுதுகிறார். ரோமர் நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு அநீதி உள்ளவனாக அழுகிய பழத்தைப் போல இருக்கிறான் என்று ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனிதன் ஒரு பாவியாயிருக்கிறான். ரோமர் நிருபத்தை நிறைவு செய்யும் பொழுது கர்த்தருடைய பணியிலே உதவி செய்கிறவர்களை குறித்த பாராட்டுதலோடு கூட அவர் நிறைவு செய்கிறார். சில காரியங்களை அவர்கள் செய்ததற்காக மட்டும் பாராட்டவில்லை, அவர்கள் முழுமையாக கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்ற சத்தியத்தோடு நிறைவு செய்கிறார். விழுந்து போன நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்காக சேவை செய்யும் மனிதனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே தேவனுடைய மகத்துவமான இரண்டு செயல்கள் இருக்கின்றன. ஒன்று ரட்சிப்பு, அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கையின் நிலைமைக்கு வர வேண்டும். இன்றைக்கு பலருடைய தவறான போதனை என்னவென்றால், ஒருவர் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே தீவிரமாக கிறிஸ்தவ பணிவிடையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறுவது. ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தனிப்பட்ட நடக்கை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய சேவை அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருந்தது. இன்றைக்கு வெளி உலகம் திருச்சபையை எட்டி பார்க்கிறது. திருச்சபை பற்பல விதமான பணிகளிலே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சாட்சிகளை உறுதி செய்யக்கூடிய வாழ்க்கை இல்லை. நாம் பிரசங்கிக்கும் அன்பையோ மன்னிப்பையோ கிறிஸ்தவர்களின் நடைமுறை வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாய் வாழ வேண்டியது மிக முக்கியமானது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாயும் இருப்போம். ரோமர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலேயும் எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை குறித்த அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியை தேவன் எப்படி ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறார்? கவனியுங்கள், அவர் அவனுக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமா? இல்லை. இவ்வாறு சொல்வதனாலே அவன் நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அதற்கும் உயர்வான ஒரு வாழ்க்கை தரத்திலே வாழ அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை. அதை பவுலப்போஸ்தலனும் அறிந்திருந்தார். தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அவர் கண்டுகொண்ட மற்றொரு காரியம்,
புதிய ஸ்வாவத்திற்கும் வல்லமை இல்லை என்பதையும் அவர் கண்டுகொண்டார். ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லும்பொழுது ரோமர் 7:18 எவ்வாறு சொல்கிறார் கவனியங்கள் வாசிக்கிறேன். ரோமர் 7:18 அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் அப்போஸ்தலனாய் பவுலுடைய ஒரு அங்கலாய்ப்பு என்ன? ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தனது ரட்சிப்பை இழந்து விடுவேனோ என்று பவுலப்போஸ்தலன் பயப்படவில்லை. ஆனால் அவர் தோல்வியடைந்த ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். தேவன் புதிய ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய கொள்கைதான் ஆவியின் கனி. இந்த வழிமுறையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலாவில் வாழும் வாழ்க்கை போல இருக்கிறது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று எண்ணுகிறதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். கலாத்தியர் 5:5 நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இந்த முழு நிருபத்திலுமே தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்றால் அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலுமே திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அல்லது கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமியிலே வரப்போவதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கலாத்தியர் நிருபத்திலே மட்டும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்கிறார். நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அது. அது ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்து நமக்காக நீதியானார். ஏற்கனவே நான் கூறினது போல கலாத்தியர் நிருபமானது மார்ட்டின் லூத்தருக்கும் ஏனைய சீர்திருத்த திருச்சபை தலைவர்களுக்கும் முக்கியமானதாய் விளங்கியது. இந்த காரணத்தினாலேதான் இவர்கள் மற்ற தீர்க்க தரிசனங்களை குறித்து அதிகமாக பேசவில்லை. தீர்க்க தரிசனங்களை பொறுத்தமட்டிலேயும் 20வது நூற்றாண்டிலே அநேக முன்னேற்றங்களை நாம் பார்க்க முடியும். திருச்சபையானது கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரப்போகிறது. கலாத்தியர் நிருபத்தை எழுதும்பொழுது பவுலப்போஸ்தலன் நற்செய்தியையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முக்கியத்துவப்படுத்தி பேசினபடினாலே எந்த தீர்க்க தரிசனங்களையும் குறித்து அவர் பேசவில்லை. வேத புத்தகத்தை படிக்கும்பொழுது எந்தெந்த புத்தகங்களிலே எது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ள தவறுவோம் என்றால் அந்த வேத வசனங்களுக்கு தவறாக நாம் வியாக்கியானம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலாத்திய நிருபத்திலே பவுலப்போஸ்தலனுடைய முக்கியமான சத்தியம் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும் என்பது. இதை ஏன் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் என்றால் உலகத்தின் இந்த பகுதியிலே எந்த ஒரு விசுவாசியும் 100க்கு 100 பரிபூர்ணம் அடைய போவதில்லை. யார் நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் முதலாவதாக பரிபூர்ணம் அடையவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறவர்களும் நம்மை போலவே இன்னமும் பரிபூர்ணமாகவில்லை. ஆனால் அதை அவர்கள் அறியார்கள்.

கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கிறதற்கு என்று எந்த அதிகாரப்பூர்வமான இயந்திரமும் இல்லை. அன்பினாலே செயல்படும் விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான வழி அதுதான். விசுவாசமானது அன்பினாலே செயல்படுகிறதாக இருக்கும். பரிசுத்தாவியானவரின் கனி அன்பு. கலாத்தியர் 5:7 பாருங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பவுலப்பொஸ்தலன் கலாத்தியரை கடிந்து கொள்கிறார். யூத சமயத்தவர்கள் கலாத்தியா நாட்டிற்கு வரும் வரை சரியான நற்செய்தியை விசுவாசித்து வந்தார்கள். சத்தியம் என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறிக்கிறது. கலாத்தியர் 5:8 இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த காரியங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரவில்லை, வேறு ஒருவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 9 புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 13:33 புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவிலே அடைத்து வைத்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அது நற்செய்தி அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 16:6 நாம் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை புளித்த மாவிற்கு ஒப்பிடுகிறார். இன்றைக்கும் நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற புளித்த மாவை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது போதுமானதாய் இல்லை என்று கூறுவதற்கு இணையாகும். ஆனால் உண்மை அது அல்ல பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுது அதன் மூலமாக முழு ரட்சிப்பையும் நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்று அவர் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை பெற்றால்தான் உனக்கு ரட்சிப்பு என்றும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக நான் விசுவாசிக்கும் பொழுதே நான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் என்னுடைய ரட்சிப்பிற்காக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் அல்ல. கிறிஸ்துவே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கும் ரொட்டி கடைகளிலே உணவு பதார்த்தங்களின் ருசிக்காக புளிப்பு சேர்க்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் 9 நாம் பார்ப்பது போல புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும் என்பதனாலே தவறான போதனைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான போதனைகள் கேட்க இனிமையானதாக இருக்கலாம், ருசிகரமானதாய் தோன்றலாம். ஆனால் உண்மையான ரட்சிப்பிற்கு அது ஈடாகாது. கலாத்தியர் 5:10 நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். பவுலுடைய நம்பிக்கை என்ன? எப்படி இருந்தாலும் கலாத்திய மக்கள் யூத சமயத்தினருடைய போதனைகளை புறம்பே தள்ளிவிடுவார்கள் என்று விசுவாசித்தார். எனவேதான் நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் என்கிறார். தவறான போதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு போதித்த நற்செய்தியை நீங்கள் பூரணமாய் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்கிறார். அந்த யூத சமயத்தவருடைய போதனையெல்லாம் புளிப்பு

0: என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:11 சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நான் விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன் என்றால் நான் ஏன் துக்கப்படுகிறேன்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் ரட்சிப்பு என்பதோடு இன்னும் சில காரியங்களை சேர்க்காமல் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தெரிகிறது. இயற்கை சுவாபமுள்ள மனிதனுக்கு நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாயிருக்கிறது. சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கும் பொழுது அது சிலருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. எனவேதான் பவுல் சொல்கிறார், நற்செய்தியோடு கூட இன்னும் சில காரியங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்றால் என்னை ஏன் துன்பப்படுத்துவார்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. தன்னில் தானே பெருமை உள்ள எந்த மனிதனுக்கும் சிலுவையின் உபதேசமானது அவன் வெறுக்கும் ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பிற்காக அவன் எதையுமே செய்யவில்லை என்று சத்தியம் சொல்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் தத்துவத்திற்கும் எதிரானதாய் தெரிகிறது. ஏனென்றால் எதை குறித்தும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டியதில்லை, நீ விசுவாசித்தால் போதும் என்கிறது சுவிசேஷம். கலாச்சாரத்திலே வளர்ந்து வரும் மனிதனுக்கும் சுவிசேஷம் எரிச்சலை மூட்டுகிறது. ஏனென்றால் சுவிசேஷமாகிய சத்தியம் சிறுபிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படக்கூடியதாயிருக்கிறது. உயர் குலத்தவர்களுக்கு அது இடரலாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சுவிசேஷம் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவன் எளியவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் தெரிந்து கொள்கிறார். நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பிற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பெருமை உள்ள மனிதனுக்கு சிலுவையின் உபதேசம் எளிதானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுவுக்கு சொன்னது உண்மையாகவே நிக்கோதேமுவை குத்தி காட்டுவது போலதான் இருந்தது. எனவேதான் ரட்சிப்பை குறித்து ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பை உண்டு பண்ணுகிறதாயிருக்கிறது. ஆனால் நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேதசாஸ்திர கல்லூரியின் பேராசிரியர் மாணவர்களுக்கு சொன்ன சத்தியம் என்ன தெரியுமா? அருமையான இளைஞர்களே, நற்செய்தியின் வல்லமையை குறைத்து காட்டாதிருங்கள், அதை மாற்றாதிருங்கள். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் பலருக்கு எரிச்சலை மூட்டுகிறதாக எதிரானதாகத்தான் தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. கலாத்தியர் 5:12 உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அதாவது உங்களுக்கு தவறான போதனை செய்கிற யூதர்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்றால் நலமாயிருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நாம் மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசித்தால் மட்டும் போதும். நாம் இரட்சிக்கப்படுவதற்காக வேறு எந்த சடங்காச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டுமென்றோ சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ யாராவது தவறாக போதிப்பார்கள் என்றால் அவர்கள் சிலுவையின் மகிமையை குறைக்கிறார்கள். நாம் வாழ்வு பெறுவதற்கு சிலுவை போதுமானது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தினாலேயே தூய ஆவியானவரின் வல்லமையிலே வாழ அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அவரையே நம்புவோமா? அவரையே பின்பற்றுவோமா? அவருக்கே கீழ்ப்படிவோம். இனி வாழ்வது நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மிலே வாழ்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்திய திருச்சபையிலே இருந்த குழப்பங்களுக்கு பவுலப்போஸ்தலன் மூலமாய் நீர் கொடுத்த விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் எந்த தவறான போதனையிலையும் சிக்கி உம்முடைய சிலுவையின் மகிமையை குறைத்து விடாதபடி உம் சிலுவை எங்களுக்கு போதும் என்கிற உணர்வோடு எங்கள் இரட்சிப்பிற்காகவும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காகவும் உம்மையே சார்ந்து கொள்ள அனுதினமும் எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட நடக்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட நடக்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்னவென்றால், அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமானது. இன்று நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

0: என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2.
1: கொஞ்சம் பழைய பாடலாம் பாட போறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் எங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மே. அப்புறம் சர்ச்சனோட சாவி கொத்து இருக்கும் பின்னாடி, டோரு சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடித்து பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையாக இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்தில் வேறு ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோஸ்னு ஒன்று இருக்கும், இப்போலாம் தெரியும் குஸ்துக்குன்னு வரும் சவுண்டு. அதை வேறு ஒன்றுத்தன், அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முனுடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்கு கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சீப் கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃப்லாம் வாங்கி அதை குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்திர அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே ப்ரெசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம். நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்துற ட்ரம்மு வாசிச்சு இப்ப கத்துற நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம்மு வாசிச்சா, இப்ப பாருங்க கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸு பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்துற நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்.

0: உயரத்தை பார்த்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அவருடைய சமூகத்தில் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆச்சரியமான விதத்தில் நம்மோடு இடைபடுகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: புதிய வருட ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், உங்களுக்கு நான் ஒரு புதிய வருஷத்தை நான் தரல, ஒரு புதிய சீசன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புதிய
1: சீசன்,
0: சீசனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதோடு தொடர்ந்து அதையே கடந்த ரெண்டு நாட்களை ஆண்டவர் திரும்பவும் வலியுறுத்தி அது தொடர் செய்தியாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசின காரியத்தினுடைய தொடர்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்?
1: ஆமென்.
0: புது சீசன்ல இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று Jesus.

பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். 2 வசனங்களை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய சீசனுக்காக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் களை கட்ட தொடங்கி இருக்கிற இந்த புதிய சீசனுக்காக நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்முடனான பயணத்தில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத நாங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வெளிப்பாடுகளை இந்த நாள் எங்களுக்கு அருளி செய்து, தொடர் வெளிப்பாடுகளை எங்களுக்கு அருளி செய்து, எங்களை செம்மையான பாதையில், உமக்கு பிரியமான பாதையில் நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இடைபடுங்க, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனே, உங்களுடைய சத்துவத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம கொள்ளலாம்.

0: ஆண்டவரிடத்துல நம்ம யாரும் வரல, அவர் தான் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்தார்.
1: ஆமென்.
0: நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் நம்மை
1: தெரிந்து கொண்டார்.
0: தெரிந்து கொண்டார். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுதோ மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்திற்கு திரும்பினோம், இல்ல திருப்பப்பட்டிருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதான பேதர் சொல்றாரு.
1: எஸ்.
0: வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு

0: மெய்ப்பெறும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிப்பின் பாதைக்கு கொஞ்சம் ஹவுலிங்கா இருக்கு. ரட்சிப்பின் பாதைக்கு நம்ம யாரும் தானா என்ன செய்ய முடியாது,
1: வர முடியாது,
0: வர முடியாது. கர்த்தரே நம்மளை சந்திச்சு நம்மளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அந்த பாதைக்கு நேராக நம்மளால நடக்கவே முடியும். ஸோ விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்குகிறவர். பயணம் நானா ஆரம்பிச்ச பயணம் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆரம்பம்.
1: எஸ்,
0: எனக்கு அது ஆரம்பிச்சது 30 வயசுல.
1: எஸ்,
0: யூதாக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சிச்சு?
1: 11 வயசுல. 11 வயசுல நான் திருப்பப்பட்டது. 18 வயசுல.
0: 18 வயசுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல.
1: எஸ்,
0: இங்க இருக்கிற அநேகருக்கு 2001ல்.
1: எஸ்,
0: நான் எப்போ ஊருக்கு வந்தனோ அப்போதான் உங்களுக்கு அந்த ஆரம்பத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தீங்க.
1: எஸ்,
0: ஆண்டோருடைய நடத்துதல நல்ல நல்ல நல்ல விளங்கிங்க. இது வந்து குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி பாயிருதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜோசியம், ஜாதகம், நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்ன செய்ய போகுதுன்னா
1: பறக்க போகுது
0: அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டு.
1: எஸ்,
0: உள்ளங்கையில் எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரனையும் ஜாதகத்தை நாடி போய்
1: கிளிய நாடி போய்
0: வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு தந்த ஆரம்பத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அவரோட நாம பயணிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நமக்கு தருகிற தெளிவு, நான் இந்த பயணத்தில் எங்க இருக்கிறேன், எனக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெள்ள தெளிவா நான் வந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எஸ்,
0: எனக்கு ஒரு நல்ல காரியம் என்ன செய்யாதா,
1: நடக்காதா,
0: நீ எத்தனை நாளைக்கு தான் என்ன செய்யறது, காத்திருக்கிறது அப்படிங்கிற அங்கலாய்ப்போட தவிப்போட புலம்பலோட ஒருவேளை கலக்கத்தோட நீங்க இந்த புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிச்சிருப்பீங்கன்னா தேவனுடைய காலங்களை நேரங்களை நாம புரிந்து கொள்றப்போ மனது பதட்டமடைறதே இல்லை.
1: எஸ்,
0: பதறதே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதையும் யோசிக்காம ஆண்டவரை 100%க்கு 100% விசுவாசிச்சு அந்த இருதயம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க ஆரம்பிச்சிரும்.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப தேவன் ஒரு ஆரம்பத்தை எனக்கு 30 வயசுல அந்த ஆரம்பத்தை தந்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராம 30வது வயசுல எனக்கு எதை மட்டும்தான் தந்தாரு,
1: ஆரம்பத்தை மட்டுமே.
0: ஆக்சுவலா நான் சர்ச்சுக்கு போனதை எதுக்குதான் போனேன்னா ஆண்டவரே கடன் பிரச்சனை கண்ணாப்பண்ணான் இருக்கு, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க, எப்படியாவது நீ
1: காப்பாத்தி விட்டுருங்க,
0: கரை சேர்றதுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா மூழ்கி போயிருவேன் போல இருக்கு, செத்து போயிருவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு தவியா தவிச்சப்ப ஆண்டவர் கடன் பிரச்சனைக்கு வழி சொல்லாம இங்க வாப்பா உன்னை நான் ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கிறேன்,
1: அழைச்சிருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்லி தேவன் எதை கொடுத்தார்னா
1: ஆரம்பத்தை,
0: என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு துவக்கத்தை தந்தார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இத ஆண்டவர் புது வருஷத்துல சொன்னார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னா அதுக்குள்ள ஆரம்பம் இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கும் பட்சத்துல அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை.
1: ஆமென். அல்லேலூயா.
0: வெறுமனே ஆரம்பம் இல்லாம ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா நாம இந்நேரம் எங்கேயாவது சுத்தி நினைச்சிருப்போம்,
1: தெரிஞ்சிருப்போம்.
0: ஆனா தேவன் நம்மளை அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
1: அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
0: நமக்கு அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் புரிஞ்சுக்கிற முடியுது, ஆனா அழைப்பையும் ஆரம்பத்தையும் புரிஞ்சுக்கிறோம்னா தான் விக்குது நமக்கு.
1: புட்டு சாப்பிடுற மாதிரி விக்குது.
0: வெறுமன ஆசீர்வாதம் சீட்லெஸ் ஃப்ரூட் மாதிரி, அது தின்னு போட்டோம்னா ஒண்ணு மிஞ்சாது. உள்ள ஒண்ணு என்னன்னா
1: மிஞ்சாது.
0: ஆனா உள்ள தேவன் ஏன் ஒரு விதையை வச்சிருக்கிறாருன்னா, அந்த விதைக்குள்ள இருக்கிற எத்தனை பழம் இருக்குன்னு கர்த்தர் தான் அறிவாராம்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற ஆரம்பம் ஒரு சீடு மாதிரி, அந்த சீடுக்குள்ள எவ்வளவு பிளஸிங்ஸ் இருக்குன்றத நீங்களும் நானும் அறியவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனால ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வரல, நீங்க எனக்கு என்னத்தை தந்திருக்கிறீங்க, ஆரம்பத்தை தந்திருக்கிறீங்க. இந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்க வச்சிருக்கிறதற்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: நான் பாஸ்டர் அழைப்புன்றீங்க, ஆரம்பம்ன்றீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க, ஒன்னையுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு. ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தை கொடுத்துட்டார்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் என் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு மட்டுமான ஆசீர்வாதம் இல்லை, உங்க பரம்பரை, உங்க செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், அதற்கான எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அதான் கடந்த வருஷங்களை நம்ம தியானிச்சோம். உங்க தகப்பனார் காலத்தில் கர்த்தர் பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: உங்க மகனை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: எஸ்,
0: உங்களோட தான் எல்லாம் முடியுது, உங்கள இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கடந்த பரம்பரை எல்லாம் உங்களோட முடியுது, அதுக்கு பிறகு எல்லாமே உங்கள இருந்தா என்ன செய்யுதுனா
1: ஆரம்பிக்குது.
0: ஜங்ஷன் சொன்னார் ஆண்டவர்.
1: எஸ், ஜங்ஷன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள என் பரம்பரைகளுக்கான பிளஸிங்ஸ் உள்ள இருக்கு.
1: எஸ்,
0: வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியோட தான் உங்களை கையிலேயே பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: சும்மா எல்லாம் முடியல.
1: எஸ்,
0: உங்க வீட்டையும் என் வீட்டையும் குறிச்ச வெகு தூரமா இருக்கிற காலத்து
1: செய்தியோட
0: தான் ஆண்டவர் நம்மள கையில என்ன செஞ்சாரு,
1: பிடிச்சாரு. எஸ்,
0: ஆரம்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறது நிஜம், அதுல சந்தேகமே இல்லை.
1: இல்லவே
0: இல்லைன்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதும் நிஜம்,
1: நிஜம், நிஜம்.
0: ஆசீர்வாதம் எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நம்ம நினைக்கிற நேரத்துல,
1: அவர்
0: கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற டயத்துல, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் எல்லாமே பட்டு பட்டுன்னு, சட்டு புட்டுன்னு,
1: எஸ்,
0: அப்படி முண்டிக்கிட்டு வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
0: தேவன் நமக்கு ஒரு ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அழைப்பை தந்து ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார்.
1: எஸ்,
0: என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நானும் சரி என் பரம்பரையும் சரி கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம்
1: எனக்கு இல்ல,
0: எனக்கு இல்ல,
1: எனக்கு இல்ல.
0: தேவன் தந்த அழைப்பையும் அவர் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த பரிசுத்த திமிர் இருக்கும் உங்களுக்கு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஐயோ நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், என் புள்ளுகுட்டியெல்லாம் என்ன செய்யணும், என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: இந்த அழைப்பையும் தேவன் தந்த ஆரம்பத்தையும் நல்லா விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பயம் என்ன செய்யாது,
1: வரவே வர.
0: அவனுக்கு தெரியும் தேவன் ஆரம்பத்தை தந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் என் பரம்பரைக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களை உள்ள வச்சுதான் இந்த ரேஸ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார்.

0: மந்திரம்.
1: கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரான்ற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா?
0: வந்ததே இல்லை.
1: எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, என்னை அழைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. வரல
0: வரல
1: வரல இல்ல. கர்த்தர் தான் என்ன எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறாருங்கிற டவுட் வந்துச்சா இருக்காது? வரல
0: வரல.
1: இந்த ரெண்டு டவுட் வரலன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாருங்கிற டவுட் என்ன செய்யக்கூடாது?
0: வரவே கூடாது,
1: வரவே கூடாது,
0: வரவே கூடாது.
1: சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
0: அவைகள் ஏற்படும் நாட்களும்
1: உமது புஸ்தகத்தில்
0: எழுதியிருந்தது.
1: ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு, All the stages of my life were written in your book. Every day of my life was recorded in your book.
0: Hallelujah.
1: Hallelujah. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே all the stages, all the seasons of my life were written in your book. உம்முடைய புத்தகத்தில் என் வாழ்க்கையில் எந்த சீசனில் என்ன நடக்கணும், எந்த வயசில் என்ன நடக்கணும், எந்த காலத்தில் எது நடக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தான் என்னை ரிலீஸே பண்ணியிருக்கிறார்.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ரிலீஸ் ஆன பின்னாடி எழுதல, எழுதின பிறகுதான் ரிலீஸ் ஆனார்.
0: Amen.
1: அவன் பிறந்த பிறகுதான் ஜாதகம் எழுதுவான், ஆனா ஆண்டவர் எழுதின பிறகு பிறந்தவன் தான் நீங்களும் நானும்.
0: Amen. Hallelujah.
1: உண்மைதானே?
0: உண்மையே.
1: நான் பிறந்த 40 குழந்தைகள ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க,
0: வாழ்க்கையில்
1: இந்த மேன்மைகள் எந்த காலத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய கால அட்டவணையில எழுதி வெச்சார். It's already written in his book. அதனால எந்த பிளெஸிங்ஸ குறிச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா
0: இல்ல.
1: ஆனா நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் தந்திருக்கிறாரு பாருங்க, அந்த பயணத்துல அவரோட நடக்கணும். அவரோட சேர்ந்து என்ன செய்யணும்?
0: நடக்கணும்,
1: நடக்கணும். இதுதான் அழைப்பின் பாதை.
0: பாதை
1: தேவன் தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட நடக்கும் பொழுது எந்த காலத்துல என்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பூக்கணுமோ அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் என்ன செய்யும்னா
0: பூக்கும், பூக்கும்.
1: இதுதான் கிறிஸ்டியானிட்டி.
0: எஸ்.
1: இந்த டீச்சிங்குள்ள வர்றவங்களுக்கு பதட்டம் இல்ல, பயம் இல்ல, கலக்கம் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் எதுலயும் குறைவுபடுறது என்னன்னா
0: இல்ல,
1: இல்ல,
0: இல்ல.
1: முச்சடியில 80 வயசுல மோசேக்கு தரிசனம் பண்ணார் ஆண்டவர். பற்றி அறிகிற
0: முச்சடி
1: 80 வயசுல தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் யார் கொடுக்கிறாரு?
0: மோசேக்கு.
1: மோசே கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை. கொடுக்கல, அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: எகிப்தில் இல்லாத ஆசீர்வாதம்.
1: 40 வயசுல அவன் பார்க்காத ஆசீர்வாதம் என்னன்னா
0: இல்ல.
1: எகிப்தினுடைய உச்சத்தில் இருந்த மனுஷன், எகிப்தினுடைய உச்சிதங்களால போஷிக்கப்பட்ட மனுஷன், வல்லரசனுடைய இளவரசன்,
0: அடுத்த தளபதி,
1: அவன் அனுபவிக்காத ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: ஹல்லேலூயா.
1: அதனால ஆண்டவர் அங்க வந்து மோசே அறியாததும் மோசே கெட்டாததுமான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படி அவருடைய 80 வயதுல முச்சடியில பற்றி எரிகிற அக்னியில தரிசனமான.
0: ஆமென்.
1: அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் எவ்வளவு ஆசீர்வாதங்க. 80 வயசுல மோசேக்கு தந்த ஒரு ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதம், குறுக்கு வந்த செங்கடல் ரெண்டா பிரியுது.
0: எஸ்.
1: பகல்ல வழிகாட்டுறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல வழிகாட்ட
0: அக்னிஸ்தம்பம்,
1: டெய்லி மன்னா. காடைகள் தேவைன்னா குவியுது, அசந்த மாற மதுரமாகுது. ஒருத்தன் காலில் போட்ட செருப்பு கூட தேயல, ஒருத்தருடைய வஸ்திரம் கூட என்ன செய்யல,
0: பழசா போல,
1: பழசாகல.
0: அவ்வளவு
1: பேருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை தேவன் 80வது வயசுல மோசேக்கு தந்த ஆரம்பத்துக்குள்ள வச்சு.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதனால தேவன் பிகினிங்க தந்திருக்கிறார்னா பிகினிங் குள்ளதான்
0: இருக்கு.
1: பிகினிங் உண்டுன்னா பிளஸிங்க குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே என்னன்னா
0: இல்ல. இல்ல,
1: அழைச்சவரோட சேர்ந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம்.
0: ஆமென்.
1: நடந்துகிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: ஆமென்.
1: அவர் நடத்தாரு,
0: நடந்துகிட்டே இருங்க.
1: அவரோட சேர்ந்து நானும் நடந்துகிட்டே இருக்கிறேன். சில வருஷம் கழிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு.
0: ஆமென். என்னென்னவோ நடந்துருச்சு.
1: நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, வந்த மாதிரியே இருக்கிறோம்
0: இல்லையே.
1: என்ன கிங்கு சொன்னா, என்ன அந்த சர்ச்சுக்கு போறேன் போறேன் பணக்காரன் ஆயிடறான்னு
0: சொல்லிட்டு. அந்த சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் வீடு இல்லாம இருந்தாங்க, கார் இல்லாம இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு போனவங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்களா? கிங்கு உங்க சபைக்கு வந்துடுறப்பா. நாங்களும்
1: குறையாவா இருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்?
0: கொடுக்கப்படும்.
1: கொடுக்கப்படும். தேவன் கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சாரு, அவரோட சேர்ந்து நடக்கிறேன். நடக்கிறப்ப நிறைய நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறேன்.
0: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
1: எனக்கு அழைப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. 30வது வயசுல ஆண்டவர் அழைச்சாருன்னு நான் பாட்டில் எங்க போயிட்டேன், பைபிளை ஒத்திக்கிட்டு
0: பைபிள் ஸ்கூல்
1: போயிட்டேன். மனைவியை கூட்டிட்டு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. கரையாஞ்சாவடியில் கண்டோன்மெண்ட்டுங்கிற ஒரு இடத்துல குடியிருந்தப்போ ரோட்டில் நடந்து வர்றப்ப செயின்ட் பால் செமினரிக்கு பின்னாடி பேக் சைடு வாலில் காலையில் 6:30 பைபிள் ஸ்கூலுக்கு ஒரு பைய பைபிளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பையோடு நடந்து வர்றேன் பஸ் பிடிக்க 6:30. ரோட்டில் தான் இந்த இன்னைக்கு உங்களுக்கு நான் போதிக்கிற இந்த போதக அபிஷேகத்தை கத்துற அங்கே தான் ஆரம்பிச்சு வச்சார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: கையில ஒண்ணும் இல்லை, ஆனா ஆண்டவர் கை மேல இருந்துச்சு.
0: ஆமென்.
1: அந்த கை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன செய்தனா நடத்துகிறேன்.
0: நடத்தது
1: எனக்கு தெரிஞ்சு
0: 99
1: அங்கிட்டு 2 இந்த பக்கம் 4 கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து நான் சொல்றேன். கையில ஒண்ணும் இல்லை, ஆனா எங்களால சொல்ல முடியும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தது.
0: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அதட்டு வந்து நான் தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு நீ அனுப்புறாருப்பா அப்படின்னு என்னுடைய 30வது வயசுல போய் நான் சொன்னப்போ கையில 1000 ரூபா கொடுத்து என்னை ஏஞ்சலை அனுப்பி வச்சாங்க. 2 மாதமோ 3 மாதமோ தான் அந்த 1000 ரூபா சப்போர்ட்டை ஆண்டவர் வாங்க வச்சார். இங்க வந்த உடனே 15 நாள் ஆண்டவர் என்னை போசிக்க ஆரம்பிச்சிட்டார். முத முதல்ல எடிசன் 1000 ரூபா கொடுத்து காணிக்கை கொடுத்தேன். இங்க ஒரு ஆரம்பத்தை கத்து தந்த.
0: எஸ்.
1: எனக்கு நல்லா தெரியும் இந்த தீவில நாங்க செய்கிற ஊழியம் தேவன் எங்களுக்கு தந்த ஆரம்பம்.
0: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
1: தெளிவா தெளிவா எந்த சந்தேகமும் வந்ததே இல்லை.
0: அல்லேலூயா.
1: எவ்வளவு காசுல ஆரம்பிச்ச ஊழியம் அது?
0: 1000 ரூபாயில்
1: ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அதுக்கு அதிகமா நான் அப்பாட்ட வந்து ஆண்டவர் என்னை வாங்க என்னன்னா
0: விடல.
1: எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா செய்தி ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கங்க. அழைத்தார், ஒரு ஆரம்பத்தை தந்தார். அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். விதைக்குள்ள எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கிறது போல தேவன் நமக்கு தருகிற ஆரம்பத்துக்குள்ளதான் நம்ம அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்பர் 4 இந்த ஆசீர்வாதங்கள் எப்ப ரிலீஸ் ஆகும்னா தேவன் ஒரு காலத்தை நேரத்தை செட் பண்ணிருக்கிறார். அந்த கால நேரம் நம்முடைய லைஃப்ல அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த டயத்துல அந்தந்த பிளஸ்ஸிங் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
0: ஒவ்வொரு காரியத்திற்கும்
1: a time for every activity under heaven. Hallelujah.
0: Hallelujah.
1: And a time for every matter or purpose under heaven. Hallelujah.
0: Hallelujah.
1: Season la dhaan kaariyam nadakkudhu. Season la devan vechirukkira nerathila dhaan avarude nokkangal enna seidhana neraiveerudhu. Adanalad adhu pere kaala neram nu solran. காலத்துக்குள்ள கொண்டு வந்த ஆண்டவர் நம்மளை நேரத்துக்குள்ளே கொண்டு வருவார்.
0: ஆமென்.
1: இதான் 2022 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். You are already in your
0: season.
1: செய்தி நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இப்ப நடக்கிற காரியத்தை உங்களால கிரகிக்க முடியும். தேவரீர் எழுந்தருளிசியோனுக்கு
0: இறங்குவீர்,
1: நீர் அதற்கு தயை செய்யும் காலமும்
0: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. Hallelujah.
1: அப்ப ரெண்டு டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் இருக்கு. இந்த டீச்சிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு கைரோஸ். கைரோஸ்ங்கிற டைம் வேற, க்ரோனோஸ்ங்கிற டைம் என்னன்னா
0: வேற.
1: வேற இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு என்ன கிடைச்சிரும்?
0: தீர்வு
1: கிடைச்சிரும். இந்த பூமியில நாம செயல்படுறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம்
0: தான். நீங்களும் நானும் கட்டிக்கிட்டு இருக்கிற வாட்ச் டைம்.
1: வாட்ச், காலையில சூரியன் உதயமாகுது, அஸ்தமனம் ஆகுது, ராக்காலம் வருது, விடிய காலம் வருது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது எல்லாமே நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கால நேரம். இதெல்லாம் என்னது? க்ரோனோஸ். நாம செயல்படுவதற்கான நேரத்தை நமக்கு தந்த ஆண்டவர், ஒருத்தருக்கு 70 வருஷம், ஒருத்தருக்கு 60 வருஷம், ஒருத்தருக்கு 80 வருஷம், ஒருத்தருக்கு 85 வருஷம் சொல்லி நாம செயல்படுவதற்கான ஆயுசு நாட்களை நமக்கு தந்த அதே தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவதற்கான நேரத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறார்.
0: ஆமென்.
1: ஒன்னு நான் செயல்படுவதற்கான நேரம் க்ரோனோஸ், இன்னொன்னு என் வாழ்க்கையில என் ஆண்டவர் செயல்படுகிற நேரங்கள் இருக்கு பாருங்க, அது பேர் என்னது?
0: கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: கைரோஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: கைரோஸ் இஸ் எ கிரீக் வேர்ட். அது ஒரு கிரேக்க பதம். அது என்ன சொல்றதுன்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். தேவன் இருக்கிறார்னா தேவனுடைய நேரமும் இருக்கு.
0: எஸ்.
1: அவர் அந்த நேரத்துலதான் வருவார்.
0: ஆமென்.
1: ஒரு நொடி முன்னாடி வரமாட்டாரு, ஒரு நொடி
0: பிந்தியும் வரமாட்டார்.
1: லேட்டா வர்றதே இல்ல ஆண்டவர்.
0: எஸ்.
1: சரியான டயத்துக்கு வருவார்.
0: ஆன் டைம்.
1: உங்க வாட்ச்ல இருக்கிற டயத்துல இல்ல, அவர் குறிச்சிருக்கிற டயத்துல.
0: ஆமென்.
1: கரெக்டா உள்ள வருவார். எந்த நிலைமையில இருந்தாலும் வந்து கொத்த தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர்.
0: எஸ்.
1: ஒவ்வொருவருடைய
0: வயசு
1: அந்த நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் முட்டி முட்டி அழுதுருப்பாங்க, கண்ணீர் அடிச்சிருப்பாங்க, எத்தனை உபவாசம் போட்டிருப்பாங்க, அடங்காத போய் இந்த சேட்டை பண்றானே இவனெல்லாம் கட்டிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு புலம்பி விரக்தி அடைஞ்ச நேரத்துல திடீர்னு ரட்சிப்பு வந்துச்சு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: எனக்கான என் வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கான
0: அவருடைய கைரோஸ்,
1: அவருடைய நேரம். சோ கைரோஸ்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். என்ன சொல்ல போனா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்.
0: எஸ்.
1: தேவன் குறிச்சிருக்கிற காலம். ஜாதகத்துல எழுதின காலம் இல்ல, 25 வயசுல இப்படி இருப்பான், 18 வயசுல இப்படி தரதலையா போவான், அப்புறம் 25 வயசுல இப்படி ஒரு பிசினஸ் மேக்னட் என்ன செய்வான்.
0: ஆமா,
1: இதெல்லாம் ஜோசியக்காரன் எழுதினது. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய நேரத்தை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார்.
0: எஸ்.
1: காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட். என்னுடைய வாழ்க்கையில செயல்படும்படி, தேவன் செயல்படும்படி குறிச்சிருக்கிற ஒரு நேரம் தான் என்னது?
0: பரம்பரை
1: சரித்திரம். ரோமர் 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன்,
0: அப்பொழுது சாராள் ஒரு
1: குமாரனை பெறுவாள் என்பதே. ஓகே,
0: எஸ்,
1: குறித்த காலத்தில்
0: வருவேன்,
1: வருவேன். I will return about this time next year and Sarah will have a
0: son.
1: And I will return. ஒருவேளை வரலாம், இல்ல வந்தால் வருவேன், இல்ல நான்
0: வருவேன். Surely I will return.
1: ஆண்டவர் வருவாரா இல்ல? செட் பண்ண டைத்துல வருவார். என் குடும்பத்துக்குன்னு தேவன் செயல்படுகிற ஒரு நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி வச்சாரு. என் புள்ள வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற ஒரு தருணத்தை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி வச்சாரு.
0: ஆமென்.
1: என்ன அழைச்சி எனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணங்களை, காலங்களை, வேலைகளை என் ஆண்டவர் அவருடைய ஆதீனத்துல எழுதி வச்சாரு. அந்த நேரத்துல சரியா வருவார்.
0: ஆமென்.
1: மானிட்டர் சரியா இல்ல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல. நாம நினைக்கிறபடியெல்லாம் எதுவும் என்ன செய்யாது, நினைச்ச நேரத்துல
0: நடக்காது.
1: தேவன் முன்குறிச்சிருக்கிற காலத்துலதான் காரியங்கள் தீவிரமா நடந்து முடிஞ்சிடும்.
0: எஸ்,
1: இதான் கைரோஸ் பண்ற வேலை.
0: எஸ்,
1: கைரோஸ் வர்ற வரைக்கும் நம்முடைய க்ரோனோஸை கடத்துறதுக்கு படுற பாடு இருக்க,
0: பெரும் பாடு.

0: நமக்கு தந்த நேரத்துல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நாம ஜெபிச்சுட்டு இருக்கிறப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: வரும்.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தா உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற
1: கெய்ரோஸ்
0: கண்டிப்பா உங்க லைஃப்ல என்னன்னா வந்தே தீரும். அப்பொழுது காரியங்கள் எப்படி நடந்த முடியும்? சீக்கிரத்துல சட்டுப்புட்டு நடந்து,
1: சட்டுப்புட்டுன்னு.
0: என்னடா ஒரு வாரத்துல நடந்து என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: என்னடா ஒரு மாசத்துல நடந்து
1: முடிஞ்சிருச்சு
0: அப்படின்னா நீங்க இருக்கிறது குரோனோஸ்ல இல்ல, நீங்க இருக்கிறது கெய்ரோஸ்.
1: கெய்ரோஸ்.
0: ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு நாலு நட்சத்திரம் பாக்குறது, கோடாங்கிய பாக்குறது, குறிகாரனை பாக்குறது, செவ்வாய் கிடைச்சாலும் வெறுவாயா போயிரும், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது,
1: சனிக்கிழமை சனியும் முடிச்சது, என்னத்தான் தெரியல.
0: வயிற்றுல குழந்தை வந்து நல்ல நேரம் பார்த்து அறுத்து எடுங்க டாக்டர், எங்க அறுத்து எடுக்க, அவர் தான் குழந்தைய என்ன செஞ்சிருக்கிறார்,
1: கொடுத்துருக்கிறார்.
0: இவங்க நல்ல நேரம் பார்த்து தங்கின்னு 12-3 அறுத்து என்ன செய்யுங்க,
1: எடுங்க
0: எடுங்க.
1: இந்தியாவில 12-3 டாக்டர், சிங்கப்பூர்ல 2-33 டாக்டர்.
0: நல்ல காரியம் நடந்தாலே உடனே காலண்டர் தூக்கு, மஞ்சப்பைய தூக்கு. மங்களகரமானம்னா மஞ்சளையும் மங்களகரமானத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா
1: பிரிக்கவே கூடாது,
0: பிரிக்க கூடாது. சுப முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம். அதான் ஆண்டவர் அறியாதவனுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான்.
1: நல்ல நாள்.
0: உங்க கல்யாணம் என்னைக்கு?
1: செவ்வாய்க்கிழமை வச்சு.
0: பொண்ணு கிடைச்சாலும் தேவகோட்டையில புதன் கிடைக்காதுன்னு ஆண்டவர் புதன்கிழமை வச்சாரு.
1: இல்லையே, செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்தேன்.
0: செவ்வாய்க்கிழமை கல்யாணம்.
1: ஒரு ஐயா வந்து எந்த கிறிஸ்டியனா வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்களான்னு யோசிச்சிருந்தா, எவ்வளோ டிஸ்டன்ஸா இருந்தாலும் நான் போவேன்னு. சென்னையிலேருந்து பால் பீட்டர் அண்ணன், பீட்டர் பால் அண்ணன் செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தாரு, ஓடி வந்துட்டார் சென்னையிலேருந்து. தம்பி ஒன்னே ஒன்றுக்காக வந்தேன், செவ்வாய்க்கிழமைக்காக தான் தம்பி உன் கல்யாணத்துக்கு வந்தேன்னார், வேற ஒன்றுமே இல்லை.
0: நான் இனிமேல் ஏதாவது நல்ல காரியத்தை பார்க்குறப்ப காலண்டர் பக்கமே திரும்பக்கூடாது,
1: கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, காணா ஒரு கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான்ப்பா, வாரத்தின் 3வது நாள்ன்றாங்க.
0: நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நல்ல நாளை பார்க்காதீங்க, தேவனுடைய காலம் வந்ததுனாலதான் நல்ல காரியமே நடக்குது.
1: ஆமென்.
0: தேவனுடைய நேரம் வந்ததுனாலதான்
1: நல்ல காரியமே நடக்குது.
0: அந்த நல்ல காரியமே நடக்குது. நீங்க அந்த நல்ல காரியத்துக்கு நல்ல நேரத்தை குறிக்கிறீங்க.
1: எஸ்.
0: அது இல்ல, தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியான நேரங்களை காலங்களை முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறாரு.
1: எஸ்.
0: தேவன் எனக்கு தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து நான் பயணிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் முன் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த நேரம் வர்றப்ப பட்டுன்னு வெடிக்கும்.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கங்க.
1: எஸ்.
0: இதுதான் ரகசியம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனா இதுவரைக்கும் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மனுஷனுக்கு என்ன இல்ல? பொறுமை இல்ல,
1: பொறுமை இல்ல.
0: ஐயோ வயசாயிருச்சுன்னு வயசே என்ன செய்யாதீங்க,
1: பார்க்கவே
0: பார்க்காதீங்க. வயசை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா வராத தலைவலி என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்,
0: வராத தலை சுத்தம் என்ன செஞ்சிடும்னா
1: வரும், குறுக்கு வலி வரும், ஒத்த தலைவலி வரும்.
0: நீங்க வயசை கணக்கு பண்ணீங்கன்னா 50க்கு மேல நடையே மாறிடும்.
1: எஸ். ஒரு சாட்சி நடப்பீங்க.
0: உங்க வயசை பார்க்காதீங்க, இந்த வயசுலதான் தேவன் இந்த கிரியை செய்யணும்னு முன் குறிச்சிருக்கிறார். அதனால ஆண்டவரே குரோனோஸை பார்த்தா வயசு பயமுறுத்தும், கெய்ரோஸை பார்த்தா ஆண்டவர் இந்த காலத்துல இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, இதை நான் அப்படி என்ன செய்யறேன்
1: விசுவாசிக்கிறேன்.
0: எனக்குலாம் 56 வயசு ஆளுக்களை பார்த்தாலே பயமா இருக்கும், படக்குன்னு அப்படி என்ன செய்யணும், தோத்துற ஆண்டவரேனு சொல்லிடுவேன். ஏன்னா 56 வயசுலாம் நமக்கு புள்ள வரக்கும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் இந்த பக்கம் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், நான்
1: பார்க்க மாட்டேன்ப்பா,
0: பார்க்க மாட்டேன்,
1: பார்க்க மாட்டேன்.
0: 56னா குரோனோஸ். ஆனா கெய்ரோஸ் வந்து ஆபிரகாமுக்கு 99ல தான்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது நம்ம அறிவுக்கு விளங்கல.
1: எஸ்.
0: ஆனா இதுதான் நிஜம்,
1: நிஜம்.
0: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் லைஃப் சரித்திரம்.
1: ஆமென்.
0: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் சூப்பர் நேச்சுரலி
1: நேச்சுரல், சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்.
0: ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கான காலத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: This is God's kairos.
1: Kairos.
0: The church அந்த காலகட்டத்தில் இருக்கு.
1: ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ? Just listen பண்ணுங்க.
1: Yes.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானன். தேவன் குறிச்சிருந்த காலத்துல கட்டி முடிக்கப்பட்ட அலங்கம் 52 நாள்ல முடிஞ்சு. 70 ஆண்டுகளை தலையில நின்னு முடியல. அதுக்கு முன்னாடி இடிச்சு போட்டது முடியல. 100 வருஷத்துக்கு மேல உள்ள கதை. ஆனா எத்தனை நாள்ல முடியுது?
1: 52
0: நாள்ல ஏன் முடிஞ்சு? கைரோஸ்,
1: கைரோஸ்,
0: God's time.
1: Hallelujah. Hallelujah.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் சாமுவேல், ஐசக். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சின்னவன் 1000 ஆகிறான். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துலதான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். கைரோஸ்,
1: கைரோஸ்,
0: நாட் க்ரோனோஸ்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேரத்துல தலையில நின்னாலும் தேவன் கிரி செய்யவே மாட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில கிரி செய்வதற்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில கட்டாயம் வந்தே தீரும்.
1: தீரும்.
0: நீங்க தேவன் தந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு அவரோட பயணிக்கிற நபரா இருப்பீங்கன்னா இந்த ஆரம்பத்தை நீங்க என்ன செய்வீங்க? இந்த காலத்தை நேரத்தை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க,
1: சந்திப்பீர்கள்.
0: அதே 21:1, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வயசாது
1: இல்லையே.
0: 86 வயசு கிழவி, 99 வயசு தாத்தா.
1: தாத்தா
0: இந்த டயத்துல எதுவும் நடக்கிறதுக்கு என்ன இல்ல,
1: வாய்ப்பே இல்ல.
0: ஆனா க்ரோனோஸ் படி பார்த்தா வாய்ப்பு இல்ல, கைரோஸ் படி பார்த்தா
1: தாத்தா தந்தையானார், ஆயா தாயானார். அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியம் கைரோஸ்ல நடந்து முடிஞ்சிரும்,
1: முடிஞ்சிரும்.
0: நீங்க நம்ம சர்ச்சே இப்ப பாத்துக்கங்க. இப்ப டிசம்பரை பாருங்க, கோவிட் சீசனை பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது எதுவுமே, நீங்க பாக்குற எதுவுமே எங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா இந்த சீசன்ல ஏன் எல்லாமே சட்டுப்புட்டு நடக்குதுன்னா, திஸ் இஸ் காட்ஸ் கைரோஸ்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆதியாகமம் 41 யோசேப்புக்கு காரியம் வாசிச்சா, பானபாத்திரக்காரன் வந்தான், சுயபாகி வந்தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், என்ன மறக்காம நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பியும் அந்த பையன் செஞ்சுட்டான்,
1: மறந்துட்டான்,
0: மறந்துட்டான். 2 அப்படியே தானே இருந்துச்சு,
1: அப்படியேதான் இருந்துச்சு.
0: ஆனா 42 அதிகாரத்துல தேவன் யோசேப்புனுடைய சார்பில் செயல்படும்படியான ஒரு தருணம் வந்துச்சா வரலையா?
1: வந்துச்சு.
0: ஜோசப்புக்கு 30 வயசுலதான் கைரோஸ்.
1: ஆமென்.
0: 24 யோசேப்போட வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு.
1: ஆமென்.
0: 24 என்னுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடி சில காரியங்களை சடுதியா செஞ்சு முடிக்கிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் எனக்கு தந்த ஓட்டத்துல அப்பப்ப வந்து போகும். அந்த சமயத்துல தான் எல்லாமே எப்படி நடந்து முடியும்,
1: கடகட
0: நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: சிலருக்கு இந்த கைரோஸ் வந்து சில மாதங்கள் நீடிக்கும், சிலருக்கு சில வருஷங்கள் என்ன செய்யும்னா
1: நீடிக்கும்.
0: ஆனா வேதத்தின் அடிப்படையில் இது நிஜம்.
1: ஆமென்.
0: இது என்னன்னா
1: நிஜம்.
0: அதனாலதான் புதிய சீசனை தேவன் தர்றப்ப அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: புதிய ஆசீர்வாதங்கள் தானாவே துளிர்க்குது.
1: ஆமென்.
0: நியூ சீசன் வர்றப்ப நியூ பிளஸிங் சேர்ந்து தான் வரோம்.
1: ஆமென்.
0: புதிய சீசனோ புதிய ஆசீர்வாதங்களையும் பிரிக்கவே முடியாது.
1: எஸ்
0: நீங்க நியூ சீசன்ல ஆண்டவர் உங்களை கைரோஸ்ல கொண்டு வர்றாருனா உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க இந்த சீசன்ல தான் சுதந்திரிக்கிறீங்க. அதனாலதான் 2025 உங்க குடும்ப பின்னணிக்கு சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏனா this is your kairos.
1: Kairos. Amen.
0: பாருங்க கனிந்து வர்றப்ப இதுவரை கைகூட வராம இருந்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும்.
1: மேபி
0: நீங்க 20 காத்திருந்திருக்கலாம் இந்த காரியத்துக்காக, அல்லது 15 காத்திருந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாம போல ஒரு 25 காத்திருந்திருக்கலாம், அல்லது நெகேமியா காலத்துல 100 ஆண்டுகள், 70, 80, 100 காத்திருக்கலாம். ஆனா இத்தனை வருஷ காத்திருப்பின் முடிவுல ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை சில நாட்கள்ல செஞ்சு முடிப்பார்.
1: ஆமென்.
0: பல ஆண்டு நீங்க காத்திருந்து நடக்காதிருந்த சில காரியங்கள் இந்த வருஷத்துல சில நாட்களை நடந்து முடிய போகுது.
1: ஆமென்.
0: சில நாட்களை நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற நேரம் இது.
1: ஆமென்.
0: இந்த நேரத்துக்காக தான் நீங்க பிறந்தீங்க.

0: உண்டு.
1: உங்க கைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அப்படியே உங்க கையில அப்படி ஈஸியா அதை நீங்க தொடுவீங்க.
0: உள்ளங்கை நெல்லிக்கனியை போல
1: இது நடக்கும்.
0: நடக்கும்.
1: இது என்ன செய்யும்?
0: நடக்கும்.
1: பெண்கள கதவுகள் உடையும்.
0: எஸ்.
1: இரும்பு தாழ்பால்கள் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்க சுதந்திரிக்க இந்த சீசன்ல தான் தேவன் கிரியை செய்வார். நீங்க உடைக்க முடியாதபடி உங்களுக்கு தடையா இருந்த இரும்பு கதவுகளை வெண்கல தாழ்பால்களை என் ஆண்டவர் முறித்து போடுகிற ஆண்டு.

0: ஊரே எங்க பார்த்தாலும் எனக்கு ஃபோன் கால் எல்லாமே தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம்.
1: எஸ்
0: தட்டு வாங்கிட்டோம் சட்டு புட்டு நடக்க போகுது
1: நடக்க போகுது.
0: லட்டு தான் என்னென்ன வாங்கணும். இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பாஸ்டர் ஜான்சன் வந்தவர் போட்டிருக்காரு, அண்ணே இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம், சூப்பர் நேச்சுரலாக காரியங்கள் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. அற்புதம் நடந்த பின்னாடி தானே ஆளாளுக்கு விருந்து வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டு சொன்னார் முதல்ல விருந்து வைகின்றாரு. உனக்கு அற்புதம் நடக்க போகுதுங்கிற நீ விசுவாசிக்கிறேன்னா
1: விருந்து வை,
0: உனக்கு தில் இருந்தா நீ விருந்து வைடா அப்படின்னாரு. அதோட சர்ச்சில் நான் டிக்ளேர் பண்ணினேன், 20 வாரம் புக் ஆயிடுச்சுனேன். அதனால ஜோகனுக்காக நாங்க ஒரு விருந்து வைக்க விரும்புறோம், நீங்க ரெடியான்னு கேட்டாரு. இந்த
1: வர்றேன்ட்டேன்
0: நான் வர்றேன்.
1: எஸ் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
0: எப்ப நீங்க இத போல்டா நீங்க பேச முடியும்னா, ஆண்டவருடைய கைரோஸ் டயத்தை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும்னா தைரியம் வராதவனுக்கு தைரியம் வரும்
1: வரும். ஆமென்.
0: கைரோஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடுகளவு சந்தேகம் கூட வராது, எந்த வயசா இருந்தாலும்.
1: எஸ்
0: அல்லேலூயா. விடிய போகுதுங்கிறத எது முன்னறிவிக்குது?
1: விடிவெள்ளி.
0: நல்ல சரியா அந்த பக்கம் என்ன செய்யும்னா பளிச்சுன்னு தெரியும். காலையில 4 மணி 4:30 பார்த்தோம்னா அப்படி நல்ல அவ்வளோ உயரத்தில் கிளீனாக தெரியும்.
1: எஸ்
0: அந்த வெள்ளியை பார்த்தோன்னே விடியலை குறித்த சந்தேகம் வருமா உங்களுக்கு?
1: வரவே வராது.
0: அப்போ விடிவெள்ளி பூத்துருச்சுன்னா விடியல் என்ன செஞ்சிருச்சு?
1: ஆரம்பமாயிருச்சு.
0: The Suryan is on the way.
1: Yes.
0: The Suryan
1: is on the way.
0: Is on the way. ங்கிறதுக்கான அடையாளம்
1: அந்த விடிவெள்ளி.
0: விடிவெள்ளியை பார்த்துட்டு விடியுமாங்கிற சந்தேகம் அவனுக்காக வருமா?
1: வரவே வராது.
0: அப்ப விடிய போகுதுங்கிறத எனக்கு தெள்ள தெளிவா அறிவிக்கிறதுக்கு தான் கத்தர் வானத்துல எதை வச்சிருக்கிறாரு?
1: விடிவெள்ளி.
0: விடிவெள்ளிய வச்சிருக்கிறார்.
1: Hallelujah. Hallelujah.
0: விடியலை பார்த்தனா
1: பார்க்கல,
0: இன்னும் பார்க்கல, இன்னும் இருட்டா தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், விடிய போகுது
1: விடிய போகுது
0: விடிய போகுது. டேய் எல்லாம் இருட்டா இருக்கியா என்னடா, உனக்கு புத்தி ஈத்தி கெட்டு போச்சா, புத்தி பேதலிச்சு போச்சா, என்னடா இருட்டா இருக்கிறப்ப விடிய போகுதுன்னு சொல்ற? அட அறிவு கட்டவனே, அங்க பாடுறா என்ன பூத்துருக்குன்னு.
1: விடிவெள்ளியே
0: ஒரு திட்டு திட்டி சொல்றோமா?
1: வெள்ளி பூத்துருச்சுரா?
0: வெள்ளி தெரியல, வெள்ளி வெள்ளி பூத்துருக்கு தெரியல, இன்னும் விடியல சந்தேகப்பட்டு இருக்க. நீ இது மட்டும் தெளிவா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் களத்துக்கு வந்துட்டாருங்கிறத எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நாம நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்களை தேவன் தருவார்.
1: ஆமென்.
0: அதான் நவம்பர் டிசம்பர்ல சொன்னார், ஆரம்ப அறிகுறிய நீ டிசம்பர்ல பாப்பன்னார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: விடிவெள்ளி டிசம்பர்லயே பூத்துருச்சு, அருணோதயம் ஆரம்பிச்சிருச்சு
1: ஆரம்பிச்சு அருணோதயாவில் இருக்கிறப்ப அருணோதயம் ஆரம்பிச்சிருச்சு
0: சொல்லுங்க.
1: எஸ் அல்லேலூயா அல்லேலூயா.
0: விடிஞ்சிருச்சுங்க, செங்கமங்கலா இருக்குங்க, அதானே சொல்லுவோம்
1: செங்கமங்கல.
0: காலையில் எப்படி இருக்கு? செங்கமங்கலா இருக்கு. ஒரு வெளிச்சம் ஏற்கனவே பரவ தொடங்கி விட்டது.
1: எஸ் அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை தாராளமா வச்சிருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அது என்ன அடையாளம் பாஸ்டர், எனக்கு ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யுங்கன்னா
1: சொல்லுங்களேன்.
0: Luke 5 பெருமையான பேதுருவோட படகை பார்த்து ஆண்டவர் அந்த படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பேதுருவை பார்த்து 5:4 என்ன சொன்னார், நீ மீன்களை பிடிக்கும்படி
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா.
0: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேதுருட்ட பேச போறார். நல்லா கவனிக்கிறீங்களா?
1: எஸ்.
0: தூக்கம்லாம் வரலையே? ஒரு சீரியஸான காரியத்தை பேதுருட்ட என்ன செய்ய போறாரு?
2: பேச போறாரு.
0: அந்த காரியத்தை பேதுரு அப்படி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். டைரக்டா அந்த காரியத்தை பேசினா இந்த பையன் விசுவாசிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டு பேசினோம்னா ஆமேன்னு சொல்லுவான்னு தெரியும்.
2: எஸ்
0: அதனால மேட்டர் வந்து மீனை பிடிக்கிறது இல்ல, பிரயாசப்பட்டு
2: ஆகிலும்
0: உம்முடைய வார்த்தையின்படி நான்
2: வலையை போடுகிறேன்.
0: போட்டப்ப படவுகள் அமிழத்தக்கதாக,
2: வலைகள் கிழியத்தக்கதாக, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கதாக.
0: ரெண்டு படவுகள் நிறைய என்ன செய்தார்கள்? நிரப்பினார்கள். அப்ப எல்லாத்தையும் பிடிச்சு லோட் ஆக்குற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணார். முதல்ல மீனை தட்டுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி தெப்பமா நிக்குது போட்டு. ரெண்டும் ரெண்டு போட்டு எப்படி நிக்குது
2: தெப்பமா?
0: இதுக்கு மேல ஒரு கூட அள்ளி ரெட்டமடியில இருந்து ஒரு கூட தூக்கி போட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகி போகும்னா போட்டு
2: சிங்க்.
0: அதனால மடியை ஏத்துறது கூட என்னன்னா
2: ஒரு
0: பெரிய வார்த்தை சொல்றீங்க. மனுஷனை பிடிக்கிறதா? புரியலையே எனக்கு, ஒண்ணு என்ன செய்யலையே, கொஞ்சம் போட்ட பாரு அப்படின்னு போட்டுல பார்த்தா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னபடியே போட்டு நிறைய என்ன இருக்குன்னா, இது அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா, நேத்து ராத்திரி தான் இந்த இடத்துல போட்டு போட்டு வரட்டுலவே என்ன செஞ்சேன்னா
2: எடுத்தேன்.
0: ஒரு ஒரு ஒரு சுவாப்பாரம் கூட என்ன செய்யணும்னா போட்டுல
2: ஏறலப்பா
0: வலையில ஒண்ணு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில போட சொன்னா தெப்பம் தெப்பமா மீன் என்ன செய்தனா
2: அறுதுப்பா?
0: இது சாத்தியமே என்னன்னா
2: இல்லப்பா.
0: எப்படி மீன் பிடிச்சேன்னு எனக்கு என்ன
2: செய்யல இல்லப்பா.
0: அப்பனா நான் மீன் பிடிச்சது நிஜம்னா நீங்க சொல்ற மாதிரி நான் மனுஷனை பிடிக்கிறது நிஜம் ஆண்டவரே?
2: நிஜம்ப்பா நிஜம்.
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கான திராணி நமக்கு இல்லைன்னு தெரியும். அதனால ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி காட்டி நம்புறியா நடந்திருக்கா? இது ஒரு நாள் புரிய முடியுதா? புரிய முடியல. இது உனக்கு சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லாத காரியம் செஞ்சு காட்டியிருக்கானா? அப்பனா உன் வாழ்க்கையை குறித்த காரியத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேங்கிறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம்.
2: எஸ்
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். நவம்பர்லயே சிலர் பார்த்துருப்பீங்க, அல்லது ஜான்வரில் நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியம் நிறைவேற போகிறது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை சில ஆசீர்வாதமா கத்தர் தரப்போறார்.
2: ஆமென்.
0: அது ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, அது அடையாளமா வருது. பேதுரு மீனை பிடிச்சது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அவன் மனுஷனை பிடிப்பான் என்பதற்கு தேவன் கொடுத்த அடையாளம்.
2: அடையாளம்
0: ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அடையாளமாய் தருகிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிச்சு நீங்க சொல்லுவீங்க, இது நடந்திருக்குன்னா
2: அதுவும் நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற பெரிய காரியத்தை, வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியத்தை நாம விசுவாசிக்க தயங்குவோம்னா தடுமாறுவோம்னா போட நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்ட்டு போக மாட்டாரு. என்னை கையை பிடிச்சி அவர் என்ன கொண்டு செய்ய தீர்மானிச்சிருக்கிற காரியத்தை நான் நூற்றுக்கு 100% விசுவாசிக்க தேவையான சில அடையாளங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுப்பார்.
2: ஆமென்.
0: பேதுரு கொடுத்ததை போல.
2: அல்லேலூயா அல்லேலூயா.
0: தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு.
2: எஸ்
0: விசுவாசிங்க,
2: விசுவாசிக்க
0: பெரிய காரியம் நடக்க போகுது.
2: ஆமென்.
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: போன முறை தந்தையர்கள் வந்து வீட்டில் ஒரு 4 நாளைக்கு மேலே தங்கியிருந்தாங்க. அப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த வேப்பமரம் நிழல்ல நானும் அப்பா ஜூடா பீட்டர் எல்லாம் ஏஞ்செல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தப்ப அவங்க வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, டே இந்த வீடு எப்படி வந்துச்சு? அப்படிதான் உனக்கு லேண்ட் வரும் அப்படின்னு.
2: ஆமென்.
0: வீடு எப்படி வந்துச்சு?
2: அப்படிதான் உனக்கு லேண்டும்,
0: அப்படிதான் தரிசனத்துக்கான
2: லேண்டும்
0: நிலமும் வரும். என்ன நீயா கட்டின, நீயே கச்சாதானே கட்டி கொடுத்தாரு, செஞ்சார்ல கோவிட்ல, எப்படி சாத்தியம்? வாய்ப்பு இல்லை, இல்ல
2: இல்லப்பா,
0: வாய்ப்பு இல்லாத காரியம் தேவனுடைய நேரம் வந்தப்ப நடந்துச்சுல,
2: நடந்து
0: அதே மாதிரிதான் இதுவும் உனக்கு சாத்தியம் இல்ல, இதையும் ஆண்டவர் சந்திப்பார்.
2: ஆமென்.
0: அப்ப எங்களுக்கு வீட்டை பாக்குறப்ப எங்களுக்கு என்ன விசுவாசம் வந்துச்சு?
2: இத செய்தவ
0: நிலத்துக்கு எடுத்த காரியத்துல எங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார்,
2: செய்வார்.
0: அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அது என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னொரு காரியம் உனக்கு நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிப்பதற்கான அடையாளமா சில பிளஸிங் ஆண்டவர் தர்றார்.
2: ஆமென்.
0: உங்க சம்பாத்தியத்துக்கும் உங்க திறமைக்கும் உங்க படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல சாமி.
2: ஆமென்.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதால வந்தது.
2: வந்தது. ஹல்லேலூயா.
0: இதா வந்து வனாந்தரத்துல கொஞ்ச ஆடுகளை தாவிது மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அடிச்சு அதனுடைய வாய்க்கு என்ன செஞ்சேன்? தப்பு வச்சேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கும்
2: அந்த கரடியின் வாய்க்கும்
0: என்னை தப்பு வைத்த ஆண்டவர்,
2: இந்த வெறுத்த சேதனம் இல்லாதவன் பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார், ரட்சிப்பார்.
0: கோலியாத்தை நான் அடிப்பேங்கிற நிச்சயம் தாவீதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஏற்கனவே வனாந்தரத்துல தேவன் தாவீதுக்கு செஞ்ச ரெண்டு அற்புதம், ரெண்டு அடையாளம்.
2: ஆமென்.
0: ரெண்டு சாட்சிகளால தேவன் தாவீதுக்கு காரியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறப்ப கோலியாத்தை பாக்குறப்ப பயம் வருமா?
2: வராது.
0: ஏற்கனவே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாருனா அவர் செய்ய போற பெரிய காரியத்தை குறிச்சு பயம் உங்களுக்கு வராது, விசுவாசம் தான் வரும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: நிலம் வந்த மாதிரியே ஜனமும் வருமா?
2: கட்டாயம் வருவார்கள்.
0: நிலத்தை மட்டும் தந்து ஜனத்தை புடிச்சு வச்சுக்கிறாரா?
2: வச்சுக்க மாட்டார்.
0: இவ்வளவு பெரிய லேண்ட் வந்து கருவாடு காய போடுறதுக்கா வாங்கி வச்சிருக்கோம்?
2: இல்லையே.
0: இல்ல காரம் அடிக்கலாமா? இல்ல திருக்கை காய போடலாமா? நல்ல களம் சாமி. அங்க டன்னு டன்னா மீனை புடிச்சு கருவாட்டை உலத்துறதுக்கு அருமையான இடம்னு சொல்ல முடியுமா?
2: முடியாது.
0: ஜனத்தால நிறைஞ்சு வழியும்.
2: ஆமென்.

0: ஒரு வருஷமா சேர்த்தேன். வெளியூர்லாம் போய் ஊழியத்துக்கெல்லாம் போற காசெல்லாம் கொண்டு வந்து பேங்க்ல போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் 20 லட்சம் சேர்த்தமாயா. சேர்க்கிறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, போடா ஓ ஜெயமிப்பெல்லாம் நான் வந்து என்ன செய்ய போறேன்னாக்கா,
1: லேண்ட் வாங்கி தரப்போறேன்.
0: இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போற ஊர்ல எல்லாம் கொடுக்குற காசை வாங்கி கொண்டாந்து எங்க போடுறதுன்னா
1: ட்ரஸ்ட்ல
0: போட்டு கிட்டத்தட்ட ஒரு 19-20 லட்சம் சேர்த்து வச்சோம். அதுவும் நவம்பர் மாதம் அந்த கேம்ப்பு இந்த பாஸஸ் இது இதுக்கு அதுக்கு இந்த செலவு அந்த பரிசு பொருள் வாங்க இத்தனை வாட்ச் வாங்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் தென்ன பண்ணியாச்சு. காலி பண்ணி அதுவும் கரைஞ்சி 15 லட்சம் 14 லட்சத்துக்கு வந்துருச்சு. இந்த லட்சணத்துல என்ன வாங்க,
1: நிலத்தை
0: வாங்க. எங்க இருந்து காசு வரும்? ஆனா வந்துச்சா வரலையா?
1: வந்துச்சு.
0: எப்படி வந்துச்சு?
1: கைரோஸ்னால வந்துச்சு. எஸ்
0: தரிசன பூமி இல்ல. இத்தனை ஆண்டு அதுக்கான சிந்தை நமக்குள்ள என்ன செய்யலனா
1: வரல.
0: அப்படி வந்தாலும் வாங்குறதுக்கு எசக் இல்ல. நம்ம ஊர் பாஷையில செயல்படுகிற தருணம் நவம்பர் டிசம்பர்ல வந்துச்சு.
1: ஆமென்.
0: அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை
1: கட்டினார்கள்.
0: அந்த வார்த்தையை விசுவாசிச்சப்ப வீடுகள் வந்துச்சா?
1: வீடுகள் வந்தது.
0: ஜனத்தோடு கூட நிலத்தை தருவேங்கிற தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சப்ப நிலம் வந்துச்சா?
1: வந்துச்சு.
0: இது வந்தா ஜன வருமா?
1: வருவார்கள்.
0: இது வந்தா ஜோகன் வருவானா?
1: வருவான்.
0: ஜோகன் வந்தா எழுப்புதல் வருமா?
1: வரும்.
0: சிஸ்டமேட்டிக்கா?
1: சிஸ்டமேட்டிக்.
0: இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, காட்ஸ் டைமிங்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனால இளவட்டமா இருக்கிறப்ப எதையும் செய்யாம
1: என்ன
0: செய்ய நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரல, ஒரு ஆரம்பத்தை மட்டும் தான் கொடுத்தார். 75 வயசுல ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் தேவனோட தொடர்ந்து பயணித்த பொழுது 99 வயசுல வாக்கு பண்ண காரியம் உண்டுச்சு.
1: எஸ். அல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமோ நேரமோ கைரோஸ் எங்க இருக்குன்னா தேவன் நமக்கு தந்த அழைப்புக்குள்ளையும் ஆரம்பத்துக்குள்ளயும் இருக்கு. தயவு செஞ்சு உங்க கைரோஸ விட்டுறாதீங்க, அது இன்னொரு டாபிக். நீங்க இந்த டீச்சிங் வந்து நீங்க டிவோஷன்ல தயவு செஞ்சு நீங்க கேளுங்க.
1: எஸ். விட்டுறாதீங்க.
0: கைரோஸ விட்டவனுடைய நிலைமையெல்லாம் படாத பாடு படணும். கைரோஸ் வர்றப்ப அதோட இணைஞ்சுக்கணும்.
1: எஸ்.
0: இணைஞ்சுக்கணும். விட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும் என்னன்னா
1: தெரியாது.
0: தெரியவே தெரியாது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற ஒரு சவுண்ட் டாக்ட்ரின்.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம தேவனோட பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கணிஞ்சு வர்றப்பதான் பல வருஷமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து உங்களால சவதரிக்க முடியாத ஒரு காரியத்தை சில நாள்ல சுதந்திரிப்பீங்க.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பூரா எம்டி.
1: எஸ்.
0: நானும் எம்டி, இதுதான் எம்டி.
1: பீட்டர் என்ன எம்டி?
0: பீட்டர் எம்டி. எங்களுக்கு வந்த மனைவி மாதிரி எம்டி இல்ல, மாமனார் வசதியான வீட்டுல இருக்கிறாரு. அடிச்சு பெருக்கி மொத்தத்துல வாங்கலன்னு சொல்ல முடியுமா?
1: இல்ல,
0: அதுவும் இல்ல. ரெண்டு கப்ப ரெண்டு கலண்டா கப்ப.
1: அப்பா சொல்லுவாங்க, ரூபா வந்துட்டாடா உனக்கு, ரூபா கொடுப்பாடான்னு. ரூபா
0: ரூபாட்ட ரூபா இல்ல, ரூபா தான் இருந்தார்.
1: ஆமென்.
0: ரூபா தான் இருந்தார்.
1: அல்லேலூயா.
0: வெறும் பயலுக்கு ஒன்னா சேர்ந்து இவ்வளவு காரியத்தை செய்யறாரு, நீங்க யோசிச்சு பாருங்க இது எப்படி சாத்தியம்.
1: அவர் கைரோஸ்.
0: கைரோஸ். 20 வருஷமா சாத்தியம் இல்லாத இருந்த காரியங்கள் 19 வருஷம் கூற வீடு எப்படி திடீர்னு கார வீடா மாறுச்சு? கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: 22 வருஷமா சொந்தமா தரிசனத்துக்கு லேண்ட் இல்ல, எப்படி திடீர்னு லேண்ட் வந்துச்சு?
1: கைரோஸ்.
0: காட்ஸ் டைமிங்.
1: ஆமென்.
0: காட்ஸ் டைமிங் வர்றப்ப காட் கனெக்ஷன்ஸ் கொடுப்பாரு, அது இன்னொரு டாபிக். காயக்கட்டையை உருட்டி போட்ட உடனே திடீர்னு ஒரு ஏணி வந்து அடிமட்டத்தில் இருக்கணும் தூக்கி உச்சாணி கொம்பளை வைக்கிது பாருங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு கனெக்ஷன் வந்து கடங்கில் இருக்கிறவங்கள பல மடங்களை தூக்கி வச்சு.
2: ஆமென்.

0: கைரோஸ் பண்ற வேலை.
1: கைரோஸ்
0: அல்லேலூயா. இதெல்லாம் லைஃப்ல பார்க்கணும்னா தேவன் கொடுத்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சிட்டே என்ன செய்யணும்னா கூடயே
1: பயணிக்கணும்,
0: ஓடணும், பயணிக்கணும்,
1: இந்த ரதத்தோட சேர்ந்துக்கணும்.
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: இந்த கைரோஸ் வர்றப்ப நிறைய மன கசப்புகள்லாம் ஆறிரும். இந்த எலியும் பூனையுமா கீரியும் பாம்பு மறந்தவங்க எல்லாம் நகமோ
1: சதைமா
0: சதைமா மாறுவாங்க.
1: அல்லேலூயா
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் குழந்தையா, என்ன குழந்தையா சண்டையா,
1: எஸ்
0: சண்டை சண்டை, அண்ணந்தம்பி சண்டை, பங்காளி சண்டை,
1: அத்தாச்சி சண்டை,
0: அத்தாச்சி சண்டை எல்லாம் காணாம போயிடும்.
1: எஸ்
0: நடக்கிற அதிசயம் எல்லாம் இந்த காலத்துல
1: நடக்கும்.
0: ஆடும் ஒண்ணா சேர்ந்து புல்லு மேயுது, குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைய விடுதியா, பாம்ப புடிச்சு விளையாடுதியா, என்ன நடக்குது?
1: கைரோஸ் கைரோஸ் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனால இந்த தீராத பிரச்சனை, எக்கச்சக்கமான பஞ்சாயத்து, இதுல எல்லாம் தலையை கொடுக்காதீங்க. ஆண்டவரே உங்க கைரோஸுக்காக நான் என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்.
0: ஏதாவது நீங்க அந்த நாட்களை நீங்க செஞ்சு மகிமையை விளங்க பண்ண போறதுக்காக.
1: சோத்ரப்பா.
0: தாவீதை எல்லாரும் சேர்ந்து தள்ளி வச்சாங்களே, துரத்தி விட்டாங்களே, துரத்தப்பட்ட தாவீதை தேடி எல்லாரும் வந்தாங்களா?
1: வந்தாங்க.
0: 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல இஸ்ரவேல இருக்கிற சகல மூப்பர்களும் தாவீதின் இடத்துக்கு வந்து, தாவீது எல்லாத்தையும் போல எல்லாரும் தாவீதின் இடத்துக்கு வந்து, ஏன்னா அது தாவீதுக்கான கைரோஸ்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: உங்களை தள்ளி வச்சவங்கள்ட்ட போய், யா ரொம்ப கஷ்டப்படுறேன், யா எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி வச்சதுனால ரொம்ப நான் உபத்திரவப்படுறேன், என்னை திரும்பவும் என்ன செய்யுங்கய்யா சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி நீங்க கெஞ்சுற நிலைமை உங்களுக்கு வராது
1: வராது.
0: உங்களுக்கு ஒரு கைரோஸ் உண்டு.
1: ஆமென்.
0: உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க கூட்டமா கும்பலா உங்க வீட்டுக்கு வந்து, ஐயா எங்களை ஏத்துக்கய்யா, எங்களை சேர்த்துக்க,
1: எங்களை சேர்த்துக்கய்யா,
0: நீங்க யார்ட்டையும் போய் என்ன சேர்த்துக்கங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது.
1: ஆமே.
0: உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். உங்களை பகைச்சவங்க வந்து எங்களை கை விட்டுறாத, எங்களை சேர்த்துக்க
1: சேர்த்துக்க.
0: யோசேப்பிட்ட வந்து நின்ன மாதிரி, பெலிசியருடைய அதிபதி ஈசா கிட்ட வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைரோஸ் வருது. அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கான கைரோஸ் தர்றப்ப, புதிய சீசனை தர்றப்ப ஆறாத மன காயங்கள் எல்லாமே என்ன செய்யும், தானாவே
1: ஆறிடும்,
0: ஆறிடும். தவறான புரிதல்கள் எல்லாம் களையெடுக்கப்பட்டு சரியான காரியங்கள் அப்படியே முளைச்சு வரும்.
1: ஆமென். முளைச்சு வரும்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆமென்
1: ஆமென் ஆமென்.
0: சூப்பர்.

0: ஒன்பது மாசம் உள்ள இருக்கிற குழந்தை வந்து நல்லா வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கூட ஒரு மாசம் உள்ள இருந்துக்கிறேன்னா சொல்லும்
1: சொல்லாது.
0: வெளியே எடுக்காதீங்கடா, கதை கதைன்னு இருக்கு, ஏன்டா பயமுறுத்துறீங்க, உலகத்தை காட்டி விடுங்கடா, ஒரு ரெண்டு மாசம் நிம்மதியா இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது ஒரு 12 மாசம் 13 மாசம் உள்ள இருக்குதா?
1: இல்லை.
0: விடுங்கடா என்ன வெளியே முதல்ல அப்படின்னு சொல்லுதா இல்லையா?
1: சொல்லுது.
0: மிதிச்சு உதச்சு வெளியே என்னன்னா
1: வந்துரு.
0: அது மாதிரி உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதம் நேரம் வர்றப்ப மெச்சூர்டாய் அதுவாவே
1: வரும், வெளியே வரும்.
0: அதுக்கு மேல தாங்காது, வெளியே வந்துடும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க லைஃப்ல முண்டலைனா முளைக்கலைனா பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. டைம் இன்னும் வரல, கைரோஸ் வரல.
1: எஸ்.
0: அதுவரை காத்திருக்க தேவையான பொறுமையை விசுவாசத்தையும் தந்து நம்முடைய குரோனோஸ்ல நம்ம ஆண்டவர்
1: பாதுகாத்துக்கிறீங்க.
0: வெறுப்போட இல்ல, தேவன் உங்க மனசுல பத்த வச்ச நெருப்போட காத்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: அதனால உங்களுக்கு சோர்வு என்ன செய்யறது இல்ல, வர்றது
1: இல்லை.
0: இல்ல
1: இல்லை.
0: அல்லேலூயா. எங்க லைஃப்ல எல்லாம் என்னோட ஊழிய பாதையில 27 ஆண்டுகள்ல எதுவுமே உடனடியா நடக்கல, ஆனா நேரம் வந்தப்ப எல்லாமே சட்டுப்புட்டு நடந்துச்சு, தீவிரமா நடந்துச்சு.
1: அல்லேலூயா.
0: எதுவும் உடனடியா என்ன செய்யல,
1: நடக்கல
0: நடக்கல, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே எப்படி நடக்கும், தீவிரமாய்
1: தீவிரமாய்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனோடு நடந்த இந்த பயணத்துல நாங்கள் கண்ட பலத்த கிரியைகள் அநேகம்.
1: எஸ்.
0: அநேகம். அதனால தேவன் வாக்கு பண்ணின காரியம் இந்த சீசன்ல தான் என்ன செய்தது,
1: முளை விடுகிறது,
0: முளை விடுகிறது.
1: ஆமென்.
0: வீடு கட்டாதவங்க எல்லாம் கட்ட போறீங்க.
1: ஆமென்.
0: நிலம் வாங்காதவங்க எல்லாம்
1: வாங்க போறீங்க.
0: குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம்
1: குழந்தை வருது.
0: இந்த அடங்காதவன் எல்லாம் கத்திரிக்கு என்ன செய்ய போறான்,
1: ஊழியம் செய்ய போறான்.
0: குடிகார கணவர் பைபிளும் கைமா அலைய போறார்.
1: ஆமென்.
0: தண்டகார மனைவி அத்தான் நீங்க இல்லைன்னா
1: இல்லத்தான்
0: அப்படின்னு சொல்லி
1: வாங்கத்தான் ஊழியத்துக்கு போவோம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம். தேவானி
0: இந்த அதிசயங்கள் இந்த சீசன்ல என்ன செய்யுதுனா
1: நடக்குது,
0: முளைச்சு வருது,
1: முளைச்சு வருது.
0: ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பாக்குறப்ப என்ன, என் தங்கம், என் கண்ணைய நம்ப முடியலையே, தங்கம் உன்னை பாக்குறப்ப நீயா தங்கம் அப்படி மாறி போயிட்ட.
1: எஸ். சண்டைக்காரியா இருந்த நீ சகாயர் அணியா மாறிட்டேம்மா.
0: சண்டைக்காரி எப்படி மாறிட்ட,
1: சகாயர் அணி
0: சகாயர் அணியா நீ என்ன செஞ்ச,
1: ஸ்தோத்திரிக்கிற கத்திர.
0: நீங்க மகிழ்ச்சி கடல்ல திக்குமுக்காடுற மாதிரி கர்த்தர் களத்துக்கு வந்திருக்கிறாரு.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேலத்து காரியம் முடிஞ்சப்ப நான் ராத்திரி முழுசும் தூங்காம கிடந்த மாதிரி நீங்களும் ராத்திரி முழுசும் தூங்காம கிடக்கிற நேரம் உங்களுக்கு உண்டு.
1: உண்டு.
0: விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சிட்டு கிடப்பீங்க, தூக்கம் வரல சாமி எனக்கு,
1: வரல.
0: ஏன்டா தூங்கல, நீங்க செஞ்ச செயல் அப்படி சாமி.
1: எஸ். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: யோசிச்சு பாருங்க, 19 வருஷம் குடிச்ச வீடு, திடீர்னு கோவிட்ல எப்படி கார் வீடு வந்துச்சு, மைண்ட்லயே இல்ல.
1: எஸ்.
0: அது என்னது, அதான் என்னது,
1: கைரோஸ்.
0: கைரோஸ். அத செய்யறதுக்கான துணிச்சல் எங்களுக்கு சுத்தமாவே இல்ல. அந்த முடிவெடுக்கிறதுக்கே 6 மாசம் போராடினேன், கட்டலாமா, நம்ம கடல்ல இருந்து வந்தவன், ஆளந்தெரியாம காலை ஊட்டி ஏதாவது சிக்கல்ல சிக்கிட்டோம்னா செத்தம்டா, திரும்ப அந்த அவமானம் நமக்கு
1: என்னன்னா,
0: சில நாள்லாம் தூங்கல பயத்துல, இது எடுக்கலாமா இந்த முடிவு, இது செய்யலாமா. அது என் மேல இருந்தா மூப்பூர் அக்கறையில சொன்னாரு, பிரதர் ஒரு வீட்டை கட்டலாம், மாட்டிக்கிற வேண்டாம், நம்ம உங்க மேல உள்ள நல்ல நல்ல அபிப்பிராயத்தில நான் என்ன செய்யறேன்
1: சொல்றேன்.
0: எனக்கு அப்ப ஃபெய்த் வந்துருச்சு, நம்ம நம்ம கைரோஸ்ல இருக்க நினைச்சிட்டேன் நானு, இல்லனே மூணு தான் மொத்தமா என்ன செய்வோம் நம்ம,
1: அட்டுவோம்.
0: அப்பதான் அவர் சொன்னார், எங்க கணக்கு வேற, உங்க கணக்கு வேற,
1: நாங்க
0: என்ன ஒரு கணக்கு, நீங்க என்ன ஒரு கணக்கு போடுற ஆண்டவர் அப்படின்னாரு. எப்படி சாத்தியமாச்சு லாக்டவுன்ல,
1: கைரோஸ். கைரோஸ்.
0: அது நமக்கு என்ன இல்ல, நமக்கு சாத்தியம் என்னன்னா இல்ல. அதே மாதிரி லேண்டும் நமக்கு என்ன இல்ல,
1: சாத்தியமே
0: சாத்தியமே இல்ல.
1: அல்லேலூயா.
0: இதே மாதிரிதான் தேவன் வாக்கு பண்ணின எழுப்புதலும் வருது.
1: எஸ்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜனக்கூட்டமும் வருது.
1: ஆமென்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜோகனும் வர்றான்.
1: ஆமென்.
0: அதனால எனக்கு டவுட்டே இல்லை.
1: எஸ்.
0: டவுட்டே இல்லை. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் குறிச்சிருக்கிற டைம் வர்றப்ப விரு விரு நடக்கும்,
1: விரு விரு நடக்கும்.
0: உங்க சாட்சியை கேட்கிறவருக்கு போல கிருகிருன்னு
1: வரும்.
0: நீங்க இதெல்லாம் செய்றீங்க,
1: போன
0: தெலுங்கு
1: வாலாவுக்கு
0: நடக்கும்.
1: Hallelujah.
0: அவன் ஒட்டி அடுத்து ரிவைவலும் வருது, அதை எழுதி வச்சுக்கங்க.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: இதுக்கு மேல சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க.
0: மாம்பட்டில போய் நான் செப்டம்பர்லயா,
1: ஆமா செப்டம்பர்,
0: செப்டம்பர்ல நான் போய் பிரீச் பண்ண போறேன். ஓசூர் போறப்ப பாஸ்டர் சுரேஷ் உங்க சர்ச்ல,
1: அப்பதான் நல்ல விசேஷம் புக் முடிச்சிட்டு போறோம் அந்த மீட்டிங்க்கு.
0: அப்ப அப்ப செய்தியில ஃப்ளோல அப்பதான் பிகின் ஆகுது எல்லாமே. அப்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு மாமரத்துல இருக்கிற ஒரு குலையில ஒரு மாங்காய் பழுக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு காரியம் லேசா மஞ்சள் அடிக்குமா?
1: மஞ்சள் அடிக்கும்.
0: இந்த மாதிரி மஞ்சள் அடிக்குமா?
1: அடிக்கும்.
0: சோ மஞ்சள் அடிச்சிருச்சுன்னா இது இது இது பழுக்குமா? பழுக்கிற மாதிரி என்னன்னா ஒத்த மாம்பழத்துல லேசா மஞ்சள் அடிச்சிருக்கனா மொத்த மாம்பழமும் பழுக்க போகுது.
1: பழுக்க போகிறது
0: இந்த மாதிரி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நான் அக்டோபர்ல என்ன பிரீச் பண்றேன், செப்டம்பர் அக்டோபர்
1: செப்டம்பர்
0: செப்டம்பர்ல பிரீச் பண்றேன், ஐயா எங்க சீசன்ல மாம்பழம் மஞ்சள் அடிச்சிருக்குன்னு.
1: ஆமென்.
0: மாங்கா
1: மஞ்சள் அடிச்சு
0: மஞ்சள் அடிச்சிருச்சுனா சீக்கிரம் பழுக்க போகுதியான்னு சொன்னேன். நம்ம பழமே பழுக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியல.
1: அதுவும் ஆண்டவர் மாம்பட்டியிலேயே வச்சு மாம்பழத்தை பத்தி பேசிட்டார். அல்லேலூயா.
0: ஒத்த பழம் பழுத்த தொடங்கினது உண்மை. என்ன மொத்த பழமும் பழுக்கிறது உண்மை?
1: உண்மை.
0: அதான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுல இருக்கிற அனைத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு.
1: ஆமென். அனைத்தின் மீதும்.
0: இது ஒரு ஆரம்ப அறிகுறி.
1: எஸ்
0: இன்னும் பாருங்க, சில மாதத்துல இப்படி ஆக போகுது.
1: ஆமென்.
0: இந்த தரிசனம் சில மாதத்துல இப்படி ஆக போகுது.
1: எஸ்
0: டிசம்பர்ல நல்லாவே மஞ்சள் அடிச்சிருச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இதெல்லாம் புகையை போட்டு கனிய வச்சது இல்ல, மரத்திலேயே கணிச்சது.
1: ஆமென். கல்லையும் போட்டு நாங்க கனியை வைக்கல. வாயெல்லாம் மரமரன்னு இருக்குங்க சாப்பிடும் போது.
0: பாக்கியம் ராஜயோக்கியமா வரும்.
1: ஆமென்.
0: பாக்கியம்
1: ராஜயோக்கியமாய் வரும்.
0: பண்ணின பாக்கியம் ராஜ
1: யோக்கியமா
0: வரும். ஐயா நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்கன்னு நாலு பணக்காரன் போய் உட்கார்ந்து கறந்ததுனால வந்த ஆசீர்வாதம் இல்ல, நாலு பணக்காரனுடைய இருதயம் எங்களுக்காக சுரந்ததுனால வந்த ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: மரத்துல கணிஞ்சது.
1: எஸ்
0: பாக்கியம் ராஜ யோக்கியமாய்
1: யோக்கியமாய்.
0: என்னுடைய காரியத்தை தாங்க தேவையான கருவிகளை என் ஆண்டவர் என்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நீ என்ன செஞ்ச? கத்தருக்காக பொறுமையோட
1: காத்திருந்தேன்.
0: அவர் தந்த ஆரம்பத்தை புடிச்சுக்கிட்டு கெட்டியா என்ன செஞ்சேன்னா
1: காத்திருந்தேன்.
0: கத்தர் இருக்க சொன்ன இடத்துல என்ன செஞ்சேன்?
1: இருந்தேன்,
0: இருந்தேன். மத்ததெல்லாம் கத்தர் தான் என்ன செஞ்சாருன்னா
1: செஞ்சாரு.
0: மோகன் போய் எத்தனை வருஷம் இருக்கும்?
1: அண்ணே கரெக்டா 10 வருஷம் ஆச்சு. அண்ணே மோகன் அண்ணன் போய் 10 வருஷம் ஆச்சு கரெக்டா. 2016 இப்ப 26 10 வருஷம் அண்ணன் போய்
0: 9 வருஷம் ஆச்சு. 25 தானே?
1: சாரி 20. ஆமா 9 வருஷம். சாரி
0: 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்பா என்னை ஏஞ்சலையும் உட்கார வச்சு இந்த வேப்ப மரத்துல தான் ஜெய் தோட்டத்துக்கு நீ ஏஞ்சலும் வந்துருங்க. நான் சொன்னேன் பெரியவங்க மறுத்து என்ன செய்ய முடியாது,
1: பேசவே முடியாது.
0: இல்லைப்பா இல்லை அப்படின்னு அப்போ ஒரு செல்லமாக ஒரு வார்னிங் விட்டாங்க. நான் மோகனை வேணா அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி மோகன் அனுப்பு, உனக்கு 1 வருஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள தங்கச்சி மோட சபையை எப்படி நீ ஆக வைப்பியோ எனக்கு தெரியாது. இவங்களை ஆக வச்சுட்டு நீ எங்க வந்துருனா
1: தோட்டத்துக்கு,
0: தோட்டத்துக்கு வந்துருன்னு தான் சொன்னாங்க. என்கிட்ட நான் மறுத்து பேச முடியாது, என்ன தவப்புன. அதனால சரிப்பா நான் வேணா மோகன் அனுப்பி எங்க மக்களை எப்படியாவது ஆக வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னா. ஆனா உள்ள அந்த ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி அனுப்பி வச்சுட்டேன். போன ஒரு 6 மாசம் கழிச்சு அதே தகப்பனார் சொல்றாங்க, நீ சொன்னதாண்டா சரி, நீ சொன்னதான் சரி. நீ என்ன மாதிரி சுத்துறவன், நீ என்ன மாதிரி பல இடங்களுக்கு போறவன், உன்னை ஒரு கூட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடைக்கவே
1: முடியாது
0: முடியாது. மோகன் தான் சரி, சூப்பரா பண்றான்டா, சரியா
1: பொருந்திருக்கிறான்டா.
0: ஜெபத்தோட்டம் சர்ச்சுக்கு எப்படி பொருந்திருக்கான்,
1: சரியா
0: பொருந்திருக்கான்,
1: சரியான பாஸ்டர்.
0: எனக்கு டெம்டேஷனே வரலையே அங்க போகணும்னு சொல்லிட்டு, ஆசையே வரலையே,
1: ஆமென்,
0: அவசரமே படலையே. ஏன்னா எனக்கு தெரியும் இது அடிமடியில என்ன செஞ்சிடும்னா மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆட்டத்துக்கு நான் என்ன செய்யலன்னா அதுக்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வர்ற காலத்துல கத்தர் செஞ்சா செய்யட்டும். ஆனா இப்ப அந்த இதுக்கே நான் என்ன
1: செய்யல
0: வரல.
1: ஹல்லேலூயா.
0: We believe in Kairos.
1: Yes.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல வந்தாலும் உங்களுக்கு அது மேல என்ன வராது,
1: ஆசையே வராது.
0: இதனாலேயே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் நிறைய எனக்கு என்னன்னா
1: உண்டு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா. இதுலதான் ஆண்டவர் நவம்பர்ல ஒரு மலையை கொட்டுறாரு. என்ன பாட்டு மூலமா கொட்டுறாரு?

0: அப்படியே டெல்டால பத்தி எரிஞ்ச விசுவாசம், அந்த விசுவாசத்தோட தான் இங்க இருந்து போனேன். என்ன நவம்பர் ஒன்னாம் தேதி,
1: நவம்பர் ஒன்னாம் தேதி
0: பத்த வச்சது. எஸ்ப்பா, எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சு நம்மளோட கர்த்தர் நடந்துருக்கிறாரு,
1: பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா.
0: என் விசுவாசம் மட்டுமா பத்தி எரியுது? லைவ்ல நம்மளை பாக்குற ஆயிரக்கணக்கான பேருடைய ஃபெய்த்.
1: எஸ், எல்லாரும் சொல்றாங்க தம்பி கறிவிருந்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. தம்பி
0: அறிவிருந்துக்கு வர்றதை விடுங்க, அவங்கவுங்க கறிவிருந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டா. வீட்டுல ஒரு விருந்து இருக்குன்றாங்க.
1: எஸ்,
0: லட்டு வாங்கி வச்சிருக்கேன், லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன்,
1: சாவி வாங்கி வச்சிருக்கேன், செங்கல் வாங்கி வச்சிருக்கிறேன், பைபிள் வாங்கி வச்சிருக்கேன்.
0: என் வாட்ஸ்அப்ல நான் காட்டுறேன் பாருங்களேன், வாட்ஸ்அப்ல போட்டோஸ் எல்லாம் நீங்க பாருங்க.
1: அல்லேலூயா.
0: இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்க ரெண்டு வாண்ட நார்த்ல இருந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறது, வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு, போட்டு ஒரு தட்டை காட்டுதுக்கு ரெண்டும் பாஸ்டர் லட்டு. விருந்துக்கு நாங்க வருவோம் பா சொல்லி போட்டு. சின்ன வாண்டுங்க, சின்ன வாண்டுங்களுக்கு கூட இந்த ஃபெய்த் போயிருக்கு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு கேன்சர், 6 மாசம் குழந்தை, ரொம்ப பயந்து போயிருந்தேன். அவளை குறிச்சு ஒரு தீக்க தரிசன வார்த்தை உண்டு, என்னால சிரிக்க முடியல, அவ்வளவு கலக்கம், அவ்வளவு பயம். நவம்பர்ல தான் உங்க செய்தியை கேட்க ஆரம்பிச்சேன். பத்திக்கிட்டு எரியுது, ஏன் தோசைக்கல்லு சூடாயிருச்சு.
1: ஆமென்.
0: கண்ணாப்பினான ஃபெய்த் பாஸ்டர், அவர் எனக்கே தீர்க்க தரிசனம். என் கையில 6 மாசம் குழந்தை வச்சுட்டு பேசுறேன், ஆனா சில மாசம் வருது பாஸ்டர் நீங்க ஜோகன கையில வச்சு என்கிட்ட பேசுவீங்க.
1: ஆமென்.
0: அவர் ஒய்ஃபுக்கு கேன்சர், அவர் சொன்னாரு என் ஒய்ஃப் சுகமா இருப்பா, என் ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஃபெய்த்
1: வந்து.
0: இதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களா நீங்க? தேவன் ஏற்கனவே களத்துக்கு
1: வந்துட்டாரு, வந்துட்டாரு.
0: ரதத்தோட சேர்ந்துக்காங்க.
1: ஆமென்.
0: இந்த கைரோஸ் மிஸ் பண்ணிராதீங்க.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுக்கு தான் பல வருஷமா காத்திருந்தோம், 22 வருஷமா காத்திருந்தோம். அணைஞ்சு போச்சுன்னு சொன்ன எழுப்புதல தேவன் திரும்ப இந்த தீவுல பற்ற வைக்கிறார்.
1: ஆமென்.
0: முன்மாறி மழை உண்டுனா பின்மாறி மழை உண்டு. முதல்ல வந்த எழுப்புதல் லோக்கல், அடுத்து வருகிற எழுப்புதல் குளோபல்.
1: ஆமென்.
0: மகிழ்ச்சியோட சந்தோஷமா முடிக்க முடியல, இது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த கைரோஸ் குரோனோஸ் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட என்ன சொல்லணும், எங்க இருக்கீங்க?
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் வீடு கட்டுவனியா?
1: ஆமென்.
0: எப்படியா சொல்ற, காசு இருக்கா?
1: இல்ல, கைரோஸ்,
0: கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்ல இருக்கு.
0: எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ் சொல்லுங்க,
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் கல்யாணம் முடியுமா? முடியுமா? எப்படியா சொல்ற, கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்.
0: நகையெல்லாம் செஞ்சுட்டாங்களா? தீர் வருஷம் எல்லாம் வாங்க, ஆனா ஒண்ணு வாங்கல, ஒண்ணு வாங்காம எப்படி கல்யாணம்? கைரோஸ்,
1: கைரோஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பைபிள் இப்படிதான் இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் சிங்கங்காட்டுல நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் எல்லாரோட லைஃப்ல நடக்க போகுது.
1: எஸ்,
0: ஆண்டவர் ஏற்கனவே கிரியைகளை ஆரம்பிச்சிட்டாரு,
1: ஆரம்பிச்சிட்டாரு.
0: சொல்லுங்க, ஆண்டவரே, we believe.
1: ஆண்டவரே, we believe.
0: நீங்க எங்க வாழ்க்கையில மூவ் ஆகுற இந்த ஆண்டுக்காக உமக்கு கொடான கோடி
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்.
0: ஆனா நம்முடைய குரோனோஸ்ல பொறுமையா இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் அடுத்த டாபிக்.
1: எஸ்.
0: எல்லாரும்

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரே வழி, சத்தியம், ஜீவன். தூய உள்ளம் உடையவர், தூய்மைப்படுத்தி நம்மை காப்பவர். பாலகனாக இவ்வுலகில் அவதரித்த அவரது பிறப்பை பாடும் பாடல் ஒன்று, தென்றல் போல உங்களை தொட மெல்ல உங்களிடத்தில் பட்டாம்பூச்சியைப் போல பறந்து வருகிறது.

0: நம்ம எல்லாரும் சங்கீதம் 91க்கு திருப்போம். 91ஆம் சங்கீதம் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கீதம். அநேக அருமையான வாக்குத்தத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேகர் ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்து இந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்லை என்பதை குறித்து குழப்பமடைந்திருக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கிறது பெரிய கேள்வியாக உள்ளது. இதில் பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை, அதை குறித்து இன்றைக்கு பேசுவோம்.
1: நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசணும். அநேக சொல்லுகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தேவன் தான் காரணம். நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை செய்கிறதில்லை. நம்முடைய நாச மோசங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல, அவர் நல்ல தேவன், நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தர் காரணர் இல்லைன்னு பிசாசு தான் காரணம். இந்த பிசாசு தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லுவாங்க. உண்மைதான், பிசாசு தான் பல காரியங்களை செய்கிறான். இருந்தாலும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிசாசு தான் இதை பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப ஓடி போற பிசாசை பார்த்து அவனால தான் வந்தது, அவனால வந்தது என்ன சொல்றீங்க? நீங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போகிறான். ஆகையால் விசுவாசி ஒருபோதும் இது பிசாசினால் தான் வந்ததுங்க, இது பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே அவசியம் கிடையாது. பிசாசுக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையினே அதிகாரம் கிடையாது. நாம் அவரை அனுமதித்தால்தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். நாம் அனுமதித்தால்தான் அவன் உள்ளே நுழைய முடியும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே நுழைய முடியாது. ஆகையால் விசுவாசி வந்து பிசாசு பிசாசுன்னு பேசவே கூடாது. காரணம் காட்டி உலகத்தில் இருக்கிற நிறைய தீமைகளுக்கு பிசாசு தான் காரணம். ஆனால் விசுவாசியோ ஒருபோதும் பிசாசு தான் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசை உள்ள விடாதே என்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சரி, தேவனும் காரணம் இல்லை, பிசாசும் காரணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க சூழ்நிலை தாங்க காரணம். பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் நான் வளர்ந்து இப்படி இருக்கிறேன், இதனால தாங்க எனக்கு இதெல்லாம் வாய்க்க மாட்டேன், இதெல்லாம் சரி வர மாட்டேன்னு வாங்க. ஆனால் சூழ்நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து

0: நேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் நிர்ணயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகுமாகாதா? அப்ப மலை போன்ற பிரச்சனையை கூட, மலை போன்ற சூழ்நிலைகளை கூட தகர்த்து எரிய முடியும் விசுவாசிக்கு, முடியுமா முடியாதா? அப்ப விசுவாசி சூழ்நிலையினால்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? ஹலோ, சொல்லாமங்க, சொல்லவே கூடாது, சூழ்நிலையை பேசவே கூடாது. சூழ்நிலையில நாம் எப்படி இல்லை, சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர், மலைகளை தகர்த்தெறிகிறவர் நாம். ஆகையால தேவனும் அதுக்கு காரணம் கிடையாது, நம்முடைய நாசமோசங்களுக்கு பிசாசு காரணம் கிடையாது, சூழ்நிலையும் காரணம் கிடையாது. அநேக நேரங்களில் என்ன காரணம் தெரியுமா? இந்த மூணு காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? தேவன் இல்ல, பிசாசு இல்ல, சூழ்நிலை இல்ல, அப்புறம் வேற என்னங்க காரணம்? நாவு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வாயை கொடுத்துதான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறோம் நம்ம. இந்த வாயை சரியா பேசாததுனால தான் தொல்லையே வருகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார், மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன். அவர் அனுபவிச்சிருக்கிறார், என்ன சொல்லுவேன்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து வேற எதையா சொல்லிட்டு இருக்கும் போது சாத்தான் உள்ள நுழைய முடியுது. வாயை திறந்து ஐயோ நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகிறது, எனக்கு என்ன நடக்க போதோ, போச்சு அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்லும் போது தான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிச்சு தீர்த்து கட்டலான்னு பாக்குறான். நான் சொன்னேன், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். ஏன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்ததுன்னா, யார வேணா கடிச்சு யார வேணா விழுங்க முடியும்ன்ற சக்தி இருந்ததுன்னா, போய் நேரம் யார வேணா கடிச்சு சாப்பிட வேண்டிதானே, யார வேணா விழுங்க வேண்டிதானே. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? டைம் வேஸ்ட் பண்ணல, ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிட்டு இருக்கிறான்னா, யாரையும் அவனால விழுங்க முடியாது. யாராவது ஏமாந்தவங்களை தான் விழுங்க முடியும், யாராவது வாயை கொடுத்து மாற்றவங்களை தான் விழுங்க முடியும். ஹலோ, எல்லாரும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்? அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் கிடையாது, அலைஞ்சு திரிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கான் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. விசுவாசிகள் மத்தியில யாராவது வாய லூசா விட்டு இப்படியே பேசுறவங்க கிடைக்கிறாங்களா? வாயால சிக்குண்டு போகிறவர்கள், வாயால மாட்டிக்கொள்ளவர்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான். வாயால சரியான வார்த்தைகளை பேசாம அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத காரியங்களையும் வாயால பேசும்போது பிசாசு அந்த ஆளதான் பிடிக்கிறான். அதுக்குதான் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறான், ஏன்னா யார வேணா அவன் பிடிக்க முடியாது. அத முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்கள். பிசாசுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் கொடுக்குறோம், சில நேரத்துல அவன் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் அப்படி, அவனால ஒன்னும் முடியாது. நாம் அனுமதிக்கலன்னா அவனால ஒன்னும் முடியவே முடியாது. என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுற, நல்ல கவனிங்க, இந்த சொல்லுவதை பற்றி எப்படி போக போகணும்னு சொல்றேன். என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார், அதான் இப்ப கவனிக்க போறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ், இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். நான் கவனிங்க, ரெஃப்யூஜ் அடைக்கலம், கோட்டை, இந்த ரெண்டு காரியங்களும் கூட அந்த காலத்திலே, இந்த அடைக்கலம் கோட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஓடி தப்பி ஒளிந்து கொள்ளுகிறதற்கு உரிய இடம் அடைக்கலம் என்கிறது. அடைக்கலம் புகுகிற இடம், அடைக்கலம் புகுகிறத பற்றி பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் கூட ஓடி போய் குகைகளிலும் பாறைகளுக்குள்ளாகவும் வனாந்தரங்களுக்குள்ளாகவும் சிலர் வீடுகளுக்குள்ளாகவும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை சில நேரத்தில் அவர்கள் ஒழித்து வைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவைகள் இயற்கை பிரகாரமான இடங்கள், குகைகள், வனாந்தரங்கள், ஒரு ஒரு வீடு இப்படியாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆபத்திற்கு நீங்கி ஒளிந்து கொள்ளுகிறார்கள், அது அடைக்கலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த அடைக்கலம் என்கிறது, இந்த ரெஃப்யூஜ் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தத்தோ, என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 17:28 வசனம், அப்போஸ்தலர் 17:28 முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம்,
1: இதுதான் நம் அடைக்கலம் புகுற இடம். அவருக்குள்ளாக இருப்பது 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இந்த அடைக்கலம் கோட்டை என்கிற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த அடைக்கலம் கோட்டை உண்மையாகவே கோட்டை இருந்தது. உண்மையாகவே சில இடங்களில் போய் அடைக்கலம் புகுந்தார்கள், ஒளிந்தார்கள். அவைகள் இடங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. பல சம்பவங்கள் அப்படி நேர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதனால் அப்படிப்பட்ட இடங்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய அடைக்கலம், ஆவிக்குரிய விதத்திலே நாம் தப்பிக் கொள்ளுகிறதுக்கு வழி, நாம் அடைக்கலம் புகுகிற இடம், இவற்றை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் நல்லா கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமீன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்குமே நேர்ந்திருக்காதுன்னு. கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் சோதனை ஒன்றும். ஹலோ, யாருக்குமே உலகத்தில் நேர்ந்திராத ஒரு ஸ்பெஷல் சோதனை உங்களுக்கு வந்துருச்சா? கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு சாதாரணமா வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் நேரிடுதோ அவைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. எத்தனை பேர் பைபிளை விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல சொல்லிருக்கிறது விசுவாசிங்களா? உங்களுக்கு என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்க கூடாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வருகிற அந்த சோதனை தான் உங்களுக்கு வருது. ஒளிய உங்களுக்கு ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் வந்துடல. ஒன்னு தீர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில வந்து விடவில்லை. ஒன்னு மேற்கொள்ள முடியாத ஒரு விசேஷ பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஆகையால் மனம் தளரவே கூடாது. எந்த சோதனை, எந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறே விசேஷித்த சோதனை உங்களுக்கு ஒன்னும் நேரிட இல்லை. எல்லா மனுஷருக்கும் வர்றதான் நமக்கு நேரிடுது. எல்லா மனுஷரும் அதை ஒரு விதமா கையாளுறாங்க, நாம் அதை ஒரு விதமாய் கையாள போகிறோம். கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எந்த இடத்துல சொல்லுது பாருங்க, தேவன் உண்மையா உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல சொல்லி இருக்குது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லி இருக்கு? தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சோதனை வர நேரத்துலதான் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கணும். எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? தேவன் ரொம்ப கஷ்ட காலத்தில், ரொம்ப போராட்டம் இருக்கிற நேரத்துலதான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார். தப்பிக் கொள்ளும்படியான வழியை, அதுதான் ரெஃப்யூஜ். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அதுதான் அடைக்கலம். அந்த சோதனையின் மத்தியிலே நீங்கள் அடைக்கலம் புரிந்து கொள்ளும்படியாக, அதனால் சேதப்படாதபடி நீங்கள் காக்கும்படி, காக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று? இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இன்னொரு காரியத்தை நாம் போக போக படிப்போம். த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற வேதனைகளுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வேதனை? கர்த்தர் நல்லவராயிருந்தால், அவர் பெரியவராயிருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தால் இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சம்பவங்கள், மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் முழுவதும் ஆராய போறதில்லை, சற்று ஆராய்வோம். அதை கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கேள்வி அதுதான். யாரோ ஒருவர் சொன்னார், எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், பட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள்லாம் எங்கிருந்து வந்தது? அதுக்கு கடவுள் தான் காரணரா? ஏன் கடவுள் அதை பற்றி ஒன்றும் செய்யறது இல்லை? அவர் சர்வ வல்லமுள்ளவரா இருந்தால் அவரால் எல்லாம் முடியுமானால் ஏன் இந்த வேதனையெல்லாம் நீக்குகிறது இல்லை? ஏன் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கிறிஸ்தவன் பதில் சொன்னா போதும். ஆனா கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவனை விசுவாசிக்காதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவன் இருக்கிறார் என்பது ஏன் மனுஷர்கள் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது அந்த வேதனை ஏன் உண்டாகிறது உலகத்தில், அதற்கு யார் காரணர் என்று ஏன் பேசுகிறார்கள்? தேவனை இல்லை என்பது நிரூபிப்பதற்காக. கடவுள் இருந்தால் இப்படி ஆகுமா?
2: சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருந்தால் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குமா? அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டாரா? அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், வேதனையின் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார்கள். ஆகையால் இவர் சொல்லுகிறார், நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் நிறைய காரியத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் பதில் சொல்லி மாளாது. அவன் பதில் சொல்லுவதற்கு 1000 கேள்வி இருக்குது, அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் போக போக நாம் பார்ப்போம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆகையால் பல விதமான பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பல விதமான சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். பல விதமான சோதனைகள் நம்மை வந்து தாக்குகிறது, நம்மை வந்து தாக்க முற்படுகிறது. இது நாம் அறிந்த காரியம். சோதனைகள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற சோதனைகள் விசுவாசியும் வந்து சந்திக்கிறது, விசுவாசியும் வந்து தாக்க முற்படுகிறது, விசுவாசியும் வந்து தொட பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அதுதான் ரொம்ப அருமையான காரியம். தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த வழி என்ன? அந்த வழிக்கு எப்படி நாம் செல்லுவது? அந்த வழியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அது தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, வேதனைக்குள்ளாகிற வேளையிலே, போராட்டங்களை சந்திக்கிற வேளையில தான் இதை ரொம்ப கவனமா பிடிக்கணும். இதை ரொம்ப ரொம்ப கவனமா இதை படிக்கணும், கவனமா இதை ஆராயணும், கவனமாக இதை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியே எங்க இருக்குது? ஒருத்தர் சொன்னார், போங்க சார், இந்த போதனைகள்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது சார். இனிமே நான் பைபிளையே விசுவாசிக்கிறது இல்லை சார். இனிமே பைபிளை வாசிக்க போறதில்லை. இதில் உள்ள வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க போறதில்லை. இதை நான் நம்பவும் போறதில்லை. இதை அறிக்கை செய்யவும் போறதில்லை. இதில் நான் நம்பிக்கை வைக்கவும் போறதில்லை. இதெல்லாம் ஒண்ணு வேலை செய்ய மாட்டேன் சார். இவ்வளவு நாள் படிச்சு, இவ்வளவு நாள் இதை அறிஞ்சு, இவ்வளவு நாள் நான் இதை அறிக்கை செய்து, இவ்வளவெல்லாம் பண்ணியும் எனக்கு இப்படி நேர்ந்தது சார். ஆகையால் நான் இதை பண்ணவே போறது. நான் நினைச்சேன் தப்பி இப்பதான் நீ ரொம்ப பண்ண வேணும், இவ்வளவு நாள் பண்ணது போதாது, இப்ப என்ன பண்ணும்? இப்ப சோதனைக்குள்ளா இருக்கிற வேலையில, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற பல காரியங்கள் நமக்கும் நேரிடுகிற வேலையில, அந்த நேரத்தில்தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். சோதனைக்குட்படுகிற வேலையில், அதாவது ரொம்ப போராட்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிற வேலையில தான் மனம் நொந்து போய் விடுகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில, வேதத்தை வாசிக்கிறதையோ அல்லது ஆலயத்துக்கு செல்லுகிறதையோ கர்த்தருடைய போதனைகளை கேட்பதையோ விசுவாசிப்பதையோ அதிலே தீவிரமாக ஜீவிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். விட்டு விடும்போது என்ன ஆகிறது பாருங்கள், அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. நான் எப்பவுமே பார்த்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்தில் கொஞ்சம் நான் மனம் தளர்ந்து போய், சரி இதெல்லாம் சரியா வரமாட்டேன், இதெல்லாம் சரியா நமக்கு வாக்குத்தத்தம் சொல்றபடியே நடக்கலையே, நமக்கு இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி எல்லாம் நினைக்கும் போகுது. நினைக்கும் போது மனம் தளர்ந்து வேதத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் மறந்து மனம் தளர்ந்து இதுக்கு புறம்பாக நாம் ஜீவிக்கிற வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த காற்றும் புயலும் அந்த வெள்ளமும் வந்து நம்மை மூழ்கடித்து நம்மை நாசப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன். எந்த வாழ்க்கையில இதை உணர்ந்து இருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இந்த தப்பிக்கும் வழியை விட்டு தூரமா போறனோ அந்த நேரம் எனக்கு நாசம் தான். இன்னும் மோசமா அந்த நாசம் வந்து என்ன பிடிச்சிருது? ஹலோ, நாசங்கள் நம்ம வந்து சந்திக்கும் போது, பல விதமான பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடும் போது, அப்பதான் என்ன பண்ணணும்? வேத வசனத்தை இன்னும் கெட்டியாய் நாம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே எங்க இருக்குது? ஹலோ, அப்ப அடைக்கலம் எங்க போக போறீங்க? கர்த்தருக்குள்ள அடைக்கலம் போக போற, அவர் தான் அடைக்கலம். ஆனா அதை எப்படி கர்த்தருக்குள்ளதான், எப்படி கர்த்தருக்குள்ள நீங்க அடைக்கலம் புகுவீர்கள்? இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தையில தான் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து, வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியை, அடைக்கலம் புகுவதற்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டம் வந்துருச்சேன்னு வேதத்தையும் ஆலயத்தையும் ஜபத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் விட்டா அந்த ஆளுடைய கதி என்ன ஆகுறது பாருங்க. தப்பிக்க வழி இல்லாது, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சிங்களா? அது தப்பிக்க வழி இல்லை, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. இன்னும் கெட்டியா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளுறதுக்கு வழி. தப்பிக்க வழி எங்க, வசனத்திலே இருக்கிறது. ஆகையால் வசனத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள், வசனத்துக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள், வசனத்துல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தப்பிக்க வழி இங்கே இருக்கிறது. நீங்கள் அடைக்கலம் புக வேண்டிய இடம், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம், அந்த நாசமோசங்கள் இருந்து, உங்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான பொல்லாத காரியங்கள் இருந்து நீங்கள் தப்பித்து அதை மேற்கொண்டு அதில ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டிய வழி எங்க உண்டாகிறது, வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆகையால் தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஓடினார். எங்க ஓடினார், ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான் தெரிஞ்ச உடனே மற்றவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்க ஓடினார், வனாந்திரத்துக்கு ஓடினார். ஏன், தப்பித்துக் கொள்றதுக்காக ஓடினார். எலியா ஓடினார், எசேபேல் உன்னை கொன்று விடுகிறேன்னு சொன்ன உடனே தலையை சீ விடுறேன்னு ஓடியே போயிட்டார். ஒரே ஓட்டமா ஓடி களைச்சு போய் மரத்தடியில படுத்து ஐயோ நான் செத்தா போகுதுன்னு சொல்றார். ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். தாவீது ஓடுறார், சவுலுக்கு தப்பி அவருடைய கோபாக்கினைக்கு தப்பி ஓடுகிறார். இப்படி அவங்க எல்லாம் ஓடினாங்க. ஆனா புலைய புதிய ஏற்பாட்டுல நாம் ஓடுறது இல்ல, நாம் எந்த இடத்துக்கும் குகைக்கும் வனாந்திரத்துக்கும் ஓடுறது இல்ல. நாம் என்ன பண்றோம், வேத வசனம் சொல்லுகிறது நாம் நிற்க வேண்டும் என்று. எபேசியர் வாசிங்க, எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எல்லாரும் சொல்லுங்க, நிற்கவும் நிற்கவும். எப்படி நிற்க போகிறீர்கள் தீங்கு நாளிலே? உங்களுக்கு தீமைகள் உங்களுக்கு எதிராக வருகிற நாளிலே, போராட்டங்கள் ஏற்படுகிற நாட்களிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஓடுறதில்ல, நான் நிற்கிறவன். எப்படி நிற்கிறதுங்க, பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறது இல்லை, பிரச்சனைகளை வந்த உடனே கத்தரை விட்டு தூரமாக போய் விடுகிறது இல்லை. பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம், அவைகளின் மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ணுகிறோம், நிற்கிறோம். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இதுல நிக்கிறது தான் வல்லமை. ஏன் நிற்கிறோம், பிசாசானவன் சகல தந்திரங்களோடு, சகல விதமான அவனுடைய ஆயுதங்களோடு நம்ம எதிர்த்து வருகிறான். நாம் என்ன பண்ணுகிறோம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரெடியா என்ன பண்ணுறோம், நிற்கிறோம், ஓடுறதில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஓடுகிறது கிடையாது, இதற்கு பயந்து ஓடுகிறது கிடையாது, பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடுகிறது கிடையாது, வாழ்க்கை போராட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது கிடையாது. நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தப்பிக்கும் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தப்பித்துக் கொள்கிற வழி இங்க வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுகிறோம், இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு போராட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுகிறோம், களத்திலே நிற்கிறோம். நாம் ஓடுகிறது இல்லை, நிற்கிறோம். நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறதே கிடையாது. ஐயோ நான் நின்னங்க, நான் தோத்து போனேங்கன்னா எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தாங்களான்னு பார்க்கணும். முதல்ல அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்களான்னு பார்க்கணும். அது வேற பிரசங்கம், அது ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அது அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தரித்து கொண்டு என்ன பண்ணணுமா, நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நிற்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை வைத்து கொண்டு நின்னால் நிச்சயமாய் தோற்க முடியாது, நாம் ஜெயித்தே ஆவோம். ஆகையால் அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. எத்தனை பேர் வார்த்தையை நம்பி ஓடுறீங்க?
1: இப்ப வேற ஏதாவது பாப்போம் போவீங்களா? கிடையாது. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? வார்த்தையை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பிரச்சனை வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான், ஆனா நீங்க அதை மேற்கொள்ள போகிறீர்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அதிலிருந்து தப்பிக்கும் வழி தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் நாம் அடைக்கலம் புகும் இடம், ஃபோர்ட்ரஸ், கோட்டை. அடைக்கலம் என் கோட்டை என்று சொல்வேன். கோட்டை என்று சொன்னால் அரணிப்பான இடம். அந்த பாதுகாப்பான அரணிப்பான இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எதிரியை தாக்குகிற இடம். இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் விச் யூ அட்டாக் தி எனிமி, தட் இஸ் ஃபோர்ட்ரஸ். கோட்டை என்று சொன்னால் பாதுகாப்பான அரணிப்பான ஒரு இடம். அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு என்ன பண்றோம்? அங்க போய் ஒளிஞ்சிட்டு இல்ல, அங்க இருந்து கொண்டு எனிமியை, விரோதியை தாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பான அரணிப்பான இடம் என்ன? கவனிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் தான். கோட்டை என்று சொன்னா நம்ம கோட்டையில ஓடி போய் பதுங்குறது இல்ல. கோட்டையில அந்த காலத்துல ஓடி போய் பதுங்கினாங்க, அதனால அந்த மொழிகள் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்காங்க, என் கோட்டைன்னு சொல்லி. ஆனா கோட்டைன்னு கோட்டையிலே போய் பதுங்குறோம் கிடையாது, அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கோட்டை என்ன? இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பான இடம், அரணிப்பான இடம் என்ன? நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து நம்முடைய விரோதியை, சாத்தானை மடங்கடிக்க தாக்கக்கூடிய இடம் அது என்ன? பார்ப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லக அவனுக்கு மறுபடியும் வார்த்தைக்கு தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இந்த 91 சங்கீதம் போனாலும் எங்க போனாலும் இதை விட போறது இல்லை, திருப்பி திருப்பி எங்க வரப்போறோம்? வார்த்தைக்கு தான் வரப்போறோம். அந்த ரகசியமான நம்முடைய ரகசிய இடம், மறைவிடம் என்ன? அது கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதிலே ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் போகிற இடம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தப்பிக்க வேண்டிய வழியை அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய அடைக்கலம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்லா கவனிங்க, ரெண்டு வீடு பார்த்தா பாடும்போது சொன்னேன், ரெண்டு வீடு. ஒன்னு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒன்னு சரியான அஸ்திபாரம் இல்லை, இன்னொன்று சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்படாத வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது. நாலு காரியம், பெருவெள்ளம் வந்து, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது, நாலு காரியம். அதே பாஷை, அதே வார்த்தைகள் அப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கல்லின் மேல் வீட்டு கட்டினவனுக்கும். அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு லேசா மழை வந்து இல்ல வராம விட்டுருச்சுன்னு சொல்லியிருக்கான். அவனு மேல மழையே வரல, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அந்த வீட்டை எந்த காற்றுமே வந்து மோதல, எந்த வெள்ளம் மோத வந்து தாக்கலன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? பெருமழை சொரிந்து 25 வசனம், பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. இந்த மணலின் மேல், அதாவது சரியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினவனுடைய வீட்டின் மேல் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் தான் எங்க வந்தது? சரியான அஸ்திபாரத்தோடு கல்லின் மேல் கட்டினவனுடைய வீட்டு மேலையும் வந்தது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு சாதாரணமாக வருகிற சோதனைகளே அல்லாமல், அதாவது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமாக வர்ற சோதனை அல்லாமல் வேறென்று உங்களுக்கு வருகிறது இல்லை என்றார். எல்லா மனுஷனுக்கு என்ன வருது? அதுதான் வருது. அவனுக்கு மழை அடிக்குதா, நமக்கும் மழை அடிக்குது. அவனுக்கு வெள்ளமா, நமக்கும் வெள்ளம். அவனுக்கு காத்தடிக்குதா, நமக்கும் காத்தடிக்குது. அவன் வீட்டுல மோதுதா, நம்ம வீட்டுலயும் வந்து மோதுது. என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டுல வரல, அவன் வீட்டுலதான் வந்ததுன்னு அர்த்தமா? கிடையாது. ரெண்டு இடத்துக்கு வந்தது. மனித பிரச்சனைகள், மனுஷன் காண்கிற பிரச்சனைகள், இந்த உலகத்திலே மனுஷனுடைய தீமையான உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனா என்ன வித்தியாசம்? அந்த வீடு விழுந்தது, இந்த வீடு நின்னுச்சு. அப்ப நின்ன வீடு ஏன் நின்னுச்சு? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா என்ன? இயேசுவே சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லுகிறார். ஏன் நின்னது? இவ்வளவு மனித பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கி இவ்வளவு காற்றடித்து வீட்டில் மோதி வெள்ளம் வந்து மழை வந்து எல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த வீடு நின்னுச்சு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்ததுனாலே நின்றது. விழுந்த வீடு என்ன? ஏன் விழுந்தது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால அவனுடைய வீடு விழுந்தது. அந்த அஸ்திபாரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் தான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரம். கோட்டை, the fortress is hearing and doing the word of God. கோட்டை என்பது ஒரு ஸ்திரமான அரணிப்பான பாதுகாப்பான இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு விரோதியை தாக்கலாம் நாம். அந்த கோட்டை என்றால் என்ன? சங்கீதம் 91 அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த பாதுகாப்பு, சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதல் மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது. அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? விரோதியை. அப்ப என்ன ஆகுது? அந்த அரணிப்பான இடத்துக்கு பின்னால் நின்றுட்டு உங்களுடைய அம்புகளை எய்யும் போது என்ன ஆகிறது? அவனுடைய அம்பு உங்க மேல பட மாட்டாது, ஆனா உங்களுடைய அம்பு அவனை போய் சேரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னொரு சங்கீதத்தை எடுப்போம். 18 1-2 வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உங்கள் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகம். எடுப்போம் 18 1-2 வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க கர்த்தரே. இன்னொரு வசனம், உபாகமம் 32 அதிகாரம் 30-31 வசனம். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1,000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1,000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரையும் ஓட்டுவாரலாம்? 10,000 பேரை எப்படி? இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் சரீர பிரகாரமாக விரோதிகளை சந்தித்தார்கள். பல தேசங்கள் அவர்களாக வந்தது, பல ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒருவர் 1,000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டினார்கள். ஏன்? அவர்களுடைய தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டதாம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்களாம், நாங்க நம்பி கண்மலை என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஸ்ட்ரென்த். அவர்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் போல நம்ம தெய்வம் இல்லப்பா, நம்ம தெய்வம் நம்மள நல்ல நேரத்தில் கைய
0: விட்டு கழுவிடுது. அவருடைய தெய்வம் அவர்களை கையை விட கழுவுறதில்லை. அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து அவர்களுக்கு கோட்டையை போல நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற செல்லு செய்கிற தெய்வம். ஆகையால் தான் அவங்க ஒரு 1000 பேரையும் ஓட்டுகிறார்கள். ஏன்? நம்முடைய தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விடுகின்றன, அவருடைய தெய்வம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று யார் சொல்லுகிறதா? ஹலோ, விரோதிகள் சொல்றாங்க. வேதத்தில் இது இதை ஒரு தடவை பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். விரோதிகளின் வாயினால் வந்த விசுவாச வார்த்தைகள், அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஒரு எடுத்து காமிக்கிறான் பாருங்க. வேதத்திலிருந்து அவன் சொல்றான் அவங்க தெய்வம் அவங்களை கைவிடாதுன்னு. விசுவாசி என்ன சொல்றாரு? இறைவன் என்ன கைவிட்டாருங்க? விசுவாசி சொல்ற வார்த்தை இது. ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான்? அவர்கள் தெய்வம் அவங்கள கைய விடவே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நம்முடைய கண்மலை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது. அவங்க தான் பயப்படணும். அவருடைய தேவன் கைவிடுகிற தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஆகையால் தான் 1000 பேரையும் 2000 பேர் 10000 பேரும் ஏன் துரத்துறான்னா, அவங்க தெய்வம்லாம் விட்டு ஓடிடுது. பிரச்சனை வரும்போது ஒன்னும் பக்கத்துல நிக்கிறது கிடையாது. நம்ம தேவனும் பிரச்சனை நேரத்துலதான் நமக்கு கோட்டை போல, நம்முடைய அரணை போல அவர் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவிசுவாசிகள் சொல்றாங்களாம், மற்ற தெய்வங்களை வணங்குகிறவள் சொல்லுறாங்களா, அவங்க கண்மல வேற, அது வேற மாதிரி, அது அவர்களை விட்டு போகாது என்று அவர்கள் சொல்லுறாங்களாம். சமீபத்தில் யாரோ எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப திருடி, ரொம்ப மோசம் பண்ணி, ஊழல் பண்ணி, எல்லாம் பண்ணி, பெரிய பெரிய பணக்காரனானான ஒரு மனுஷன். அவனுக்கு எதிராக 1008 கேஸ் உலக ஊர் பூரா போட்டு அவனை கோட்டுக்கு இழுத்து அவனை போலீஸ் பிடிச்சி அவனை சிபிஐ வரைக்கும் பிடிச்சி எல்லாம் பிடிச்சி பண்ணாலும் அவன் ரொம்ப காமா இருப்பான். ஆள் நல்லா சிரிச்சு பேச்சு சந்தோஷமா, யார்கிட்டையும் கோபம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப டென்ஷனே கிடையாது, ரொம்ப ஜோரா இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு விசுவாசி சொல்றான், விசுவாசி எப்படி இருக்கணுமோ அவன் அப்படி இருக்கிறாங்க. பிரச்சனையின் நேரத்துல விசுவாசி எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுதோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொன்னார் ஒருத்தர். கரெக்ட் தான் அது. சில நேரத்தில் விசுவாசிகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களை கைவிட்டார்னு அவங்க நம்புறாங்கன்னு தெரியுது. விசுவாசிகள் இருக்கிற நிலையை பார்த்தா, அவர்கள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா, தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார்னு என்று அவர்கள் எண்ணி விட்டார்கள். ஆனா நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நல்லா கவனிப்போம். சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப நாம் சொல்ல வேண்டும், தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம். 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பிசாசனுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, வேடனுடைய கண்ணிக்கும். பிசாசு ஒரு வேட்டைக்காரனை போல சொல்லிருது வேதத்துல. அவன் எதுக்கு வேட்டையாடுறான்? யாரையாவது பொறி வைத்து பிடிக்க முடியுமா? அதான் கண்ணி, ஸ்னேர். ஸ்னேர் என்று சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது. யாரையாவது பொறி வச்சு பிடிக்க முடியுமா? இந்த கண்ணி என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நடக்கையிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காலை தடுமாற செய்கிற எது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் இந்த வேடனுடைய கண்ணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், நம்ம காலை பொறி வச்சு மாட்டு வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான்? வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கிறான், எப்படியாவது மாட்ட வைக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் வேதவசனம் சொல்வது, வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அவன் கண்ணி வைத்துக் கொண்டு, பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். எலி பொறி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லையா? பொறி வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வழங்குவது. எப்படி சாத்தான் பொறி வைக்கிறான்? பொறி வைக்கிற ஆள் போய் எலியை பிடிக்கிறது இல்ல, பிடிக்கிறாங்களா? பொறி வச்சுட்டு அவர் பாட்டு தூங்குறாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த எலி மாட்டிக்கிட்டு இருக்குது. அவர் போய் பிடிக்கிறது இல்ல, அந்த பொறியும் ஓடி போய் பிடிக்கிறது இல்ல. ஆளை நடந்து போயிட்டு இருக்கிற ஆளை போய் பொறி பிடிக்குதா? போய்கிட்டு இருக்கிற எலியை பொறி ஓடி போய் பிடிக்குதா?
1: கிடையாது. பொரிய பசங்க வச்சு விட்டுறாங்க, அந்த பொறிக்குள்ள ஒரு தேங்காயோ ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஒன்று அந்த எலிய சுண்டி இழுக்கும்படியாக அது போற எலிய திரும்பி பார்க்க வைக்கிறது. முதல்ல திரும்பி பார்க்க வச்சு அப்புறம் ஆசை உண்டாக்குது. அது கிட்ட வந்து அது மோந்து பார்த்து அந்த வாசனை இன்னும் அதிகான ஒண்ணு அதை சாப்பிட்டு தான் போனன்னு மனசு வச்சு வாய உள்ள விடுது, ஒரேடியா மாட்டிக்குது. அவ்வளவுதான். இந்த சாத்தானுடைய பொறியும் அப்படிதான். சாத்தானுடைய பொறி எப்படி? அதுவும் அப்படிதான். சாத்தான் ஓடி தெரிஞ்சு அவன் போய் யாரையும் பிடிக்கிறது இல்ல. அவன் வந்து பொறி வச்சுட்டு பேசாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், யார் இதுல மாட்டுவான்னு. அந்த பொறியில ஒரு அட்ராக்ஷனை வைத்துடுறான். அதுல சில பாவங்களை ஒரு கவர்ச்சியாக உண்டாக்கி அதை வைத்து விட்டு, இது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவன இந்த பக்கம் போவானா, இவன் இதை கவனிப்பானா, இவன் இதுல விழுவானா என்று வேடிக்கை பார்த்து. அவன் ஒன்னும் பண்ண முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சாலும் உங்களை விழுங்க முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்களா கொண்டு போய் காலை உள்ள விட்டாதான் அவன் பிடிக்க மாட்ட முடியும். வாசிப்போம் யாக்கோபு. ஆகியால் தான் பாருங்க, இந்த பழைய கோயில்கள் பேசுவாங்க, சாத்தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அந்த சாட்சியை நிறுத்திட்டேன் நான். இந்த சாத்தானுடைய சாட்சியே வேணான்னு நான் விசுவாசிக்கிறேன். சாத்தான் ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு. அவன் பண்றதான் என்னைக்கோ பண்ணி நம்மளால ஏமாத்துறோம் சொல்லுங்க. அவனால முடியுமானால் நம்மளை வீழ்த்த முடியுமானால், நம்மை விழுங்க முடியுமானால், நம்ம அழிக்க முடியுமானால், இன்னைக்கு நம்ம இருப்போம் நினைக்கிறீங்களா? அவன் எவ்வளவு வேலை பண்ணிருப்பான், இந்நேரம் சும்மா விட்டு வச்சிருப்பான். நம்ம எல்லாம் ஏன் மாட்டாம இருக்கிறோம்? ஏன்னா அவனால எல்லாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. முதலாம் அதிகாரம், யாக்கோபு முதலாம் அதிகாரம் 12 முதல், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. சோதனையில மாற்ற மனுஷன் பாக்கியவான் கொடுத்துருக்கு. ஹலோ, சோதனையை சகிக்கிற மனுஷன், அதுல மாற்ற மனுஷன் இல்ல. இந்த சோதனையில என்ட்யூர் பண்றவன், இந்த சோதனையும் மீறி வாழ்கிற மனுஷன், இந்த சோதனையின் மத்தியில அதுல மாட்டாம வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில மாட்டின மனுஷன் பாக்கியவான் சொல்லல. இந்த சோதனை பொறி எங்க பார்த்தாலும் வச்சிருக்குது, ஆனா பார்த்து நடந்து கரெக்டா இருந்து அதுல மாட்டாம இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவர் என்னங்க இந்த மாதிரி சோதனையை இந்த தீமையான சோதனையெல்லாம் ஆண்டவர் தர்றதே கிடையாது. வேதத்தில் சொல்லியிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வாயை திறந்து வீணா பிசாசனத்தில் மாட்டிக்குவீங்க. அதுதான் காத்துட்டு இருக்கான் பிசாசு. தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதீர்கள். தேவன் இப்படிப்பட்ட தீமையான சோதனைகளை, பாவ சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. தேவனை பாவத்தை வச்சு சோதிக்கிறாரு? பாவத்தில் விழுந்துட்டு ஐயோ தேவன் நாங்க இப்படி சோதிச்சிட்டாரு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டு உங்களை சோதித்து பார்க்கவே மாட்டார். பாவத்தை வச்சு சோதிக்க மாட்டார். மற்ற தீமையான காரியங்களை வைத்து உங்களை சோதித்து பார்க்க மாட்டார். அவன் அவன் தன் தன் எப்படி சோதிக்கப்படுறோம் கவனிங்க. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுறது எப்படி சோதிக்கப்படுகிறோம். தேவனா சோதிக்கிறார் கிடையாது, அவன் அவன் தன் தன். எல்லாரும் சொல்லுங்க, அவன் அவன் தன் தன். தன் தன்னா அவன் அவன் வழியில போய் சோதிக்கப்படுறான். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையில மாற்றதுக்கு என்ன காரணம்? அவன் அவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இந்த எலி மாதிரி தான் கதை. பொறி வச்சிருக்கிறான் சாத்தான், இவன் பசம் போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு கவர்ச்சி அவனை இழுக்கிறது. அவன் தன் அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே அவன் இஷ்டம், அதனால்தான் சோதிக்கப்படுறான். தேவன் இதுல கிடையவே கிடையாது. தேவன் சோதிக்கல. இவன் பேசாம போயிட்டு இருக்கான், வழியில சாத்தான் வச்சு அந்த பொறி இருக்குது. அந்த தேங்காயை பார்த்தோன்னே சும்மா போக முடியல, இது எப்படியாவது வாயை வச்சுட்டு தான் போகணும் இருக்கு, அதுலதான் மாற்றுறது. அவனவன் தன் தன் இச்சையினாலே சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, யாரு இழுக்கல, இவனே இழுக்கப்படுறான், வசீகர பண்ணப்படுகிறான், கவர்ச்சி அதிகரிக்குது, போறான் கிட்ட, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, அந்த பொரிய தான் சொல்றார், பார்க்கறான், ஆசைப்படுறான், கிட்ட போறான், மாட்டிக்கிறான், சோதிக்கப்படுகிறான் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, எப்படி வந்தது சோதனை? அப்படிதான் வந்தது, பார்த்து அந்த பொல்லாத காரியங்களே இதை செய்து பார்த்தா எப்படி, இதை அனுபவிச்சு பார்த்தா, அப்படி ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் அதை அவன் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறபடியில் தானே போய் மாட்டிக்கிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, இச்சைனா ஒரு சிந்தை இல்லையா, ஒரு ஆசை, தீய காரியங்களை குறித்த ஒரு ஆசை, இச்சை, அது கற்பம் தரிக்குதான். ஒரு பெண் எப்படி கற்பம் தரிக்கிறாளோ அது போலவே இது என்ன ஆகுது, உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள போய் என்ன ஆகுது, கற்பம் தரிக்குது. இந்த seed of bad thoughts, கெட்ட சிந்தைகள் ஆகிய விதைகள் உள்ள போய் கற்பம் தரிக்குது. எப்படி சோதனை உண்டாகுதுன்னு சொல்றார், ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுறான், எப்படி விழுந்து போகிறான், எப்படி பிசாசனால் தோற்கடிக்கப்படுகிறான் என்பதை விவரிக்கிறார். எப்படி தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சொல்லிட்டு மறுபடியும் இதை விளக்கிறார். எப்படி அது ஆகுதுன்னு, எப்படி ஆகுது, இச்சையானது என்ன ஆகுது, கற்பம் தரிக்கிறது. உள்ள போய் ஒரு சீட் மாதிரி உள்ள போய், விதை மாதிரி உள்ள போய் அது உற்பத்தி ஆகிறது. போக போக போக குழந்தை எப்படி கற்பத்தில் வளருகிறதோ அது போல இந்த ஆசை உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனதில் அந்த ஆசையை வச்சு வளர்த்து கொண்டே இருக்கிறான். யாரும் திடீர்னு விழுந்துறது இல்லை சோதனையில், இவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். கற்பம் தரித்து பாவத்தை, பாக்குறீங்களா வசனத்தை, 15 வசனம், கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் மாட்டுறாங்க. முதல்ல ஒரு ஆசை உண்டாகிறது, அந்த ஆசை மனதில் என்ன ஆகுது, வளர இடம் கொடுக்கிறோம். அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது பிறந்துருது. என்னத்தோ ஆசைப்பட்டோமோ எதை நினைச்சோமோ அது ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, பிறந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில குழந்தை மாதிரி கற்பம் தரித்து எப்படி பிறகுதோ அது போல இந்த ஆசைகளும் கற்பம் தரித்து ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இப்படிதான் மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான். என் பிரியமான சகோதரரே, பாருங்க சபை ஆட்களுக்கு எழுதுறார் விசுவாசிகளுக்கு, மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுல மாட்டித்தான் ஆகணும்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்றார் மோசம் போகாதிருங்கள், இப்படி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, பொறி இருக்குதுன்னு சொல்றமே. சாத்தான் வேடனுடைய கண்ணி, அவன் அந்த பொறியை வைத்திருக்கிறான். அவன் ஒண்ணு வந்து உங்களை பிடிக்க முடியாது. அவன் நினைச்சாலும் அவனுடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி நரகத்தின் எல்லா ஆவிகளும் வந்தா கூட உங்களை பிடிச்சி அந்த பொறியில மாட்டி வைக்க முடியவே முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொறியும் வந்து உங்களை ஒண்ணும் பண்ண போறதில்லை. அது பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்குது ஒரு மூலையில. சாத்தானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பொறியும் அப்படியே காத்துட்டு இருக்குது. யாரு போய் மாட்டுறது, நீங்க தான் போய் மாட்டுறீங்க. We are responsible for falling into the temptations of the devil. பிசாசனுடைய சோதனைகளுக்குள்ள உழுகிறதுக்கு பிசாச குற்றம் சொல்லாதீர்கள், நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஹலோ, ஐயோ பிசாசு பண்ணிட்டான், பிசாசு என்ன பண்ண, அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் போய் மாட்டீங்க அதுல, அவன் பொறி வச்சிருக்கு பேசாம உட்காந்துருக்கா, நீங்க யார் போய் மாட்ட சொன்னது, அது எப்படி மாட்டீங்க, இச்சையில சிக்குண்டு அதையே மனதுல வச்சு வளர்த்து வளர்த்து கடைசியில வளர்த்தது அந்த நினைச்சது அப்படியே உண்டாயிடுது வாழ்க்கையில. பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எத்தனை பேர் மோசம் போக போறது இல்ல, எத்தனை பேர் தெரியும், சாத்தான் இன்னைக்கெல்லாம் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தன்னுடைய எல்லா வல்லமையும் சகல பசுத்தாவிகளையும் பயன்படுத்தினால் கூட என்னை விழச் செய்ய முடியாது. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, அவன் என்னை தோற்கடிக்க முடியாது. அதுதாங்க உண்மை, இதுதான் கிறிஸ்தவ சத்தியம், இதுதான் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியறதில்லை, இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். அவன் என்ன, அவன் எவ்வளவு வல்லமை உபயோகப்படுத்தினாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தான் போய் மாட்டுகிறோம். ஆகையால் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கிற. எப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்புறா, இதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இல்லை. ஏன் எல்லாருக்கும் இல்லை, எல்லாரும் இந்த அடைக்கலம் புகிறதுல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகிறது, கிடையாது. எல்லாரும் இந்த கோட்டை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததன்படி செய்கிற இந்த கோட்டைக்குள்ளாக வசிப்பது கிடையாது. ஆகையால் தான் பாவ சோதனைகளிலே பிசாசின் சோதனைகளிலே போய் சிக்குண்டு விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா வேதத்தில் எழுதி இருக்கிறதுனால ஒன்று நடக்காது. சங்கீதம் 91 சொல்றதுனால அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. 91 சொல்றதுனால நடக்காது, நீங்க அதன்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். யாருக்கு இது நடக்கும்? அந்த மறைவிடத்திலே தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த கொடைக்கு கீழாக, இந்த நிழலுக்கு கீழாக தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற அந்த கோட்டைக்குள்ளாக அதன் பாதுகாப்புக்கு பின்னாலே நின்று கொண்டு பிசாசை தாக்குகிறவனுக்கு இந்த வார்த்தை நடக்கும். சும்மா 91 சொல்லுதுன்றதுனால நடக்காது. 91 சொல்லுது, 91 சொல்லுது, 100 தடவை சொன்னாலும் அது நடக்காது. இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். ஆயிட்டீங்க. வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறார். பிசாசுடைய கரத்திலும் தப்பு வைக்கிறாரா இல்லையா? 91 சங்கீதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. பிசாசனுடைய சகல திட்டங்களுக்கும், அவன் வைத்திருக்கிற சகல விதமான கண்ணிகளுக்கும், அவன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வைத்திருக்கிற சகல விதமான காரியங்களிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். நிச்சயமா தப்பு வைப்பார். எப்படி தப்பு வைப்பார்? நீங்க ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறதுனால தப்பு வைப்பாரா? கிடையாது. அப்பப்ப வெறும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயர்க்கு ஆண்டவர் தொழுது கொள்றதுனால தப்பி வைப்பாரா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் செல்லாது. யாரை தப்பு வைப்பார்? இந்த மறைவிடத்திலே தங்கி, இதுல அடைக்கலம் புகுந்து, இந்த வார்த்தையை விசுவாசித்து, இதன்படி செய்து, இந்த கோட்டைக்கு பின்னாலே வாழ்கிறவனை அவனை தப்பு வைப்பார். ஏன்னா அவன் விழ முடியாது. ஏன்? அவன் விழிப்பாக இருக்க போகிறான். அவருடைய மறைவிடத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய கோட்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நாம் எல்லாரும் அப்படி இருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனத்தை அப்படி பார்த்தது இல்லை, ஆனா இப்ப அப்படி பார்க்க போறோம். போக போக போக ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படித்தான் நாம் காணப்போகிறோம். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போகிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படி மோசம் போகிறோம் தெரியுமா? ஐயோ தேவன் தாங்க என்ன இப்படி பண்ணிட்டார். கிடையாது, தேவன் பண்ணவே இல்லை. இல்ல பிசாசு தாங்க இப்படி பண்ணா? இல்லங்க, பிசாசு பண்ணவே இல்லை. இல்லைங்க, சூழ்நிலை தான். சூழ்நிலை என்னங்க? மலையே நகர்த்திடலாம் நீங்க, அவ்வளவு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்குது. சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ணல. பின்ன என்ன பண்ணது? எப்படி மோசம் போனீர்கள்? உங்கள் வாய்மொழியால் சிக்குண்டு, வாயின் வார்த்தைகளால் பிடி பட்டோம். நல்லா எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும். வாய்மொழியால் சிக்குண்டு, வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல், நம்பிக்கைக்கு ஏதுவான காரியங்களை பேசாமல், விசுவாசத்தை பேசாமல், அவ நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நான் பேசும்போது, அதை விசுவாசிக்கும் போது, நாம் அந்த அடைக்கலத்தில் இல்லை, அந்த கோட்டைக்கு பின்னால. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு இந்த 91:3 நிச்சயமாக அப்படி செய்தால் நடக்காது. இந்த பொல்லாதவனுடைய அக்னியாஸ்திரங்கள், எபேசியர் 6:16 சொல்லியிருக்கிறது, பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லி, அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் என்பது குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். உண்மையாகவே பிசாசு நம்ம ஒன்று செய்ய முடியாது. இப்ப நான் நல்லா விலகி சொல்லிட்டேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிசாசும் ஒண்ணு செய்யறது இல்லை, அந்த பொறியும் ஒண்ணும் பண்றது இல்லை. அதாவது அந்த அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பொறி பேசாம இருக்குது. நாம தான் போய் மாட்டுகிறோம். சீஷர்கள் பாருங்க, இயேசு அனுப்பினார், சீஷர்கள் வெளியே அனுப்பினார், போய் எல்லாரும் பிசாசுகளை துரத்தி வியாதியாசத்துல சொஸ்தமாகுங்கள்னு சொல்லி அனுப்பினார். திரும்பி வந்து ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. லூக்கா 10:17 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில பிசாசுகள் கூட எங்களுக்கு பயந்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு கூட எனக்கு பயந்து நடுங்குதுன்னு சொன்னோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசு மின்னலாய் போல் வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன்றார். என்ன சொல்றாரு? உனக்கு இப்பதான் தெரியுது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். தேவன் வந்து பிசாச அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். இன்றைக்கு தோற்கடிக்கிறது இல்ல. தேவன் வந்து பிசாச இயேசுவை கொண்டு சிலுவையில தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
0: வான மண்டலங்களிலே பரலோகத்திலே அவனை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளார். அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். அவன் வெளியேற்றப்பட்டான். அவனும் அவனுடைய சேனையும் அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை வர வரைக்கும் காத்திருந்து இயேசுவை சிலுவையில் வைத்து பிசாசை தோற்கடிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஏன் தோற்கடிக்க வச்சார்? இன்னொரு விதத்தில் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசனிடத்தில் கொடுத்து விட்டார்கள். மனிதர்களாயிருந்தவர்கள் அந்த பிசாசிலிருந்து திரும்ப அதை பெறுவதற்கு, அதை ஜெயித்ததை திரும்ப எடுப்பதற்கு மனிதன் என்று அவர் செல்ல வேண்டும், மனிதனாக அவர் செல்ல வேண்டும். ஆகையால் தான் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதன் தான் இந்த அதிகாரத்தை பிசாசனத்தில் கொடுத்துட்டான். இப்ப மனிதன் தான் வந்து அதை பிடுங்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும். ஆகையால் தான் தேவன் மனித உருவத்தில் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மரித்த போது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசனுடைய கிரியை அளித்தார். ஹலோ, பிசாச தேவன் சிலுவையில் அழிக்கல, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் கிரியைகளுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இனி ஒன்று செய்யாதபடிக்கு அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி போட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எந்த மனிதரையும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சத்துருடைய வல்லமை ஒன்றும் நம்மை சேத படுத்தாது என்று சொன்னார். படுத்தாதான் படுத்துமா? இயேசு என்ன சொல்றாரு? பிசாசுடைய வல்லமை உங்களை ஒன்றும் சேத படுத்தாது. அப்புறம் என்னங்க இந்த கோயில்கள் சாட்சி, பிசாசு தான் பண்ணான், பிசாசு தான் பண்ணான். இயேசு சொல்றார், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவோம், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை. பாருங்க, இந்த பாஸ்டருங்க பிரசங்கமே பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, அவர்களால ஜனங்க முன்னால எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர். நாங்க யாருங்க என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏதோ கொண்டு போய் இடுப்பில் கயிறெல்லாம் கட்டி விட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணி விட்டாங்க, மந்திரம் பண்ணி விட்டாங்க, ஆகையால் அவருக்கு ஜெபம் பண்ண முடியல, அவருக்கு பிரசங்கம் பண்ண முடியலன்னாங்க. அந்த ஆளுடைய மனைவி சொன்னிச்சான், ஏன் நீ ஒரு ஊழியக்கார, நீ பேசாம அந்த கயிறு அறுத்து எரிஞ்சு போட்டு இயேசு நாமத்தில் போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே, இந்த கயிறை பிடிச்சிட்டு இதுக்கு பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் நினைச்சான். நான் சொன்னா அந்த அம்மாவை பிரசங்க யாராக்குங்க முதல்ல என்ன, இவரை விட்டு ஒழிங்க என்ன, இந்த கயிறுக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த கயிறு என்ன பண்ண போதுங்க, இந்த கயிறு ஏதாவது பண்ணுமா? எத்தனை நூறு கயிறு கட்டிட்டுமே என் மேல, என்ன பண்ண போகுது? ஒரு கயிறும் ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவனை வானத்திலிருந்து மின்னல போல கீழே தள்ளினாங்களாம். தேவன் அன்றைக்கு அவனை தோற்கடித்துட்டார். சிலுவையில ஏன் தோற்கடித்தார் என்று சொன்னால், ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி சிலுவையை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருவன் மேலும் பிசாசு அதிகாரம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் சிலுவையில பண்ணார், தோற்கடித்தார். தேவனுக்காக அவர் தோற்கடிக்கல, மனுஷனுக்காக தோற்கடித்தார் சிலுவையில. மூன்றாம் முறையை கடைசி அவனை தோற்கடித்து ஒழிச்சே போட போறார் வரப்போகுது அந்த காலம். ஹலோ, நூறு கயிறு கட்டட்டுமே என்ன ஆக போகுது? ஒண்ணுமே, அத்தனை கயிறு எரிஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்துல போய் வாழ வேண்டியதுதான். சிலர் சொல்லுவாங்க, ஒரு தகடு எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க? தகடு இதுக்கு நாகர்கோயில இருந்தும் கேரளால இருந்தும் கூட்டு வருவாங்க, இந்த தகடு எடுக்கிறதுக்கு. வீட்டுல யாரோ தகடு வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்தா, ரெண்டு எங்க போறீங்கன்னா, பாம்பே போறீங்க, என்னத்துக்கு போறீங்க? நாலு இடத்துல தகடு எடுக்க வேண்டியது இருக்குன்னாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் கேள்வியே பட்டது இல்லையங்க. இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? நான் கேக்குறேன், இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கான்ற? பிசாசுக்கே வல்லமை இல்லை என்று வேதம் போதிக்கிறது. தகடுக்கு வல்லமை இருக்குதா? அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றாதீர்கள், அது சரியல்ல. ஒரு போதும் இந்த மந்திரவாத பில்லி சூனியம், இதுல இருந்து எனக்கு இது பண்றேன், நாங்க வந்து தண்ணி தெளிக்கிறோம், நாங்க வந்து பூஜை பண்றோம், நாங்க வந்து அது ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போவானா போக மாட்டானா? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொல்லுகிறது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இந்த ஆளுகள் எல்லாம் பின்பற்றாதீங்க. தகடு எடுக்கிறேன், இந்த கயிறு அறுத்து போட்டுறேன், உனக்கு தண்ணி தெளிச்சு ஒரு ஒரு ரூமா வந்து நான் ஜெபம் பண்ணி ஒரு ஒரு ரூமா நான் சுத்திகரிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பிளைனா சொல்லிட்டனும். ஹலோ, சில முழிக்கிறாங்க, என்னங்க எப்படி சொல்லிட்டாரு? நிச்சயமா சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன் 100 கயிறு கட்டுங்க, 100 கயிறு எரிஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு பேசாம போய் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்று கிடையாது. நான் விட்டாதான் அவனுக்கு அதிகாரம், நான் வாயை திறந்தாதான் அதிகாரம், எனக்கு சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால் தான் அதிகாரம். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்து கத்தரை இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற அநேக புதிய மக்களுக்கு சொல்கிறான், அது இதுன்னு கயிறு எடுக்கிறாங்க.

ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறது தான் ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கெல்லாம் போறது இல்லைங்க, நான் என்ன நீதி பள்ளம் போறீங்களா? தகடு எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, எங்க தகடு எங்க எடுக்கணும், அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளிருக்க தகடு இல்ல, அவனை எலும்பு சுக்கு நூறா நொறுங்குறபடி தள்ளி இருக்கிறார் ஆண்டவர். இவன் என்ன தகடு எடுக்கிறது அப்படின்னு கேளுங்க. தகடு எடுக்கிறான் வந்தா சொல்லுங்க, பிசாசை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்று வேதம் போதிக்கிறது. தகடு இருந்தா இருந்துட்டு போதான், தகடு என்ன என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்க. அந்த தகட தேடி இதை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து இது இந்த மூலையில தான் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து வேண்டியதே இல்ல. நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன், அவருடைய நிழலில் தங்குகிறவன், அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை, அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் அடைக்கலம் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகள் இருந்து தப்புகிற வழி அடைக்கலம் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வார்த்தைக்கு சொல்லுவேன், அவர் அவருடைய வார்த்தை அதை செய்கிறது, எனக்கு கோட்டையாக இருக்கிறது, அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை மடங்கடிப்பேன், பிசாசை மிதிப்பேன், பிசாசை மேற்கொள்ளுவேன். எந்த ஒரு காரியமும் பிசாசனுடைய சக்திகளும் என்னை சேதப்படுத்தாது. படுத்தாதா இல்லையா? இதை சொல்றதை விட்டுவிட்டு எல்லா விசுவாசிக்கும் ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விசுவாசிக்கும் உனக்கு இந்த பிசாசு இருக்கு, உனக்கு அந்த பிசாசு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு வாந்தி எடுத்தாதான் இந்த பிசாசு போகன்றவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது உலகம். வசனத்தை சொல்றதுதான் ஊழியம். வசனத்தை சொல்லுகிறவர்களை பின்பற்றுங்கள். எல்லார கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம்.

அதிலுள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனதுடன் இரட்சகரை பாடி மகிழ்வோம்.

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். ஆதலால் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமாய் பாடுவார்களாக என்று விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தாவீது. சங்கீதம் 5:12.

life is to worship you, Father. We lift your name, O Lord. We worship you, Father God. Amen. வருத்தங்கள் பசி தாகம் வந்தால் எங்கள் விசுவாச கேடை

0: கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதா.
1: ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: இந்த நாளிலும் கூட நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. பிலிப்பியர் 2 அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது உங்களுடைய சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன சார், தட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. அதனுடைய த பர்பஸ் மஸ்ட் பி அக்கம்ப்ளிஷ்ட். பிளான் ஆஃப் காட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. கர்த்தருடைய நோக்கம், திட்டம் நிறைவேறணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு டேக் எஃபர்ட்ஸ், வி ஹேவ் டு ஒர்க் ஹார்டு. பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படாமல் எதையும் நாம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. கடந்து போன காலங்களெல்லாம் நினைத்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம பிரயாசம் எடுத்திருக்கிறோம். அந்த பிரயாசத்தினுடைய பலன்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்கவும் செய்கிறோம். வெகு சிலருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாசங்கள் அவர்கள் எதிர்பார்த்த பலங்களை கொடுக்காவிட்டாலும் கூட, அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாசங்கள் பலங்களை கொடுத்துருக்கிற பார்க்குறோம். பிரயாசங்கள் பலன்களை கொடுக்கும் பொழுது அந்த பலன்களோடு நின்று விடுவதில்லை. இன்னும் என்ன செய்யணும், நமக்கு பலன் வேணும், இன்னும் நம்ம நல்ல நிலைமை அடையணும். கிளாரிட்டி இல்லை, இன்னும் நமக்கு நல்ல நிலை அடையணும். அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நாம் செயல்படுகிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு சைக்கிளை ஓட்டிகிட்டு போனால் எத்தனை பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நல்ல பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக பைக் ஓட்டிகிட்டு போனவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கினா கூட தள்ளி தள்ளி ஓட்டினவங்க எத்தனை பேர் இப்போ என்ன செய்கிறாங்க, நல்ல பிராண்டட் கார் வச்சுருக்குறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டில் வாடகை கூட கட்ட முடியாமல் இருந்த எத்தனை பேர் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, சொந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறது கூட பிள்ளைகளுக்கு வசதி இல்லாமல் இருந்த அநேகர் இன்றைக்கி பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, நல்ல உயர்கல்விக்கு படிக்க வச்சு டாக்டர்களாக, டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக என்ன செய்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. ஆக நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறோம். எப்படி வந்தது அந்த முன்னேற்றம், தேவர் ஒர்க்கிங் ஹார்ட், கடுமையாக உழைத்தார்கள். அந்த கடுமையாக உழைத்தனுடைய பலனை பார்க்கிறார்கள். அதோடு நின்றுவிடவில்லை, இன்னும் உழைக்கிறார்கள், இன்னும் முன்னேறுவதற்கு விரும்புகிறார்கள். எதற்கு அதை சொல்லுகிறேன் சொன்னால், உலக வாழ்க்கை நம்மை அதிகமாக பிரயாசப்பட தூண்டுகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு உலக வாழ்க்கை மட்டும் கிடையாது, உன்னத வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த உலக வாழ்க்கை பகுதியில் இவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து நாம் இன்னும் முன்னேறி வருகிறோம். முன்னேறுவதில் போதிய வெற்றி இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறோமா? உலக வாழ்க்கை இவ்வளோ ஒரு பெரிய மேட்ரா எடுத்துக்கிட்டு 4 பேருக்கு மத்தியில் நான் தலையிலும் வந்து நிற்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நான் இல்லாமல் இருந்தோட என் பிள்ளைகளாவது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு வந்து நல்ல தொழில் செய்து நல்ல நிலைமைக்கு வரணும் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கிறோமே. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இட்டர்னல், எவர் லாஸ்டிங். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்பான காரியங்களை நாம் எவ்வளவு வந்து, ஹவு மச் எஃபர்ட்ஸ் வி ஆர் டேக்கிங். சில என்ன பண்ணுறோம், நான் நல்லதை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், டெய்லி என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காலம் செய்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கொஞ்சம் பயபக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், அப்புறம் என்ன நான் செய்யலை. ஆனால் இது போன்று நீங்கள் ரொட்டீனாக, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே அளவு காரியங்களும் உலக காரியங்களை செய்கிறீங்களா? ஒரு காலத்தில் இட்லி மட்டும் சாப்பிட்டீங்க, இப்போ என்னென்ன சாப்பிட்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இட்லியை தவிர வேறு எதையும் பார்க்காத எத்தனை பேர் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எதை எதையோ பார்க்குறோம் இல்லையா? புதுசு புதுசாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து உலகத்துலேருந்து என்ன பண்ணப்படுகிறது, புதிய புதிய உணவு முறைகள் இங்கே வருகிறது இல்லையா? இப்போ ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கானே ஷவர்மா, இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சல் யார் பார்த்தீங்க? இன்றைக்கி பாண்டிச்சலுங்கிற இவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ், இதை ஒரு காலத்துக்கு எங்கே பார்த்தீங்க? அதிகபட்சம் ஒரு லக்ஸுரிய சாப்பிட்னா பரோட்டா கடைக்கு போவாங்க, பிரியாணி கடைக்கு போவாங்க இல்லை? இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, வேறு விஷயங்கள் வந்து போச்சு. அப்போ எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி இருக்கிறோமா? ஒரு லெவலில் நிற்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, 2 கொரிந்தியர் 3 அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, ஒரு சேட்டல் லெவலில் நிற்கிறதில்ல. நான் வழக்கமாக படிக்கிற பைபிளை படிச்சுட்டேன், வழக்கமாக செய்கிற ஜபத்தை செஞ்சிட்டேன், வழக்கமாக சர்ச்சுக்கு போகிறத போயிட்டேன். ஆனால் நீங்கள் வழக்கத்துக்கு அப்பால் என்ன பண்ணுறீங்க, டு வாட் எக்ஸ்டன் யூ ஆர் க்ரோயிங் அப். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீ ஒரு லெவலில் வந்து வளர்ந்துக்கிட்டே அந்த அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டுரு அப்படி சொல்லுதா? நம்ம என்றைக்காவது ஒரு அதாவது ஃபைனான்ஸ் லெவலில் பார்ப்போம், இல்லை நம்ம வேறு எந்த லெவலில் பார்ப்போம், ஒரு அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோமா? நிற்கிறோமா? வளர்ந்துக்கிட்டே இருக்க விரும்புகிறோம். அப்படி தானே ஒரு வீடு வாங்கினா என்ன பண்ணுறோம், இன்னொரு வீடு வாங்க வசதிகள் பார்க்குறோம்ல. ஒரு கார் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல கார் வாங்க ஆசைப்படுறோம்ல. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த லெவலில் இருக்குது. ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் 18 வசனம் கடைசி வசனம் வாசிங்கள்.
1: நாமெல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம்.
0: மகிமையின் மேல் மகிமை, க்ளோரி ஆஃப்டர் க்ளோரி. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு லெவலில் நிற்கல, மகிமையின் மேலே என்ன செய்யணுமா, மகிமை அடையணும். அப்போ நம்ம ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுல. அப்போ இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், பெருகணும், உயரணும். நம்முடைய சுபாவங்களின் தரம் மாறணும், நம்முடைய வார்த்தைகளின் தரம் மாறணும், நம்முடைய செயல்களின் தரம் மாறணும், நம்முடைய நடத்தைகளின் தரம் மாறணும், நம்முடைய உறவுகளின் தரம் மாறணும், நம்முடைய முடிவுகளின் தரம் மாறணும், நம்முடைய விருப்பங்களின் தரம் மாறணும், நம்முடைய எதிர்பார்ப்புகளின் தரம் மாறணும், வளரணும். ஒரு லெவலில் நாம் அப்போ கர்த்தருக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் டெய்லி படிக்கிற பைபிளை படிக்க விட்றதே இல்லை பிரதர். அந்த மாதிரி இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். மற்ற காரியங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருப்போம், இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு லெவலில் பிடிச்சிட்டாலே பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு நம்மை நம்ம ஆராய்ந்து பாருங்கள், நம்முடைய சுபாவ ரீதியான வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் வந்து சுபாவ ரீதியில் நல்லவோ நிலமையில் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற சாட்சி சொல்லுங்கள். அப்படின்னு எத்தனை பேர் சாட்சி தயாராக இருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் காமிக்கலாம். அப்படி யாராக இருந்தால் என்ன காமிங்க அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இதுக்கு மட்டும் இன்னும் வளரணும். எவ்வளோ இருக்குது பிரதர், இன்னும் வளரணும். எவ்வளோ காலம் வளர போகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ வயசு? இன்னும் எவ்வளோ காலம் வளர முடியும்? ஆ, இன்னும் எவ்வளோ வளரணும் போயிட்டு பிரதர். ஆமாம். ஆக நாம் எவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ வருஷம் கேட்டிருக்கிறோம், எவ்வளோ வருஷம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், எவ்வளோ வளர்ந்துருக்கணும், நம்முடைய சுபாவங்கள் எவ்வளோ மாறி இருக்கணும், நம்முடைய மனநிலை எவ்வளோ மாறி இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் எவ்வளோ மாறி இருக்கணும், நம்முடைய ஆசைகள் எவ்வளோ மாறி இருக்கணும், தரங்கள். ஆனால் நிறைவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது. இன்றைக்கு எத்தனை பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் அநேகருக்கு சாட்சியாக காட்டலாம் அப்படி சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அப்படி காமிக்காமல் இருந்தால் பெரிய தாழ்மை நினைக்காதீங்க, பலவீனம். இட்ஸ் எ வீக்னஸ். அப்போ என்ன நம்ம அதில் வளர்வதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லெவலோடு நின்று கொண்டிருக்கிறோம், ஒரு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறோம், கொஞ்சம் பைபிள் படிக்கிற இந்த மாதிரி ஒரு பக்தி வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ணிட்டுருக்கோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன சொன்னால், வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் எஃபர்ட்ஸ். வேறு எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ நல்ல அதாவது பிரசித்தி பெற்ற ஷாப்ஸ் இருந்தது, கடைகள் இருந்தது, நிறுவனங்கள் இருந்தது. ஒரு கடை இருந்தால் ஒரு கடை தான் இருந்துருக்குங்க. நான் 15-20 வருஷமாக எல்லாம் பார்த்துருக்குறேன், ஒரு கடை ஒரு கடை தான், அந்த ஒரு கடை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ட்ரெண்டு மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த வருஷம் நீங்கள் ஒரு ஏரியாவில் பார்க்குற கடையை அடுத்த வருஷம் என்ன பண்ணி அடுத்த இன்னொரு ஏரியாவில் பார்க்கலாம். அவங்களுடைய என்ன வருது, அதே போல் ஒரு கடை என்ன செய்கிறாங்க. ஆ, ஒரு காலத்தில் தலப்பாக்கட்டு பிரியாணி ஒரு இடம் தான், இப்போ ஊர் உலகெல்லாம் இருக்குது இல்லையா? அப்படி தானே. அது மாதிரி ஒவ்வொரு பிராண்டும், நாம் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு க்ரோசரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதை பார்த்துட்டு சொன்னேன், இந்த கடை இங்கே இருக்குது. ஐயோ, அது வந்து எவ்வளோ காலம் ஆச்சுது, அது இங்கே மட்டுமில்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு நான் எனக்கு ஒரு இடம் தான் தெரியும், ஆனால் அது எத்தனையோ இடங்களுக்கு வந்திருக்கு. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வளர்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே போயிட்டுருக்கவில்ல, ஒவ்வொருத்தரும் எதாவது வளர்த்துக்கிட்டே இருக்கிறான், புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறான், இருக்கிற மாதிரி இருக்கிறதே இல்லை. ஆனால் நம்முடைய லெவல் எப்படி இருக்குது, நாம் வளர்கிறோமா? அவன் பிரயாசம் வேணும். ஆனால் அந்த பிரயாசம்னு சொன்னோடனே நிறைய பேர் யோசிக்கிறேன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலலாம் பிரயாசங்களே தேவையில்லை பிரதர். ஏன்னா அது நியாயப்பிரமாணம். பிரயாசம் நம்முடைய பிரயாசங்களினால் ஒன்றும் ஆவதில்லை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுது, அதுதான் உங்களுக்கு கூடுதான்னு கேட்குறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதனால் நிறைய பேர் என்ன சொன்னால், நம்ம ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை பிரதர், எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டாரு, எல்லாம் கிருபை. நாம் ஒன்றும் பிரயாசப்பட்டு செஞ்சாது என்ன ஆகிடும், செல்ஃப் ஒர்க்ஸ், செல்ஃப் டீட்ஸாக மாறிடும். அதெல்லாம் ஃப்ளஷுவல் ஒர்க்ஸ், சுய கிரியாக மாறிடும் அப்படின்ட்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லி இன்னைக்கு வாசித்த வசனம் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட்ஸ், யூ ஹாவ் டு ஸ்ட்ரைவ் வெரி ஹார்டு. அப்போ ஒவ்வொரு முறையும் வசனங்களை கேட்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையின் அடிப்படையிலாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஒரு விசேஷ பிரயாசம் எடுக்கணும். ஆனால் நம்ம அந்த காசு வருகிற காரியங்களில் மட்டும்தான் பிரயாசம் எடுக்கிறோம். நான் பிரயாசப்பட்டால் எனக்கு காசு வரணும், நான் பிரயாசப்பட்டால் புதுசாக ஏதாவது வாங்கணும், இதில் தான் பிரயாசப்படுறோம். கேரக்டரில் பிரயாசப்படுறது, சிந்தனையில் பிரயாசப்படுறது, தேவனை அறிகிற அறிவில் பிரயாசப்படுறது, அதில் வளரணும் பெருகணும், இதில் ஆசை வரலையே. இதுக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம் இன்னும் காசு சம்பாதிச்சா வீடு வாங்கலாம், பேங்கில் டெபாசிட் பண்ணலாம், கோல்டு வாங்கலாம், இன்னும் நம்ம நிறைய நிறைய காரியங்கள் செய்யலாம். அந்த எண்ணம் இருக்கதே ஒழிய, ஆவிக்குரிய காரியங்களை சுபாவத்தில் வளர்ந்தா, சிந்தையில் வளர்ந்தா, தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்தா, தேவ உறவில் வளர்ந்தா, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையில் வளர்ந்தா, அதுக்கு பின்னால் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அது அறியலை. உலக வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது எது? ஆவிக்குரிய. அதனால் சொல்கிறத மட்டும் விட்டுறோம், அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு நான் எந்த கேர் என்ன செய்கிறதில்லை, அது எல்லாம் அவரே பார்த்துக்குவார். உலக வாழ்க்கையை மட்டும் அவர் பார்க்க மாட்டார், நான் தான் என்ன செய்யணும், நான் தான் காலையில் எழும்பி இரவு வரைக்கும் எல்லாம் செய்யணும். மற்றதெல்லாம் அவர் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை அதுபோல் தானாக வளரும். அதுபோல் நான் இருந்த இடத்துல இருந்தால் போதும், எல்லாம் ஏசுனார் பார்த்துக்குவார். அவரே வந்தார், அவரே சிலுவையில் அறையுண்டார், அவரே இரத்தம் சிந்தினார், அவரே ஆவியாக மாறினார். நமக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது, உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியதான் அனுபவிக்கணும். இல்லை, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். 1 தீமோத்தேயு 6:12 வாஸ்து பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறான், விசுவாசத்தின் ஃபைட், த குட் ஃபைட் ஆஃப் ஃபைத், விசுவாசி நல்ல போராட்டத்தை நீ என்ன செய், நீ போராடு. 2 தீமோத்தேயு 2:3 வாஸ்து பார்க்கும் பொழுது, நல்ல போர் சேவகனாக தீங்கை அனுபவி. இப்போது நீ கடுமையாக உழைக்கணும், கடுமையாக பிரயாசப்படணும், இல்லைன்னா சுபாவம் வளராது. சுபாவங்களை குறித்து அறிய அறிய இந்த மாதிரி சுபாவங்கள் எனக்கு வரணும், வேதாவை கூறுகின்ற விதம் சுபாவங்கள் வரணும். நீங்கள் தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். இதை கேட்குறவள சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் நியாயப்பிரமாணங்கிறது. இவரே என்ன பண்ணுவாராம், செல்ஃப் எஃபர்ட்ஸ் எடுத்து, சுய முயற்சி எடுத்து வளருவாராம். அதாவது சுய கிரியினா என்ன, நியாயப்பிரமான கிரியினா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவியாக இருக்கும் பொழுது அவனிடத்தில் வந்து நீ தேவனுக்கு பிரியமாக வாழுவது சம்பந்தமான செயல்களை செய்யணும் சொன்னால் அவன் என்ன செய்ய வரான், அதான் சுய கிரி. ஏன்னா அவன் அதை எப்படி பை இஸ் ஓன் ஃப்ளஷ் ஓன் ஸ்ட்ரென்த், அந்த கார்னல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அவன் பண்ணுறான். இதுதான் சுய கிரி. புரிய, உங்களுடைய மாம்சத்தை கொண்டு, உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்ஸை கொண்டு, சுய முயற்சியை கொண்டு ஆண்டவர் பிரியப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க, அதுதான் சுய கிரி. அந்த சுய கிரியை தேர் வில் நாட் பி அக்செப்டட் பை காட். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பாவிகளாக இருந்து கொண்டு முயற்சி பண்ணது வேற, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறி பிரயாசப்படுவது என்பது வேற. புரிகிறதா? ஆக இன்றைக்கு நாம் நிறைய காலம் புரிஞ்சிருக்கணும், பிரயாசப்படாமல் எல்லாமே தானாக நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்படாமல் எதை அடைஞ்சிங்க, எதையும் அடையலை. அப்போ இன்றைக்கு நாம் பிரயாசப்படணும், நான் பிரயாசப்படுவதற்கு ஏற்ற ஒரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஹவ் பிகம் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இட்ஸ் ஓகே. ஆனால் எதனால் கூடும், தேவாவியால் கூடும். அந்த தேவாவியால் என்ன என் மூலமாக கூட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். நான் பச்சையாக தான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சிக்க வேண்டும், உங்கள் மனதின் எண்ணங்களை மாற்ற வேண்டும், உங்களுடைய இருதயத்தினுடைய சிந்தைகளை நீங்கள் மாற்ற வேண்டும், உங்களுடைய சுபாவத்தினுடைய தரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும், உங்களுடைய செயலின் தரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அது எப்படிங்க நான் மாற்ற முடியும், நீங்கள் மாற்றணும் சொல்லலை. உங்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தும்படியான ஒரு தெய்வீக தன்மை வந்திருக்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அது வரலன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்திருந்தால் நீங்கள் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. புரிகிறதா? அப்போது இன்றைக்கு நீங்கள் முயற்சி பிரயாசப்படணும். 4 பேரை போல் நம்ம முன்னேறணுங்கிற ஆசை நல்லது, 4 பேரை போல் வாழணுங்கிற ஆசை நல்லது, நிச்சயம் வேணும். நாம் வந்து நம்முடைய தேவை சந்திக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், அது எல்லாம் நிச்சயமாக வேணும். அந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு அந்த எஃபர்ட்ஸ் வேணும். வெறுமனே நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்லேயே இருக்குவேன், ஆண்டவர் என்ன செய்வார், அதுதானே முக்கியம், ஆவிக்கிற வாழ்க்கை தான் முக்கியம், நான் வேலைக்கு போக வேண்டிய தேவை, அப்படி கிடையாது. உலக வாழ்விற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் நமக்கு எவ்வளவு பிரயாசப்படணும் அவ்வளோ பிரயாசப்படணும். அதே நேரத்தில் அதை விட சோ இம்பார்ட்டண்ட் எது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை வாழணும். அப்போது இதில் என்னென்ன, நியாயப்பிரமாணங்கிறது சொந்த பலத்தை கொண்டு அதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், அந்த பிரசங்கத்தில் வந்து நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டது நான் என்ன செய்கிறேன், அதாவது ஐ ட்ரை, நான் முயற்சி பண்ணுறேன். அது வந்து சுய முயற்சி, செல்ஃப் எஃபர்ட், அந்த ஒர்க் தான் அதாவது சுய கிரியன்னு சொல்கிறது. ஆனால் நான் பிரயாசப்பட எந்த பின்னணியில், முதலாவதாக ஒரு பின்னணி இருக்குது, வி ஹாவ் எ ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட். ஒன்று, நான் ரட்சிக்கப்பட்டவன், ஐ எம் எ சேவ்டு பர்சன், ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் காட் த பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் எ நியூ கிரியேஷன். நான் மறுபிறப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவன், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன், எனவே நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய பாவ இயற்கையின் பின்னணியில் முயற்சி பண்ணலை, எனக்கு ஒரு புதிய பின்னணி வந்து விட்டது. 2 கொரிந்தியர் 5:10 சொல்கிறபடி, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அப்போ இந்த புதிய சிருஷ்டி செயல்படணும். அல்லேலூயா. எதையும் செய்யாமல் சும்மா, இப்போ நிறைய சர்ச்சஸ் அப்படி தான் உருவாகி இருக்கிறது. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நல்லா என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான், பாடணும், சோத்திரிக்கணும், துதிக்கணும், அதெல்லாம் எதுக்கு, நமக்கு தான் நல்லா ஜாலியாக வாழணும். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அதனால் நாம் உலகத்தில் வந்து எல்லா பணக்காரர்களைப் போல் செல்வந்தலை போல் என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி சில சர்ச்சஸ்லேருந்து வருகிற வெளியரங்கமான செய்தி என்னென்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லைன்னு சொன்னால், ரொம்ப கர்த்தருக்கு ஏற்ற இது வாழாமல் இருக்கிறதுக்காக, ஒன்றுக்கும் என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஆண்டவரெல்லாம் செஞ்சு முடிஞ்சு இதனுடைய அடிப்படையில் கர்த்தருக்குள்ளே பார்க்கலங்கிறாங்க. ஆனால் நாம் பிரயாசப்படணும் சொல்லுகிற பொழுது, நியாயப்பிரமாண ரீதியாக அல்ல, சுயமுயற்சியில் அல்ல, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளை என்ற முறையில் நான் என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். இரண்டாவதாக, நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே, ஐ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் தேவ, அந்த தேவ ஆவியருக்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிச்சயங்கள் நமக்கு வேணும் இல்லையா. வெறுமனே நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா யூ வில் நாட் சக்சீட், அதுக்கு வி மஸ்ட் ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு. இரண்டாவது என்னன்னு சொன்னால், தேவ ஆவியை பெற்றவன் நான். தேவ ஆவி எதற்கு பெற்றேன், அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன சொல்லுகிறது, பரிசுத்தாய் உங்கள் மேலே வரும், அப்போ நீங்கள் பலப்படுவீர்கள், அப்பொழுது நீங்கள் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்குவீர்கள், மீதமுள்ள காரியங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்பொழுது உலகம் எங்கே, நீங்கள் யாராக இருப்பீங்க, எதுக்கு சோம்பேறியாக இருக்கிறதுக்கு, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு வாழ்கிறதுக்கு இல்லை. பரிசுத்தாய்களுள் வருகிறவங்களும் பலப்படுங்க. பலப்பட்ட என்ன பண்ணுவீங்க, ஆமாம் சிலர் வந்து ஏதாச்சும் செய்யுங்க சார், ஊருக்கு போகணும் சார், பஸ்ஸு காசு இல்லை, ஒரு 10 ரூபா கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குது சார், 2 இட்லி அங்கே சாப்பிடுங்க, ஏதாவது காசு கொடுங்க கேட்பாங்க. நம்ம அவனை மேலே இங்கிலேயும் பார்த்துட்டு சொல்லுவோம், ஏன் உனக்கெல்லாம் வேலை செஞ்சு சாப்பிடுங்க, என்னைய குறைவு, நல்லா தானே இருக்குது உடம்பு, உனக்கு என்ன குறைவோ, என்ன குறைச்சல் இருக்குது, நல்லா வேலை செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவனுக்கிட்ட பலம் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நீ பிரயாசப்பட்டு சாப்பிடலாமேங்கிறோம்ல. அப்போ பரிசுத்தாய் வருகிற பொழுது என்ன வருகிறது, எங்கே கவனிக்கிறீங்க, பலம் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வருது சார். பரிசுத்தாய் உங்கள் மேல் வருகிற பொழுது என்ன வருகிறது, பலம் வர, பலம் வந்தால் என்ன செய்யணும், செயல்படணுங்க, பிரயாசப்படணும், உடம்பில் ஸ்ட்ரெந்தாக என்ன செய்யணும், செயல்படணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து அன்றைக்கி ஒரு ஸ்டாலின் சொன்னார், சக்கரை மூட்டை, அரிசி மூட்டை, நெல் மூட்டை இதெல்லாம் 60 கிலோ 70 கிலோ 90 கிலோ இருக்கும், ஒரு சிங்கிளாக ஒருத்தர் என்ன பண்ணுவார், தூக்கி சுதந்துருப்பார், எவ்வளோ அப்படி முகத்துக்கு வளைத்து முதுகில் வச்சு என்ன பண்ணுவார், அப்படியே வண்டியில் கொண்டு ஏற்றுவார், குடலில் கொண்டு இறக்குவார், எல்லா காரியங்களும் செய்வார். அப்போ அந்த பலன் இருக்கிறவள என்ன செய்ய முடியாது. சரி, இப்போது அதே போல் ஆவிக்குரிய பிரயாசம் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா நீங்கள் யார், யூ ஆர் ஸ்பிரிட் ஃபில்டு, ஆனால் யூ மஸ்ட் கன்ஃபார்ம் தட் யூ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட். இனி அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவி இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதது, இருந்தால் தானே தெரியும். கிறிஸ்தவர், ரட்சிக்கப்பட்டவர், அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கோ. ஐயா உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கா, தெரியல பிரதர், தெரியாது பிரதர், இருந்தால் தானே தெரியும். இல்லை, அவருக்கு உண்மைதாங்க சொல்கிறான், தெரியல அப்படி என்ன அர்த்தம், ரட்சிக்கப்பட்டிருந்தா தெரியும். அதை விட்டுட்டு பிரசங்க மாதிரிலாம் சொல்கிறத வச்சுட்டு நீ எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறாயோ அப்பொழுதே பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இவங்க என்ன நம்பிடுறது. ஆமாம், நான் பெற்றுக்கொண்டேன், எந்த அடையாளங்களும் இருக்காது, ஆனால் என்ன, இன்வெர்ட்லி ஐ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட் இல்லை. பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், உண்மையான ரட்சிப்புக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தால் உங்களுக்குள்ள பரிசுத்தாய் வந்திருக்கிறதும் தெரியும். ஆக இந்த பரிசுத்தார் அனுபவத்துக்குள்ளே மகளை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கடினங்கள் இருக்குது. அதனால தான் பெந்தகோஸ்த சபை என்ன பண்ணிட்டுன்னு சொன்னால் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி பிரவாகத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள அந்நிய பாஷா அதுன்னு சில வார்த்தையில் பேச வச்சு பெற்றுவிட்டாய். அதனால தான் இன்னும் நிறைய கிறிஸ்தவ பெற்றுக்கோ. நேற்றுக்கு ஒரு பாச சொல்லலை எனக்கு ஒருவா சிரிப்பாள் பெற்றுக்கிடு. புதிய புதிய வார்த்தையாரு ஒருத்த பக்கம் ரிசீவ்ங்கிறார், இன்னொரு ஒருத்தர் பெற்றுக்கோங்கிறார், இன்னொரு பெற்றுக்கிடு. ஆமாம், அவர் திரும்ப அப்படி பெற்றுக்கிடு. அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு முறையும் வானத்திலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன பண்ண வேண்டியதான், 10 முறை பெற்றவங்களும் பெற்றுக்கிடுறாங்க. உலகத்திலே பெற்றுக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. பெற்றுக்கோன்னு என்ன பெற்றுக்கோன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க பரிசுத்தாவியம் பெற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு அப்போஸ்தலர் பகுதி 2:38 ஆதி பிரசங்கம் முதல் பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை பிரதான சீசனாகிய பேதுரு மூலமாக தேவன் சொன்னது. நீ உண்மையாக மனம் திரும்பி இயேசுனாரை ஏற்றுக்கொண்டா உன் கூடையே ஒன்று வந்துடும், என்னது பரிசுத்தாவி வந்துடும். அதை இன்றைக்கும் அநேகவர் கண்டுபிடிக்கல. காரணம் என்னவென்றால், ரட்சிப்பை கண்டுபிடித்தவர்கள் பரிசுத்தாவையும் கண்டுபிடித்திருப்பார்கள், மறுபரப்பை கண்டுபிடித்தவர்கள் பரிசுத்தாவையும் கண்டுபிடித்தவர்கள். அப்போ நான் ஏன் பிரயாசப்படுறேன்னா, நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, என்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. மூன்றாவதாக, ஐ ஹவ் சம் எய்ம், ஐ ஹவ் சம் கோல், ஒரு ஆவிக்குரிய தரிசனம் எனக்கு இருக்குது. எப்படி இதை நம்ம முயற்சி பண்ணணும், பிரசங்கத்தை கேட்ட உடனே நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி முயற்சிக்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும், ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை வாழணும், ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் வாழ்க்கையில் இருக்கு. அந்த இலக்கிற்கு பின்னால் பிரயாசப்படுறேன். 4 பேருக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு வர்றதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்பேன் அந்த காலத்தில் இல்லையா. அந்த காலத்துலையும் பார்ப்பேன், இந்த காலத்துலையும் பார்ப்பேன், இந்த காலத்தில் சினிமா பார்க்க நான் அந்த காலத்து சினிமா பார்த்தவன். அப்போ அவன் கொஞ்ச நாள் நம்ம சினிமா பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளாடி அவர் யாராக மாறியிருப்பார், ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளாடி அவர் பெரிய கோடீஸ்வரராக மாறியிருப்பார் இல்லையா. அப்போ அதை மாதிரி சவால் விட்டு வரலாம். அதை மாதிரி நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும், 4 பேருக்கு மத்தியில் நான் யோக்கிய, நான் வாழ்ந்து காட்டுறேனா இல்லையா. இன்றைக்கி என்ன, இன்னும் பார் சொல்லி வச்ச மாதிரி 1 வருஷத்துக்குள்ளாடி நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்டலை, என்கிட்ட இயேசுனா இல்லைன்னு எடுத்துக்கோ. என்கிட்ட இருக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம்னு சொன்னால் 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு என்ன நடக்குன்னு பார். இந்த மாதிரி தான் இலக்கு வைக்கிறாங்க. நான் எல்லாம் உள்ளவனா மாறணும், இல்லை நீ ஒன்றும் இல்லாதவனா போகணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை குறித்த ஒரு இலக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரயாசம் இருக்கு. நீ நிறைய வாழ்க்கையில் என்ன இல்லை, பிரயாசம் இல்லை, ஏன் இல்லை, ஒரு இலக்கும் இல்லை. இருக்கிற இலக்கில் என்ன இலக்கு, ஆண்டவரே மண்டை வலி வந்தால் நீர் குணமாக்கணும், கழுத்து வலி வந்தால் குணமாக்கணும், கால் வலி வந்தால் குணமாக்கணும், பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூட அட்மிஷனுக்கு நீர் தான் ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், பையன் ஒழுங்காக படிக்காமல் தான் சரி, பொண்ணு ஒழுங்காக படிக்காமல் நீர் தான் அவனை பாஸ் பண்ண வைக்கணும், நீ சர்வ வல்லமுள்ள தேவநாயக கர்த்தர், நீ சொல்ல சீனித்த காரியம் தடைபடாது, பையனை டாக்டர் படிக்க வைக்கிறேன் வாய்ப்பு அடிக்கிற வசதி வாய்ப்பே கிடையாது, முந்தின வகுப்புலாம் மார்க்கே வாங்கல, ஆனால் நீ சகல சர்வ வல்லமுள்ள தேவன் நீ சீனித்தது, அதனால் நீட்டில் எவ்வளோ மார்க் கிடைச்சது கிடைக்கலையே அவன் நீட்டிட்டு என்ன செய்யணும், போயிடணும் காலேஜுக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம விசுவாசம் வைக்கிறோம், ஆனால் நமக்கு என்ன இலக்கு கிடையாது. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில், அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்தில், அடாவடித்தனம் நிறைந்த உலகத்தில், உண்மையற்ற உலகத்தில் நாம் ஒரு வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற இலக்கு இல்லை, அது வேணும். 4வதாக, நான் ஏன் வந்து பிரயாசப்படுறேன்னா, என்னுடைய சுய முயற்சி அல்ல, சொந்த பலத்தை அல்ல, ஐ ஹவ் த ஃபெய்த், விசுவாசத்தினால் என்ன செய்கிறான், நீதிமான் பிழைக்கிறான், என்னால் முடியும், என்னால் முடியும். ஏன்னா நான் யாரும் கிடையாது, சாதாரண ஒரு அதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையான ஒரு பாவ பிறவி கிடையாது, ஒரு சின்ஃபுல் பீயிங் கிடையாது. நான் யார், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ அந்த விசுவாசம், விசுவாசத்தினுடைய விளைவாக நான் என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் பிரயாசப்படுங்க, நான் இந்தந்த விதமாக வாழ முடியும், இந்தந்த விதமாக நடக்க முடியும், இந்தந்த விதமாக என்னை கட்டுப்படுத்த முடியும், இந்தந்த விஷயங்களை தவிர்க்க முடியும், இப்படி இப்படி பேச முடியும், இந்த கசப்பை விட முடியும், இந்த வெறுப்பை விட முடியும், இந்த பகமை விட முடியும், இந்த கெட்ட ஆசையை விட முடியும், இதில் நான் மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கணும், ஏன்னா நாம் விசுவாசிக்கிறதுக்கு அந்த ஆவியை பெற்றுக்கிறோம், விசுவாசன ஆவியை பெற்றுக்கிறோம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமை என்ன செய்வான், காண்பான். இறுதியாக நான் எப்படி பிரயாசப்படுறேன்னா, சிங்கிளாக நின்றுட்டு நான் பிரயாசப்படலை, ஐ எம் வித் மை ஃபாதர், என்னுடைய அப்பா என் கூட இருக்கிறார், God is my father, he is with me. அவர் என்னோட இருக்கிறார். அதனால் இப்போ நாம் வலிமையான காரியங்களை செய்யலாம். ஒருவர் தனித்தின்று நிற்கும் பொழுது செய்ய முடிந்த காரியத்துக்கும் ஒருவரோடு இருக்கும் பொழுது செய்கிற காரியம் வித்தியாசம் உண்டு இல்லையா? சாதாரணமாக கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஒரு பொருளை தூக்கிக்க மாட்டீங்க, ஆனால் நாலு பேர் மத்தியில் தூக்குங்கன்னு சொல்லி தூக்கிடுவீங்க இல்லையா? ஒரு ஹியூமன் ப்ரெசன்ஸை என்ன பண்ணிட்டால் நம்மளை எனபிள் பண்ணுறதில்ல, இது ஒன்று முடியாத முடியும்படியாக. அப்போ நான் தேவ உறவில் வாழ்கிறேன், ஐ ஹவ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். நான் தேவ உறவில் வாழ்கிறபடினாலும் என்னால் முடியும். அப்போ அஞ்சு காரியங்களை பார்த்துட்டீங்க. நான் ஏன் பிரயாசப்படுகிறேன்? மாம்சிக முயற்சியில் அல்ல, மாம்ச பலத்தில் அல்ல, சுய முயற்சியில் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவங்கிற பின்னணிந்து கொண்டு செயல்படுகிறேன். நான் தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பின்னணியிலே பலப்படுத்தப்பட பின்னணிந்து செயல்படுகிறேன். நான் தேவனுக்கேற்ற ஒரு இலக்கையினுடைய வாழ்விலே வைத்திருக்கிறேன். நான் வந்து தேவனை சார்ந்த விசுவாசமுடையவனாக இருக்கிறேன். ஐந்து, தேவ உறவிலே வாழ்கிறேன். இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் இந்த பிசாசானவன் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை பிரயாசமற்றதாக எப்படி மாற்றுறான்னு சொன்னால் ரெண்டு செயல்பாடு இருக்குது. பிசாசனுடைய வேலை என்ன வேலைங்கிறீங்க? நிறைய பேர் பிசாசன வேலை நைட்டில் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, கனவில் வர்றது, இல்லைன்னு சொன்னால் யாருக்கு எதிராவது ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக டெவிலுடைய வேலை என்னன்னு சொன்னால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறது. புரிகிறதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காட்ஸ் பிளான் வந்து என்ன செய்யக்கூடாது, ஃபுல்ஃபில் ஆகக்கூடாது, அது நிறைவேறக்கூடாது, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். இப்போது நாம் பிரயாசப்பட்டு தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்த வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். அது நியாயப்பிரமான அல்ல என்பதை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரு பக்கம் போய் என்ன பண்ணுவான்னா, ஆட்கள்கிட்ட நீ நல்லா பிரயாசப்படு, நல்லா முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணாதான் இப்போ ஹோலினஸ் வரும், முயற்சி பண்ணாதான் உண்மை வரும், முயற்சி பண்ணாதான் உனக்கு பரிசுத்தம் வரும், முயற்சி பண்ணாதான் நேர்மை வரும், முயற்சி பண்ணாதான் பொறுமை வரும், முயற்சி பண்ணாதான் தாழ்மை வரும், முயற்சி பண்ணாதான் ஆராதிக்க முடியும், முயற்சி பண்ணாதான் ஜெபிக்க முடியும் அப்படின்னு முயற்சிகளுக்கே முழு இடத்தையும் கொடுக்க சொல்லுவான். புரிகிறதா? ஆனால் என்ன சொல்ல மாட்டான், நீ ரட்சிக்கப்பட்டாதான் முயற்சி பண்ண முடியும், நீ மனம் திரும்பினாதான் ரட்சிக்கப்பட அதாவது முயற்சி பண்ண முடியும், நீ தேவனுடைய பிள்ளையாக மாறி பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டால் தான் முயற்சியில் வெற்றி அடைய முடியும்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணான், சாதாரணமான பாவ நிலைமையிலே அவன் இருப்பான். அவன் ஒருபோதும் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எதுவான காரியம் அறிய விட மாட்டான். அதுக்கு பதிலாக டெய்லி காலைல ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. சாத்தான் கூட அப்படி சொல்லுவானான்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன், சொல்லுவான், உங்களை ஜெபம் பண்ண மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவான், பரிசுத்தமாக வாழ விடாதபடி பண்ணிடுவான். அவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி, நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது என்பதல்ல, நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாது என்பதல்ல, நீங்கள் ஆராதனை பண்ணக்கூடாது என்பதல்ல, நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது என்பதல்ல, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்பதல்ல, நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாது. தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து தேவனை வெளிப்படுத்துவது. தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்து நித்திய வாழ சுதந்திரம், இதுதான் அவனுக்கு நிறைவேறக்கூடாது. மற்றபடி நல்லா ஆராதனை பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா பைபிள் படி, நல்லா நாலு சர்ச்சுக்கு போயிட்டு வா, காலைல ஒரு சர்ச்சுக்கு போ, அடுத்த இன்னொரு சர்ச்சுக்கு போ, மற்ற அந்த ஒரு சர்ச்சுக்கு போ, மிச்சமான நேரத்தில் யூடியூப் பாரு. அப்புறம் எப்படி பாரு, பாடி ஆராதனை பண்ணு, ஆடி ஆராதனை பண்ணு, விழுந்து எழுந்து எல்லாம் பண்ணு, எல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அறிய விடாமல் பண்ணிடுவான். நீ ரட்சிக்கப்பட்டாதான் உன் ஆராதனை அக்செப்டபிள், உன் ஜெபம் கேட்கப்படும், உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாசத்தில் நீ வெற்றி அடைவாய், இல்லைன்னா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாருங்கிற உண்மையை அறிய விட மாட்டான். புரிகிறதா? அப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்னா, டெய்லி ரெகுலராக ஜெபம் பண்ணு. நீ இன்னும் நீ ஜெபம் பண்ணல பார்த்தியா, நம்ம நினச்சிடக்கூடாது, இது எப்போ இதுதான் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. காலில் நம்ம ஒரு தூண்டுதல் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஒரு உங்களுக்கு இல்லை, நீங்களே ரொம்ப பரிசுத்தவர்கள். நான் வெளியே ஒரு உதாரணத்தை வச்சு பேசுகிறேன். ஒருத்தர் அவர் டெய்லி என்ன செய்கிறார், அவருக்கு ஒரு தூண்டுதல், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, இதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை செய்யணும். அவர் கரெக்டாக அதெல்லாம் செய்கிறார். ஆனால் இவருக்கு வந்த தூண்டுதல் ஒருபோதும் எது வரல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா படலை அதை மூலம் பாரு, நீ ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொள்ளே அதை பாரு, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கா இல்லையா அதை பாரு. அதை செய்கிறதில்ல, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, ஒழுங்காக போ, எதை மிஸ் பண்ணாலும் எதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ கரிசு ஒரு சாப்பிடாம இருந்தால் கூட பரவாயில்ல, சர்ச்சுக்கு போயிட்டு முழுசாக கலந்துக்கிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடு. ஆனால் இதெல்லாம் சொல்லி செய்கிறதுக்கு தூண்டுகிற ஒரு தூண்டு விசை இருக்குது. அதனால் சில ஆண்டவரே என்னை காலை எழுப்பி விடுவார் ஜெபம் பண்ணுறதுக்கு, ஆண்டவரே எனக்கு சபைக்கு போக வைப்பான்னு சிலர் சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் காலையில் என்ன பண்ணுவார், நீ பைபிளை எடுத்து படின்னு சொல்லுவார், சொன்னார்னாலும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவார், ஆனால் நீ பரிசுத்தமாக வாழ்னு சொல்ல மாட்டார். நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஏற்றபடி மறுபடியும் பிறந்தாய் என்பதை சோதித்துப்பார்னு சொல்ல மாட்டார். அப்போ பிசாசர் ஒரு பக்கம் கவனிக்கிறீங்களா, ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்னா சுய கிரியையில நம்பிக்கை வைக்க வைப்பான். பைபிள் படித்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி காணிக்க கொடுத்து கொஞ்சம் பயபக்தியை வாழ்ந்து இழுந்து கொஞ்சம் சுயநீதியோட வாழ்ந்து நீ வந்து ஆசீர்வாத சோதனை சொல்லிவிடுமா, இதில் நம்ம ஒருபோதும் ஜெயிக்கவும் மாட்டோம். அப்படியே நம்ம நிறைய காரியங்களை செய்தாலும் காட் வுட் அக்செப்ட் இட். இதெல்லாம் அவருக்கு அக்செப்ட் பண்ணுறியே. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல், மனிதன் பரிசுத்தமாக்கப்படாமல், மனிதன் மறுபிறப்பு அடையாமல் அவன் செய்கிற எந்த ஒரு கிரியும் ஆண்டவருக்கு, அதனால் இயேசு தீர்க்கதரிசி காலத்தில் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட அது என்ன செய்யறது, தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ரட்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி எவ்வளோ பைபிள் படித்து பிரயோஜனம் கிடையாது. சர்ச்சுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதில் வந்து பிசாசு மோட்டிவேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்து சாத்தா என்ன பண்ணுவான்னா, ஒரு பக்கம் பிரயாசப்படுறதுக்கு கொஞ்சம் பேரை மோட்டிவேட் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணுவான், ஒரு பிரயாசமும் தேவையில்லை. அதுக்கு நிறைய சர்ச்சஸ் இருக்குது. நிறைய சர்ச்சஸ் என்ன சொல்லிக் கொடுக்கும், தினமும் ஜெபம் பண்ணு, தினமும் ஆராதனை பண்ணு, தினமும் நீ என்ன பண்ணு, அதை செய் இதை செய், அப்படி இப்படி வசனங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணு, அதை செய் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி நிறைய அந்த கட்டளை பூச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அனுபவத்தை போதிக்க மாட்டாங்க. இது ஒரு கூட்டம் சபைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த கூட்ட சபைகள் என்ன, அதை இப்போ இந்த நவ இந்த காலத்தில் அந்த மாதிரி சபைகள் நிறைய எழுப்பிடுங்க. அதை என்ன சொல்லுது, எல்லாம் கிருபை கிருபை கிருபை கிருபை, எல்லாமே கிருபை. ஆண்டவர் எல்லாம் சிலுவை செஞ்சு முடிச்சிட்டார். நீ ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீ ஒன்றுக்கு அலட்டிக்க வேண்டிய தேவையில்லை. இவைகளின் அடிப்படையில் உன்னுடைய ஆசீர்வாதம் தீர்மானிக்கப்படுவதில்லை. இதனுடைய அடிப்படையில் நம்ம ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக பேசிட்டு வர இருந்தார். நம்ம இதுகளெல்லாம் யூடியூப்லலாம் வந்துட்டு இருந்தார். அவர் தான் சொல்லுவார், என்ன பண்ணு, ஒரு முறை விசுவாசிச்சுட்டா அதுக்கப்புறம் நீ கொலை செஞ்சால் கூட எங்கே போயிடலாம். அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்துக்கு வலிமை இருக்குது. அதுக்கு பிறகு உன்னுடைய எந்த காரியமும் நித்தியத்தை என்ன செய்யாது, உண்டு இல்லைன்னு பண்ணாது அப்படிங்கிற. அப்புறம் ஆலயம் காணும், பிரசங்கம் பண்ணவரையும் காணும். இப்போ நிறைய சபைகள் இதான் பண்ண, அவர் மட்டும் நிறைய சபைகள் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன, எந்த பிரயாசமும் நாம் என்ஜாய் பண்ணுறது அங்கே இருக்கிறோம், அனுபவிக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கூட்ட சபைகள் வந்து கிரேஸ் டீச்சிங்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் சொல்கிறாங்க. நாம் ஏதாவது ஆவிக்குறி ரீதியான காரியம் செய்யணும் கொள்ளணும் பேசிட்டாலே அதையெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுங்க, அதெல்லாம் நியாயப்பரமான கிரி, அதெல்லாம் ஆண்டோடைய பல சபிக்கப்பட்டது, அதெல்லாம் உனக்கு பெருமை கொடுக்கும், நீ நல்லா ஜெபம்ட்டா உனக்கு பெருமை வந்துடும், எப்படி நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன், நீ நல்லா பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு உனக்கு பெருமை வந்துடும். அதனால் அதை பற்றி என்ன பண்ணாத, நீ நார்மலாக இரு, நியூட்ரலாக இரு, சாதாரணமாக இரு. விசுவாசம், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையுண்டு எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டால், நான் இனி எப்படி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி எனக்கு அவருடைய ஆசீர்வாதமும் வரும், பரலோகத்தில் இடமும் கிடைக்கும். அப்போ பிசாசுடைய இன்னொரு பெரிய டிசப்ஷன் இது. அவன் எப்படி டிசீவ் பண்ணுறான்னா, இன்னொரு பக்கத்தில் போய் ஒரு பிரயாசமும் தேவையில்லை தேவையில்லை. அதனால தான் இனி நிறைய திருச்சபைகள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுவதற்கும் பாடுவதற்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறான், முழு கவனத்தை

0: திங்ஸ் ஃபினிஷ்ட் அப்படி சொல்லி செயல்பட விடாதபடி செய்திருவான். அப்போ இதன் மத்தியில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் ஆவிக்குரியவளாக இருந்து பிரயாசப்பட்டால்தான் ஆவிக்குரிய உயர்வுகளை அடைவன். என்னோடு இணைந்து தான் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார் இல்லையா. அப்போ சரி, பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறது, என்னுடைய மாம்சத்தை நான் என்ன செய்கிறேன், ஐ சப்டியூ, நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஏன் படுத்துகிறேன், தேவாவில் நிறைந்திருக்கிறாரு, தேவ உறவோடு இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட பின்னணி இருக்குது, அதனால் அது முடிகிறது. அப்போது நாம் என்ன பண்ண பிரயாசப்படணும், எந்தெந்த விஷயங்களை பிரயாசப்படணும், முதலாவதாக பாவத்தை மேற்கொள்ளுகிற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். இது ஒரு பகுதி. முதலாவதாக பாவம் எப்பொழுதுமே நம்மை மேற்கொள்ள வரும், பாவம் நமக்கு எதிராக ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்போ அதை மேற்கொள்ளணும். ஏன்னா பாவத்திற்கு விடுதலையாகி வாழ்வதற்கான ஒரு ஒப்பற்ற கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ பாவத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும், எது பாவம், அடுத்தவன் வீட்டில் போய் திருடுனா தான் பாவமா, இல்லை அடுத்தவனை வெட்டுகிற அடுத்தவனை கொலை செய்கிற தான் பாவமா, இல்லைன்னா ஒரு பெரிய இச்சையான விஷயத்துக்குள்ளே போனால் தான் பாவமா, ஒரு பண மோசடி செய்தால் தான் பாவமா, இல்லை பாவத்தினுடைய புறப்படும் சிந்தனைகள், முதலாவது நமக்குள் இருக்கிற சிந்தையினுடைய லெவல். அதை ஏற்கனவே பார்த்த லாஸ்ட் வீக், அதுக்கு முந்தின பேர் தான் பார்த்துருக்கிறோம். முதலாவதாக சிந்தனை வடிவிலோ, சுபாவத்தின் வடிவிலோ, எண்ணங்களின் வடிவிலோ, விருப்பங்களின் வடிவிலோ, ஆசையின் வடிவிலோ வருகிற காரியங்களுடைய தன்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவைகள் உங்களை மேற்கொள்ள வருகிறது. ஏதோ கொலை செய்யலை, கொள்ளையடிக்கலை, ஏமாத்தலை, அநியாயம் பண்ணல, அக்கிரம் பண்ணல, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காரியங்களை மட்டுமே நம்ம சின்ஸ் நினச்சிக்கிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஸோ கிரேட் நினச்சிடக்கூடாது. நம்முடைய சிந்தையின் தரம் என்ன, நம்முடைய சுபாவளி தரம் என்ன, எண்ணங்களின் தரம் என்ன, எவ்விதமான ஒரு மனநிலை வைத்து கொண்டிருக்கிறோம், இதில் நம்ம மேற்கொள்ளணும். இதில் நம்ம எதாவது எஃபர்ட்ஸ் எடுக்கணுமா. இப்போ ரோமர் 6 அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வசனம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நியாயப்புறமானது கீழ்ப்பற்றாமல் கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம், இது என்ன சொல்லுது சொல்லுங்கள், பாவம் அதை சின் கெனாட் ஓவர் கம் யூ அப்படின்னு அர்த்தம். சின் கெனாட் ட்ரைம் ஓவர் யூ, உங்கள் மேலே ஜெயிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது, அப்போ மேற்கொள்ள முடியும், என்ன அர்த்தம், அதுதாங்க அர்த்தம், மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அதை சொல்லுங்களா, தேர்ஸ் அ ஃபைட்டிங். பாவம் என்ன மேற்கொள்கிறது, அட் இட்ஸ் லெவல் ஆஃப் பெஸ்ட், அதை ட்ரை பண்ணுது இல்லையா. அப்போ பாவம் என்ன மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறவெல்லாம் ஆண்டவர் நமக்கு அதை இன்டெரக்டாக நமக்கு அறிவதுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்குறாரு, எப்பொழுதுமே பாவம் உன்னை கீழ்ப்படுத்த வருகிறது, பாவம் உன்னோடு போராடி போராடி உன்னை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு அது என்ன செய்கிறது, இட் இஸ் டேக்கிங் எஃபர்ட்ஸ். ஆனால் இட் கெனாட் ஓவர் கம். எப்பொழுது, நான் சும்மா படுத்து தூங்க வேண்டியதான், நான் டிவி பார்த்து கொண்டே இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் பார்த்து கொண்டே இருக்கணும், நான் கதைத்து கொண்டே இருக்கணும், எதையாவது கதைத்து கொண்டே இருக்கணும். அப்போ ஏன்னா கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், பாயிண்ட் இருக்கா இல்லையா, சும்மா போட்டு நாமளே எல்லாத்துக்கும் கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது, நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம காசு சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், கொள்ளணும், சேர்க்கணும், அப்புறம் என்ஜாய் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் வருது, டிவியில் எவ்வளோ எவ்வளோ விஷயம் வருது, ஆட்கள் எவ்வளோ விஷயம், இதெல்லாம் பண்ணிவிடும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம வேலை என்ன, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், பைபிளே சொல்லுது, சாத்தா இதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவோம்ல, வசனத்தின்படி வாழ், சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள். ஆனால் சும்மா இருக்கிறதில்ல பைபிள் என்ன சொல்ல, நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவே பிரயாசப்படுங்கள். அப்போ எல்லாம் காட் தேவனோடு சேர்ந்து பாவம் நம்மளை எதிர்க்க வர, அதாவது பிசாசு அது சாத்தான் பாவத்தின் மூலமாக நம்மளை தோற்கடிக்க வருகிறவர்கள நாம் டிவைன் ஹெல்ப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும், நாம் களத்தில் இறங்கி போராடணும். அதைத்தான் எபிரேயர் 12வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:4
1: பாவத்துக்கு விரோதமாய்,
0: பாவத்திற்கு ஆதரவாக இல்ல, பாவத்திற்கு
1: விரோதமாய்
0: போராடுகிறது. சும்மா இருந்தா போராட முடியுமா, கர்த்தரை எல்லாம் போராடுவார், நான் சும்மா இருக்கலங்கிற அர்த்தத்தில் அதை சொல்லப்படும், பாவத்திற்கு விரோதமாக என்ன செய்யணும். அப்போ ஒரு பாவ சிந்தனை வருது, ஒரு பாவ எண்ணம் வருது, ஒரு பாவ பார்வை வருது, ஒரு பாவ புரிந்து கொள்ளுதல் வருது, ஒரு பாவ சுபாவம் வருது, ஒரு பாவ ஆசை வருது, ஒரு உலகத்துக்கு ஒரு எண்ணம் வருது, அது வருகிற பொழுது ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தட், ஐ மஸ்ட் கம் ஃபார்வர்டு ஃபைட் வித் தட். சண்டை போடணுங்க, சண்டை போடுறதுக்கு நான் எனக்குள்ள பரிசுத்தாவும் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சண்டை போட நீங்கள் ஜெயிக்க முடியும். சண்டை இல்லாமலே நாம் என்ன செய்கிறோம், மற்ற எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம்,

0: ஐம்பது ரூபாய் அவனாக ஒருத்தன் ஏமாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோ சண்டை போடுவோம் இல்லையா. ஒரு காலத்தில் நான் ஒரு 50 ரூபாய் சண்டை போட்டு என் சட்டையை கிழிஞ்சு போச்சு காலேஜில் படிக்கிறவள. ஆமாம், அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சு அவ்வளோ காசு கொடுத்து வாங்க சண்டடா கிழிச்சிடாடா அப்படின்ட்டு பிரச்சனையில். சரி, அப்போ என்ன பார்க்கணுன்னா சண்டை போடணுங்க. முதலாவது உங்களை நீங்கள் பிரயாசப்படுறது எங்கே, பெரும்பாலும் பாவத்துக்கு எதிராக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம பெரிய சண்டை போட வேண்டி இருக்கிறது. அப்போது எந்த விதத்திலும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவாதபடிக்கு வி ஹவ் டு ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் சார். நான் மறுபடியும் பிறந்த நிச்சயத்தோடு. சரி, நெக்ஸ்ட், இப்போ இதில் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளால் ஒரு பாவம் பண்ணலை, நாம் பொய் சொல்லலை, ஏமாத்தலை, அநியாயம் பண்ணலை, அவங்க கண்டபடி திட்டுறாங்க, அதையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பொறுத்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பக்கத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நாம் என்ன செய்யலை, நம்ம இடத்துல ஒரு குற்றமும் இல்லை, யாரும் வந்து என்ன சொல்ல முடியாது. பெரும்பாலும் நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, என்கிட்ட ஒரு தப்பு இருந்தால் சொல். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, என்கிட்ட ஏதாவது சரி இருந்தால் சொல். நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று நம்ம தப்பு பண்ணல, என்ன சொல்ல முடியும், இட்டுக்கட்டி தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்ன கேட்கணும், நான் ஏதாவது சரியாக வாழ்ந்தா சொல், நல்லது செஞ்சால் சொல். இல்லை அப்போ அருமையானவர்களே, பாவம் செய்யாமல் இருக்கிறது மட்டுமே ஹோலி லைஃப் இல்லை. நிறைய பேர் நம்மளை வந்து ரொம்ப யோசி யோசி ஒரு அளவுக்கு பெரிய தப்புக்குள்ளே விழாதபடி, தவறுக்குள்ளே விழாதபடிக்கு நம்ம வச்சுட்டுருக்குறோம். ஆனால் நாம் என்ன வந்து மேன்மையாக செய்கிறோம், என்ன மேன்மையாக செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சோத்தை வெள்ளை அடித்தா அழகாக தான் இருக்குது, அந்த சோத்தை பாருங்கள், இப்போ தான் பார்க்குறீங்களா, வெள்ளையாக இருக்குது. இதை பார்த்து யாரோ மோசம்னு சொல்ல முடியுமா, வெள்ளையாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குல்ல, பழைய வாழாக இருந்தால் கூட வெள்ளை அடித்து என்ன பண்ணியிருக்கணும். ஆமாம், ஆனால் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்க முடியுமா, ஏன்னா அதில் ரசிக்கிறது ஒன்றுமே கிடையாது, வெறும் ஒயிட் லுக்கிங் தான் இருக்கு இல்லையா, ஒரு ஒயிட் சர்ஃபஸ் இருக்கு இல்லையா, புரியுதா. அதை பார்த்து இந்த சுவர் மோசமாக இருக்குன்னு நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வேலையே அது கிடையாது. ஆ, ஆனால் அதில் வந்து நல்ல பிக்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்களேன், நிறைய வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு சூழலை பற்றி, ஒரு நேச்சுரல் சீன்ஸை வரைஞ்சிருந்தால் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து நினைச்சுப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் வந்து தவறுகள் இல்லை, அதனால் ஒருவரும் தே கே நாட் பிளேம் அஸ் தே கே நாட் அக்யூஸ் அஸ் நம்மளை குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் என்ன பாராட்டுறதுக்கு இருக்குது, அதுதான் முக்கியம். அப்போது ஒருவரும் பாவத்துக்கு எதிராக பிரயாசப்படணும். நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு பிரயாசங்கிற வார்த்தை தான், சும்மா எதுவும் நிறைவேறாது. வி ஹேவ் டு ஃபைட் ஹார்ட், சண்டை போடணும். அடுத்தது எதுக்கு சண்டை போடுறோம்னா, தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறதுக்கு தான், அவருடைய பரிசுத்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கு தான். பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் ஸ்டாண்டர்ட் வராது, பாவம் செய்யாத பின்னணியோடு இருந்து பரிசுத்தமான காரியங்களை செய்கிறேன், அதாவது வாட் எவர் தட் இஸ் அக்செப்டபிள் தி ஐஸ் ஆஃப் காட், தேவனுடைய பார்வைக்கு சரியாக இருக்க நான் செய்யணும், ஆண்டவருக்கு உகந்தது. அப்போ எந்த இடத்துல நான் எந்த மாதிரிப்பட்ட சுபாவங்களோடு நடந்து கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்துல எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நடந்து கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்துல எவ்விதமான ஒரு பழக்க வழக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அந்த விதமாக நடக்கிறதா ஹோலி லைஃப். அந்த விதமாக நடக்க வருகிற பொழுது மூன்று விஷயங்கள் எதிராக வரும், அந்த மூன்று விஷயத்தையும் விளக்கி சொல்ல போகிறதில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ வருகிற பொழுது இதில் ஒரு பிரயாசம் வேணும். அந்த பிரயாசம் எதுக்கு தேவைப்படும்னா, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக உண்மையாக நேர்மையாக அன்பாக சகித்து பொறுத்து விட்டு கொடுத்து ஆசைகளுக்குள்ளே விழாமல் உலகத்துக்கு ஏற்படி ஓடாமல் உலக நாகரிகள் இசைந்து போகாமல் உலகத்துடைய இச்சைகள் இசைந்து போக வாழப்போகிற பொழுது மூன்று விஷயம் எதிரான. ஒன்று, உங்களுடைய சுயம். சுயம் பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர ஜெயிண்ட். பழைய பாட்டை பார்க்கும் பொழுது நிறைய அறக்கரெல்லாம் அழிச்சிருவாங்க, அப்போ கூட ஒன்று ரெண்டு அறக்கணும் மிச்சம் இருப்பாங்க. அதை மாதிரி நம்ம நிறைய அறக்கரெல்லாம் அழிச்சிருவோம், அழிக்கப்படாத ஒரு அறக்கன் அது நமக்குள்ளே தான் இருக்கும். சுயம், அவர் ஓன் செல்ஃப், வரணும் அதை இயேசுக்கு சொல்லுவோம், சுயத்தை விருத்து சிலுவை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார். ஒன்று சுயம், இன்னொன்று இந்த உலகம், இன்னொன்று மனிதர்கள். பல நேரங்களிலே நாம் நம்மை பிரியப்படுத்துவதற்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். என் உணர்வு, என் எண்ணம், என் கருத்து, என் விருப்பம், நான் விரும்பிட்டேன்னா ஒட்டுமொத்த உலகமும் அதை விரும்பணும், எனக்கு இது சரியாக பட்டுச்சுன்னா உலகமே அதை சரின்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கல, நான் உலகத்தை விட்டே பிரிந்திருப்பேன். எதுக்கு அந்த கருத்துக்கு, புரிகிறதா. சிலர் எப்போவுமே உலகத்தை விட்டே பிரிஞ்சிருப்பேன், ஏன்னா அவருடைய கருத்தை உலகத்தில் ஒரு தடவை என்ன செய்கிறதில்ல, ஏற்றுக்கிறதில்ல. அப்போ நான் தனித்தே இருப்பேன், கர்த்தருக்குரியவர்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. இல்லை, சுயம், இந்த சுயத்தை மேற்கொண்டுட்டிங்கனாலே முக்காவாசி கணத்தையும் தாண்டியாச்சு. புரிகிறதா? இன்றைக்கி நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பது சுய அந்த அவர் ஓன் செல்ஃப், அந்த ஃபீலிங், அந்த உணர்வு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வடிவத்தில், ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு வேஷமிட்டு, ஏதாவது ஒன்று பண்ணி. அப்போ அந்த சுயத்து வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தடை. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் உணர்வுக்கு எதிராக நான் போகணும். உங்களை நீங்கள் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணணும், உங்களை கொஞ்சம் வலிக்கணும் இல்லையா, கொஞ்சம் உணர்வு அடக்கணும். ஆ, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் அடக்க மாட்டேன். கொஞ்சம் அடங்குங்க, அடக்கி பாருங்கள். அடக்கப்படாத உங்களுடைய உணர்வுகளெல்லாம் என்ன செய்யணும்? அடக்கப்படணும். இந்த விஷயத்தில் நான் ஒத்து போக மாட்டேன், அது ஒத்து போகக்கூடாத விஷயத்தில் கடைசியில் ஒத்து போகக்கூடாது. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தவறாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் இறங்கி வரத்தான் செய்யணும். இரண்டாவதாக, மனிதர்களை பிரியப்படுத்துகிறது. பல நேரங்களில் மனிதர்களோடு நமக்கு ஒரு நல்லுறவு வேண்டும் என்பதற்காக, மனிதர்களோடு சில ஆதாயம் நமக்கு வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுடைய மனதை வந்து நம்ம பாதிக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிடணும்னா, தேவனை பாதிக்கிறத பற்றி கவலைப்படாமல் போய்டும், பரிசுத்தத்தை பாதிக்கிற பற்றி கவலைப்படாமல் போய்டும். அதுபோல் உலகத்திற்கு, உலகத்தில் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும், உலகம் என்னை ஏற்றுக்கணும், உலகம் என்னை பார்த்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது, உலகம் நானும் அது போலலாம் இருக்குன்னு சொல்லணும், உலகத்தையே நீ அப்டேட் பண்ணிக்கணும். இவைகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். இந்த உலகம் தேவனுக்கு எதிரான நிறைய நிறைய நிறைய காரியங்களை உங்களிடத்தில் காண்பித்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் தேவன் விரும்பாத பல கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் பல நாகரிக தோற்றங்களையும் பல்வேறு விதமான காலம் கொண்டு வரோம். நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதை எதிர்க்கணும். இந்தந்த விதமாக உடை உடுப்பது உலகத்தனமானது, இது உன்னதத்தனம் அல்ல, நீங்கள் எதிர்க்கணும். அதை ஒட்டுமொத்தமே உலகம் உடுத்தால் நீ உடுக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய பிள்ளைக்குரிய அடையாளம். எல்லாரும் உடுக்கும் பொழுது அப்போ எல்லாரும் நாளைக்கு நரகத்து தான் போக போகிறாங்க, நீ எங்கே போக போகிற? ஓகே, அவங்களோட சேர்ந்து உடுத்து, அவங்களோட சேர்ந்து உண்டு, அவங்களோட சேர்ந்து உறவாடி, அவங்களோட சேர்ந்து ஊர் சுற்றி, கடைசியில் அவங்களோட சேர்ந்து அங்கே போய் சேர்ந்துடுறேன். அங்கே மட்டும் என்ன செய்யணும்? அதுக்கு மட்டும் நம்ம மனம் விரும்பாது, அப்படித்தானே? அப்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது, அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:4,
1: தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
0: தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு யாருக்காவது உலகத்தை ஜெயிக்கணுங்கிற தெரியுதா? எதற்கு, எதை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உலகத்தில்? உலகம் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அப்படியே அணிஞ்சிக்கிறீங்க, உலகம் ஒரு மேக்கப்பை கொண்டு வந்து அப்படியே போட்டுக்கிறீங்க, உலகம் ஒரு ஆசை கொண்டு வந்து அப்படியே எடுத்துக்கிறீங்க, உலகம் ஒரு பொழுதுபோக்கு கொண்டு அப்படியே ஏற்றுக்கிறீங்க. அப்புறம் எப்படி, எதெல்லாம் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க போகிறீங்க? உலகத்தை ஜெயிக்கிறது நான் என்னது? தேவனுடைய தரத்துக்கு வராதது எல்லாமே உலகம்தான், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முரண்பாடு எல்லாமே உலகம்தான். அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்போது தேவனுக்கு உகந்துள்ள வாழ்வதற்கு 3 விஷயங்கள் தடை. 1 சுயம், இன்னொன்று மனிதர்கள், மனிதர்கள் பிரியப்படுத்த மனநிலை, இம்மூன்று உலகம், உலகத்தை பிரியப்படுத்துகிற மனநிலை. இந்த மூன்றையும் எதிர்க்கணும். இது ஈஸியாக நடந்துடாது, புரிகிறதா? எந்த விதமான உறவு சரி அந்த விதமான உறவு தான் நான் போவேன், எந்த விதமான உடை சரி அந்த விதமான உடை தான் நான் உடுப்பேன், எந்த விதமான பழக்க வழக்கம் சரி அதுக்கு தான் நான் போவேன். அது கொஞ்சம் கடினமானது. எல்லோரும் இப்படி போகும்பொழுது நான் மட்டும் வித்தியாசமாக இருப்பேன். இட்ஸ் அ டஃபஸ்ட் ஜாப். ஆனால் அதுக்கு தானே அழைக்கப்பட்டிருக்கிறாய். யூ ஆர் ஸோ கிரேட், யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். உலக ஆவியை வைத்து கொண்டு வாழ்கிற அந்த கூட்டத்தோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாதே. தேவ ஆவியை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதோடு நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே பிரயாசப்படுவோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரயாசப்படுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பிரயாசம் அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக.
2: அன்பானவர்களே, ஜீவன் நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கோஸ்பல் ஏரியா பவுல் புயலின் நடுவே கர்த்தரின் வார்த்தை வந்தவுடன் திடன் கொண்டார், மற்றவர்களையும் திடப்படுத்தினார். கேப்டன் போல செயல்பட்டு அத்தனை பேரையும் கரை சேர்க்கிறார். பிள்ளைகளே, இறை வார்த்தையை நம்புவோம், எதிர்த்து வரும் புயலை வெல்வோம்.

0: இந்நாளில் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
1: கண்டிப்பா.
0: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
1: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்கள்
0: மராட்டி பிராமின் குடும்பம்,
1: பிராமின் குடும்பம். ரெண்டு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் மூத்த பெண்ணு. அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்கே வந்து சென்னையில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்.
0: எத்தனை வயசுல ஆண்டிங்களா?
1: ஒரு 5 வயசுல இங்க வந்திருப்போம்.
0: நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்க வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தா கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேற ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படி தான் வளர்த்தா. எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படி தான் இருந்தது.
0: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படி தான்.
1: ஆமாம், வேற ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்க அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமா கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துட்டு போறவங்கள பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமா அவங்கள நான் பேசுவேன்.
0: நீங்களே பேசிடுவீங்க?
1: ஆமா, ஏன்னா நான் ரொம்ப திமிரு பிடிச்சவள இருந்ததுனால யாருக்கும் மரியாதை எல்லாம் தரமாட்டேன்.
0: நான் எப்படி ஆண்டி நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க?
1: அதுதான் கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம்.
0: பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரு மராத்தி பீப்புள். நீங்க அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்து.
1: நிச்சயம்.
0: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க.
1: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடிக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம். அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன்.
0: ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆள்.
1: ஆமா, அது கூட பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நான், ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ. மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்று கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
0: அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டீங்க.
1: ஆமா,
0: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவ?
1: கண்டிப்பா கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா அப்பா இருக்கு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். ஸோ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்ட. அப்ப எங்க அப்பா சொன்னது, நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதன்னா பேச மாட்டேன். எங்க அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்க அப்பா இருக்கனால எனக்கும் பிடிக்காது.
0: சின்ன வயசுல இருந்தே
1: பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோடு வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் ஆள வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பார்த்துட்டா நின்று இதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு.
0: எத்தனை வயசு வரலாம் இப்படி இருந்தேன்?
1: என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
0: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
1: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்ககிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக் இருக்கு. இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு

0: வச்சு நாங்க இருக்கிறது ஃபுல்லா பிராமின் ஏரியால தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள வர முடியாது, வர விட மாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷன்ல உள்ள விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. சோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து ஆமா.
1: சரிங்க ஆண்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மூலமா கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவள் யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும்
1: உங்களை குறிச்சு.
0: ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கிறேன்.
1: முதலியே நடந்திருக்க, பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்ககிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல, 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க, வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளா தான் அவங்க ஊழியம். நான் காலையில் எத்தனை கலரில் பொட்டு இருக்கோ அத்தனை பக்கம் கலரில் பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதில் விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமாக படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டாக பேப்பர் கிழிச்சு வச்சுருப்பாங்க, கையில் எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளாக இருந்தால் எடுத்து படிப்பாங்க, நானே ஒரு திமுரு பிடிச்சவன், நான் மெதித்து அதை சாக்கடையில் போட்டு போவேன், வேத வசனங்களை மெதித்தவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யலை, 30 days 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னை பார்க்கறது தான் வேலை.
1: ஆமாம்,
0: என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, என்னை பார்த்தா தான் எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேற, பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசலில் நின்று எவ்வளோ திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளோ திட்டினேன். திட்டும்போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனால் கம்முனே இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பார்க்குது, திரும்ப திட்டமும் இல்லை. திட்டும்போது முகம் மாறும், அந்த முகமும் மாறலை. இயேசுவின் அன்பு அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது,
1: அந்த நேரத்துல பார்க்க முடிஞ்சதுன்றது. இப்போ அதை உணர்றீங்களா?
0: இல்ல, அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே, ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்லை. ஸோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுக்கிட்ட நான் வரமாட்டேன், 2 நாள் அவனை ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் இயேசு ஒன்று தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில் உட்காராது, ஆனால் அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாக செய்தாங்க.
1: மறுபடியும் அதே
0: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறதுன்னு. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளோ கோபம் வரும், ஒரு மனுஷனாக இருந்தால் கோபம் வரும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றத இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமா பேசுவேன், காரி துப்புவேன் பார்த்து, எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், என்கிட்ட சண்டை போட்டா அசோசியேஷன்ல சொல்லி காலி பண்ண வச்சிடலாம். ஆனா ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசி இருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே, நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு.

0: வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 மந்த்ஸ் அந்த அம்மா வந்து கண்டினியூஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
1: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு.
0: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணும்போது என்ன திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 மந்த்ஸுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பல்ல இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான். ஒண்ணு கூட நல்ல ஆலோசனை சொல்ற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த அம்மா காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியா இருக்கன்னு என்ன இன்னும் ஏத்தி விட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஊருக்கு போறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும், காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பாரு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம், எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளோ திமுர் பிடிச்சவெல்லாம் நான்
1: வளர்ந்துருப்பேன்.
0: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12 13 வயசுல நடந்த விஷயங்க.
1: ஆமா,
0: அவ்வளோ வெறி எனக்கு
1: பிடிக்காது.
0: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவம் இருக்க கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையே போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ஒளியும் செய்கிறவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிகிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போ கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்னில் வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி.
1: உடம்புல இருக்கிற
0: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில் கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்கே ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்னை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ளே தெருவில் இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்கள் பார்க்கணும், அதனால் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது. நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல.
1: ஆமாம்,
0: 4 hours ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும் நாங்கள். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப், அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைன்னா, நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ரிப்போர்ட் என்னன்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்கு இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்கு, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க, இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துகிட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால் என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான் வழியில் நான் கத்துறேன். இப்போ என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன் அழறாங்க. ஒரு பக்கம் எங்கே பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டால் நான் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனும், யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன் அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால் நான் இப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க அப்படி. அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்போவும் சாகிற நேரத்தில் என் திமுறு என்னை விட்டு போகலை. நான் நினச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்தில் வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓன் வாயால் ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னோட சிச்சுவேஷன், செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம். இந்த சிச்சுவேஷனில் காதில் வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னால் நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை ஏசுன்னு கூப்பிடு, உன் வாயால் ஒரு முறை கூப்பிடுன்னு. போவே மாட்டேன்னு இந்த அம்மா. எங்கள் அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியாக நின்று 65 வயசுக்கு ஸ்டபானாக நிற்கிறாங்க. உன் வாயால் ஒரு முறை ஏசுன்னு சொல்லு. நான் நினச்சேன் சாகும்போது இயேசு பேரை கேட்டு சாகக்கூடாது. ஆமாம், அதனால் இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சிடலாம், சும்மா தானே கூப்பிட போகிறோம், ஒரு பேர் தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும்னு நினச்சேன். ஒரு பேரை சொல்கிறதுனால என்ன, இது பக்கத்தில் நின்று காதில் சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம சாகும்போது நிம்மதியாக சாக முடியாதுன்னு நினச்சி திமுறா ஆணவமாக சத்தமாக அந்த வழியோடு சொன்னேன், இந்த அம்மா சொல்கிற அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னா உன்னால் முடிஞ்சால் எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன். அந்த வேர்டை சொன்ன 5 மினிட்ஸுக்கெல்லாம் என்னோட கையெல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம். எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கலை கர்த்தர் செய்தார். 1/2 hour பிறகு நானாக எழுந்து உக்காந்தேன். உட்காந்தவொடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க. எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால் அந்த டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல. என்னோட ஒரு கொஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னு டாக்டர் ஓடி வந்தார். நல்லா உட்காந்து நல்லா பேசுகிறேன் நான், எல்லாம் நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னால் நல்லா ஆயிட்டால என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க சாகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார். என்ன சான்ஸே கிடையாது, இந்த கேஸெல்லாம் பிழைக்காது. அப்போ நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்கள் அப்பா டாக்டர் கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. 1 hour 2 hours முன்னால் எடுத்து அதே சேம் டெஸ்ட்டை அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போதே அவரோட டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவர் கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க.
1: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க
0: மெடிக்கல் மிராக்கல், நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்தில் நான் கதறியால ஆரம்பித்தேன். ஏசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லி தான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லது தான். ஆனால் அதற்கு பிற்பாடு உங்களை உங்கள் குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாக, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, வேறு எந்த கிறிஸ்தவங்களையும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் ஒன்றா அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஒன்றை மட்டும் படிப்பேன், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுகிறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சுருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே எப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா ஒரு வாரம் நான் கம்முன்னு இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
1: நீங்கள் பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
0: தெரியும்,
1: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்கிறேன்.
0: ஆமாம், தூக்கி போட்டுருன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்பா பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
1: முதல் முறையாக
0: பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ண ஒரு 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த 35 நாள்
0: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியாக இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், ஏசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போகிறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டனை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடியும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்ததை எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு. எங்கள் அம்மா என்னை ஒரு கொலைக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் ஏன் உயிரோடு இருக்குது, இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால் தான் உங்கள் அப்பா அப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம். இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும். அதுதான் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசித்து சொல். அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல, அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ளே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார், இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி. இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவொடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவொடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து ஏன் முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தான், இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு. ஒன்றா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்குது, அவர் பேசுவார்ன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ என்ன, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை படித்து அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்றைக்கி ஃபுல்லாக அதை என்ன பண்ண, ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சேன், அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து நிற்கிறது, ஒரே வசனம். அப்போ நான் சொன்ன, அப்ப இன்னைக்கும் சொல்லணும் போல இருக்கத, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், இன்னைக்கும் இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு மெலோடி எனக்கு. அப்போ நான் நினைச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்னை திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்கு நம்ம கிட்ட,
1: தெரிஞ்சிச்சு
0: ஆமாம் இது ஏதோ கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு, அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போது பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படித்து பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அண்ணிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்னை டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போ அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 ஹவர்ஸும் பைபிள் படிக்கிறது தான் எனக்கு வேலை. சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே நடக்குது
0: நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: 3 நாள் ரூமை விட்டு
0: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல. ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க. ஏத்துக்கிட்டது. அப்போ 4வது நாள் எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்கள் அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்போ நீ பைபிளாவது படி என்னமாவது பண்ண, ஆனால் சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்போ நான் நினச்சவங்க 3 நாள் பைபிள் படித்ததுக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ இது கடவுள் செய்கிறது போல இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த 7 நாளில் அந்த 6 நாளில் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும்
0: எதுவுமே எடுக்கலை. ஏழாவது நாள் அதே மாதிரி வந்தாங்க. அதே மாதிரி கூட்டம் போட்டு என்ன நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும், நீனு உங்கள் அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்போ தான் அவரோட ஆத்மாவுக்கு நீனு நன்மை செய்கிற மாதிரி அப்படின்னு. அப்போவே நான் பதில் சொல்லலை. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு. நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ளே ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ளே ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னு. பரவாயில்லன்னு, எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோடய உயிரே எங்கள் அப்பா தான்,
1: அவரே இல்லை. இல்லை,
0: அப்போ அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு
1: வேணாம்.
0: அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தால் எங்கள் அம்மா அப்பா தங்க, எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்கள் அப்பாவோட இது எதுவுமே. எங்கள் அம்மா ஒரு பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு என் பின்னால் வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவில் நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவில் இருக்கும்போது நான் சொன்னேன் என் இயேசு ரொம்ப நல்ல வருமானன்னு.
1: நடுத்தெருவில் இருக்கும்போது
0: இன்றைக்கி நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவர் நல்லவராகவே தான். எங்கள் அம்மா என்னை பற்றி கிண்டலாக கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவராக இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன் அவரே அப்பாவாக இருந்து நடத்துவார், உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இறந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல் பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் காப்பாற்றினேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர், ஏன்னா உங்களால் தான் உங்கள் தகப்பன் இறந்தாருன்னு சொல்லி சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க. சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்கள் இயேசுவை தேடுங்க. இன்றைக்கு அதனுடைய பலனாக நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக சொல்லணும்ப்பா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
0: எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
0: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன்னு அதே ஜனம்தான் இன்றைக்கி என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா. தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம். வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம். நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறாரு, முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுதலையாக. ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இன்னைக்கு ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார் அமைதியாரு. யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தரைங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பேரை ரட்சிப்புகளை கொண்டு வந்து இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஆண்டி. உங்களுடைய ஊழியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்தணும், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் அதிகமா உண்மையா மனசார சொல்ற கர்த்தர் இன்னும் அதிகமா உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். ஏன்னா இவ்வளவு வைராக்கியமா நீங்க இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை நேசிச்சு கடந்து வந்திருக்கீங்க, கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். இன்னும் வர நாட்கள்ல உங்களுடைய ஊழியத்தை பத்தி எங்களிடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டுமாக நான் உங்களை தொடர்பு கொள்றேன், உங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப
0: நன்றிப்பா. தேங்க்யூ.

0: కర్తుడి పరిశుద్ధ నామమునకు స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధార్మ్యమైన కాలవెళిలే కర్తர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all
0: Alleluia.
1: Our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: Alleluia. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
1: And man is wandering.
0: நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க.
1: God has given
0: Hallelujah.
1: peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation,
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: நான்
0: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my sheep.
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness of life.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: ஆகவே தேவன் தந்த வாழ்வு
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth,
1: they are blaspheming against the minister of God.
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கையுள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said.
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemies.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: one side this,
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: for this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: the blind eyes should be opened,
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them,
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: இது ஜீவ ஒளி,
1: it is the living
0: இந்த
1: light,
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்,
1: the eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி
1: வைத்திருக்கிறார்.
0: யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு
1: சொன்னார். The Lord said he gained the souls and bring
0: them. அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing
0: them. எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: Changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தமடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொடுக்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile ippozhudhu irukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andor Marthaalukku ore oru kaariyam dhaan sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
1: if you believe
0: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: You will see the glory of God. He said to the disciples,
0: இந்த வியாதி, இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death,
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்,
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the almighty God.
0: அதனால தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனா இருந்தா மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக,
1: for the glory of God,
0: amen,
1: amen,
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said, Lazarus, you come out, not the defiled body, you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாகத்தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body.
0: ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many can say that,
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா,
1: getting glorified. Can you
0: say that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: ஆமென். அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆண்டவர் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்.
1: When we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கிய நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கி கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: Hallelujah.
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அதுபோல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இப்படிப்பட்டதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome,
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome,
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: இட் மே பி ஷேம்.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: தோ இட் இஸ் ஆப்ரேஷன்.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: இட் மே பி எ கிரேட் ட்ரபிள்.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தட் யூ கேன் டேக் தி விக்டரி.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: overcome the world.
0: கர்த்தர் நம்மை அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும்.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலேதான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடியை எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்களா? When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறாரு.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலை வேளையில
1: in this morning
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்
1: what the Lord is revealing.
0: நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுலப்பர்சன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதில்ல, ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடைகிறதில்ல.
1: Not in despair.
0: மனமுறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: despair. ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you, many things are coming.
0: ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing you.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what do you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்
1: outside the city.
0: எபிரேயர்க்கு நிருபத்தில
1: Hebrews.
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை. நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தை சுமக்கணும்.
1: Our job is we have to
0: bear. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்துல யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம் உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசினாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the bird words they may
0: உன்னால் சகித்துக்கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது,
1: Christian life means,
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross, it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல,
1: not only the path of oppression,
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல,
1: not only path of darkness.
0: ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக
1: வேண்டியதா
0: இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன் பாதை.
1: Your path.
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah. அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: Hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயருக்கு நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹalleluya,
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems. What is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support but I have.
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have. Hallelujah. Person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidentஆ?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல.
1: It's not, he will not say a lot of,
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: He will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுதும் சரி.
1: 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத, தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில்? எபிரேயர் 2:18 வசனத்தில், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவர் அவர் என் கூடவே இருக்கிறார். நான்
1: பலவீனந்தான்.
0: ஆனால் என் கூட இருக்கிறவர் பலவீனர் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் கா

0: need not be ashamed.
1: ayon talaguni vendi avashyam
0: illa. Need not put your head down.
1: Hallelujah. கர்த்தர் சொல்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
0: The Lord says my people will never be ashamed. ஒருபோதும்
1: வெட்கப்படுவதில்லை.
0: My people will never be ashamed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: They will never be ashamed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
0: Why you will not be ashamed?
1: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
0: There is one with me all the
1: time. Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
0: How many of you having that assurance?
1: நாம என்ன செய்றோம்?
0: What we do?
1: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
0: when we get a problem,
1: நாம் உடனே அதை நம்முடைய கையில் எடுக்கிறோம்.
0: We take that problem in our hands.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
0: in order to be with you all the time,
1: ஒரு தேற்றர வாழ்ந்த உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
0: I have given the comforter.
1: அவர் என்ன செய்றாரு?
0: What he does.
1: ரோமர் கிரேடர்பம் 8:26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
0: Romans 8:26
1: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
0: He makes intercession for us with groanings.
1: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
0: What we say?
1: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா,
0: I prayed for 10 years.
1: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன.
0: 20 years I prayed.
1: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: I say a secret.
1: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
0: Not because of your
1: ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
0: Don't quit your prayer.
1: நீங்க பண்ணுங்க.
0: You do your prayer.
1: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
0: Not because of our prayers.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
0: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
1: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
0: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
1: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
0: When you pray,
1: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
0: When you pray, you have a good mind.
1: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
0: When you pray, you come to the Lord.
1: உன் பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
0: And for your holiness.
1: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
0: The Holy Spirit is with us to meet all our needs.
1: தேவன் அவருக்கு தெரியும்.
0: He knows what we need.
1: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
0: He knows what he
1: நமக்கு தெரியாது.
0: We may not be knowing.
1: அவர் எல்லாம் அறிந்து வருகிறேன்.
0: He knows everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ ஒடுக்க, அதனால தான் சொல்றோம்.
0: That's why.
1: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை? மனமுறிவு அடைந்து
0: though we are oppressed,
1: போவதில்லை.
0: We will not be crushed.
1: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி,
0: though we are in oppression,
1: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
0: Job says in
1: 36:16 என்ன சொல்றாரு?
0: What he says in
1: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
0: He will bring to the broad place.
1: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர்
0: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: எல்லா அதான் ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
0: He will bring to the broad place.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: நீங்க தைரியமா இருக்கலாம்.
0: You can be bold.
1: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: My people will never be ashamed.
1: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
0: In Isaiah.
1: அங்க என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
0: There is limitation in this world.
1: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
0: For us.
1: அவர் நித்தமும் உன்னை நடத்தி
0: everlastingly
1: நித்தமும்
0: guides you. Daily.
1: மரண பரியந்தமும்
0: till your death.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் உன்னை நடத்துவார்.
0: He will guide you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நடத்துவார்.
0: He will lead you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 50:7,
1: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
0: The Lord is
1: ஆகையால் நான் வெட்கப்படேன்,
0: I never be
1: ashamed. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று

0: ஆக்குறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன், கற்பாறையை போல ஆக்குறேன்.
1: Hallelujah. I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா,
1: what we supposed to do,
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit,
0: நம்பிக்கை
1: the hope,
0: பரிசுத்தாவியானவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. The hope in the Holy Spirit. அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது? What kind of hope? அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்களின் 5 ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed. Hallelujah. Hallelujah. Amen. Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: do? நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 6. 1 பேதுரு 2 6ல என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6.
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை,
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்,
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்,
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்,
1: still the Lord is with you,
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்,
1: the mind of
0: ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6வது வசனம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே. நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: நாட் பிகாஸ் ஆஃப்
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: நாட் அபவுட் தி பேட் நியூஸ்.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: பீப்பிள் மே ரிப்ரோச்,
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you,
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல.
1: Without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: In apostle church it was like that.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9 அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Acts 9 and 31.
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்?
1: The comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort
0: you. வேற எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the
0: comfort. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: What Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: ஆவியான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நான் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுது நம்ம மேல நோக்கமாக
1: இருக்கிறார்.
0: ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி
1: கொண்டிருக்கிறார்.
0: குறித்து ஒரு திட்டம்
1: வைத்திருக்கிறார். நடத்துவாரு
0: அவருக்கு எப்படி நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: நாட் லைக் தட்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு. ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க இருக்காங்க, நாங்க ஏழு பிள்ளைங்க எங்க குடும்பத்துல.
1: We were seven children.
0: எங்க அம்மாவுக்கு தெரியும்.
1: My mother knows.
0: எனக்கு என்ன
1: what to
0: சாப்பாடு பிடிக்கும்.
1: What I like.
0: எதை கொடுத்தா இவன் நல்லா சாப்பிடுவான்.
1: What he will like.
0: அந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அது சாப்பிடும்.
1: The daughter wants.
0: இப்படி ஏழு பேரும் ஏழு விதமா சாப்பிட்டா கூட.
1: Though we have different ways.
0: ஏழு பேருக்கு ஏழு விதமா சமைச்சு கொடுக்கறாங்க.
1: She makes seven types of food.
0: அந்த காலத்துல எல்லாம்
1: in those days
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட முடியாது.
1: No Swiggy you cannot give
0: இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days
0: ஆனா எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பாங்க.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்,
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: வாட் எ மிரக்குலஸ் காட்.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி.
1: வாட் எ அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களே அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் அறிவை காட்டிலும், அன்பை
0: காட்டிலும்,
1: மோர் தென் தட் லவ்,
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: தி லார்ட் நோஸ்.
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்.
0: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: வில் ஹி நாட் ஃபீட் யூ?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: many they don't have
0: காசு கிடையாது.
1: no money. அருமையான தேவனுடைய பிள்ளையே, children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: the lord is enough.
0: hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியாக கெட்டியா பற்றி பிடி,
1: catch the lord firmly.
0: hallelujah,
1: hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call by
0: his name, அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things,
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for your good.
0: அறிந்திருக்கிறோம்.
1: We know that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: துன்ப நேரம்
1: தான்
0: இன்ப கீதம்
1: ஏன்
0: தெரியுமா?
1: You know why?
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will
0: உன்
1: be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயிலே திறந்து ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: ஸ்தோத்திரிங்க.
1: Praise God.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
1: Let us all praise God.
0: ஷபாரா பாரா பாலா பா. உரகா பாலா பாரா பா. சந்தரா பாரா பாலா பா. ஓரியாந்தரா பா. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஹalleluya. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையை கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்திருக்கிறீர். வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உண்மையில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம், அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.